நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் என்பா அலைவரிசை 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 MHz-லும் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 16ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி மாதம் 23ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இனி தொடர்வது மங்கள இசை ராகம் கவுளை.

0: இதுவரை வலம் வந்தது கவுளை ராகத்தில் அமைந்த மங்கள இசை. நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: குறளமுதம்
2: மக்கட்பேறு 7வது அதிகாரம் 6வது குறட்பா.

தம் குழந்தைகளின் மழலை சொற்களை கேட்டு மகிழாதவர் குழல் ஓசையும் யாழ் ஓசையும் இனியவை எனக் கூறுவர்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய அலைவரிசைகளில் இன்று விளம்பர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய தொகுப்பை இனி கேட்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலை மணி 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள். 6:15 ஆனந்தராகும். 6:35 RGS காமதேனு சூப்பர் மாட்டத்தீவனம் வழங்கும் உழவே தலை. 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7 மலரும் காலை மலர். இதில் இளையோருக்கு சரித்திரம் சலிப்பாடதா. தொடர்ந்து செய்திச் செய்திகள். திருச்சி மூட்டுவாத நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆர் ரகுநாதன் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். எட்டு மணிக்கு திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வனம் நமது வளம். வன மகோத்சவ் வார சிறப்பு தொடரில் வடுவூர் பறவைகள் சரணாலயம், திருவரங்கம் வண்ணத்துப்பூச்சி பூங்கா பற்றிய தகவல்களை

0: தருகிறார் திருச்சிராப்பள்ளி மண்டல வன பாதுகாவலர் டாக்டர் ஆர் காஞ்சனா அவர்கள். 8:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். 8:50 சர்மரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9:00 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் இன்று போடுங்க கோமாரி ஊசி. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் காட்டுப்புத்தூர் கால்நடை மருத்துவமனை உதவி மருத்துவர் பி தனவேல் அவர்கள் பங்கு பெறும் நீரலை நிகழ்ச்சி. 10:00 விம்பிள்டன் டென்னிஸ் 2026 நிலவரத்தை தொடர்ந்து உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள். கிழக்கே போகும் ரயில் கிழக்கு சீமையிலே திரைப்படங்களிலிருந்து. 11:00 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமில் உங்களோடு நாங்க. 12:10 மங்கையர் உலகம் நானே கற்றுக்கொண்டேன் என்ற தலைப்பில் தோழிகள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 1:00 மதுரோ கீதம், 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கத்தில் இன்று கை கொடுக்கும் கை, புதுக்கோட்டை மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் செயல்பாடுகள் குறித்த சித்திரம். இரண்டு 2:30 மண்ணின் மனம் கோலாட்ட பாடல்கள் வழங்குவோர் ஆர் மனோன்மணி குழுவினர். 3:00 இசைத்தூரல், 4:00 வண்ண கோலங்கள் வழங்குவோர் வசந்தன் கோ. 4:30 திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். 5:00 பொன்மாலை, 6:00 ஆரவாரம். 6:15 உணவே மருந்து, புதுகை சித்த மருத்துவர் வி செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்களுடன். 6:30 மாநில செய்திகள், 7:00 முதல் அலைவரிசையில் காலை மணி 10:45 வரும் இலக்கிய பேழையில் இன்று சிலேட்டுக்குச்சி நூல் அறிமுகம் செய்கிறார் ஏ கௌசல்யா அவர்கள். தொடர்ந்து குழந்தைகள் நிறைந்த வீடு மழலை பேசுகிறார் பி அரவிந்த்ராஜ் அவர்கள். 7:65 உழவர் உலகத்தில் இன்று நீர்நிலைகளை பாதுகாப்போம். திருச்சி நீர்வளத்துறை மேனாள் உதவி செயற்பொறியாளர் கே ராஜகோபால் அவர்கள் பங்கேற்கிறார். 8:05 பிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் நிலவரத்தை தொடர்ந்து இரவு இசை இனிமை. 9:15 இசைக்கும் இனியராகும். 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் பத்மஸ்ரீ அவர்கள் பாடியுள்ள பாட்டு, என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். 11:00 தேன் சிந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரலில் குழந்தை ஆர் பாபு அவர்களின் சாக்ஸபோன் இசை. மாலை மணி 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு. 20:07 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திமடல். 9:15 செய்திச்சுடர். இரவு 10:00 அரங்கிசையில் SV பார்த்தசாரதி அவர்கள் பாடியுள்ள பாட்டு, TV ராமானுஜ சார்லு அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கடம். இந்நிகழ்ச்சிகள் யாவும் இன்று வலம் வர காத்திருக்கின்றன. இணைந்தே இருங்கள், இசைந்தே இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது
1: நேரம் 6:00. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா நகரில் மேம்படுத்தப்பட்ட போகன்வில்லா பூங்காவை மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணியமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி தேசிய மகளிரணி

0: தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக நீதிமன்றம் வழங்கிய வழிகாட்டுதல்களை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை சோழிங்கநல்லூர் மற்றும் பெருங்குடி மண்டலங்களில் நடைபெற்று வரும் கால்வாய் மேம்பாட்டுப் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தர வரிசை பட்டியலின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகலை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது பாரதி பண்.

0: வல்லவை. சான்றோர் யார், அவரது நல்லவை என்பவை யாவை என்பதற்கு நீண்ட விளக்கங்கள் தேவைப்படாது. சால்பிற்கு கட்டளை யாதனின் தோல்வி தொழிலால் கண்ணும் குழல். சான்றாண்மையை உரசி பார்க்கும் உரைகள் எதுவெனில், தன்னினும் தாழ்ந்தவரிடத்து தன் தோல்வியை ஒப்புக்கொள்ளும் மனப்போக்குவோமே. சான்றாண்மை என்பது வெறும் புத்தக அறிவன்று. இது வெல்லும் சொல். வாய்மை என்பது வெல்லும் சொல். அறம் என்பது வெல்லும் சொல். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று சுப்பிரமணிய பாரதி பேசியது வாழ்தல் ஈடுபாடுதான். அதன் ஆக்ரோஷமான வெளிப்பாடுதான். சதா உணர்ச்சிகளில் வாழ்ந்த கவிஞனின் கோர்மம் உண்மை சார்ந்தது. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. சரியோ தவறோ, வாழ்கின்ற ஒரு வாழ்வை நமக்கு பிடித்தபடி மனசாட்சியோடு வாழ்வ தீர்வுகள் சொல்ல என்றும் விளக்கலாம். இங்கு யாரும் நல்லவரும் இல்லை, கெட்டவரும் இல்லை. இந்த மனப்பான்மை சரியன்று என்றாலும் ஒரு தீர்வு வேண்டியிருக்கிறது. இதில் மனம் தயாராகிவிட்டது என்பதுதான் பொருள். வாழ்க்கையை நாமேதான் சிக்கலாக்கிக் கொள்கிறோம். பொருள் தேடும் வாழ்க்கையின் அலைச்சல் நம் சுயத்தை அசைத்து பார்க்கிறது. மனம் தடுமாறுகிறது. இந்த தடுமாற்றத்தை அகற்ற என்ன செய்வது? எளிய அறங்கள், எளிய சொற்கள், எளிய மனிதர்களின் அழகிய வாழ்க்கையை அனுசரித்து வாழ்தல் இதில் இருக்கிறது சிறப்பு. இது சான்றாண்மை. இதுவே வாக்கு, இதுவே தியானத்தின் விளைச்சல். ஈன்றாள் பசிகாண்பாள் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினையன்பார் வள்ளுவர் பெருந்தகை. கடும் பசியால் தாய் அலற்படுவதை பார்த்து பொறுக்காமல் சான்றோர் பழிக்கும் செயலை செய்து பசிபோக்க நினைக்கக்கூடாது என்பது கருத்து. நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர்மணிப்பூன் பஞ்சுக்கு நேர்பல துன்பங்களாம். இவள் பார்வைக்கு நேர் விருந்தி வஞ்சனையின்றி பகையின்றி சூதின்றி வையக மாந்தரெல்லாம் தஞ்சமென்றே உரைப்பீர் அவள் வேர் சக்தி. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி ஓம். ஒரு கூடை நிறைய பூக்கள் என்பது மாதிரி சான்றாண்மையை முதலில் பற்றிக் கொள்கிறது. நெடுகிலும் நறுமணம் கைப்பிரம்பை வைத்துக்கொண்டு நீதிபோதனை பாடம் நடத்தும் ஆசிரியராக வள்ளுவர் ஒருபோதும் இல்லை. மெல்லிய வருடல்தான். குரு சிஷ்ய பரம்பரையை பேணாமல் சக தோழராய் நின்று வள்ளுவர் உரையாடுகிறார். இன்ப துன்பம், லாப நஷ்டம், வெற்றி தோல்வி எல்லாவற்றையும் சமமாக கருதும் மனநிலையை பெற்றுவிட்டவர்கள், எல்லா இருமை பண்புகளையும் பிரிவு பிளவுகளையும் கடந்து வாழ்பவர், ஒருமையையும் ஒத்திசைவையும் வளர்த்தவர், அந்த இடம் சொர்க்கம். அதை ஆள்பவர் தேவர். நாம் இவற்றை உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும். அறிவியல் வளர்ச்சி, நுகர்வு கலாச்சாரம் போன்றவற்றினால் மாறுதல்கள் நேருமே என்ற கேள்வி வரும். ஆனால் நல்லன என்று அடையாளப்படுத்தவிட்டவை ஒருபோதும் மாறாது. குறைகள் என்பதை வெற்றுச் சொற்கள்தான். வாழ்தலே கலைதான். வாழ்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

மனம் அமைதியாக நேர்மறை எண்ணங்கள் நிறைவாக இருக்கும்போதுதான் மகிழ்ச்சி என்ற உணர்வையே நாம் பரிபூரணமாக அனுபவிக்க முடியும். நாம் மகிழ்ச்சியாக இருக்க பெரிய பெரிய காரணங்கள் தேவையில்லை. நம்மை சுற்றியுள்ள எல்லாவற்றையும் நாம் நேர்மறை எண்ணங்களோடு அன்போடும் பார்க்கும்போது மகிழ்ச்சி எப்போதும் நம்மை சுற்றியே இருக்கும். புதியதொரு காலை இணையற்ற இறைவனை இன்னிசையால் பாடி மகிழும் வேளை. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி இசைந்து வரும் இது ஆனந்த ராகம். ஆனந்த ராகத்தில் வரும் பாடல் சிறுகழை டாக்டர் எஸ் கோ

பேசாமல் இருப்பது மட்டுமே மௌனமாகாது, அவசியமில்லாதவற்றை மனதில் சிந்திக்காமல் இருப்பதும் மௌனம்தான். தெய்வீக கானங்களின் சங்கமமாய் இதமான கீதங்களை கேட்டிணைந்திருக்கிறோம். இது ஆனந்தராகம், திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனிவரும் பாடல் ஏ எம் ஹனீஃபா குரலில்.

சிக்கனம் என்பது நாம் பணத்தை எவ்வளவு குறைவாக செலவு செய்கிறோம் என்பதை பொறுத்தது அல்ல, அதை எவ்வளவு உபயோகமாக செலவு செய்கிறோம் என்பதையே பொறுத்தது. ஆனந்த ராகத்தில் இனி வரும் பாடல் சுஜாதா குரலில்.

எப்படி இது நடக்கும் என்று தெரியாமல் நினைக்கும் பல விஷயங்களில் எப்படி இது நடந்தது என்று வியக்கும் அளவிற்கு ஒரு வழியை உண்டாக்குபவர் இறைவனே. ஆனந்த ராகத்தில் நிறைவாக வரும் பாடல் என்னார் ஈஸ்வரி குரலில்.

0: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 23 நாள் செவ்வாய்க்கிழமை. இப்போது ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
3: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
1: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை நிகழ்ச்சியில் இன்று இளம் உழவரின் வெற்றி கதை. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, யாருக்கும் அஞ்சா நெஞ்சம் வேண்டும் என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப மெத்த படிப்பு, நேர்மையான சிந்தனை, சமூக அக்கறை, விவசாயத்தில் ஆர்வம், பெண்கள் முன்னேற்றத்தில் தொலைநோக்கு பார்வை, இப்படி பன்முகத்தன்மை கொண்ட இளம் பெண் உழவர் நாமக்கல் பி சுகந்தி அவர்களின் அனுபவ பயணம்தான் உங்களின் செவிகளுக்கு விருந்தாய்.
4: வணக்கம் சுகந்தி.
5: வணக்கம்.
4: இப்பல இருந்து சுகந்தி, நீங்க இது மண்புழு உரம் தயாரிக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்தது?
5: என்னோட குவாலிபிகேஷனுக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. எனக்கும் வந்து விவசாயத்தை பத்தின ஒரு நாலேஜ் இல்லாம தான் இருந்தேன் நானு. அதுக்கப்புறம் நான் இந்த சோசியல் ஆக்டிவிட்டியில கொஞ்சம் வந்து ஸ்ரீலங்கா ரெஃப்யூஜிஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு, அதுக்கப்புறம் நிறைய சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ், இதுல எல்லாம் ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்க.

0: ஆனா நீங்க படித்தது
1: எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கிறேன்.
0: சமூக பார்வை வந்த போதுதான் உங்களுக்கு வந்து விவசாயம் சார்ந்த ஒரு ஆர்வம் வந்திருக்கு.
1: ஆமாங்க, நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரா ஒரு தனியார் வங்கியில வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஜாப் ரிசைன் பண்ணிட்டு நம்மளே ஒரு பிசினஸ் பண்ணா என்ன, நம்ம நிறைய பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும், மெயினா வந்து விமனை போக்கஸ் பண்ணணும், கிராமங்கள்ல இருக்கிற விமனுக்கு வந்து ரெகுலரா நம்ம ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக 2022 வந்து நம்ம ஃபைபர் எக்ஸ்ட்ராக்ஷன் யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணணுங்க. நாமக்கல் மாவட்டத்துல நாங்க வந்து மோகனூர் பிளாக்ல வந்து ஒரு ஏரியா ஃபுல்லா ரிவர் பெல்ட்டுங்க, அங்க வந்து பனானா தான் அதிகமா கல்டிவேஷன் பண்ணுவாங்க. சோ அவங்க அந்த வேஸ்ட் வந்து என்ன பண்ற ஃபார்மர்ஸ் கிட்ட நாங்க சர்வே பண்ணும்போது அவங்க கிட்ட தெரியலங்க. வேஸ்ட் எல்லாமே வந்து வாங்கிட்டு போவாங்க, இல்லாட்டி வந்து நிலத்திலே வந்து புதைச்சு விட்டுருவாங்க, இல்லாட்டி எரிச்சிருவாங்க. அப்படி எரிக்கும் போது மண்ணுல இருக்கிற நுண்ணுயிர்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுங்க. அதுல இருந்து அவங்களுக்கு 6 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா வேறு மாற்றுப்பயிர்

0: அழிஞ்சு போயிடுங்க. அதுல இருந்து அவங்களுக்கு 6 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா வேறு மாற்றுப்பயிர் எதுவுமே பண்ண முடியாது. சோ இதுக்கு எல்லாமே ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கறது என் மைண்ட்ல ஓடிட்டே இருந்ததுனால கூகுள்ல எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு, சோ அவங்க அப்புறம் திருச்சி தேசிய ஓலை ஆராய்ச்சி மையம், சோ அவங்களோட டையப்போட நான் வந்து கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமா வெளியில எடுத்துட்டு வந்தனங்க.
1: எக்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன சொல்றீங்க?
0: வாழை நார் பிரிச்சு எடுக்கிறது, அதாவது ஃபார்மர்ஸ் வேஸ்ட்னு அவங்க மண்ணுக்குள்ள போட்டு புதைக்கிற ஒரு விஷயம், இல்ல மண்ணுக்குள்ளேயே போட்டு தீ வைக்கிற விஷயம் நம்ம வந்து ஒரு ப்ராடக்டா பண்ணணும், அது ஒரு வேல்யூ ஆடடா பண்ணணும் அப்படிங்கறதுனால அவங்க கிட்ட ஒரு சம் அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு நாங்க அவங்க கிட்ட இருந்து ப்ரிக்கர் பண்ணிக்குவோம். ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்கும் போது அடிஷனல் அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு ஃபெர்டிலைசர் அப்ளை பண்றதுக்கான காஸ்டாவது அவங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்களா, சோ அந்த அடிஷனல் இன்கம்காக அவங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். தார் அறுவடை பண்ணின பிறகு அந்த மரத்தை வந்து நாங்க எடுத்துக்கோங்க கட் பண்ணி, அப்ப இமீடியட்டா ஃபார்மர்ஸ்க்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்னன்னா டிஸ்போஸ் ஆயிடுதுங்க, லேண்ட் கிளியர் ஆயிருது. அதுக்கப்புறம் அவங்க உடனே வந்து மாற்றுப்பெயர் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு, உடனே பண்ணிடுவாங்க.
1: இந்த வருமானமும் அவங்களுக்கு கிடைக்குது,
0: வருமானம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு.
1: உங்களுடைய எதிர்கால திட்டம் அப்படின்னா என்னங்க?
0: எதிர்கால திட்டம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 100 பெண்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை இந்த ட்ரேட்ல வந்து இயற்கை சார்ந்த தொழில் வாய்ப்பை வந்து கொடுக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுற்றி இருக்கிற அத்தனை ஒன்றியங்களையும் கிராமங்களையும் எல்லா இடங்களையும் நீர்நிலைகளுக்காக என்னெல்லாம் நம்மளால பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரணும்.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களுடைய கைபேசி நேயர்களுக்கு சொல்லுவோம், ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களை, நாமக்கல் மோகனூர் பி சுகந்தி அவங்களுடைய கைபேசி எண் 70 10 85 29 60. மீண்டும் ஒரு முறை, பி சுகந்தி அவங்களுடைய கைபேசி எண் 70 10 85 29 60. நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
2: சாதிக்க பிறந்ததுவே பெண்மை என்றோ? ஆம், தன்னலம் பாராது பிறர் நலனிலும் சமூக நலனிலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் விவசாயிகளின் வருமானத்திலும் ஒரு மாற்று சிந்தனை கொண்டு வீரநடை போடும் நாமக்கல் பி சுகந்தி அவர்களின் அனுபவ பயணம் சாதிக்க துடிக்கும் பெண்களுக்கு ஒரு எழுச்சியினை உண்டாக்கி விதையாக முளைத்திட நீரூற்றாக இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கிய உழவே தலை நிகழ்ச்சியில் இதுவரை இளம் உழவரின் வெற்றி கதை கேட்டீர்கள். உடன் உரையாடினார் ஆர் வெங்கடேஸ்வரன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
3: மாடுகளுக்கு RGS காமதேனு மாட்டு தீவனத்தை வாங்கி போடு. RGS காமதேனு மாட்டு தீவனத்தை சாப்பிடுற மாடுங்க அதிகப்படியான கொழுப்பு சத்து நிறைந்த பால் கொடுத்து நல்ல வருமானத்தையும் தரும், மாடுகளும் ஆரோக்கியமா இருக்கும்.
4: ஆரோக்கியமான மாடுகளுக்கு RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
5: RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம், பாலுக்கு குறைவில்லை சந்தோஷத்திற்கு அளவில்லை.
2: நிகழ்ச்சியில் இனி உழவர் நண்பர்களே, கோ 1 நட்சத்திர மல்லிகை என்பது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் 2019 உருவாக்கப்பட்ட ஒரு சிறந்த மலர் வகையாகும். சாகுபடிக்கான வயது 6 முதல் 8 மாதமாகும். கோ 1 நட்சத்திர மல்லிகை வருடம் முழுவதும் பூக்கும் தன்மை கொண்டது. 1 ஹெக்டருக்கு 7.41 டன்கள் மகசூலை தரவல்லது. மதுரை, ஈரோடு, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், சேலம், திருநெல்வேலி, வேலூர், விழுப்புரம் போன்ற பகுதிகளில் பயிரிட உகந்ததாகும். கோ 1 நட்சத்திர மல்லிகையின் முக்கிய சிறப்பு அம்சங்களாவன தனித்துவமான மொட்டு மலர் அமைப்பு, அதாவது இதன் மொட்டுகள் தடிமனான இளம் சிவப்பு நிறத்தில் இருக்கும். மலரும் போது அவை பளிச்சென்ற வெண்ணிற இதழ்களுடன் நட்சத்திர வடிவில் காட்சியளிக்கும். நீண்ட காம்பு கொண்டிருப்பதால் பறிப்பதற்கும் மலர் தொடுப்பதற்கும் ஏற்றதாக இருக்கும். பாரம்பரிய மல்லிகை வகைகள் குறிப்பிட்ட காலங்களில் மட்டுமே பூக்கும். ஆனால் இந்த வகை மல்லிகை ஆண்டு முழுவதும் தொடர்ந்து மகசூலை தரும். நுகர்வோரை கவரும் வகையில் மென்மையான இதமான நறுமணத்தை கொண்டுள்ளது. இந்த மலர்கள் சாதாரண அறையின் வெப்பநிலையில் 12 மணி நேரம் வரை வாடாமல் இருக்கும். குளிர்சாதன வசதியில் 60 மணி நேரம் வரை புது பொலிவுடன் இருக்கும் என்பதால் போக்குவரத்திற்கு மிகவும் ஏற்ற மலராகும். மல்லிகை செடிகளை தாக்கும் பொதுவான பூச்சிகள் நோய்களை எதிர்க்கும் தன்மை உடையது இந்த கோ 1 நட்சத்திர மல்லிகை. வாய்ப்புள்ள விவசாயிகள் கோ 1 நட்சத்திர மல்லிகையினை சாகுபடி செய்து அதிக மகசூல் பெற்று வருமானத்தை அள்ளிடுங்கள். இவ்வாறு அரியலூர் வேளாண்மை இணை இயக்குநர் அறிவிக்கின்றார். புதுக்கோட்டை மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிவுரை. ஆடிப்பட்ட மானாவாரியில் பயிர் சாகுபடி செய்யும் விவசாயிகள் தரமான விதைகள்

விதைகளை விதைப்பதற்கு ஒரு நாள் முன்பாகவே 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசலில் 6 மணி நேரம் ஊற வைத்த பின் நிழலில் 16 மணி நேரம் உலரவிட்டு விதைப்பை மேற்கொள்ளுதல் வேண்டும். இதன் மூலம் விதை கடினத்தன்மையுடன் போதுமான ஈரம் மண்ணில் கிடைத்த பின்பு முளைத்து வளரும் தன்மையினை பெறும். இவ்விதை கடினப்படுத்துதல் நேர்த்தி மூலம் சீரான முளைப்பு திறனையும் வளர்ச்சியையும் இளம் நாற்றுக்கள் பெறுவதோடு வீரிய நாற்றுக்களாக உருவெடுக்கும். மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இடி மின்னலுடன் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் விவசாயிகள் வாழை மரங்களுக்கு முட்டு கொடுத்தல், பப்பாளி முருங்கை பயிர்களுக்கு மண்ணணைத்தல், கரும்பு பயிருக்கு விட்டம் கட்டுதல் போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம். கொடிவகை பயிர் பந்தல்களில் துருப்பிடித்து பழுதடைந்துள்ள கம்பிகள் தூண்களை கண்டறிந்து சரி செய்ய வேண்டும். போதுமான முட்டுகளை கொடுக்க வேண்டும். காய்கறி பயிர்களுக்கு நுண்ணூட்டம் உரமிடுதல் நல்ல பயனளிக்கும். பூக்கும் காய்க்கும் பருவத்தில் உள்ள காய்கறி பயிர்களுக்கு நுண்ணூட்டத்தை நீர்ப்பாசனம் வழி விடுதல் அல்லது இலை வழியாக தெளிக்க வேண்டும். மல்லிகை மலர் சாகுபடியில் பூ மகசூலை அதிகரிக்க இலை வழி தெளிப்பாக 1 லிட்டருக்கு 5 கிராம் இரும்பு சல்பேட், 5 கிராம் துத்தநாக சல்பேட்டை 30 நாட்கள் கால இடைவெளியில் தெளிக்க வேண்டும். எந்த ஒரு மருந்து தெளிக்கும் வேலைகளையும் கண்டிப்பாக மழை பெய்யும் நாட்களில் மேற்கொள்ளுதல் கூடாது. கால்நடைகள் வளர்ப்போர் கால்நடைகளை மின்கம்பம் மரத்தடியில் கட்டுவதை தவிர்த்து பாதுகாப்பாக கொட்டகைகளில் கட்டி வைக்க வேண்டும். இந்த செய்தியினை புதுக்கோட்டை மாவட்ட வானிலை ஆலோசனை மையம் தெரிவித்துள்ளது. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் கை கொடுக்கும் கை, புதுக்கோட்டை கூட்டுறவு சங்கங்களின் செயல்பாடுகள் சித்திரம். இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் நீர்நிலைகளை பாதுகாப்போம் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் திருச்சிராப்பள்ளி நீர்வனத்துறை மேனாள் உதவி செயற்பொறியாளர் கே ராஜகோபால் அவர்கள். நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க தொட்டு வர வேண்டிய நமது வானொலி நிலைய தொலைபேசி எண்கள் 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1. நேயர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களுக்காகவே, கேட்டு பயன் பெறுங்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி பதிவின் மூலம் உரையாற்றிய அவர், தேசத்தின் ஒற்றுமைக்காக அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் ஷியாமா பிரசாத் முகர்ஜி செயல்பட்டதாக தெரிவித்தார். அவரது பணிகள் தொடர்ந்து பல தலைமுறைகளை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் கூறினார். தேசபக்தியின் முழு உருவமாக திகழ்ந்த அவருக்கு நாடு மரியாதை செலுத்துவதாக பிரதமர் தெரிவித்தார். தேசத்தின் நலனே முதன்மையானது என்ற நோக்கத்துடன் செயல்பட்ட ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் கொள்கைகளின் அடிப்படையில் தற்போதைய மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி கூறினார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக

0: மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தோல் தொழில் துறையினருக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், காலணி மற்றும் தோல் பொருட்களின் ஏற்றுமதி ஆண்டுக்கு 4.5 பில்லியன் டாலராக உள்ளது என்றார். இது அடுத்த 6 ஆண்டுகளுக்குள் 15 பில்லியன் டாலராக அதிகரிக்கும் என்று அவர் கூறினார். தற்போது இத்துறையில் 40 லட்சம் பேர் வேலைவாய்ப்பை பெற்றிருப்பதாகவும் இது விரைவில் 1 கோடியாக அதிகரிக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட ரமணன் தலைமையில் சென்னையில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் விலை கண்காணிப்பு குறித்து விவாதிக்கப்பட்டதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக 3 மாதங்களுக்கு 1 முறை ஆய்வுக் கூட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணி அமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திருப்பத்தூர் மாவட்டத்தில் குற்றப்பின்னணி கொண்ட ஒருவரை மாவட்ட நீதிமன்றத்தின் அரசு வழக்கறிஞராக நியமித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். தாவேக அரசு மீதான லஞ்ச புகார்களை மெய்ப்பிக்கும் வகையில் இது அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆய்வு என்ற பெயரில் தாவேக்காவைச் சேர்ந்தவர்கள் நடத்தும் செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக நீதிமன்றம் வழங்கிய வழிகாட்டுதல்களை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சீமை கருவேல மரங்கள் நிலத்தடி நீரை உறிஞ்சி ஆக்ஸிஜனை தடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன என்று அவர் கூறினார். இந்த மரம் கேரளத்தில் முற்றாக அழைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் திரு வைகோ தெரிவித்தார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்தை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அடுத்த 50 ஆண்டுகளுக்கு நீர் மேலாண்மை தொடர்பான ஆலோசனைகளை அமைச்சரிடம் வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேகதாது விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். இயற்கை பேரிடர்களால் பயிர்கள் பாதிக்கப்படும் காலங்களில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் விவசாயிகளுக்கு பெரிய அளவில் நிவாரணத்தை வழங்கி வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் பதிவு நடைமுறை தற்போது நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: எல் நினோ நிகழ்வின் தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 2026 குறுவை பருவத்தில் நெல், மக்காச்சோளம், துவரை, நிலக்கடலை, ராகி, சோளம், பருத்தி ஆகிய 7 வேளாண் பயிர்களும், வாழை, வெங்காயம், கத்தரி, வெண்டை, மஞ்சள் மற்றும் தக்காளி ஆகிய 6 தோட்டக்கலை பயிர்களுக்கும் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் கடன் பெறும் வங்கியில் விருப்பத்தின் பெயரில் பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். கடன் பெறாத விவசாயிகள் அனைவரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி தேசிய மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு எந்த நிலையில் இருந்ததோ அதே நிலையில் தற்போதும் நீடிப்பதாக கூறினார். ஊழலை ஒழிப்போம் என்று கூறிய தாவேக ஆட்சியில் தற்போது முறைகேடுகள் தொடர்பான புகார்கள் அதிகரித்துள்ளதாக திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். சென்னையில் சிறார்கள் வாகனம் ஓட்டினால் பெற்றோர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகர காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் கூறியுள்ளார்.

0: சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உரிமமின்றி வாகனம் ஓட்டுதல் மற்றும் சிறார்கள் வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
1: கடந்த வாரம் இரண்டு நிகழ்வுகளில் வந்து ரொம்ப அதிவேகமாக வாகனங்களை இளைஞர்கள், குறிப்பாக 18 வயது 17 வயது இளைஞர்கள் லைசன்ஸ் கூட இல்லாமல் வேகமாக ஓட்டி சென்று சோசியல் மீடியாக்கள் வந்ததை நாம் பார்த்தோம். சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், அவர்களுமே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த மாதிரியான செயல்கள் இளைஞர்கள் செய்தது அவர்களுடைய உயிருக்கும் பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கும் இடையூறாக இருக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான அதிகாரமாக வாகனத்தை ஓட்டினால் விபத்துகள் நடந்துவிட்டால் அது உயிர் சேதம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதே மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டாம் என்று காவல்துறை சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.
0: மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பிற பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பல இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது யுக்ரைன் ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த ஆண்டு துரந்த் கோப்பை கால்பந்து போட்டிக்கான கோப்பையை குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிமுகம் செய்கிறார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய இளையோர் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்றோருக்கு மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் புதுதில்லியில் இன்று பரிசுகளை வழங்கவுள்ளார். சென்னை அண்ணா நகரில் மேம்படுத்தப்பட்ட போகன்வில்லா பூங்காவை மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வெளி மாநிலத்திற்கு கடத்த முயன்ற சுமார் 4 டன் ரேஷன் அரிசியை காவல்துறையினர் வாகனத்துடன் பறிமுதல் செய்து ஓட்டுநரை கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் வேளாண்மை உட்கட்டமைப்பு நிதியின் கீழ் விவசாயிகள் கடன் பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே புனித சிந்தாத்திரை அன்னை ஆலய திருத்தேர் பவனி ஆண்டு விழா விமரிசையாக நடைபெற்றது. சென்னை சோழிங்கநல்லூர் மற்றும் பெருங்குடி மண்டலங்களில் நடைபெற்று வரும் கால்வாய் மேம்பாட்டு பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சி இணையதளத்தில் இதுவரை சுமார் 1,26,000 செல்லப்பிராணிகளின் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டு சுமார் 64,000 செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 10 மணிக்கு தொடங்குகிறது. சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நாம கேட்டிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
3: மலர்கிறது நாள் மலர்.
4: இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் மகேந்திர சிங் தோனி பிறந்த நாள் இன்று. கேப்டன் கூல் என்று பாராட்டப்பட்ட இவரின் தலைமையில் இந்திய அணி 2007 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது.
5: பத்மஸ்ரீ, பத்மபூஷன் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளும் பாராட்டுகளையும் பெற்றுள்ளார் கிரிக்கெட் விளையாட்டு வீரர் மகேந்திர சிங் தோனி.
4: ராணுவ வீரர் கேப்டன் விக்ரம் பத்ரா கார்கில் போரில் வீர மரணம் அடைந்த நாள் இன்று. ஆண்டு 1999 கேப்டன் விக்ரம் பத்ராவிற்கு பரம்வீர் சக்ரா விருது இவரது வீர மரணத்திற்கு பின் வழங்கப்பட்டது. ஒடுக்கப்பட்ட மக்களின் விடிவெள்ளியாக திகழ்ந்த இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1859 பத்திரிகைகளை தொடங்கி புரட்சிகளை உருவாக்கி உரிமைகளை மீட்டெடுத்து தந்தார். அரை நூற்றாண்டுகளுக்கும் மேலாக தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக அரும்பாடுபட்டு வந்த தலைவர் இரட்டைமலை ஸ்ரீனிவாசன். எழுத்துக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்ட இலக்கியவாதி அரு ராமநாதன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1924 1945 ராஜராஜ சோழன் என்ற இவரின்

நாடகம் முதல் பரிசை பெற்றது. தங்கப்பதுமை, பூலோக ரம்பை, ஆரவல்லி போன்ற திரைப்படங்களுக்கு வசனங்கள் எழுதியுள்ளார். வீரபாண்டியன் மனைவி என்ற நாவல் 7 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடராக பத்திரிகையில் வந்து இவருக்கு பெரும் புகழை பெற்றுத்தந்தது. எழுத்தாளரும் திரைப்பட பாடலாசிரியருமான காமு ஷெரீப் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1994. லட்சத்துக்கு எழுதாமல் லட்சியத்துக்காக எழுதிய மனிதர் காமு ஷெரீப். சிறுகதை, நாவல், நாடகம், இலக்கிய திறனாய்வு, கவிதை, கட்டுரை, பயண நூல் என எண்ணற்ற நூல்களை எழுதியுள்ளார் காமு ஷெரீப். பெண் தெய்வம், புதுயுகம் போன்ற படங்களுக்கு வசனங்களையும் எழுதியவர் காமு ஷெரீப். ஏரிக்கரையின் மேலே போகும் பெண்ணவள், நற்பண்புகளின் உறைவிடம்.

இவரது பாடல்கள் ரசிகர்களின் இதயங்களை விட்டு இன்றளவும் நீங்கவில்லை. கலைமாமணி, தமிழக அரசின் திருவிக விருது என பல விருதுகளை பெற்றவர் கவிஞர் காமு ஷெரீப். ஜூலை முதல் வாரம் வன் மகோத்சவ் வன வார விழா கொண்டாடப்படுகிறது. மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து காப்பதே இதன் நோக்கமாகும். இயற்கை பேரழிவிலிருந்து மனித குலத்தை காப்போம், மரம் நடுவோம், மழை பெறுவோம்.

அப்படி பேசுறதுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரியான நாம சொல்ல நினைக்கிற விஷயங்களை பகிர்ந்துக்க ஆட்கள் இல்லைன்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுதான் உண்மையும் கூட. இவ்வளோ பெரிய உலகத்துல ஒருத்தர் கூடவா இல்ல அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆமானதான் பதில் சொல்லணும். ஏன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஒன்னு, நாம சொல்றது வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. அது எந்த கருத்தா இருந்தாலும் நமக்கு எதுக்கு இருக்கிறவங்க நம்மள தப்பா நினைக்க கூடாது. முக்கியமா நாம இதைதான் சொல்ல வரோம் அப்படிங்கறத அவங்க சரியா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஒருத்தர் கிட்ட கிடைக்குமா அப்படின்னு நினைச்சா அது கொஞ்சம் சிரமம்தான். ஆனா இப்படிப்பட்ட நபர்களும் இருக்கிறாங்க. தேடி கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். அப்படியே கஷ்டப்படணும், அதையே நாம ஏன் மத்தவங்க கிட்ட எதிர்பார்க்கணும்? நாமளே அப்படி ஒரு ஆளா மாறிக்கலாம்ல. ஏன்னா பொருளாதார ரீதியா உதவி வேணும் அப்படிங்கறத விட மனசால அமைதி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அதிகம். அதனால நிறைய பேசலாம், நல்லத மட்டும் பேசலாம் அப்படின்னு சொல்லி திருச்சி FM Rainbow 102.1 மலரும் இது காலை மலர்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் இது இளையோருக்கு. இன்று சரித்திரம் சலிப்பானதா? எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வரலாறுங்கிற ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். பொதுவா ஸ்கூல்ல வரலாறு பாடம்னாலே பல பேருக்கு தூக்கம் தான் வரும். ஏண்டா அந்த காலத்து ராஜா ராணி கதையெல்லாம் நமக்கு எதுக்குன்னு நினைக்கிற ஜென்சி கூட்டத்துக்கு நடுவுல நான் சொல்ல வர இந்த விஷயம் உங்களுக்கு புது விஷயமா இருக்க போதுங்க. ஆமாங்க, நிறைய பேர் வரலாறுங்கிறது ஒரு பழைய டைரி, அதை எதுக்குங்க எடுத்துக்கிட்டு வரீங்க அப்படின்னு நிறைய கதை சொல்லுவாங்க. ஆனா ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும், வரலாறுன்றது சலிப்பானது கிடையாதுங்க. அது அணுகிற முறைதான் கொஞ்சம் சலிப்பா இருக்கும். இன்னைக்கு நம்ம பாக்குற கேஜெட்ஸா இருக்கலாம், வீடியோஸா இருக்கலாம், டெக்னாலஜியா இருக்கலாம், இப்படிப்பட்ட பல உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த சுதந்திரமான காற்றுக்காகவும் இந்த தனி மனித உரிமைக்காகவும் யாரோ ஒருத்தர் அந்த காலத்துல எவ்வளவு பெரிய விலையை கொடுத்திருக்காங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஆமாங்க, அப்படி இன்னைக்கு ரெண்டு நிஜமான சூப்பர் ஹீரோக்களை பத்தி தான் நாம கேட்க போறோம். முதல்ல அல்லூரி சீதாராமராஜு. கற்பனை பண்ணி பாருங்க, 20-25 வயசுல கையில துப்பாக்கி, நெஞ்சில வேகம், கண்ணுல கண்ணல்னு இன்னைக்கு நம்ம ஆக்ஷன் ஹீரோக்களை திரையில பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அல்லூரி நிஜ வாழ்க்கையில ஒரு ஒன் மேன் ஆர்மியா இருந்திருக்காருங்க. ஆமாங்க, ஆந்திராவினுடைய ரம்பா பகுதி மலைவாழ் மக்களை பிரிட்டிஷ்காரன் கொத்தடிமையாக்கி அவங்க நிலத்த புடுங்கினப்போ அல்லூரி மௌனமா இருக்கலங்க. அந்த அழர்ந்த காட்டுக்குள்ள நவீன ஆயுதம் இல்லாம கெரிலா முறை தாக்குதலை பயன்படுத்தி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே அதிர வச்சாரு. நான் சாக தயார், ஆனா ஏன் மக்கள் தலைவணங்க கூடாதுன்னு அவர் காட்டின அந்த துணிச்சல் இருக்கே, அது வெறும் தேசபக்தி இல்லங்க, அது ஒரு அர்ப்பணிப்புனே சொல்லலாம். இன்னைக்கு நாம கஷ்டம் வந்தா சோஷியல் மீடியால ஸ்டேட்டஸ் போடுறோம். ஆனா அல்லூரி காலத்துல போராட்டம்னா அது மரணம் வரைக்கும்ங்க. அந்த தீராத வேட்கை தான் நம்மள இன்னைக்கு நிமிர்ந்து நடக்க வச்சிருக்கு. இப்ப சொல்லுங்க, இந்த மாதிரியான சரித்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது பயனுள்ள விஷயம் தானே? அடுத்து நாம பார்க்க போறது குல்சாரி லால் நந்தா. இவரை பத்தி பேசும்போது மனசுக்குள்ள ஒரு சின்ன மரியாதை தாங்க வரும். இந்தியா நேருஜிக்கு அப்புறம் தத்தளிச்சப்போ 2 தற்காலிக பிரதமரா பொறுப்பேத்துக்கிட்டாரு. ஒரு முறை பிரதமர் பதவியில இருந்தப்பவே அவரோட சொந்த வீட்டு வாடகைய கூட கட்ட முடியாம கஷ்டப்பட்டிருக்காருனா பாருங்களேன். பதவி ஒரு தற்காலிகமான விஷயம், கடமை தாங்க நிரந்தரங்கிறத வாழ்ந்து காட்டியவர் தான் இவரு. குல்சாரி லால் நந்தா மாதிரி ஒருத்தர் இருந்திருக்காருங்கிறது நம்ம அரசியலோட அறத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவும். இந்த வரலாறுலாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தானங்க. வரலாறுங்கிறது வெறும் பக்கம் மட்டும் கிடையாதுங்க, இது நம்ம வாழ்க்கை தேவையான ஒரு லைஃப் ஸ்கில்லும் கூட. அல்லூரி சீதாராம ராஜு கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயம் துணிச்சல். உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும், அதுக்காக நீங்க நிமிர்ந்து நிக்கணும். குல்சாரி லால் நந்தா கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயம் நேர்மை. அதிகாரம் கைக்கு வந்தாலும் சுயநலம் இல்லாம பொதுநலன் பாக்குறதுதான் உண்மையான லீடர்ஷிப் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நண்பர்களே, நம்ம வரலாறுல இருந்து எதையுமே கத்துக்கலன்னா அதுக்கு பேரு மறதி இல்ல, அது அபாயம். கடந்த காலத்துல செஞ்ச அதே தப்பா நாம மறுபடியும் செய்யாம இருக்கணும்னா சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். வரலாறுங்கிறது உங்க ஐடென்டிட்டி. நாம ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கணுங்க, பொய்ன்றது புதுசு புதுசா பிறந்து வரலாம், ஆனா உண்மைன்றது உள்ளத உள்ளபடியே மட்டும் தாங்க சொல்லும். ஆமாங்க, வரலாறுன்றது உள்ளது உள்ளபடிதான் இருக்கும். கண்டிப்பா வரலாறு அப்படின்றத இளைய தலைமுறையில இருந்து முதியவர்கள் வரைக்கும் எல்லாருமே படிச்சு தெரிஞ்சுக்கணுங்க. இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் தலைமுறை, அதாவது நம்ம ஜென்சி, எதையும் ரொம்ப சீக்கிரமா கிரகிச்சுப்பாங்க. ஆனா இந்த சரித்திரம் அல்லது வரலாறுன்னு வந்துட்டா மட்டும் ஏதோ ஒரு சின்ன அலர்ஜி இருக்கும்னு சொல்லலாம். இது தேவையா கோபி நமக்கு, இது இதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு கேக்குறதுல தப்பே இல்லங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் யோசிச்சு பாருங்க, ஜென்சினா யாரு? நீங்க இன்ஃபர்மேஷன், உலகம். உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் போன்ல உலகத்துல இருக்கிற எல்லா விஷயமும் இருக்கு. நீங்க எதையும் கேள்வி கேக்குறீங்க, எதையும் லாஜிக்கா பாக்குறீங்க. இந்த லாஜிக்கல் பார்வையோட வரலாற்றை பார்த்தா அது சலிப்பாவே இருக்காதுங்க. நீங்க இப்ப விரும்பி பார்க்கிற சீரீஸா இருக்கட்டும், இல்ல ஏதாவது மூவிஸா இருக்கட்டும், இதுல வர விறுவிறுப்பு, துரோகம், அதிகாரம், காதல், தியாகம், இது எல்லாமே நம்ம வரலாற்றின் பக்கங்கள்ல ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருக்குங்க. ஜென்சி தலைமுறை வரலாறுக்கு முக்கியம், வரலாறு ஜென்சி தலைமுறைக்கு முக்கியம். இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா ட்ரெண்ட்ஸ், ஃபேஷன், டெக்னாலஜி எல்லாம் ஒரு 20 கழிச்சு வரலாறா மாறும். அப்போ உங்களுடைய இந்த காலகட்டத்தை உலகம் எப்படி பாக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதே மாதிரிதான் நீங்களும் கடந்த காலத்துல வாழ்ந்தவங்களை பாக்கணும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, சில பேருக்கு இப்ப என்ன நடக்குது அப்படின்ற அந்த குழப்பம் வரும். இந்த குழப்பங்கள்லாம் தீரணும் அப்படின்னா வரலாறுல என்ன நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதான் இந்த குழப்பத்துல இருந்து விடுபட்டு ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுக்க முடியும்னு சொல்றாங்க. வரலாறுங்கிறது தூசு படைஞ்ச புத்தகத்துல இருக்கிற டேட்டா மட்டும் இல்லங்க, இது உங்களோட ஐடென்டிட்டி. நீங்க யார், உங்களுடைய முன்னோர்கள் எதை சாதிச்சாங்க, எங்க விழுந்தாங்க, எதுக்காக போராடினாங்க, இதை தெரிஞ்சுக்க உங்களை நீங்களே இன்னும் சிறப்பா வடிவமைக்க உதவும். இனிமே சரித்திரத்தை படிக்கும் போது ஒரு பழைய கதையா பாக்காதீங்க, நானும் இதுல ஒரு பார்ட்டுன்னு நினைச்சு பாருங்க. வரலாறு ஒரு சாதாரண மனிதனா இருந்து உங்களை ஒரு சிறந்த சிந்தனையாளனா மாத்தும். ஏன்னா வரலாற்றை தெரிஞ்சுக்கிற ஒவ்வொரு ஜென்சியும் எதிர்காலத்தோட ஒரு சரித்திர நாயகன் தான் சொல்லிட்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் விமலாவோடு இணையலாம். நன்றி.

0: அலை வரிசைகளில் இளையோருக்கு நிகழ்ச்சியுள் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது சரித்திரம் சலிப்பானதா?
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

அப்புறம் நேர்களே, இப்ப வர இருக்க தமிழ் செய்திகளை கேட்டுட்டு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தொடர்ந்து கேட்கலாம் காலை மலர்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். வளர்ச்சியுடன் பாரம்பரியம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் கடல்சார் துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பஹ்ரைன் மன்னர் திரு ஹமாத் பின் ஈசா அல் கலிஃபாவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். நேற்று ஜகார்த்தா சென்றடைந்த பிரதமருக்கு இன்று அதிபர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்படவுள்ளது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் பேச்சு நடத்த உள்ளனர். இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அங்குள்ள இந்திய சமுதாயத்தினர் இடையேயும் திரு நரேந்திரமோடி உரையாற்றவுள்ளார். வளர்ச்சியுடன் பாரம்பரியம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஜனசங்க நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த தினத்தை முன்னிட்டு கொல்கத்தாவில்

0: நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125 அடி உயர சிலைக்கு அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு அமித் ஷா, ஷியாமா பிரசாத் முகர்ஜிக்கு மரியாதை செலுத்துவதோடு நிறுத்திவிடாமல் அவரது கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று கூறினார். அவரது கொள்கை அடிப்படையிலான ஆட்சிதான் தற்போது மத்தியிலும் மேற்குவங்க மாநிலத்திலும் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். தேசத்தை வலுவாக கட்டமைக்க ஷியாமா பிரசாத் முகர்ஜி வழிகாட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் தற்போது வளர்ச்சித் திட்டங்கள் வேகம் பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஊழல் செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் மேற்குவங்கத்தில் மேலும் விரைந்து செயல்படுத்தப்படும் என்றும் திரு அமித் ஷா கூறினார். நாட்டின் கடல்சார் துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து புதுதில்லியில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். கடல்சார் கல்வி சூழலில் கடந்த சில ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த பல்கலைக்கழகம் உலகின் முன்னணி 10 கடல்சார் பல்கலைக்கழகங்களுக்குள் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார். வகுப்பறை சூழலில் இருந்து கடல்சார் துறையில் ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு சூழலுக்கு மாற்றுவதில் இப்பல்கலைக்கழகம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் தெரிவித்தார். புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கு ஏற்ப இப்பல்கலைக்கழக பாடத்திட்டங்களிலும் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கடல்சார் துறையில் உலகத்தரம் வாய்ந்த உட்கட்டமைப்புகளை உருவாக்கும் நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். துறைமுகங்கள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். பஹ்ரைன் மன்னர் திரு ஹமாத் பின் ஈசா அல் கலிஃபாவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார். 4 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக பஹ்ரைன் சென்றுள்ள அவர் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு மன்னருடன் ஆலோசனை மேற்கொண்டார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடனும் டாக்டர் ஜெய்சங்கர் கலந்துரையாடினார். பஹ்ரைன் வெளியுறவு அமைச்சர் திரு அப்துல் லத்தீப் பின் ரஷீதுடனும் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் ரத யாத்திரையை முன்னிட்டு 300க்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி தலைமையில் புவனேஸ்வரில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்ட நெரிசலை கையாளுவது மற்றும் பயணிகளுக்கு உரிய வசதிகளை ஏற்படுத்தி தருவது குறித்து ரயில்வே அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். பூரி ரயில் நிலையத்தில் பயணிகள் வசதி மற்றும் பிற ஏற்பாடுகள் குறித்தும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய பிரதேசத்தில் முதலீடுகளை அதிகரிக்க மாநில அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். போபாலின் கோலார் பகுதியில் புதிய தொழில் பூங்காவிற்கு நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். இத்திட்டம் 15,000 பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்கும் என்று அவர் கூறினார். மாநிலத்தின் தொழில் வளர்ச்சியையும் இது அதிகரிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட முதலீட்டாளர்கள் மாநாட்டின்போது 30 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கான முதலீடுகளுக்கான முன்மொழிவு பெறப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இதில் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் தொடர்பான பணிகள் தொடங்கப்பட்டு விட்டதாகவும் திரு மோகன் யாதவ் கூறினார். மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான HMT நிறுவனத்திற்கு புத்துயிர் ஊட்டும் நடவடிக்கைகளுக்கு கர்நாடக அரசு முட்டுக்கட்டை போடுவதாக கனரக தொழில்துறை அமைச்சர் திரு குமாரசாமி குற்றம் சாட்டியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்நிறுவனத்தை மறுசீரமைக்கும் திட்டம் முக்கியமான கட்டத்தை எட்டியிருப்பதாக கூறினார். ஆனால் மாநில அரசு வனத்துறை மூலம் நோட்டீஸ் அனுப்பி தடைகளை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதில் அதிகார வரம்பை மீறி மாநில அரசு செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். மாநில அரசின் இதுபோன்ற நடவடிக்கைகளால் கர்நாடகாவில் தொழில் முதலீடுகள் பாதிக்கப்படும் என்று அவர் கூறினார். HMT நிறுவன ஊழியர்கள் இதனால் கவலையடைய தேவையில்லை என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு

உரிய நடவடிக்கையை மேற்கொண்டு தொழிலாளர்களின் நலனை உறுதி செய்யும் என்றும் திரு குமாரசாமி தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தின் ஜலாலாபாத் நகரம் பரசுராம்புரி என பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர் திரு பிரஜேஷ் பதா, பகத், வேளாண்மை, தொழில்துறை வளர்ச்சி, சுகாதார கட்டமைப்புகள் மேம்பாடு போன்றவை தொடர்பாக 28 முக்கிய முன்மொழிவுகளுக்கும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். நாட்டின் எஃகு உற்பத்தி நடப்பு நிதியாண்டில் 6% வளர்ச்சியை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் ஜூன் காலகட்டத்தில் 41 மில்லியன் டன் எஃகு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்தில் 38.7 மில்லியன் டன்னாக இருந்தது என எஃகு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரான்சின் தெற்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஸ்பெயின் எல்லைக்கு அருகில் உள்ள பகுதிகளில் ஏற்பட்டுள்ள இந்த காட்டுத்தீயினால் 10,000-க்கும் மேற்பட்டோர் அப்பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஸ்வீடன் மற்றும் சைப்ரஸ் நாடுகளிலிருந்து பிரான்சுக்கு தீயணைப்பு படையினர் அனுப்பப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய யூனியன் தெரிவித்துள்ளது. காட்டுத்தீயை அணைக்க பிரான்சுக்கு அனைத்து விதமான உதவிகளும் வழங்கப்படும் என்று ஐரோப்பிய யூனியன் தலைவர் திருமதி ஊர்சுலா ஒண்டர்லேயன் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. நாளை வரை மும்பை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மும்பை, தானே உள்ளிட்ட நகரங்களில் கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் மழை தீவிரமடைந்து வரும் நிலையில் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 17 குழுக்கள் மாநிலத்தில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே குஜராத், கர்நாடகா, ஹரியானா, பஞ்சாப், சத்தீஸ்கர், ஹிமாச்சல் பிரதேசம், உத்தராகண்ட், மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கேரளா, ஒடிசா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து ஒடிசாவில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புவனேஸ்வரில் நேற்று மாநில பேரிடர் மேலாண்மை அமைச்சர் திரு சுரேஷ் புஜாரி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மகாநதி, தேவி, ஜலகா ஆகிய நதிகளில் தற்போது வெள்ளம் அபாய கட்டத்திற்கு கீழேயே இருந்து வருவதாகவும் வெள்ள நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இன்று அதிகாலை டலாஸில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகலை வென்றது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். வளர்ச்சியுடன் பாரம்பரியம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் கடல்சார் துறையில் கடந்த 12 மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பஹ்ரைன் மன்னர் திரு ஹமாத் பின் ஈசா அல் கலிஃபாவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

காலை மலர்கள் ஷீ கேட்டணிச்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மீட்டூர் அணையோட நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 76 அடியா இருக்கு. ஆபரண தங்கம் 1 கிராம் 13,559 ரூபாய்க்கும் வெள்ளி 1 கிராம் 249 ரூபாயாகவும் விற்பனையாயிற்றுக்கு. அதுக்கப்புறமா இயல் இசை நாடகம் நாட்டுப்புற கலைகள்ல சிறந்து விளங்கக்கூடிய கலைஞர்கள் நாட்டுப்புற கலைஞர்களுக்கான விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த மாதம் 30 தேதி வரைக்கும். இதுக்கான விண்ணப்பங்களை உதவி இயக்குநர்

மண்டல கலை பண்பாட்டு மையம் பிள்ளையார்பட்டி தஞ்சாவூர் அப்படிங்கிற முகவரியில நேர்லயே போய் தரலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு கால் வாய் நோய் தடுப்பூசி முகாம் நடந்துட்டு இருக்கு. இது வர 10ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து நடக்கும். அதனால கால்நடை வளர்க்குறவங்க இந்த முகாம்ல உங்களோட கால்நடைகளுக்கு தடுப்பூசியை போட்டுக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நாகப்பட்டினம் மாவட்ட அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள்ல நேரடி மாணவர் சேர்க்கைக்கு இம்மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் கால அவகாசம் நீட்டிச்சு அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கான தகவல்கள் உங்களுக்கு இன்னும் நிறைய வேணும்னு நினைச்சீங்கன்னா 0043365 அப்படிங்கிற இணைப்பு எண்ணோட 250 126 0043365 126 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: நம்ம எல்லாருக்கும் உடல் நலன் ரொம்ப முக்கியம். முக்கியத்துக்கு முக்கியத்துவம் தரத்துக்காக தான் இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி மூட்டுவாத சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஆர். ரகுநாதன் அவர்கள். வணக்கம் டாக்டர். உடல்ல உள்ளுறுப்புகள்ல பாதிப்பு ஏற்படுத்துற ஆட்டோ இம்யூன் டிசீஸ் என்ன டாக்டர்?
3: ருமட்டாய்டு ஆர்த்ரைடிஸ்ங்கிறது மூட்டு முடக்குவாதம். அதே மாதிரியான சில ஆட்டோ இம்யூன் நோய்கள் உள்ளுறுப்புகளையும் அஃபெக்ட் பண்றதுக்கு ரிஸ்க் உள்ள நோய்களா இருக்கும். அதுல மெயினா நம்ம வந்து கவனமா பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு ஜாயின்ட் பெயினோட யங் கேர்ள், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்றாங்க, அல்லது அவங்க வந்து இப்பதான் கல்யாணம் பண்ணிக்கிற வயசு, இந்த பொண்ணு 22-23 வயசு ஆகுது, அந்த பொண்ணுக்கான ஸ்கின் எல்லாம் தடிச்சடிச்சு போகுதுங்க டாக்டர். வெயிலுக்கு போனாலே வந்து அந்த பொண்ணோட முகம்லாம் வந்து ரெட்டிஷ் ஆயிடுது, நெத்தியில எல்லாம் பார்த்தா செவந்து செவந்து போயிடுது, நிறைய முடி கொட்டுதுங்க டாக்டர். என்னன்னு தெரியல, காரணம் இல்லாம அந்த பொண்ணுக்கு வந்து

உடம்புல வந்து ரத்தத்துல வந்து தட்டையணுக்கள் குறைஞ்சு போயிடுச்சு, ப்ளீடிங் அதிகமா போகுது அப்படிங்கிறாங்க. கேட்டா பிளேட்லெட்ஸ் கம்மியா இருக்கு. ஏமா அப்படி இருக்குன்னு கேட்டா, நான் சத்து குறைபாடு, அந்த பொண்ணு ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்குது, பழமே சாப்பிட மாட்டேது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஒரு யங் கேர்ளு, ஒரு அன்மேரிட் கேர்ளு, அல்லது காலேஜுக்கு போற கேர்ள், அல்லது ஸ்கூல் முடிக்கிற பருவத்தில் உள்ள ஒரு பொண்ணு அப்பப்போ வலி வலின்னு சொல்றா, ஆனா அவளுக்கு ஸ்கின்ல வந்து ரேஷஸ் மாதிரி வருது, வெயில் பட்டா தடிச்சு போயிடுது, அல்லது நிறைய

0: போட்டா தடிச்சு போயிடுது, அல்லது நிறைய முடி உதிர்ந்துருது, அல்லது அந்த பொண்ணுக்கு வந்து என்னன்னு காரணமே தெரியாம பிளட்ல பிளேட்லெட்ஸ்ங்கிற அந்த தட்டையணுக்கள் குறைஞ்சு போயிடுது அப்படின்னா, இது வந்து ஆட்டோ இம்யூன் நோயினுடைய வெளிப்பாடா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த நோயினுடைய பேர் வந்து சிஸ்டமிக் லூபஸ் எரித்திமாட்டோசஸ், எஸ்எல்இ. இந்த எஸ்எல்இங்கிற நோயை ஆரம்ப ஸ்டேஜ்லயே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ஏஎன்ஏ அப்படிங்கிற டெஸ்ட உங்க டாக்டர் கண்டிப்பா எடுக்க சொல்லுவாங்க. அப்படி ஒருவேளை எடுக்க சொல்லலைன்னா கூட நீங்களே ஏஎன்ஏ அப்படிங்கிற டெஸ்ட எடுக்க சொல்லுங்க. ஏன் சொல்றேன்னா, எஸ்எல்இங்கிற நோயை எவ்வளோ சீக்கிரமா கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த நோயை நம்ம வந்து கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு ரெமிஷன் அப்படிங்கிற நம்மளுடைய கோலை வந்து ரீச் பண்ணிடலாம். ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிற எஸ்எல்இ நோயை கரெக்டான விகிதத்துல எந்த உறுப்புகளில் ப்ராப்ளமோ கரெக்டான அளவு மாத்திரை எடுத்தோம்னா அவங்களுடைய லைஃப் வந்து கல்யாணம் கட்டிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம், ஈவன் செகண்ட் சைல்டும் பெற்றுக்கலாம், ஒன்றும் ஆயிடாது. ஆனால் நீங்கள் வந்து கரெக்டான விகிதத்தில் ரெகுலராக ஃபாலோ பண்ணும். இந்த எஸ்எல்இ மாதிரியான சில ஆட்டோ இம்யூன் டிசீஸில் உள்ளுறுப்புகளில் டேமேஜ் ஆகலாம், ஸ்கின்ல ரேஷஸ் வரலாம், சில பேருக்கு வந்து வாய்ப்புன்னு வரலாம், சில பேருக்கு வந்து ரத்தத்தில் தட்டையணுக்களோ சிவப்பணுக்களோ குறைஞ்சி போயிடலாம், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு ரெட்னஸ் வரும், கண்ணில் வர இன்ஃப்ளமேஷன். ஆட்டோ இம்யூன் டிசீஸ் கண்ணில் மட்டுமே அஃபெக்ட் பண்ணக்கூடியதா யுவிஐட்டிஸ்ங்கிற ப்ராப்ளமாகவோ ஸ்கிலேட்டிஸ்ங்கிற ப்ராப்ளமாகவோ இருக்கலாம், அல்லது ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னுடைய வெளிப்பாடு ஜாயிண்ட்ல இருந்துக்கிட்டு அதில் வந்து கண் அஃபெக்ட் ஆகிருக்கலாம். ஸோ ஒன்று கண் மட்டுமே அஃபெக்ட் ஆகக்கூடிய நோய், இன்னொன்று ஒரு ஆட்டோ இம்யூன் நோய் உடம்புல வந்து ஜாயிண்ட் பெயினாக இருக்கிற ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு கண்ணில் அஃபெக்ட் ஆகிருக்கலாம். ஸோ அது ஒன்று உள்ளுறுப்புகள் டேமேஜ். இன்னும் சில பேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லாங் டைம் ரூமட்டாய்டு இருப்பாங்க, ஒரு 7 வருஷம் 10 வருஷம் ரூமட்டாய்டு இருக்கு டாக்டர்னு, அவங்களுக்கு வந்து கண்ணு வந்து வறட்சி ஆயிடலாம், அதுவுமே ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னுடைய தாக்கம் தான். இன்னும் ரேரா ரூமட்டாய்டை நம்ம கண்டுக்கவே இல்லை, ஒழுங்காக மாத்திரை சாப்பிடலை, அல்லது ஜென்ஸாக இருக்கிறாரு, ஸ்மோக் நிறைய பண்ணுறாரு, அவருக்கு வந்து லங்ஸில் ப்ராப்ளம் வரலாம், இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் சொல்லுவாங்க. வெரி ரேரா வந்து ஒரு ஹார்ட் ஃபங்க்ஷனிங் கம்மியாகலாம், இன்னமும் ரேரா வந்து கிட்னி இன்வால்மெண்ட் வரலாம். கிட்னி இன்வால்மெண்ட்ங்கிறது நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்ட்டு யூரின் புரதம் லீக் ஆகக்கூடிய ப்ராப்ளம், கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு அர்த்தம் இல்லை, புரதம் லீக் ஆகுது. யூரின்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் டாக்டர், யூரின்ல வந்து ப்ரோட்டீன் வந்து 3+ இருக்கு, யூரின்ல ஆல்புமின் 3+ இருக்கு அப்படின்னா எஸ்எல்இ அப்படிங்கிற அந்த ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம் வந்து கிட்னியில அந்த ஃபில்ட்ரேஷன் அப்பாரட்டஸை அஃபெக்ட் பண்றதுனால வரக்கூடிய நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம். ஸோ நம்ம ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிறோம்னா இந்த மாதிரி வந்து உள்ளுறுப்புகள் வரக்கூடிய டேமேஜை கண்டிப்பாக கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். அப்படி ஒருவேளை உள்ளுறுப்புகளில் டேமேஜ் ஆயிட்டா கூட கண்லேயோ லங்ஸ்லேயோ கிட்னிலேயோ ஈவன் ஹார்ட்லேயோ ரேராக வந்து நரம்பு மண்டலமும் கூட எஸ்எல்இல அஃபெக்ட் ஆகலாம். எஸ்எல்இ கண்ட்ரோல் இல்லாமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு தலைவலி வர மாதிரி இருக்கும், லூப்பஸ் ஹெட்டேக்னு சொல்லுவாங்க, அல்லது மறந்து போயிடுதும்பாங்க. வெரி ரேரா வந்து எஸ்எல்இல நரம்பு மண்டலமும் பாதிக்கப்படலாம். அதனால எல்லா எஸ்எல்இ பேஷண்ட்டுக்கும் நரம்பு மண்டலம் பாதிப்பாயிடுதுன்னு பயப்பட வேண்டியதில்லை. பட் கட்டுப்படுத்தப்படாத அதே மாதிரி ஆரம்ப நிலையிலே கண்டறியப்படாத எஸ்எல்இ நோய்க்கு உள்ளுறுப்புகளில் டேமேஜ் வர்றதுக்கு ரிஸ்க் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நல்லது.
1: இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைஞ்சிருந்தாங்க திருச்சி மூட்டுவாத சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஆர். ரகுநாதன் அவர்கள்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 5% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
4: நேரம் 7:40 ஆகுதுங்க. கேட்டணிச்சிருக்கோம் காலை மலர் திருச்சி FM Rainbow 102.1.

0: நாள்தோறும் காலை 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வன மகோத்சவ வாரத்தை முன்னிட்டு இன்று காலை 8:02 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வனம் நமது வளம் சிறப்பு தொடர்.
3: காடுகள் மலைகள் தேவன் கலைகள் செந்தாழம் பூவில்
2: வனங்களின் சிறப்புகளை வானொலியோடு கொண்டாடுவதில் பெருமை கொள்கிறது.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 9 மணி வசந்த அழைப்பில்
7: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் காட்டுப்புத்தூர் கால்நடை மருத்துவமனை கால்நடை மருத்துவர் டாக்டர் தனவேல் பேசுகிறேன். கால்நடைகளை பாதிக்கும் கோமார் நோய் குறித்து

0: அதை தடுப்பதற்கான தடுப்பூசிகள் குறித்தும் மேலும் கால்நடை வளர்ப்பில் உங்களுக்கு உள்ள சந்தேகங்கள் குறித்தும் நேரலையில் உங்களுடன் உரையாட உள்ளேன்.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் காட்டுப்புத்தூர் கால்நடை மருத்துவமனை கால்நடை மருத்துவர் தனவேல் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. கால்நடை ஆரோக்கியம் குறித்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற தொலைபேசி எண்கள் +4 3 1 என்ற திருச்சியின் முன் இணைப்பு எண்ணுடன் 246 102 1 240 102 1 இந்த எண்களில் வரலாம். வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற 938 546 102 1 என்ற எண்ணுக்கு உங்களது பதிவுகளை தட்டிவிடுங்க.
2: காலை மல நிகழ்ச்சி கேட்டு நினைச்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வாங்கினீர்களே. அப்படிக்கா திருச்சிராப்பள்ளி உழவர் சந்த பக்கமா போயிட்டு காய்கனிகள் எல்லாம் என்னென்ன விலைகள்ல கிடைக்குது அப்படிங்கறத தெரிஞ்சிட்டு வந்துடலாம். தக்காளி 1 கிலோ 24 ரூபாய், கத்தரிக்காய் 80, அவரைக்காய் 90, வெண்டைக்காய் கொத்த வரங்காய் 2 46 ரூபாய்க்கு கிடைக்குது. சின்ன வெங்காயம் 76, பெரிய வெங்காயம் 42, பச்சை மிளகாய் 45, சுரைக்காய் 26, சௌச்சோ 34, புடலங்காய் 46, பீர்க்கங்காய் 66, முள்ளங்கி 40, கருணைக்கிழங்கு 96, சேப்பங்கிழங்கு 56, சேனைக்கிழங்கு 58, உருளைக்கிழங்கு 30, கேரட் 65, முட்டைக்கோஸ் 40, பீட்ரூட் 54, பச்சை பட்டாணி 330, காலிஃபிளவர் 45, எலுமிச்சை 7 ரூபாய், கொய்யா 130, பூசணிக்காய் 24, பரங்கிக்காய் 22, ஆப்பிள் 300, ஆரஞ்சு 170, மாதுளை 300, திராட்சை 100 ரூபாய் இந்த விலைகள்ல கிடைக்குது.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: பெண்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
6: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்,
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாரி.

0: மங்களன் மங்களுக்கு.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: நேரம் காலை 8 மணி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் பிரபவோ சுபியாண்டாவுடன் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை ஜகார்த்தாவில் இன்று மேற்கொள்கிறார். இரு நாடுகளுக்கிடையே பரஸ்பர நலன் சார்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் இன்று கையெழுத்தாகின்றன. விழுப்புரம் மாவட்டத்தில் துறை ரீதியான நடவடிக்கைகள் மற்றும் வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆதிதிராவிடர் நல தொடக்க நடுநிலை உயர்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்கள் தொகுப்புதிய அடிப்படையில் தற்காலிகமாக நிரப்பப்பட உள்ளதால் விருப்பமுடையோர் நாளை மாலைக்குள் நேரில் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா கேட்டுக் கொண்டுள்ளார். அஇஅதிமுகவின் வளர்ச்சி மற்றும் தேர்தல் முடிவு குறித்து கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி இன்று கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். சென்னை ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படைவீரர்களின் குழந்தைகளுக்கு மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான சார்ந்தோர் சான்று வழங்கப்பட உள்ளதால் தகுதியுடையோர் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படைவீரர்களின் குழந்தைகளுக்கு 2026-27 கல்வியாண்டிற்கான MBBS மற்றும் PDS மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான சார்ந்தோர் சான்று வழங்கப்பட உள்ளது. இந்த சான்று பெறுவதற்கு நீட் மதிப்பெண் சான்றிதழ் அவசியமில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்கள் அல்லது சார்ந்தோர் இந்த சான்றை பெற்று பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
1: காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு இன்று வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கனமழை காரணமாக நீலகிரி மாவட்டம் கூடலூர் பந்தலூர் வட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளித்து ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா உத்தரவிட்டுள்ளார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி

0: இந்நாட்டிங்ஹாமில் இன்று இரவு 10 மணிக்கு நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.
1: நேரம் 8:02.
2: நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வனம் நமது வளம் வன மகோத்சவ வார சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடி குறைக்கப்பட்ட விலையில் வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: வணக்கம் நேயர்களே, வனம் நமது வளம் இந்த வன மகோத்சவ வர சிறப்பு தொடரின் நிறைவு நாள் இன்று. இன்னைக்கு நாம வந்து வடுவூர் ஏரி பத்தியும் நம்ம திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சி பூங்கா பற்றியும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள போகிறோம். அதை சொல்வதற்காக நம்மோடு திருச்சிராப்பள்ளி மண்டல வன பாதுகாவலர் டாக்டர் ஆர் காஞ்சனா அவர்கள் காத்திருக்கிறார். அதற்கு முன்னாடி இந்த வடுவூர் ஏரி பத்தி ஒரு சில தகவல்கள். இந்த வடுவூர் ஏரி வந்து 1999 உருவாக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 128.1 ஹெக்டேர் பரப்பளவு உள்ள இந்த ஏரியோடைய சுத்தி இருக்கக்கூடிய கரை வந்து சீரமைக்கப்பட்டு அங்கு வரக்கூடிய பறவைகளை நாம உற்று கவனிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறது வனத்துறை. குளிர்காலங்களில் பாத்தீங்கன்னா, அதாவது நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல யூரோப், வட அமெரிக்கா மற்றும் ஆசியாவின் பிற பகுதிகளில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000-40,000 பறவைகள்னு சொல்றாங்க. அவ்வளவு பறவைகள் வந்து இந்த ஈர நிலங்கள்ல வந்து தங்கி இருந்து முட்டையிட்டு குஞ்சு பொறித்து போகிறது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஏரி இந்த வடுவூர் ஏரி. நம்ம தஞ்சாவூர்ல இருந்து மன்னார்குடி போகக்கூடிய சாலையில பிரதான சாலையிலேயே இந்த ஏரி அமைந்திருக்கு. இந்த வடுவூர் ஏரி பற்றி டாக்டர் ஆர் காஞ்சனா அவர்கள் தரும் தகவல்களை இப்ப கேட்போமா?
6: இந்த வடுவூர் பறவைகள் சரணாலயம் இது பேசிக்கலி வந்து ஒரு இரிகேஷன் டேங்கா இருந்தது. விவசாயத்துக்காக உருவாக்கப்பட்ட இரிகேஷன் டேங்கு. அதனுடைய பல்வேறு வகையான பறவைகள் வந்து செல்வதால் இது வந்து பறவைகளை பாதுகாக்கும் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு இது வடுவூர் பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது. இந்த சரணாலயத்துல பாத்தீங்கன்னா 50 வகையான நீர் பறவைகள், 160 வகையான பிற வகையான பறவைகள் வந்து கணக்கிடப்பட்டுள்ளது. அதிகமா நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்துல பறவைகளுடைய வருகை அதிகமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 15,000 முதல் 42,000 பறவைகள் வருவதாக நம்மளுடைய ரெக்கார்ட்ஸில் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் செப்டம்பர் முதல் பிப்ரவரி வரைக்கும் ஒரு 54 வகையான பறவைகள் இங்கே வந்து சென்று கொண்டிருக்கிறது. சரணாலயம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விவசாயத்திற்காக ஊக்குவிக்கும் பொருட்டு ஒரு நீர்ப்பாசன ஏரி. மேட்டூர் அணையிலிருந்து வரக்கூடிய நீர், வடகிழக்கு பருவமழையின் மூலம் கிடைக்கும் நீர், இது ரெண்டும் தான் இந்த ஏரிக்குண்டான மிகப்பெரிய ஆதாரம். காவேரி டெல்டா பகுதியில் பாத்தீங்கன்னா காவேரி ஆற்றினுடைய சதன் டிப் இங்கே ஒரு ரேஞ்ச் ஆபீஸ் இருக்கு. பேசிக்கலி இந்த பறவைகள் சரணாலயத்தை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு வனச்சரகம். முக்கியமான பறவை இனங்கள் சொல்லி சொல்ல போனோமா, சிறு சிறகி லெஸ்ஸர் விசிலிங் டக் சொல்லுவாங்க, நீலச்சிறகி, தட்டை வாயன், புள்ளி மூக்குவாத்து, முக்குளிப்பான், தாளைக்கோழி, நாமக்கோழி, நீல தாளக்கோழி, சிவப்பு மூக்கு ஆள்காட்டி பறவை, உப்புக்கொத்தி, அதுக்கப்புறம் உள்ளான், கருவாள் மூக்கன், இந்த மாதிரி பறவைகளுடைய எண்ணிக்கை மிக அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறது. பாம்பு தாரான்னு சொல்லுவோம், நீர்க்காகம், சின்ன நீர்க்காகம், பெரிய நீர்க்காகம், புள்ளி அழகு, கூளைக்கடா, சாம்பல் நாரை, செந்நாரை, இது மாதிரி பல்வேறு வகையான பறவை இனங்களை போய் பார்க்கணும். அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பைனாக்குலர்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கோம், டெலஸ்கோப் வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பறவை இனங்களை போய் பார்த்துட்டு வரத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாட்டு. இந்த வனச்சரணாலயத்தை பாதுகாப்பதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். அதுல முக்கியமானது இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ளூயன்ஸோ எதுவுமே நம்ம வந்து அலோவ் பண்றதுல, அந்த இன்லெட்ஸ் எல்லாம் கரெக்டா மானிட்டர் பண்ணிட்டு சரணாலயம் மிகச்சிறந்த முறையில் பாதுகாக்கப்படுவதையும் பறவைகள் அதுல வந்து செல்வதையும் உறுதி செய்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் வனத்துறை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். கண்காணிப்பு கோரம்னு சொல்லுவோம், அது விசிட்டர்ஸும் போய் பார்த்து அந்த பறவைகளை பாத்துக்கலாம். நம்ம ப்ரொடக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ வனத்துறை ஸ்டாஃப் அங்க எப்பயுமே இருந்து எனி அன்வான்ட் சோசியல் ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்கா அப்படிங்கறத கண்காணிப்பதற்கும், நம்மளுடைய இரவு பணி மேற்கொள்வதற்கும், நைட் பெட்ரோலிங் செய்வதற்கும் அந்த கண்காணிப்பு கோபுரங்கள்.

0: உள்ள போனீங்கன்னா ஒரு கண்காணிப்பு கோபுரம் இருக்குது, 2 கிலோமீட்டர் சுத்தி அந்த ஏரி அந்த பண்ட் இருக்கு, அதுல யார் வேணாலும் நடந்து போய்க்கலாம்.
1: அதுக்கு கட்டணம் செலுத்துறோம்,
0: என்ட்ரி ஃபீஸ் இருக்கு, சரணாலய விதிகளின்படி என்ட்ரி ஃபீஸ் போட்டுருக்கு. நிறைய பேருக்கு தெரியாது அது. ஆக்சுவலி இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு பாத்தீங்கன்னா மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், வலசை பறவைகள்னு சொல்லுவோம். வலசை பறவைகள் ஃப்ரம் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட்ல இருந்து வருது, வந்துட்டு அந்த ஹோஸ்டல் என்வாயன்மெண்ட் விண்டர், அப்ப விண்டர் மைக்ரேட்டர்ஸ் இருக்கும், அந்த விண்டரை பாஸ் பண்ண உடனே போயிடும். ஸோ அந்த மாதிரி வலசை பறவைகளும் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அதே சமயம் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் மெயினாக பின்டெயில்ஸ், ஃப்ளமிங்கோஸ், ஸ்டார்க்ஸ் எல்லாமே நம்ம இந்த வனச்சரணாலயத்தில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். முக்கியமான மேனேஜ்மெண்டல் இன்டர்வென்ஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது, அப்பார்ட் ஃப்ரம் ரிமூவிங் வாட்டர் ஹயாசின்த் வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள் உட்காந்து நெஸ்ட் பண்ணுறதுக்கும் ப்ரீட் பண்ணுறதுக்கும் உண்டான மவுண்ட்ஸு, அதுக்கு தேவையான ட்ரீஸ், அந்த மவுண்ட் இருக்கணும், அதுக்கு மவுண்ட்டுக்கு மேலே ட்ரீஸ் இருக்கணும். ஸோ தட் அது ப்ரிஃபர்டு ஸ்பீசிஸாக இருக்கணும். எக்ஸாம்பிள் பாபுல் ட்ரீ, அக்கேசியா நிலோட்டிக்கான்னு சொல்லுவாங்க. நிலோட்டி அது வந்து ஹெரான்ஸு, எக்ரெட்ஸு அதெல்லாமே அந்த அக்கேசியா நிலோட்டிக்காவை ப்ரிஃபர் பண்ணி, அந்த மரத்தை ப்ரிஃபர் பண்ணி நெஸ்டிங் பண்ணும். நம்ம புளி மரமுமே வந்து நிறைய பறவைகள் அதை யூஸ் பண்ணுது. கொடுக்காப்புளி, இந்த பண்ட்ல வைக்கக்கூடிய பேரிங்டோனியா அது மாதிரி ஃபைக்கஸ் மரங்கள் இதெல்லாமே நம்ம செலக்டிவாக அங்கே பண்ட்ல வச்சிட்டோம்னா அதுவே நிறைய ஒரு ஹேபிடேட் கொடுக்குது.
1: வரூர் ஏரி பத்தி பல தகவல்களை வன பாதுகாவலர் டாக்டர் ஆர் காஞ்சனா சொன்னாங்க. 7 நாள் பல வனங்களை பத்தி சொன்னீங்களே, நம்ம வண்ணத்து பூச்சி பூங்கா பத்தி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு உங்க மனசுல ஒரு குறை இருக்கலாம். அந்த குறையை போக்குவதற்கு நமது பட்டாம்பூச்சி பூங்கா பற்றி பல தகவல்களை சொல்றாங்க, கேட்போமே.
0: திருச்சி வந்து ஒரு சென்ட்ரல் பிளேஸ், நகரவாசிகளுக்கு ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக அதே சமயத்துல ஒரு விழிப்புணர்வு ஊட்டும் விதமாக அமைய வேண்டும் என்றால் திருச்சியில காவேரி ஆற்றுப்படுகையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வனத்து பூச்சி பூங்கா அமைத்தால் நன்றாக இருக்கும் என்று தேர்வு செய்யப்பட்டு கடந்த 2012 அடிக்கல் நாட்டப்பட்டு அது 2015 முதல் செயல்பட்டு வருகிறது. 25 ஏக்கர் பரப்பளவை கொண்டது. காவேரி கொள்ளிடம் ஆறுகளுக்கு இடையே இயற்கை எழிலுடன் ஸ்ரீரங்கத்தில் அமைந்துள்ளது. பூச்சி இனங்கள்லேயே மிகவும் அழகானதுன்னு சொல்லி போனா வனத்து பூச்சி தான். அப்படிப்பட்ட வனத்து பூச்சியை தமிழ்நாட்டில் 324 வகையான வனத்து பூச்சி இனங்கள் இருக்கின்றன. நம்ம வனத்து பூச்சி பூங்காவில் பார்த்தீங்கன்னா 131 வகையான வனத்து பூச்சி இனங்கள் வச்சிருக்கோம். அதே சமயத்தில் இந்த வனத்து பூச்சி பூங்கா இருக்கிறதுனால அதனுடைய ரிலேட்டட் மர வகைகள், பூ மரங்கள் வச்சிருப்போம், ஷ்ரப்ஸ் வச்சிருப்போம், ஹெர்ப்ஸ் வச்சிருப்போம். அது வந்து இன்டர்ன் பல்வேறு பறவை இனங்களை அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கு. 119 வகையான பறவை இனங்கள் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். 450 மேற்பட்ட தாவர இனங்கள் அந்த வனத்து பூச்சி பூங்கால எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கோம். சோ இது வந்து ஒரு பல்லுயிர் பெருக்கத்தின் ஒரு அடையாளம். இது இருக்கிறதுனால பல்வேறு வகையான கிராஸ் பாலினேஷனும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம்.
1: பட்டாம்பூச்சிக்காக மரம் செடி கொடிகள், அந்த மரம் செடி கொடிகளுக்காக இப்ப பறவைகள்
0: ஒரு ஒன்றை ஒன்று சார்ந்து ஒரு பல்லுயிரை பெருக்கும் விதமான ஒரு முக்கியமான அங்கம். அதே மாதிரி இந்த பூங்காவுக்கு நாள்தோறும் ஒரு 500 முதல் 600 பேர் வராங்க. விடுமுறை நாட்கள்ல 1000+ பார்வையாளர்கள் வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் சுமார் 22 லட்சம் பார்வையாளர்கள் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. சராசரியா சொல்ல போனா 2.5 லட்சம் பார்வையாளர்கள் பார்வையிட்ட வண்ணம் உள்ளனர். வண்ணத்து பூச்சிகளை பாதுகாப்பதற்கு அதனுடைய ஹோஸ்ட் பிளான்ஸ் சொல்லுவோம். வண்ணத்து பூச்சி இருக்கணும்னா அதுக்குண்டான ரிலேட்டட் ஹோஸ்ட் பிளான்ட் இருக்கணும், நெக்டர் பிளான்ட் இருக்கணும். ஹோஸ்ட் பிளான்ட்டுமே 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு ஓராண்டு வரைக்கும் இருக்கக்கூடியது, இன்னொன்று வந்து ஓராண்டுக்கு மேலும் வளரக்கூடிய தாவரம் பெரினியல் அண்ட் ஆனுவல்ஸ் சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஹோஸ்ட் அண்ட் நெக்டர் பிளான்ஸை செலக்ட் பண்ணி பூக்கும் தாவரங்கள் நிறைய கொண்டு வர மாதிரி நிறைய டிசைன் பண்ணி பல்வேறு எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு ஸோ நம்மளுடைய நாட்டு தாவர வகைகளை ஊக்குவிக்கும் விதமாக கொன்றை மரம், மந்தாரை மரம், சீமை, அகத்தி, அகத்தி வகை மரங்கள், கருவேப்பிலை, வில்வம், விழா அப்படின்னு சொல்லிட்டு மற்றும் பல்வேறு பூக்கும் தாவரங்கள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி நம்ம வனத்து பூச்சி பூங்கா இன்றைக்கு ஒரு மக்களுக்கு சேவை செய்யும் பூங்காவாகவும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் மையமாகவும் திகழ்ந்து வருது. வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 1972 வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் தவிர நான் லிஸ்டட் ஸ்பீசிஸ நம்ம அதுக்குண்டான பிரீடிங் பிராக்டிசஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பூங்கா அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பணியை செய்து கொண்டு வருகிறது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வண்ணத்து பூச்சி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ், மெடிசினல் பிளான்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸு, அப்புறம் அந்த ஹோஸ்ட்டு நெக்டர் பிளான்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன், பயோடைவர்சிட்டியை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் என்ன அப்படின்ற விஷயங்களெல்லாம் மாணவர்களுக்கு

0: ஊட்டும் விதமாக பல்வேறு வகையான போர்ட்ஸ், இன்ஃபர்மேஷன் போர்ட்ஸ், அப்புறம் வந்து இன்ஃபர்மேஷன் சென்டர், இன்ட்ராக்டிவ் சென்டர்ன்ட்டெல்லாம் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்தாங்கன்னா ஆடியோ வீடியோ விசுவல்ஸ் எல்லாம் காட்டி ஒரு மூவிலாம் பட்டர்ஃப்ளை பற்றின, லைஃப் சைக்கிள் பற்றின, பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்க வேண்டிய நோக்கம் குறித்து அவசியம் என்ன அப்படின்ற குறித்தெல்லாம் வந்து மாணவர்களுக்கு ஆடியோ வீடியோ விசுவல்ஸ் எல்லாம் நம்ம காட்டி அவங்களுக்கு ஒரு எஜுகேட்டிவாக இருக்கக்கூடிய வகையில் இந்த பூங்கா அமைந்துள்ளது.
1: எப்போ திறந்திருக்கும் மேடம் பூங்காவை, எப்பெல்லாம் நம்ம பார்க்கலாம்?
0: செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த பூங்கா வந்து பார்வையாளர்களுக்காக
1: திறந்திருக்கிறது.
0: டெய்லி வந்து பார்க்கறது மெயினாக மேஜராக பார்க்கக்கூடிய ஸ்பீசிஸ் வந்து மஞ்சள் புலி, வரி புலி, நீலப்புலி, வரி குதிரை நீலன், ராணி வண்ணத்தி, ராஜா வண்ணத்தி, கொன்னை வெள்ளையன், அரளி விரும்பி, செவ்வந்தி சிறகன், கருவேப்பிலை அழகன் அப்படின்றதெல்லாம் வந்து பட்டாம்பூச்சி வண்ணத்து பூச்சியோட பெயர்கள், தமிழ் பெயர்கள். ஸோ இப்படி அழகழகான பெயர்கள் கொண்ட வண்ணத்து பூச்சிகளை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அதிக எண்ணிக்கையில் கோடை காலங்களில் அவங்க பார்க்க முடியும். வண்ணத்து பூச்சியின் முக்கியத்துவம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து பல்வேறு நிகழ்ச்சிகளை வனத்துறை வந்து எடுத்துட்டு இருக்கோம். பொதுமக்களும் மாணவ மாணவிகளும் அடிக்கடி கேம்ப் மாதிரி வந்து ஃபெசிலிட்டியை பயன்படுத்தி கொள்கிறார்கள்.
1: நேர்களை, கடந்த 7 நாட்களாக வனம் நமது வளம் அப்படின்ற வன மகோத்சவ சிறப்பு தொடர்ல சில வனங்கள் பற்றிய பல தகவல்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த தகவல்களை நமக்கு தந்தவங்க திருச்சிராப்பள்ளி மண்டல வன பாதுகாவலர் டாக்டர் ஆர் காஞ்சனா அவர்கள், அப்புறம் தாவரவியல் விஞ்ஞானி முனைவர் கே கந்தவேல் அவர்கள். வனங்களை அழிக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்ற நற்சிந்தனையும் நம்மிடம் வர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த தொடர் அமைக்கப்பட்டிருந்தது. வனங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனை நம் மனதில் விழுந்திருக்கும் என்ற எண்ணத்தோடு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
2: நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வனம் நமது வளம் வன மகோத்சவ வார சிறப்பு தொடர். அமைப்பில் உதவி அதிபதி, அமைப்பு ஆர் வெங்கடேஸ்வரன். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி.
4: Akashwani presents Morning News. Good morning, I am VC Pramod. The headlines. Prime Minister Narendra Modi to hold talks with Indonesian President Prabowo Subianto in Jakarta today to provide fresh momentum to comprehensive strategic partnership between the two countries. Home and Cooperation Minister Amit Shah says Cooperation Ministry infused new energy into lives of nearly 30 crore people over the past 5 years. Pakistan-occupied Kashmir protesters issue 48-hour ultimatum to Islamabad, warn of grand and final action on July 9th if demands are not met. India secure 20 medals including 4 gold at Under-20 Asian Wrestling Championships in Pattaya. And Spain book place in FIFA World Cup quarterfinals with a dramatic 1-0 victory over Portugal. Belgium beat US 4-1 to enter the quarterfinals. Prime Minister Narendra Modi will hold talks with Indonesian President Prabowo Subianto in Jakarta today. Mr. Modi arrived in Jakarta yesterday on a 3-day state visit at the invitation of Indonesian President. In a special gesture, President Prabowo personally received the Prime Minister at the airport. Indonesian Air Force fighter jets escorted the Prime Minister's aircraft after it entered Indonesian airspace. More from our correspondent.
5: Describing the welcome as deeply touching, Prime Minister Modi said he looked forward to holding discussion with President Prabowo to impart fresh momentum to the India-Indonesia Comprehensive Strategic Partnership, which was established during his 2018 visit. Prime Minister Modi praised the rich cultural performances presented during his arrival in Jakarta, saying they reflected the deep civilizational, cultural and spiritual ties shared by India and Indonesia. The Prime Minister also appreciated a Bharatanatyam performance by by someone via group comprising Indonesian students.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள், இனி கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம் வழங்கும் இதயராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
6: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
7: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
8: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
9: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ்
10: ஓபன்.
11: நவநீதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுசு, ஏராளமான காம்போ ஆஃபர்களோடு 50% அதிரடி தள்ளுபடி. நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், 4 ஸ்டேஷன் ரோட், திருச்சி, காட்டூர் மற்றும் லால்குடி.
12: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களே, உங்களின் மனம் கவர்ந்த புது பாடல்களை கேட்டு ரசிக்க 938-546-102 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்க பேர், ஊர் பேரோட உங்களுக்கு பிடித்த பாடல், படம் பெயர் தட்டச்சு செஞ்சு அனுப்புங்க. இப்போ முதல் பாடல் வாத்தி படத்துல இருந்து. பாடலை கேட்டிருக்காங்க குப்புதெட்டிப்பட்டி, குருசாமி, செல்வி, சூர்யா, தினேஷ்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த

0: கேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: சேது ஈஎன்டி ரிசர்ச் சென்டர்.
3: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
2: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ஈஎன்டி அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
3: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
2: சேது ஈஎன்டி ரிசர்ச் சென்டர், மேன் கிராஸ், தலைநகர், திருச்சி.

நேரம் 8:38 ஆயிடுச்சுங்க. கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதயராகம். அடுத்ததான் டாக்டர் படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க, ஐயம்பாளையத்துல இருந்து விஜயகுமார்.

0: மங்களன் மங்களுக்கு வாங்க.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்று காலை 9 மணி வசந்த அழைப்பில்.
4: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் காட்டுப்புத்தூர் கால்நடை மருத்துவமனை கால்நடை மருத்துவர் டாக்டர் தனவேல் பேசுகிறேன். கால்நடைகளை பாதிக்கும் கோமார் நோய் குறித்தும், அதை தடுப்பதற்கான தடுப்பூசிகள் குறித்தும், மேலும் கால்நடை வளர்ப்பில் உங்களுக்கு உள்ள சந்தேகங்கள் குறித்தும் நேரலையில் உங்களுடன் உரையாட உள்ளேன்.
3: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் காட்டுப்புத்தூர் கால்நடை மருத்துவமனை கால்நடை மருத்துவர் தனவேல் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. கால்நடை ஆரோக்கியம் குறித்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற தொலைபேசி எண்கள் 4331 என்ற திருச்சியின் முன் இணைப்பு எண்ணுடன் 246-102-1, 240-102-1 இந்த எண்களில் வரலாம். வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற 938-546-102-1 என்ற எண்ணுக்கு உங்களது பதிவுகளை தட்டிவிடுங்க.
5: திருச்சி FM ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கோம் இதய ராகம். இதய ராகம் நிகழ்ச்சியில அடுத்ததா பெரம்பலூர் ராபின்சன், ரூபா, ரித்தின், ரெனிடா, ஜோசப், சசி, ஜூலி, பாக்யராஜ், தமிழ், யூஜின் இவங்க எல்லாரோட விருப்ப பாடலா பராசக்தி படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
3: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இதயராகம்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கா சைபால் இதயில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
5: சைபால்
6: ஒருத்தன் தன்னுடைய நண்பனை வழியில பார்த்தான். என்னப்பா லெட்டர் போட்டுனே கிடச்சிதா அப்படின்னா, ஓ கிடச்சிதே என்ன அவன். இவன் உடனே ஏண்டா போய் சொல்கிற, நான் உனக்கு லெட்டரே போடலை, சும்மா தான் கேட்டேன், உடனே கிடச்சிட்டுதுங்கிறியே அப்படின்னா. லெட்டர் போட்டேன்னு நீ போய் சொல்கிறப்போ அது கிடச்சிதுன்னு நான் போய் சொல்லப்படாதா அப்படின்னானா அவன். இப்படிப்பட்டவங்க சில பேர் இருந்தால் கூட இன்றைக்கி கடிதம் மூலமாக தொடர்பு கொள்ளாதவங்க இருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு அது அவசியமான ஒன்றாயிட்டுது. இந்த அஞ்சல் அட்டைகள் எப்படி ஆரம்பமாச்சு தெரியுமா? ஆஸ்திரியா நாட்டில் ஒரு பேராசிரியர் இருந்தார், அவர் பேர் இம்மானுவேல் ஹெர்மன். அவர் ஒரு நாள் ஒரு பத்திரிகையில் கட்டுரை எழுதினாராம். இது நடந்தது 1869. அவர் எழுதின கட்டுரையில் மக்கள் அதிகம் செலவில்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் பரிமாறிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி எழுதியிருந்தார். அதுக்கு சில யோசனைகளை அவரே எழுதியிருந்தாராம். எப்படின்னா, அந்த கட்டுரையை எல்லாரும் படித்து பார்த்துருக்குறாங்க, அவர் சொன்ன யோசனைகள் என்னென்னு. அது வந்து அரசாங்கத்தின் கவனத்துக்கும் போச்சான், ஆகா இது அவர் சொல்கிற யோசனை நல்லாயிருக்கும் போல் இருக்கே அப்படின்னு அவங்களே நினச்சிருக்கிறாங்க. அவ்வளவு தான், உடனே அந்த யோசனையை நடைமுறைக்கு கொண்டுகிட்டு வந்தாங்களாம். பேராசிரியர் இம்மானுவேல் ஹெர்மனின் யோசனைப்படி அச்சடித்த அரசு முத்திரையோட அரசாங்கம் அஞ்சல் அட்டைகளை வெளியிட ஆரம்பிச்சுதான். 1869 October 7 இது நடந்திருக்கு. உலகின் முதல் அஞ்சல் அட்டை வெளிவந்த நாள் அது. அப்போ தான் அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதாவது கரஸ்பாண்டிங் கார்டு அப்படின்னு பேரான் அது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, உடனடியாக அமெரிக்காவிலேயும் இது மாதிரியான கார்டுகளை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இதுக்கு என்ன பேர் தெரியுமா? போஸ்டல் கார்டு. அதுக்கப்புறம் 1870 இங்கிலாந்துலேயும் இதை வெளியிட்டாங்களாம். அதை வெளியிட்ட முதல் நாள் அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? மக்கள்லாம் ஏதோ நியாய விலை கடையில் நிற்கிறது மாதிரி பெரிய பெரிய க்யூ வரிசையில் நின்று இதை வாங்கினாங்களாம். நம்ம நாட்டில் முதல் அஞ்சலகம் 1927 கல்கத்தாவில் ஆரம்பமாயிருக்கு. இன்றைக்கும் அஞ்சலகம் இல்லாத இடமே இல்லை, அந்த அளவுக்கு அஞ்சல் போக்குவரத்து அதிகமாக இருக்குது. அன்றைக்கி உள்நாட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் பரிமாற்றம் செய்து கொள்ள மலிவான ஒரு அஞ்சல் அட்டையை அரசாங்கம் வெளியிடலாம் அப்படின்னு பேராசிரியர் எழுதின கட்டுரை இன்றைக்கி எந்த அளவுக்கு ஆகியிருக்கு பார்த்தீங்களா? ஒருத்தன் ஒரு தபால் பெட்டிக்கு பக்கத்தில் தலையை வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்திருக்கான். அங்கேருந்து இன்னொருத்தன் கேட்டிருக்கான், என்னாச்சுன்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த தபால் பெட்டியில் ஒரு கார்டு எழுதி போட்டேன், விவரமெல்லாம் நல்லா தான் எழுதியிருக்கிறேன், ஆனால் அட்ரஸ் எழுத மறந்துட்டேன் அப்படின்னு. உடனே அவன், அதுக்காக கவலைப்படாத, நான் போட்ட கார்டில் அட்ரஸ்லாம் பின்கோடு உள்பட கரெக்டாக எழுதியிருக்கேன், ஆனால் விவரம் எழுத மறந்துட்டேன் என்னானா. கவலைப்படாத, கொஞ்ச நேரத்தில் தபால்காரர் ஒருவர் பெட்டியை திறந்ததும் நம்ம லெட்டரை கேட்டு வாங்கிக்கலாம்னா. ஒருத்தர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் வந்தார், கேட்டேன், அதுக்கப்புறம் தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுன்னானா இவன். ஏண்டான்னு

0: கேட்டிருக்கான் அவன், இது தபால் புட்டு இல்லையா அப்படின்றிருக்கான் இவன்.
1: நேயர்களது வரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: July 1 to 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
6: இதயராகம் நிகழ்ச்சியில அடுத்ததா தஞ்சாவூர் மாவட்டம் பெருமாக்கநல்லூர்ல இருந்து சார்லஸ் இசபெல்லா ஜோன்ஸ் பிரின்சியா எமர்சன் இவர்களின் விருப்ப பாடல் கோட் படத்திலிருந்து.

நேயர்களே, அடுத்ததா வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில போடுங்க கோமாரி ஊசி. திருச்சி காட்டுப்புத்தூர் கால்நடை மருத்துவமனை கால்நடை மருத்துவர் பி தனவேல் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431 என்ற திருச்சியின் முன்னிணைப்பு எண்ணோடு 246-102-1 மற்றும் ஒரு எண் 240-102-1. வாட்ஸ்அப் எண் 938-546-102-1.

0: இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம் வழங்கிய இதயராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாண்டாவுடன் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை ஜகார்த்தாவில் இன்று மேற்கொள்கிறார். இரு நாடுகளுக்கிடையே பரஸ்பர நலன் சார்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் இன்று கையெழுத்தாகின்றன. இந்திய வம்சாவளியினரையும் பிரதமர் கலந்துரையாடுகிறார். தேசிய இளையோர் நாடாளுமன்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேஹ்வால் புதுடெல்லியில் இன்று வழங்குகிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் கூட்டுறவுத்துறையின் சார்பில் மகளிர் சுய உதவிக் குழுக்களைச் சேர்ந்த 1471 பயனாளிகளுக்கு 12 கோடி ரூபாய் மதிப்பிலான கடனுதவிகளை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் வழங்கினார். சின்னமோசூர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நியாயவிலைக் கடையும் அமைச்சர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்ட வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: விழுப்புரம் மாவட்ட ஆய்வுக் கூட்டம் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தலைமையில் ஆட்சியர் வளாகத்தில் உள்ள கூட்ட அரங்கில் இன்று காலை 10:30 மணி அளவில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் மாவட்ட வளர்ச்சி குறித்தும் துறை ரீதியான நடவடிக்கைகள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் நாள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. மாற்றுத்திறனாளிகள் உரிய ஆவணங்களுடன் தங்களது கோரிக்கைகளை மனுக்களாக அளித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஹரி தெரிவித்துள்ளார். திருச்சி பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் தொலைநிலை கல்வியில் நடப்பாண்டிற்கான எம்பிஏ எம்சிஏ பாடப்பிரிவிற்கான மாணாக்கர் சேர்க்கை தொடங்கப்பட்டுள்ளதால் மாணாக்கர் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பல்கலைக்கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது. குத்தாலம் பகுதியில் பொறியியல் பணிகள் நடைபெற இருப்பதால் மயிலாடுதுறை ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்படுவதாக திருச்சி ரயில்வே கோட்டம் அறிவித்துள்ளது. திருச்சி மயிலாடுதுறை பயணியர் ரயில் நாளை முதல் வரும் 13 தேதி வரை ஆடுதுறை மயிலாடுதுறை இடையே பகுதியாக ரத்து செய்யப்பட்டு திருச்சி ஆடுதுறை இடையே மட்டும் இயக்கப்படும். மயிலாடுதுறை செங்கோட்டை விரைவு ரயில் நாளை முதல் வரும் 13 தேதி வரை ஆடுதுறை செங்கோட்டை இடையே மட்டும் இயக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளின் காலிறுதிக்கு பெல்ஜியம் முன்னேறியுள்ளது. சியாட்டிலில் நடைபெற்ற ஆட்டத்தில் பெல்ஜியம் அமெரிக்காவை 4-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. காலிறுதியில் பெல்ஜியம் ஸ்பெயினை வரும் வெள்ளிக்கிழமை லாஸ் ஏஞ்சல்ஸில் எதிர்கொள்ளும். அட்லாண்டாவில் இன்றிரவு 9:30 அர்ஜென்டினா எகிப்துடன் மோதுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: ஒன்றில் நேர்களே, நாம இப்போ கேட்கலாம் திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இது வசந்த அழைப்பு. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில போடுங்க கோமாரி ஊசி. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் காட்டுப்புத்தூர் கால்நடை மருத்துவமனை கால்நடை மருத்துவர் பி தனவேல் அவர்கள் பங்கேற்கக்கூடிய நேரலை நிகழ்ச்சியை இப்ப நாம கேட்க போறோம். நேர்களே, இதுல நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை கேட்க 0431 240 1 246 1 அப்படிங்கிற தொலைபேசி எண்லையும் இல்லனா 938 546 1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு குறுஞ்செய்தியாகவும் நீங்க அனுப்பி வைக்கலாம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்த எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
3: விவசாய பிரமுகர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப எளிதாக கிடைச்சதுன்னா அது எளிதாக கிடைக்கிற விஷயத்துக்கு மேலே நமக்கு ஒரு பெரிய ஆர்வமோ ஒரு மரியாதையோ இருக்கிறது இல்லை. நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், அது நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆனால் என்னென்னா, அந்த நமக்கு இப்போ எளிமையாக கிடைக்கிறதுக்கு பின்னாடி பல பேரோட உழைப்பு, பல நாள் உழைப்பு வந்து ஒளிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. தடுப்பூசி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது மனிதனுக்காக இருந்தாலும் சரி, கால்நடைகளுக்காக இருந்தாலும் சரி, ரொம்ப எளிதாகலாம் கிடைக்கல. அதுக்கு பின்னாடி பல பேரோட உழைப்பு, பல நாள் உழைப்பு, அந்த உழைப்பு வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு உழைப்பாக தான் இருக்குது. பல தியாகங்களை உள்ளடக்கிய ஒரு உழைப்பாக தான் அது இருந்திருக்கும். ஆனால் இப்போ என்னாக்கி நமக்கு தடுப்பூசி கிடைக்கும் போது அந்த தடுப்பூசி போடலாமா வேணாமா, போட்டால் இதாகுமா அதாகுமா, அது நம்ம மனிதர்களுக்கும் நம்ம யோசிக்கிறோம், மாடுகளுக்கும் நிறைய நேரத்தில் விவசாயிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் யோசிக்கிறாங்க, பால் கம்மியாயிரும் இல்லை இது இந்த சினையாக இருக்குது நான் போட மாட்டேன் அப்படின்னு நமக்கு நம்மளே 1000 காரணம் சொல்லிக்கிறோம், சமாதானம் சொல்லிக்கிறோம். அதை எப்படி இப்படிலாம் தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் முதல்ல யோசிக்கிறோம். அதனால் நமக்கு ஒரு விஷயம் எளிதாக கிடைக்கிறனாலேயே அது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பை நம்ம நம்பணும், அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை நம்பணும். அறிவியலை நம்பும்பொழுது தான் நம்ம முன்னேற முடியும். அறிவியலை நம்ம நம்பலையோ என்றைக்கு நம்பாமல் விடுறோமோ அது வந்து நமக்குள்ளே இருக்கிற மூடநம்பிக்கை வளர்கிறதுக்கு காரணமாகிடும். அதுவே நம்ம பின்னோக்கி போகிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிடும். அந்த வகையில் இப்போ வந்து தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களையும் இந்த கோமாரி தடுப்பூசி முகாம் வந்து நடைபெற்றுருக்கு. அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் நம்ம கூட காட்டுப்புத்தூர் கால்நடை மருத்துவமனையோட கால்நடை மருத்துவர் நம்ம தனவேல் அவர்கள் வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. சார் வணக்கங்க. சார்
4: வணக்கம். சார்,
3: இந்த கோமாரி நோய் இதை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லுங்களேன்.
4: சார், உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்குமே ஒரு குறிப்பிட்ட வைரஸ் அப்படிங்கிறது வந்து அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி வந்து ஒரு நோய்கள் வந்து இருக்குங்க சார். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ மனிதனுக்கோ ஆகட்டும் எல்லா விலங்குகளுக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட அதுக்குன்னு ஒரு வைரஸ் அது வந்து அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கால்நடைகளில் குறிப்பாக வந்து பசுமாடுகள் எருமை மாடுகளில் பார்த்திங்கன்னா அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து கோமாரி நோய்ங்க. ஆங்கிலத்தில் வந்து ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோங்க, கால் மற்றும் வாய் நோய். ஸோ அந்த பேர்லேயே உங்களுக்கு அது எங்கே பிரச்சனை ஏற்படுத்துங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது கால் அப்படிங்கிறது கால் குழாம்பலையும் வாய்ங்கிறது வாயுடைய உட்பகுதியிலையும் இது வந்து புண்களை ஏற்படுத்தி இந்த நோய் வந்து உருவாக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா பிக்கோர்னா வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் கிருமினால் வந்து உருவாகுதுங்க. இது ரொம்ப நாளாக வந்து இது ரொம்ப நீண்ட நெடுநாட்களாக அந்த நோய் இருக்குது. ஆனால் 1894 தான் அந்த வைரஸை வந்து மொத மொதல் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூரோப் 1554 தான் இந்த யூரோப்பில் மொத மொதல் இந்த வைரஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்கன்னா இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா இந்த நோய் இருந்துட்டு தான் இருக்குங்க, பன்னெடுங்காலமாக இருக்குது. இதை வந்து நம்ம வந்து காணை நோய் அப்படின்னு சில பக்கத்தில் சொல்லுவாங்க, சில பக்கத்தில் கோமாரி நோய்னு சொல்லுவாங்க,
3: சிலர் கசப்பு அப்படின்னு கூட சொல்கிறாங்க.
4: அந்த மாதிரி ஒவ்வொரு லோக்கலில் வந்து ஒவ்வொரு பேர் வந்து ஆமாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார்.
3: இப்போ நமக்கு பொதுவாக அந்த கோமாரியை பொறுத்த வரைக்கும் சார் எந்த சீசனில் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு
4: சார்? இது வந்து மெயினாக வந்து மழைக்காலங்களில் பனிக்காலங்களில் அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தும் சார். பனிக்காலங்களில் தான் அதிகமாக இருக்கும் சார். குறிப்பாக சொன்னோம்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த 4 மாதங்கள் தான் வந்து இந்த கோமாரியோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் சார். ஏன்னா அந்த

0: பனியில் தான் அந்த வைரஸ் வந்து வேகமாக வந்து பரவக்கூடியதுங்க, அதுதான் அதுக்கான காரணம் சார். ஆனால் வந்து சில சமயங்கள் நம்ம வந்து வெய்ய காலத்தில் கூட அந்த நோயை நம்ம வந்து பார்க்குறோம்.
1: இப்போ இது வந்து வெறும் கால்நடைகள்னால் நம்ம நிறைய பேர் வந்து முக்கியமாக வச்சுருக்கிறது கறவை மாடுகள் தான். கறவை மாடுகளில் எல்லாமே மேம்படுத்தப்பட்ட ரகங்கள்லாம் பயன்படுத்துகிறோம். நம்ம HF இல்லை ஜெர்சி இந்த மாதிரி, ஆனால் இல்லை கலப்பினம், அதிலேயே கலப்பினங்கள் இந்த மாதிரி தான். நம்ம நாட்டு மாடும் ஜெர்சி கிராஸ் அந்த மாதிரி தான் நிறைய பேர் வளர்க்குறாங்க.
0: ஆமாம் சார்.
1: இப்போ அதுங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நோய் வருவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
0: ஆமாங்க சார். என்னென்னு பார்த்தீங்கன்னா சார், இப்போ இந்த நோயோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு வெள்ள மாடு இருக்குல்ல சார், இந்த ஃப்ரீஷியன் கிராஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாடுகளில் தான் வந்து பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் கலப்பின மாடுகளில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்சி கிராஸ் சார், இந்த செவலையாக இருக்கும், இந்த மாடுகளில் வந்து பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் சார். நாட்டு மாட்டில் கொஞ்சம் பாதிப்பு கம்மியாக இருக்கும், எருமைகள்லையும் கொஞ்சம் பாதிப்பு கம்மியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து பேசிக்காக எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும் சார்.
1: எருமைகளுக்கும்
0: நாட்டு மாடுகளுக்கும் கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் சார். பட் ஆனால் பாதிப்பு ஏற்படுத்தும் சார், ஏற்படுத்தாமல் இருக்காது. பட் கலப்பின மாடுகளில் தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சார்.
1: சரிங்க சார். இப்போ நடந்துட்டு இருக்க இந்த முகாமோட முக்கியத்துவம் என்ன, அதை பற்றி சொல்லுங்க. எது எதுக்கெல்லாம் நீங்கள் இப்போ ஊசி போடுவீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க
0: சார். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்திய அளவில் வந்து இந்த தடுப்பூசி முகாம்கள் வந்து நடந்துட்டுருக்கு சார். இது பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்தினால தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக இந்த கோமாரி நோய்க்கு வந்து தடுப்பூசி வந்து போட்டுட்ருக்காங்க சார். மெயினாக வந்து பசுமாடுகளுக்கும் எருமை மாடுகளுக்கும் தான் அந்த தடுப்பூசி வந்து போட்டுட்ருக்காங்க சார். இப்போ நம்ம போடுறது வந்து NADCP அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க ஆங்கிலத்தில். இது வந்து இப்போ நம்ம கோமாரி தடுப்பூசி போடுறது வந்து பார்த்திங்கன்னா 9வது சுற்று தடுப்பூசி போட்டுட்ருக்கோம் சார். இப்போ நம்ம January 2026 பார்த்தோம்னா 8வது சுற்று நம்ம போட்டு முடிச்சிருக்கோம். ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை தடுப்பூசி போடணும் சார். ஏன்னா அந்த தடுப்பூசி வந்து ஒரு தடவை போட்டால் ஒரு 6 மாதத்துக்கு தான் அதோடய எதிர்ப்பு சக்தி இருக்கும். அதனால் ஆண்டுக்கு 2 முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை.
1: அப்போ ஜனவரியில் போட்டிருந்தாலும் அவங்க போட்டவங்க வந்து கண்டிப்பாக மறுபடியும் இப்பயும் ஒரு வாட்டி போடணும்.
0: கண்டிப்பாக போடணும் சார். ஏன்னா அதோடைய எதிர்ப்பு சக்தி 6 மாதத்துதான் இருக்கும்.
1: சரி, இப்போ நம்ம போடுற இந்த ஊசி போடுற திட்டத்தில் வந்து வெறும் கறவை மாடுகளுக்கு மட்டும்தான் போடுறோமா சார், இல்லை வேற ஏதாவது விலங்குகளுக்கும் போடுறோமா?
0: இல்லை சார், கறவை மாடுகளுக்கும் எருமைக்கும் போடுறோம் சார். பசு மாடுகளுக்கும் எருமைகளுக்கும் 4 மாத கன்றுக்குட்டியிலிருந்து நம்ம வந்து இந்த தடுப்பூசி வந்து போடுறோம் சார். எல்லா மாடுகளுக்குமே, நம்ம சினை மாடுகள், கறவையில் இருக்கிற மாடுகள், எல்லா மாடுகளுக்குமே அந்த தடுப்பூசி கண்டிப்பாக போடணும் சார்.
1: சரிங்க சார். பொதுவாக இந்த கோமாரி வரும்பொழுது என்ன மாதிரியான அறிகுறிகள் வந்து நம்ம மாடுகளில் தென்படுங்க சார்? பொதுவாக
0: சார் இந்த கோமாரி வரும்போது முதல்ல வந்து அதிகப்படியான காய்ச்சல் சார். காய்ச்சல் தான் முதல்ல தெரியும் சார். மாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாயிரும் சார், நார்மலாக இருக்கிற விட. வாயில் வந்து புண்கள் வரும் சார். ஏன்னா கால் மற்றும் வாய் நோய் சொல்லியிருக்கேன்ல சார். வாயில் வந்து பார்த்தீங்கன்னா நாக்கில், வாயோட உட்பகுதியில் பூரா பார்த்தீங்கன்னா கொப்பளங்கள் உருவாகும் சார். அதே மாதிரி இந்த மூக்கில் எல்லா பக்கம் கொப்பளம் உருவாங்க சார். அதனால் பார்த்தீங்கன்னா சலவை வந்து நிறைய எச்சில் நிறைய ஊற்றிட்டே இருக்கும், நுர நுறைய வரும் சார். கீழே அப்படியே ஊற்றிட்டே இருக்கும். வாயை வந்து அப்படியே சப்பிக்கிட்டே இருக்கும் சார். ஏன்னா வந்து அந்த புண்கள் இருக்கனால, இப்போ நமக்கு வாயில் புண் இருந்துச்சுன்னா நம்ம வந்து வாயை வந்து க்ளோஸ் பண்ணவே முடியாது, வாயை வந்து திறந்த வாக்கிலேயே இருப்போம். அந்த மாதிரியே தான் மாடு இருக்கும் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மடியிலையும் காம்புகள்லையும் இதே மாதிரி கொப்பளங்கள் வரும் சார். கால் குழாம்பு இருக்குல்ல சார், குழாம்புடைய சந்துகள் வந்து வரும் சார்.
1: ரெண்டு குழம்புக்கும் நடுவில்
0: இருக்கிற சந்துகள் தான் அது வந்து கொப்பளங்கள் ஏற்படும் சார். அதனால பார்த்தீங்கன்னா மாடு வந்து காலை நொண்டிக்கிட்டு இருக்கும் சார், நடக்க முடியாமல் இருக்கும். இந்த காய்ச்சல் வந்து ஒரு 2-3 நாள் இருந்து காய்ச்சல் குறைஞ்சிரும் சார். குறைஞ்ச வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த கொப்பளங்கள்லாம் உடஞ்சிரும் சார். உடஞ்சி புண்ணாக மாறிடும், அது அல்சர். இப்போ நமக்கே வாய்க்கில் வந்து புண் வரும், கொப்பளம் வரும் சார், அப்புறம் அல்சர் ஆகிடும். சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியராக இருக்கிற மாடுகளில் நாக்கில் வந்து இருக்கிற மேலே இருக்கிற அந்த தோலை உறிஞ்சி வந்துடும் சார். ஸோ அதனால் வந்து மாடு வந்து சுத்தமாக தீனி எடுக்க முடியாமல் போயிடும் சார். ஸோ இதுதான் இதில் இருக்கிற மெயின் பிரச்சனை. இப்போ மடியில் கொப்பளங்கள் வர்றதுனால வந்து மடிநோய் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது கிருமிகள் அட்டாக் ஆகி மடிநோய் வர வாய்ப்பு இருக்குது. அந்த குழம்பு பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் ரொம்ப சிவியராகும் போதுங்க சார். அந்த குழம்பு வந்து கழுண்டு விழுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த உள்ள புண்ணாயி அந்த குழம்பு ரொம்ப ஹார்டாக இருக்கும் சார். அது அப்படியே மொத்தமாக கூட சில மாடுகளில் கழுண்டு விழுந்துடும் சார், ரொம்ப வந்து சிவியராக இருக்கும்போது. ஸோ இதுதான் இதில் இருக்கிற மெயினான சிம்டம் சார்.
1: சரிங்க சார். இப்போ இந்த மேஜரான சிம்டம் இப்படி இருக்குது, நம்ம இந்த சிம்டம் இருக்கிற இந்த மாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் இந்த மாதிரியான கோமாரி விழுந்துருச்சுன்னா அதில் எந்த அளவுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுக்கு இருக்குங்க சார்? இறப்பு ஏற்படுவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா மாடுகளை பொறுத்த வரைக்கும்
0: சார்? இதில் வந்துங்க சார், இது வந்து ஒரு தொற்று நோய் சார். இது வந்து ஒரு இப்போ ஒரு 10 மாடு வச்சுருக்காங்க ஒருத்தர் அப்படின்னா சார், ஒரு மாட்டுக்கு இது அறிகுறி ஆரம்பிச்சதுன்னா அடுத்தடுத்த மாடுகளுக்கு அப்படியே பரவ ஆரம்பிச்சிருங்க சார். ஸோ அதனால் இதில் இறப்பு அப்படிங்கிறது வந்து கம்மி தான் சார். நல்லா கரெக்டாக முறையாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இறப்பு கம்மியாக தான் நடக்கும் சார். இளம் கன்றுகளில் தான் இறப்பு அதிகமாக இருக்கும் சார். இந்த 1 மாதத்துக்குள்ளே இருக்கிற கண்ணுக்குட்டியில் பால் ஊட்டுது இல்லைங்க சார், அந்த பால் ஊட்டும் போது அந்த பால் வழியாக வந்து வைரஸ் உள்ளே போகும் சார். உள்ளே போனோடனே ஒரு பெக்குலராக பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுக்குட்டிக்கு மட்டும் இதயத்திலேயே புண்ணு வந்துடும் சார். அது வந்து மயோ மயோகார்டியல் டீஜென்ரேஷன் நம்ம சொல்லுவோம்.
1: சரிங்க சார்.
0: அந்த

0: இதயத்தில் இருக்கிற சதைகளே வந்து அப்படியே புண்ணாகி இதயமே செயலிருந்து உடனே இறந்துடும் சார். பால் குடிச்சோன்னா சில மணி நேரங்களில் இறந்துடும்.
1: ஓ, அவ்வளோ சீக்கிரமாக?
0: அவ்வளோ சீக்கிரம் இறந்துடும் சார். கண்ணுக்குட்டிக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. பெரிய மாடுகளில் வந்து பெரும்பாலும் வந்து சரியாயிரும் சார். ட்ரீட்மெண்ட் பண்ண பண்ண சரியாயிரும். 10 நாள் 15 நாள் ஆகி கூட சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: இப்போ சரியானாலும் சார், இப்போ நம்ம வந்து மாடு வச்சிருக்கிறது வந்து இப்போ கறவைக்காக தான் வச்சிருக்கிறோம். ஒன்ஸ் இந்த மாதிரியான கோமாரி வந்துட்டு போச்சுன்னா அந்த மாடுகளில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும்? கறவை வந்து அதே மாதிரி நார்மலாக இருக்குமா? திருப்பி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை அது நமக்கு பொருளாதாரத்தில் என்ன மாதிரியான பாதிப்பு உண்டாக்கும்
0: சார்? கோமாரி வந்துட்டாலே அந்த மாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய உற்பத்தி எல்லாமே குறைஞ்சிரும் சார். ஃபர்ஸ்ட் நம்ம பாதிக்கப்படுறது கறவை மாடுகளில் பால் உற்பத்தி சார். அதாவது 80% வரைக்கும் பால் உற்பத்தி குறையும்னு கணக்கிட்டு இருக்காங்க சார். அதாவது ஒரு 10 லிட்டர் கறக்கிற மாடு வந்து 2 லிட்டர் ஆயிரும் சார். அந்த லெவலுக்கு
1: 10 லிட்டர் இருக்கிறது கிட்டத்தட்ட
0: 2 லிட்டருக்கு போயிடும் சார். திருப்பி வந்து அந்த பாலை வந்து ஒரு 5 லிட்டர் 6 லிட்டர் வரைக்கும் கொண்டு வரதே பெரிய விஷயம் தான் சார். அந்த அளவுக்கு தான் நம்ம 50-60% தான் ரெக்கவரி பண்ண முடியும். ஸோ பால் உற்பத்தினால நமக்கு வந்து ரொம்ப ஹெவி லாஸ் வந்து வருதுங்க சார். இப்போ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நோய் பாதித்ததுக்கு அப்புறம் மெயினாக பாதிக்கிறது பால் உற்பத்தி பாதிக்குதுங்க சார். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த செனமாடுகளை வந்து இந்த நோய் வந்துச்சுன்னா அபர்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். அதே மாதிரி இந்த நோய் வந்ததுக்கு அப்புறம் அந்த மாடுகள் செனப்பிடிக்கிற தன்மையும் குறைஞ்சிருது சார். இப்போ அதனால் இப்போ நல்ல கறவை மாடு சார், ஒரு 20 லிட்டர் 25 லிட்டர் கறக்கிற மாடு நம்ம வச்சுருக்கோம். இப்போ அதோட அடுத்த தலைமுறை நமக்கு வேணும்னா அந்த மாடு வந்து அடுத்து ஒரு கிடாரி கன்று போட்டு வளர்த்துனா தான் அது அதே அளவுக்கு கறக்கக்கூடிய நம்ம கன்றுகள் நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த மாடு வந்து நம்ம வந்து செனப்பிடிக்காமல் போயிடுச்சுன்னா நம்ம அடுத்த தலைமுறை இழந்துடுறோம். ஸோ இது வந்து ஒரு மறைமுக பாதிப்பு சார்.
1: சரிங்க சார். அதாவது இன்றைய கன்று நாளை பசு அப்படின்றது தான் முக்கியமானது. ஸோ நமக்கு பால் மட்டும் முக்கியம் இல்லை, அந்த மாடுகள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த தலைமுறை கன்றுகளும் ஆரோக்கியமாக இருக்கணும்.
0: கண்டிப்பாக.
1: அதுலேயும் இந்த கோமாரி வந்து பெருமளவுக்கு பாதிப்பு உண்டாக்கும் அப்படின்றீங்க.
0: ஆமாம்.
1: அந்த கோமாரியை தடுக்கிறதுக்கு முக்கியமானது இந்த தடுப்பூசி. இதை கண்டிப்பாக அனைத்து பணியாளர்களும் போடணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட வேண்டுகோள்.
0: தொடர்ந்து
1: நம்ம பேசுவோம் சார்.
0: ஓகே சார், நன்றி சார்.

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியை கேட்டு அணிச்சிருக்கோம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
5: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: வசந்த அழைப்பு நிகழ்ச்சி கேட்டுச்சிருக்கோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 கால்நடைகளை வளர்க்கிறவங்க அந்தந்த காலநிலைக்கு ஏத்த மாதிரி பராமரிப்பு முறைகள், தீவன மேலாண்மை, நோய் மேலாண்மையை கடைபிடிக்கிறது ரொம்பவும் அவசியம். அதுல முக்கியமா நாம எப்படி நம்மள சில நோய்கள்ல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையா அதுக்கான தடுப்பூசிகளை போட்டுக்கிறோமோ அதே மாதிரிதான் கால்நடைகளுக்கும் போடணும் தடுப்பூசிகளை. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில கோமாரி தடுப்பூசி நோய் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நேர்களே இதுல நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகளை 4 3 1 240 1 2 1 2 1 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலையும், இல்லைன்னா 9 3 8 5 4 6 1 2 1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு குறுஞ்செய்தியாகவும் அனுப்பி வைக்கலாம். இப்போ வாங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்கலாம்.
5: நம்ம கூட காட்புத்தூர் கால்நடை மருத்துவமனையோட கால்நடை

0: மருத்துவர் தனவேல் அவங்க வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. நம்ம முக்கியமாக இப்போ இன்றைக்கி வந்து கோமாரி ஊசியை பற்றி பேசிகிட்ருக்குறோம். கோமாரி இந்த தடுப்பூசி முகாம் வந்து முழுக்க எல்லா இடத்துலையும் நடக்குது, எல்லா மாவட்டங்கள்லையும் நடந்துகிட்ருக்கு. அதை பயன்படுத்தணும், அதோட அவசியம் என்ன, என்ன காரணத்தினால வருது, எப்படி அதை நம்ம தவிர்க்கலாம், வந்துச்சுன்னா என்ன மாதிரியான இழப்பு ஏற்படும், இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம். இதை தாண்டி விவசாயிகளுக்கு வந்து 1000 கேள்வி இருக்கும் அவங்க மனசில், ஆடு மாடு வச்சுருக்கவங்க மனசில் 1000 கேள்வி இருக்கும், ஒவ்வொன்றுத்தையும் கேட்கணும்னு நினப்பீங்க. கோமாரின்னு இல்லை, உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, அதை பற்றி சம்மந்தமாக உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருக்குதுனாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்கலாம். டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க குறிப்பாக இந்த கோமாரியை பற்றி, இந்த கோமாரி தடுப்பூசி நம்ம போடும்போது நிறைய பேருக்கு என்ன ஒரு எண்ணம் அப்படின்னா, இப்போ எங்கள் மாடு வந்து சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், இல்லை கண்ணுக்குட்டி இப்போ தான் பிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அப்புறம் போட்டால் பால் கறவை குறைஞ்சிருங்க அப்படின்னு வார் ஒருத்தர், இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம். இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் விட பக்கத்தில் என்ன ஒரு விவசாயி சொல்கிறாரோ அதை தான் அவர் நம்புவார். அப்படி இருக்கும்போது அவர் ஏதாவது சொல்லியிருப்பார், போன வாட்டி ஊசி போட்டப்போ இது மாதிரி அடிச்சு அது மாதிரி அடிச்சு அப்படின்னா இந்த வாட்டி இவங்க ஊசி போட மாட்டேன் அப்படின்வாங்க. இந்த பொதுவாக இந்த மாதிரி மனசில் இருக்கிற விஷயத்துக்கெலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பால் குறைஞ்சிருமா
1: சார்? கோமாரி தடுப்பூசி, அதாவது நார்மலாக எந்த ஒரு தடுப்பூசி போட்டாலும் சார், கொஞ்சம் காய்ச்சல் வர்றது சகஜம்தான் சார். அது வந்து அந்த மாதிரி வந்தால் தான் அந்த தடுப்பூசி நல்லா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி அர்த்தம் சார். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு கூட தடுப்பூசி போடுறோம் சார், போட்டால் ஒரு 2 நாள் 3 நாள் வந்து தொடர்ச்சியாக காய்ச்சல் இருக்குது, நம்ம உடனே வந்து அந்த பேரஸ்டமால் சிரப் வந்து கொடுத்துட்டே இருக்கோம் காய்ச்சல் குறையிற வரைக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம அந்த தடுப்பூசி நிறுத்துறதில்லை, ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து நம்ம நல்லது நடக்கணும், அதுக்கு ஒரு நோய் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அந்த குழந்தைகளை அப்படி பாதுகாக்கிறோம். அதே மாதிரி தான் அந்த கால்நடைகளும் நம்ம குழந்தைகள் மாதிரி தான். ஸோ அதுக்கும் வந்து நம்ம அதை நல்லா பாதுகாக்கணும் கண்டிப்பாக. இப்போ அதே மாதிரி இந்த கோமாரி தடுப்பூசி அப்படிங்கிற அந்த கோமாரி வைரஸை தான் வந்து நம்ம கில் பண்ணி நம்ம வந்து தடுப்பூசியாக தயாரித்து போடுறோங்க. இப்போ அந்த கோமாரி நோய் வந்தால் எப்படி நான் காய்ச்சல் வரும்னு சொன்னல சார், அதே மாதிரி தடுப்பூசி போடும்போதும் காய்ச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார். அந்த காய்ச்சல்ங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக கோமாரி வந்துச்சுன்னா 105-106 டிகிரி வரைக்கும் காய்ச்சல் வரும் சார். ஆனால் இதில் வந்து ஒரு 104 வரைக்கும் வரும் சார். ஆனால் எல்லாத்துக்கும் வராதுங்க சார், ஒரு 10 ஒரு மாட்டுக்கு அது காய்ச்சல்லேருந்து லைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். அந்த காய்ச்சல் வந்து தானாகவே குறைஞ்சிரும் சார்,
0: அதே
1: சரியாயிடும். ஒரு 12 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரத்தில் குறைஞ்சிரும் சார். இந்த காய்ச்சல் மைல்டாக வரதுனால சில மாடுகள் வந்து தீனி வந்து கொஞ்சம் கம்மியாக எடுக்கும் சார். அந்த கம்மியாக எடுக்கிறனால கொஞ்சம் பால் வந்து குறையும் சார்.
0: 1-2 நாளைக்கு
1: மேக்ஸிமம் 1 நாள் தான் சார், ஒரு 2 வேளை குறையலாம் அதிகபட்சம். இப்போ வந்து ஒரு 15 லிட்டர் கறக்கிற மாடு ஒரு 13 லிட்டர் கறக்கலாம், ஒரு 2 லிட்டர் தான் குறையும்.
0: ரொம்ப
1: ஒரு நாளைக்கு தான் சார். ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய வந்து 50 மாடு 30 மாடு வச்சிருக்க பண்ணையில கூட அவங்க 300-500 லிட்டர்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த பண்ணைகளில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 லிட்டர் தான் சார் தடுப்பூசி போடுற அடுத்த நாள் வந்து குறையுது, அடுத்த நாள் திருப்பி வந்து பழைய லெவலுக்கு வந்து தானாவே அதிகமாயிடுது. ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூவா நம்ம வந்து எடுத்துக்க வேணாம் சார். அப்படியே காய்ச்சல் வந்தாலும் அதுக்கு மாத்திரை இருக்குது சார், டாக்டர் கேட்டால் சொல்லுவாங்க, அந்த ஒரு மாத்திரை ஒரு டோஸ் போட்டாவே சரியாயிடும் சார்.
0: சரிங்க சார், நம்ம கூட கேட்டுக்கலாம். கேளுங்க.
2: சார்
0: ஆ கேளுங்க.
2: என் பேர் சார் மூர்த்தி சிறுகமணிங்க சார்.
0: ஆ கேளுங்க சார், கேளுங்க.
2: டாக்டர் வணக்கங்க.
1: ஆ வணக்கம் சார, வணக்கம்
2: சார். என்னுடைய 2 கேள்விங்க.
1: ஆ சொல்லுங்க சார்.
2: ஒன்று, இப்போ கோமாரி நோய் தடுப்பூசி எல்லாம் விழிப்புணர்வு வந்திருக்கு, கவர்மெண்ட் மூலியமாகவும் டாக்டர் மூலியமாகவும் வந்திருக்கு.
1: கண்டிப்பாக சார்.
2: ஆனால் இந்த விழிப்புணர்வு வந்து இன்னும் பத்தலைன்னு என்னுடைய கருத்துங்க.
1: கண்டிப்பாக சார், உண்மைதான் சார்.
2: அது வந்து அதிகமாக இது பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணணும், ஏன்னா இல்லை தொழில்நுட்பங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கு.
1: கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார்.
2: 2வது கேள்வி என்னோட கேள்வி பெரிய கேள்விங்க.
1: சரிங்க சார்.
2: நீங்கள் வந்து கன்றுக்குட்டி இருந்தாதான் நம்ம நோயை பத்தி பேசணும், கன்றுக்குட்டியே எடுக்க முடியலங்க, அதாவது மாடுகள் வந்து சினை பிடிக்க முடியல.
1: கண்டிப்பா சார்.
2: கிட்டத்தட்ட நாங்களாம் 90% பால் இது விவசாயம் பண்றோம், அதுல வச்சிட்டு இருக்கோம்.
1: ஆமாங்க சார்.
2: இந்த மாடுனால வந்து நாங்க மண்புழுவும் உற்பத்தி பண்றதுக்கு வாய்ப்பு இருந்ததுங்க.
1: கண்டிப்பா சார், கண்டிப்பா சார்.
2: இப்ப என்னன்னா அந்த சினை பிடிப்பு வருது ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும், உங்களுக்கும் சாருக்கும் நிறைய பார்த்துருப்பீங்க என்னோட.
1: ஆமா ஆமா சார், நிச்சயமா.
2: இதுல வந்து நீங்க சொல்ற ட்ரீட்மெண்ட், கர்ப்பை ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் நாங்க எது கொடுத்தாலும் மினரல் மிக்சர் நீங்க கொடுக்க சொல்றீங்க.
1: ஆமாங்க சார்.
2: அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு நல்லா தான் இருக்கு, அதையும் மீறி எங்களால சினை பிடிக்காத காரணத்தினால நாங்க மாடு வளர்க்கிற ஆசையை விட்டு போயிடுச்சுங்க.
1: கண்டிப்பா சார்.
2: இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க வந்து பெரிய பண்ணைய பத்தி பேசிட்டு இருக்கீங்க.
0: இல்ல பெரிய பண்ணைன்னு இல்ல
1: சார்,
2: இல்ல இல்ல இல்ல இல்ல, உதாரணத்துக்கு சொல்றேன்.
1: சரிங்க சார்.
2: ஒருத்தர் 2 பேரு இந்த மாதிரி மாடு வளர்க்குறவனும் நாங்கள் வந்து இப்போ ஸ்கிப் ஆகி.
0: சரி ஓகேங்க, அதுக்கான இது என்னன்றதை இப்போ தெரிஞ்சுக்கலாங்க. ஏன்னா மாடு வளர்க்குறதே வந்து பால், அதை தாண்டி வருஷத்துக்கு ஒரு கண் எடுக்கணுன்றது தான் கொள்கையே நமக்கு. வருஷத்துக்கு ஒரு கண் எடுத்தால் தான் அவங்க வெற்றிகரமாக அந்த கால்நடை வளர்ப்பு தொடர்ச்சியாக செய்ய முடியும், இல்லைன்னா செய்யவே முடியாது. அவர் சொல்கிறது ரொம்ப நியாயமான விஷயம்தான். இந்த மாதிரி செனை பிடிக்காமல் போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ அவரே

0: ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறாரு. அதாவது சினைப்பை நல்லா இது பண்ணுறது, ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு மினரல் மிக்சர்லாம் சொல்லியிருக்கீங்க, ரெகுலராக கொடுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அவருக்கு. அதை தாண்டி என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் சினை வந்து தொடர்ச்சியாக பிடிப்பதற்கும்? ஏன்னா இது வந்து கறவை மாட்டை பொறுத்த வரைக்கும் இது பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடாது. எருமை மாட்டில் அவர் சொன்னார்னா ஏன், ஏன்னா நான் சினை தெரியாமல் போயிடும், சினை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அதனால தான் நிறைய இடத்துல எருமை மாடு இப்போ வளர்ப்பு கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்கு, குறைஞ்சிருக்கு.
1: ஆமாம் சார்.
0: ஆனால் கறவை மாட்டை பொறுத்த வரைக்கும் அது பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்பொழுது என்ன காரணம் சார், என்னென்னலாம் செய்யலாம் அதை சொல்லிடுங்க
1: சார். இப்போ ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சாரே வந்து எல்லா விஷயம் சொல்லிட்டாரு, சினைப்பிடிக்க காரணங்கள்லாம் சொல்லிட்டாரு. இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சார், ஆரம்ப காலத்தை விட இப்போ வந்து அதிகமாக இந்த கிராஸ் அனிமல்கள் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க, கலப்பின மாடுகள் வச்சுருக்காங்க சார். கலப்பின மாடுகள் வந்து கறவை அதிகமாக கறக்குது சார். அதிகமாக கறக்கும்போது அதுக்கு தேவையான சத்துக்களும் அதிகமாக தேவைப்படுது சார். அந்த அளவுக்கு சத்துக்கள் வந்து அதுக்கு கிடைக்காம போகுது சார். மெயினாக வந்து அந்த தாது உப்புக்கள், அந்த மினரல் மிக்சர் கொடுக்குறோம்ல சார், தாது உப்புக்கள் பற்றாக்குறை மட்டும் இல்லை சார், இப்போ அதுக்கு வந்து நிறைய வந்து கொழுப்பு சத்தும் தேவைப்படுது சார். புரதச்சத்தும் கொழுப்பு சத்தும் தேவைப்படுது. அப்போ தான் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் உடம்புல வந்து சமநிலையாக வந்து உற்பத்தி ஆகும் உடம்புல. அப்போ தான் அந்த சினை பிடிக்கிறதும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த சத்துக்களும் பற்றாக்குறை வந்து நிறையா இருக்குது சார். நம்ம மாடு கறக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தீவனம் கொடுக்க முடியல. ப்ராக்டிக்கலாக அதான் காரணம். என்னென்னு கேட்டிங்கன்னா பால் விலையை விட வந்து தீவன விலை அதிகமாக இருக்குது சார். ஸோ உற்பத்தி செலவு அதிகமாகறனால மக்கள் வந்து உங்களுக்கு அந்த புண்ணாக்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்து பருத்தி கொட்டை அந்த மாதிரி விஷயங்களை வந்து குறைச்சிடுறாங்க, அல்லது கொடுக்காமே விட்டுறாங்க. அப்போ இந்த பற்றாக்குறை வந்து முக்கியமான காரணம் சார். அப்புறம் வந்து பசுந்தீவனங்களுடைய பற்றாக்குறை, அது கம்மியாக இருக்கிறனாலையும் வந்து உங்களுக்கு போதுமான சத்துக்கள் வந்து கிடைக்காம போகுது சார். ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா சத்து பற்றாக்குறை தான் வந்து சினைப்பிடிக்காமல் போகிறதுக்கான முக்கியமான காரணம் சார்.
0: சரி,
1: அதுக்கடுத்த காரணம் இப்போ வந்து சின ஊசி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார், இந்த கற்பு பை இன்ஃபெக்ஷன் ஆகிறது, அந்த எண்டோமெட்டைட்டிஸ் மெட்டடிஸ் ப்ராப்ளம்லாம் சொல்லுவோம், உள்ளே வந்து சீ பிடிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை வந்து இயற்கை இனவருத்தி காலைக்கு சேர்க்கும்போது அதிகமாக வந்துட்டு இருந்துச்சு சார். ஏன்னா ஒரே காலைக்கு பல மாடுகளை கொண்டு போய் சேர்க்கும்போது அந்த பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம சின ஊசி வந்ததுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிச்சு சார். ஸோ அது வந்து மெயினான காரணமாக இப்போ இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா சார், இப்போது ப்ரோக்ராம்டு ப்ரீடிங் மாதிரிலாம் இப்போ நிறையா ஹார்மோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து சனப்படிக்க வச்சுட்ருக்கோம். இப்போ எங்கள் வீட்லேயே ஒரு மாடு பார்த்தீங்கன்னா பருவத்துக்கே வரல சார். அந்த மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நாங்கள் மினரல் மிக்சர் எல்லாமே கொடுத்து கூட அது நல்ல தீவனம் கொடுத்து கூட அது பருவத்துக்கு கொண்டு வர வைக்க முடியல. அப்புறம் வந்து ப்ரோக்ராம்டு ப்ரீடிங், ஸோ குறிப்பிட்ட இடைவெளியில் வந்து அந்த ஹார்மோன்ஸ் கொடுத்து அந்த பருவத்துக்கு வர வச்சு தான் அதுக்கு நாம் வந்து சின ஊசி போட்டோம் சார். ஆனால் சினை ஆயிடுச்சு. ஸோ அது ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது சார். நிறைய இப்போ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டும் வந்திருக்கு.
0: ஆனால் முதல்ல நீங்கள் சொல்கிறது முக்கியமானது சரியான ஊட்டச்சத்து கொடுக்கணும்.
1: ஆமாம் சார், தான் அதுதான் மெயின்.
0: சரி
1: சார்,
0: அடுத்து நம்ம கூட இருக்கிற விஷயம் கேளுங்க. கேளு கேளுங்க கேளுங்க கேள்வி கேளுங்கம்மா, என்ன இப்போ இருக்கீங்க?
2: வணக்கம் வணக்கம் வணக்கம், இனிய காலை வணக்கம். ஏன்னா திருச்சி மாவட்டம் மேலமாங்க தேவேந்திரன் டைலர் சார்யா? டாக்டர் சார் உங்களுக்கு வணக்கம்.
1: வணக்கம் சார், வணக்கம்.
2: என்னுடைய ஃப்ரெண்டோட ஒரு நாலு மாடு வச்சிருக்காரு, அதுல ஒரு மாட்டுல வந்து ரெண்டு கன்றுக்குட்டி ரெட்டையரா பிறந்துச்சு. அதுல வந்து கால் வந்து ஒண்ணு ஊனவங்க சார். அது வந்து பால் குடிக்க பேலன்ஸ் பண்ண முடியாம நின்னாலும் அது கீழே கீழே உருந்துருக்குது சார். அது எப்படி பேலன்ஸ் பண்ணி ஒரு இது கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் மற்றபடி இதுக்கு பால் கொடுக்கறதுக்கு எப்படி வேற எந்த வகையில கொடுக்கலாமா அந்த கன்றுக்குட்டிக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்புறம் வந்து வெயில் காலங்கள்ல மாடு வந்து நம்ம எந்த டைம்ல
1: எலும்புகள் வந்து வளர்ச்சி அடையாம இருக்கும் சார். அப்போ வந்து அது பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியாது சார். அந்த மாதிரி இருக்கிற கன்றுகளுக்கு வந்து நம்ம வந்து புட்டி பால் கொடுக்கறதான் பெஸ்ட்டுங்க சார். அது கன்றுகளுக்கு கொடுக்கறதுக்குன்னு பெரிய சைஸ் பாட்டில் நிப்பிள்லாம் கிடைக்குது சார். இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்க மாதிரி பெரிய பாட்டில் இருக்குது. இப்போ அந்த தாய்ப்பாலை தான் நம்ம கறந்து கொடுக்கணும் சார்.
0: மாட்டோட பால் கறந்து
1: கறந்தா கொடுக்கணும், வேற மாட்டு பால் கொடுக்கறத வந்து தவிர்க்கணும் சார். அந்த தாய்ப்பாலை நம்ம நல்ல பெரிய பாட்டிலில் புட்டியில் போட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வளர்ச்சி கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார். அடுத்த கேள்வி என்ன கேட்டார்னா, வெயில் காலத்தில் வந்து எப்போ மேய்ச்சலுக்கு விடணும் அப்படின்னு கேட்டாங்க சார். வெயில் காலத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாடுகள்லாம் வந்து வெப்ப நாடுகள். ஸோ கடுமையான வெப்பம் இருக்குது. அந்தனால பார்த்தீங்கன்னா இயர்லியரான டைம் காலையில் வந்து ஒரு 5:30 கூட நம்ம வந்து மேய்ச்சலுக்கு அனுப்பலாம் சார், தப்பு இல்லை. நல்ல வெயில் ஒரு 10 மணி வர டைம்லலாம் நம்ம வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துடணும் சார். அதே மாதிரி மாலை நேரங்களில் 5 மணிக்கு மேலே தான் நம்ம வந்து இந்த மாதிரி மேய்ச்சலுக்கு விட்டுட்டு ஒரு 7 மணி வரைக்கும் கூட மேய்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை சார். பகல் டைமில் வந்து நம்ம நல்ல நிழலான இடத்துல தான் நம்ம கட்டி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க சார்.
0: சரிங்க சார்.
1: பனிக்காலத்தில் பார்த்தோன்னா சார், அப்போ வந்து டே டைமே கம்மியாக இருக்கும். அதாவது விடியறதே லேட்டாக தான், 7 மணிக்கு தான் விடியும். அப்போது அந்த பனி வந்து இருக்கும் சார், புல்லில் பனி இருக்கும். பனியில் வந்து பார்த்தீங்கன்னா கிருமிகளுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது சார். அந்த பனிக்காலங்களில் மேய்ச்சலுக்கு வந்து ஏர்லியராக கொண்டு போனோம்னா வயிற்றோட்டம் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது சார். அதனால் நம்ம நல்ல வெயில் வந்து அந்த பனி உணர்ந்த வாட்டி, புல்லில் இருக்கிற பனியெலாம் உணர்ந்த வாட்டி ஒரு 10 மணிக்கு மேலே அல்லது 9 மணிக்கு மேலே அலோவ் பண்ணுறோம்

0: தான் சார் வந்து நல்லது. அதே மாதிரி சாயந்தர நேரமும் ஏர்லியராக பனி வந்துடும் சார், அந்த பனிக்கு முன்னாடி நம்ம மாட்டை வந்து ஓட்டிட்டு வந்துடும் சார். பனிக்கிழமை இருந்தாலும் நல்ல வெயிலில் வந்து மேய்க்கக்கூடாது சார், பகல் நேரத்தில் அந்த ஒரு 12 மணிக்கு மேலே ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் நம்ம வந்து மேய்க்கிறதை தவிர்க்கணும் சார்.
1: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களை நாம இதுவரைக்கும் கேட்டோம். திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமிங் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கி கொண்டிருக்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
6: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
7: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
8: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
9: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ்
10: ஓபன்.
11: நவநீதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுசு, ஏராளமான காம்போ ஆஃபர்களோடு 50% அதிரடி தள்ளுபடி. நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், 4 Station Road, திருச்சி, காட்டூர் மற்றும் லால்குடி.
12: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
13: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
14: That's right.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: கேட்டணிச்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது வசந்த் அழைப்பு. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில போடுங்க கோமாரி ஊசி, கால்நடைகளுக்கான தடுப்பூசிகள் பத்தி பேசிட்டு இருக்கோம். நேர்களே, இதுல நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை கேட்க சொல்லி 4 3 1 240 1 2 1 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலையும், இல்லைனா 938 546 1 2 1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு குறுஞ்செய்தியாகவும் நீங்க அனுப்பி வைக்கலாம்.
5: சார், எனக்கு கேள்வி இருக்கு, பட் அதுக்கு முன்னாடி நம்ம கூட இருக்கிற விவசாயி அவரோட கேள்வியும் கேட்டுடலாம்.
6: ஓகே சார்,
5: வணக்கங்க. கேளுங்க, கேள்வி கேளுங்க. ஹலோ, வணக்கம். காத்து ரொம்ப அடிக்குதுங்க, காத்து கொஞ்சம் அடிக்காத இடத்துல நின்று கேள்வியை கேட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும்.
7: என்னங்க
5: கேளுங்க கேளுங்க. ஆட்டுக்கு வருமானு கேக்குறீங்களா? சரி, ஓகே. சார், ஆட்டுக்கு வருமா? டக்கு சுருக்கா கேளுங்க, அப்பதான் மித்தவங்களும் கேக்கணும்ல. அது ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அடுத்து சரி பரவாயில்ல, மறுபடியும் வாங்கிக்கலாம். மறுபடியும் சொல்ல சொல்ல,
6: அதாவது கோமாரி நோய் ஆடுகளுக்கு வருமானு கேட்டிருக்காரு சார். அதாவது பிளவுபட்ட குழம்புகளை உடைய அனைத்து கால்நடைகளையுமே அது பாதிக்கக்கூடியது சார். பசு, எருமை, வெள்ளாடு, செம்மறியாடு, பன்றிகளுக்கு கூட இது வந்து வரும் சார். ஆனால் பசுமாடு எருமாட்டில் தான் பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் சார். வெள்ளாடுகளுக்கு வந்து தன்னிச்சையாக வர்றதை வந்து அதிகம் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை சார். ஆனால் வந்திருக்கு. எப்போ வருது அப்படின்னா, இப்போ ஒரு 4-5 மாடு வச்சுருக்காங்க, அதில் கோமாரி வந்து அது பக்கத்துலேயே ஆடுகள் இருந்துச்சுன்னு வச்சுங்க சார், அதுக்கு வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். பட் தனிப்பட்ட முறையில் வந்து அதிகமாக பாதிப்பு வந்து ஆடுகளுக்கு, வெள்ளாடுகளுக்கு, செம்மறியாளுக்கு வர்றதில்லை சார்.
5: சரிங்க சார், அடுத்து அந்த ரெண்டு கேள்விகளுக்கும்.
6: அடுத்து இந்த பனிக்காலத்தில் வந்து மேய்ச்சலுக்கு விடுறதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம்.
5: ஏன்னா
6: பனிக்காலத்தில் வந்து காலையில் பனி அதிகமாக இருக்கனால அந்த பனி வந்து புல்ல வந்து நிறையா இருக்கும், அதில் கிருமிகள் அதிகமாக இருக்கனால அது மேயும் போது வந்து வயிற்றால் போகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு.
5: ஆடுகளாக இருந்தால் நீலநாக்கு நோய் இந்த மாதிரி வர்றதுக்கும்
6: வாய்ப்பு இருக்கு சார். நீலநாக்கு நோயெல்லாம் செம்மறி ஆடுகளில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது துள்ளு மாதிரி நோயெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். ஸோ அதனால வந்து நம்ம அந்த பனி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 9 மணிக்கு மேலே வந்து மேய்ச்சல் கொண்டு போகிறதா நல்லது சார்.
5: சரிங்க சார்.
6: அடுத்தது வந்து கன்றுகளுக்கு வந்து
5: கொடுக்கலாமா, பால் கொடுக்கலாமான்றது மறுபடியும் கேட்குறேன்.
6: ஆமாம் சார், இளங்கன்றுகளுக்கு கொடுத்தா வந்து அந்த ஹார்ட்டில் வந்து புண்கள் வந்து உடனடியாக கன்று வந்து இறந்துடும் சார். அதனால் கண்டிப்பாக வந்து இளங்கன்றுகளை வந்து கோமா நோய் அந்த மாடுகளுக்கு ஊட்ட விடக்கூடாது சார். உடனே கண்ணுட்டி தனியாக பிரிச்சிடணும் சார். பிரிச்சுட்டு பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த புட்டி பாலாக வந்து கொடுக்கலாம். ஆனால் நேரடியாக வந்து ஊட்ட விடக்கூடாது சார்.
5: சரிங்க சார், அடுத்த கேள்விகள் சில கேள்வி.
4: கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் எல்லா ஊர்லேயும் நடக்குதா, இல்லை கால்நடைகளை நாமளே மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகணுமான்னு கேட்டிருக்கிறாங்க. முசிறியிலிருந்து சுகுமார்.
6: இப்போ கோமாரி தடுப்பூசி, இப்போ 9 சொட்டு தடுப்பூசி பார்த்தீங்கன்னா July 1 ஆரம்பிச்சு

0: இப்போ ஜூலை 31 வரைக்கும் நடக்குது சார். எல்லா கிராமங்கள்லையுமே நடக்குது சார். ஒவ்வொரு கால்நடை மருத்துவமனைக்கும் ஒரு 3 கிராமம் 4 கிராமம் அந்த மாதிரி இருக்கும் சார்.
1: எப்படி தகவல் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? எப்படி தகவல்
0: சார்? அவங்க முத நாளே வந்து மைக் செட்டு மூலமாக விளம்பரம் பண்ணிடுறாங்க சார். நாங்கள் வந்து நாளைக்கு இந்தந்த இடத்துல, இப்போ உதாரணம் ஒரு ஊரில் வந்து ஒரு பால் சொசைட்டி கிட்ட போடுறோம், ஒரு பிள்ளையார் கோயில்கிட்ட போடுறோம் அப்படிங்கிறத வந்து முத நாளே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க சார் எல்லா பக்கம் மைக் செட்டில். ஸோ அடுத்த நாள் வந்து அவங்க காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி 8 மணிக்கெலாம் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்துருவாங்க சார். அந்த வேக்சின் ஸ்பாட்டுக்கு அந்த மருத்துவ குழு வந்துருவாங்க தடுப்பூசியோட. நம்ம கால்நடையில் கொண்டு போனால் மட்டும் போதும் சார். போனோம்னா உடனே அவங்க வந்து தடுப்பூசி வந்து போட்டுட்ருவாங்க சார். இப்போ என்னென்னா, இந்த மத்திய அரசு வந்து இந்த இதை வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்ப என்னன்னா, ஆதார் பேஸ்டு வந்து எல்லா தடுப்பூசியிலையும் ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது வந்து ஹியூமன்ல நம்ம வந்து கொரோனா தடுப்பூசி போடும்போது கூட நம்ம ஆதார் வச்சுதான் போட்டோம். அதே மாதிரி வந்து கால்நடைகளுக்கும் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க சார். இந்த ரெக்கார்ட் பண்றது எதுக்காக அப்படின்னா சார், அப்பதான் வந்து தடுப்பூசி எந்த அளவுக்கு நம்ம கவர் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த கோமாரி தடுப்பூசியை பொறுத்த அளவுக்கு சார், நம்ம ஒட்டு மொத்தமா குறைஞ்சபட்சம் 85% பாப்புலேஷன் நம்ம வந்து கவர் பண்ணும் சார். இப்போ திருச்சி மாவட்டத்தில் பார்த்தோன்னா அந்த 85% 90% பாப்புலேஷன் நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,08,000 கால்நடைகள் பசு எருமைகள் இருக்குது சார் நம்ம திருச்சி மாவட்டத்தில். இந்த எல்லா கால்நடைகளுக்கும் நம்ம தடுப்பூசி போட்டுருணும் சார். இதுதான் ஒரு 90% கவரேஜ். நம்ம 90% கவரேஜ் கொடுத்தனா தான் உங்களுக்கு இந்த நோய் வந்து முழுமையாக வராமல் வந்து தடுக்க முடியும் சார். நம்ம வந்து குறைவாக போட்டோம்னா அந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் பொதுமக்கள் அனைவருமே கால்நடை வளர்க்குறவங்க எல்லாம் ஒத்துழைச்சி எல்லா தங்கள் அவங்க வளர்க்குற எல்லா கால்நடைக்கும் தடுப்பூசி போட்டுக்கணும் சார்.
1: என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டுக்குங்க, அங்கே வர டாக்டர்கிட்டே கூட கேளுங்க, உங்களுக்கு என்னென்ன மனசில் இருக்கோ அதெல்லாம் கேளுங்க. ஆனால் மறக்காமல் தடுப்பூசியை போட்டுருங்க அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் சொல்கிறதோட முக்கியம்.
0: ஆமாம் சார். அப்போ போகும்போது வந்து இந்த ஆதார் கார்டு, அதே மாதிரி வந்து அவங்களுடைய ஃபோன் நம்பர் சார், அதில் ஓடிபி வரும் சார், அதை வந்து பதிவு பண்ணும் சார். அவங்களை தடுப்பூசி போட்டாச்சுங்கிறத நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும் சார். அதை வந்து அவங்க எடுத்துகிட்டு போய் பதிவு பண்ணிட்டாங்கன்னா நல்லது சார். அவங்க
1: அந்த பண்ணையாளர்கள் வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தரோட ஆதார் நம்பர்
0: வந்தால் போதும் சார். யாரோ ஒருத்தர் வந்து பதிவு பண்ணிட்டா போதும் சார்.
1: சரிங்க சார். அடுத்து என்ன கேள்வி?
2: கோமாரி நோய்க்கான அறிகுறி என்ன? சினமாட்டுக்கு இந்த ஊசியை போடலாமா? இதுக்கு தனியா நாட்டு மருந்துன்னு ஒன்று தராங்க, அதை வாங்கி போடலாமான்னு கேட்டிருக்காங்க ராஜ் ரமேஷ் நங்கவரம்.
1: நாட்டு மருந்தெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மேனேஜ் பண்றதுக்கு பயன்படும் இல்லைங்களா?
0: ஆமா சார். நாட்டு மருந்து வந்து நம்ம ரொம்ப ரிலேபிளாக எதையும் நம்ப முடியாது சார். பட் வந்து ஒரு ஃபுல் ப்ரூஃப்னு சொல்லுவோம்ல சார், ஒரு நோயை தடுக்கிறதுக்கான ஒரு விஷயம் என்னன்னு
1: கேட்டீங்கன்னா தடுப்பூசி. ஒரே வழி,
0: ஒரே வழி தடுப்பூசி தான் சார். அதை வந்து போட்டுக்கிட்டா தான் நம்ம வந்து நோய் வராமல் தடுக்க முடியும் சார். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் போட்டுக்கணும். சினை மாடுகளுக்கும் வந்து நம்ம தடுப்பூசி போடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது வந்து 7 மாதம் வரைக்கும் தடுப்பூசி சினையாக இருக்கிற மாடுகள் தடுப்பூசி போட்டுக்கலாம்னு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம் சார். 7 மாதத்துக்கு மேல் இருக்கிற மாடுகளுக்கு நம்ம தடுப்பூசி போடலாம் சார், பாதிப்புலாம் வராது. தடுப்பூசினால எந்த பாதிப்பு அபார்ஷன் அந்த மாதிரிலாம் வராது. அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல, சயின்டிஃபிக்காகவும் அது வந்து கிடையாது. ஏன் வேண்டான்னு சொல்கிறேன்னா சார், இந்த முத்தின சனையாக இருக்கிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறதே கொஞ்சம் சிரமப்பட்டு நிற்கும் சார். அதுக்கு நம்ம இன்ஜெக்ஷன் போடும்போது ஏதாவது மிரண்டு கீழே விழுந்துருச்சுன்னா ஒரு கண்ணுக்குட்டிக்கு பாதிப்பு வந்துடும் அப்படிங்கிறக்காக நம்ம வந்து தவிர்க்க சொல்கிறோம். பட் அப்படி ஏதாவது அவங்க போட வேண்டாம்னு நினச்சாங்கன்னா அந்த 7 மாதத்துக்கு மேலே இருக்கிற மாடுகளுக்கு கன்று போட்டு ஒரு 15 நாள் கழித்து கண்டிப்பாக தடுப்பூசி போட்டுக்கணும் சார். டாக்டர் சொன்னால் போட்டுட்ருவாங்க.
1: சரிங்க சார். இப்போ அடுத்து நம்ம கூட இருக்கிற விவசாயிகள் கேட்கலாம். கேளுங்க.
3: தடுப்பூசி வந்து கவர்மெண்ட்ல மாட்டுக்கு தான் போடுவோம், ஆட்டுக்கு போட முடியாது. நீங்க மருந்து வாங்கி கொடுத்தாதான் நாங்க போடுவோம்னு சொல்றாங்க சார்.
1: ஆட்டுக்கு கோமாரி போடணும்ன்ற அவசியம் இல்லம்மா. ஆட்டுக்கு என்னென்ன ஊசி போடணுமோ அந்த ஊசிகளில் எது எதெல்லாம் நம்ம அரசாங்கத்துலேருந்து கொடுக்குறாங்க சார், எது அவன் வாங்கி போட்டுக்கலாங்க சார், அதையும் சொல்லிடுங்க
0: சார். இது வந்து ஆட்டுக்கொல்லி நோய் தடுப்பூசின்னு ஒன்று வருது சார்,
1: பிபிஆர்.
0: அந்த தடுப்பூசி வந்து கவர்மெண்ட்லேயும் சப்ளை வருது சார். அப்போ வந்து அது கண்டிப்பாக அவங்க போட்டு விட்ருவாங்க சார், அரசு மூலமாகவே போட்டுருவாங்க ஹாஸ்பிட்டல் மூலமாக. மற்ற தடுப்பூசிகள் வந்து இப்போ நம்ம இதில் சப்ளை இல்லை சார், வர்றதில்லை. இப்போ அதை விட்டிங்கன்னா அந்த துள்ளுமாரி நோய் தடுப்பூசி இருக்குது சார், அது வந்து என்டோடாக்சிமியான்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து மார்க்கெட்டில் தான் கிடைக்குது. இப்போ நமக்கு அதுக்கு சப்ளை இல்லை சார்.
1: ஒரு 50 ஆடு வச்சுருக்காங்கன்னா எவ்வளோ செலவாகுங்க சார் அவங்க அந்த ஊசி போடுறதுக்கு?
0: பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கு ஒரு 20 ரூபா 30 ரூபா அந்த ரேஞ்ச் தான் சார் செலவாகும். ரொம்ப அதிகம் ஆகாது சார். அந்த தடுப்பூசி வந்து கம்மி தான் சார், ரேட்டெல்லாம் கம்மி தான். ஸோ அந்த மாதிரி வாங்கி கூட நம்ம போட்டுக்கலாம்.
1: அதாவது அந்த தடுப்பூசிகள் வந்து இப்போ ஒரு சில தடுப்பூசிகள் ஒரே ஒரு தடுப்பூசி மட்டும் தான் கிடைக்குது, மித்த தடுப்பூசிகளை அவங்களே இது பண்ணி
0: மொத்தமாகவே நம்ம 2 தடுப்பூசி போட்டாவே போதும் சார்
1: ஆடுகளை.
0: ஆமாம் சார், வெள்ளாடுகளை பொறுத்தளவுக்கு இந்த துள்ளுமாய் நோய் தடுப்பூசி சார், அப்புறம் ஆட்டுக்குழி நோய் தடுப்பூசி. ஆட்டுக்குழி நோய் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டால் போதும் சார். ஒரு தடவை போட்டாலே 3 வருஷத்துக்கு அதுக்கு எரிசக்தி இருக்கும், அடிக்கடி போட வேண்டியதில்லை.
1: சரிங்க சார்.
0: அந்த துள்ளுமாய் தடுப்பூசி மட்டும்தான் சார் வருஷத்துக்கு 2 தடவை போடணும், முக்கியமாக மழைக்காலங்களில் வரக்கூடியது.

0: மழைக்காலத்துக்கு முன்னாடி நம்ம போட்டா போதும் சார், ஃபுல் டைம் போட்டா போதும்.
1: அடுத்த ஒரு கேள்வி,
2: பிறந்த பசு கன்றுகளுக்கு எப்படி தொப்புள் கொடி பராமரிக்கணும், தொப்புள் கொடியை எப்படி வெட்டணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சுரேஷ் திருச்சி.
0: இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை நான் பார்க்குறேன் சார். ஏன்னா இந்த இயற்கையாக அது பாட்டு கண்ணு போடும் சார், தொப்புள் கொடி அதே வந்து கட்டாயிடும், அது பாட்டு கண்ணுக்குட்டி வளர்ந்துட்டுருக்கோம் எல்லாம் பண்ணோம். பட் இதில் என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், அந்த கண்ணுக்குட்டி விளையாடும் போது இந்த மண்ணுலாம் கீழே படுத்துருக்கும் எந்திரிக்கிறது இல்லை சார், இல்லை அந்த சகதி சேரெல்லாம் போயிட்டு படுக்கும் எந்திரிக்கும். அப்போ அது வழியாக வந்து கிருமி அந்த தொப்புள் கொடி வழியாக உள்ளே போயிங்க சார், டெட்டனஸ் மாதிரி நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார். அதாவது அந்த குதிரை வலிப்பு நோய்,
1: சரிங்க சார்,
0: அதெல்லாம் வந்துட்டு அதை வந்து காப்பாற்றவே முடியாது சார். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து சீல் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார், தொப்புள் வந்து சீல் பிடிச்சிக்கும் இல்லை புழு வச்சுக்கும். ஸோ அதனால் நார்மலாக வந்து இந்த தொப்புள் கொடி வந்து 15 நாளில் வந்து தானாகவே விழுந்துடும் சார். ஆனால் இப்போ நம்ம அதை வந்து எப்படி நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், நல்ல சுத்தமான பிளேடில் அந்த தொப்புள் கொடி ஆரம்பிக்குது சார், ஆரம்பிக்கிறது ஒரு 2 இன்ச் கீழே விட்டு ஃபஸ்ட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கணும் சார், ஒரு நூலில், ஒரு சுத்தமான நூலில் வந்து ஒரு முடிச்சு டிஞ்சரில் நினச்சிக்கணும், அந்த நூலை நினச்சி ஒரு முடிச்சு போட்டு முடிச்சுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் விட்டு சுத்தமான புது பிளேட் இருக்குது, ஷேவிங் பிளேட் இருக்குல்ல சார், அதை வச்சு கட் பண்ணி விட்டுடலாம் சார். கட் பண்ணிட்டு டிஞ்சர் அயோடின் வந்து நமக்கு கிடைக்கும் சார், அதனால பஞ்சில் நினச்சி நல்லா மேலே நல்லா தொடச்சி விட்டணும் சார். ஒரு 2 நாளைக்கு வந்து அந்த தொப்புள் கொடி நல்லா டிஞ்சர் அடி நினச்சி விட்டோம்னா 15, ஆமாம் சார், காலை மாலை 2 வேளையும் வந்து நல்லா நினச்சி விட்டுறணும் கீழேருந்து மேலே வரைக்கும் சார். ஸோ அப்போ இந்த இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளே போகிறது வந்து தடுக்கப்படும் சார், இந்த பிரச்சனையை பூராமே நம்ம தவிர்த்துடலாம். அதே மாதிரி கண்ணுக்குட்டி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் சார், 15 நாளில் அந்த தொப்புள் கொடி ஈஸியாக விழுந்துடும் சார். அது
1: சரிங்க சார். அடுத்து ஒரு விவசாயம் கூட இருக்கிறாங்க, அவங்களோட கேள்வி கேட்டலாம்.
3: மேல
0: இருக்கிற மாடுகள் அமைதியா இருக்கிற மாடுகளா இருந்தா நம்ம தடுப்பூசி போடலாம் சார், ஒன்னும் தப்பு இல்ல. ரொம்ப பயப்படுது மிரளுதுன்னா வேணா நம்ம அதை வந்து தவிர்த்துட்டு, ஆனா கண்ணு போட்ட உடனே 15 நாள்ல போட்டுடணும் சார். ஆனா தடுப்பூசினால பாதிப்பு இல்ல, சினையை பாதிக்காது.
1: போடணும்னா போடலாம், மிரளும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சுன்னா தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு. அதை வந்து நீங்கள் யோசித்து முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கூட இருக்கிற விவசாயி கேளுங்கய்யா.
4: ஐயா வணக்கம்.
1: கேளுங்க.
4: மணிராஜ் திருச்சியிலேருந்து பேசுகிறேன்.
1: கேளுங்க.
4: இந்த கோமாரி நோய் வந்த மாட்டு பாலை வந்து கண்ணுக்குட்டி குடித்தா உடனே அதோட ஹார்ட்டில் பாதிப்பு வந்து இறந்துன்னு சொல்கிறாங்க.
1: அதான் சொன்னார்.
4: அதே பால வந்து கறந்து போயிட்டு பண்ணையில கொடுத்தாங்கன்னாக்கா மற்றவங்க எல்லாரும் நம்ம யூஸ் பண்ணும்போது அது பாதிப்பு வருமா?
1: சரி, ஓகே. மனிதர்களுக்கு இந்த பாதிப்பு வருமா அப்படிங்கிறது,
0: கோமாரி நோய் அப்படிங்கிறது வந்து மனிதர்களுக்கு வராது சார், 100%. அது அது வந்து பிளவுபட்ட குழம்பை உடைய, நான் ஏற்கனவே சொன்னது, அந்த மாதிரியான மிருகங்களுக்கு மட்டும்தான் சார் இது பாதிப்பு ஏற்படுத்தும்.
1: நமக்கு குழம்பு இல்லை,
0: நமக்கு வந்து குழம்பு கிடையாது சார், அதனால வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது இல்லாமல் சார், நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுறோம்னா பாலை வந்து நல்லா காய்ச்சி தான் குடிக்கிறோம். ஸோ நம்ம காய்ச்சிற டெம்பரேச்சரில் எல்லா கிருமியுமே இறந்துடும் சார். அதிகபட்சம் வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிற கிருமி வந்து டிபி, அந்த மைக்ரோபேக்டீரியம் டியூபர்குலோசிஸ்ங்கிற டிபி கிருமி தான் வந்து பேக்டீரியா தான் ரொம்ப ரெசிஸ்டண்ட்டு ஹீட்டுக்கு. அதுவே நம்ம கொதிக்க வைக்கிறதுல எல்லாமே இறந்துடும் சார். ஸோ கொதிக்க வச்ச பால் வந்து சேஃப்,
1: அதனால எந்த
0: எந்த பிரச்சனையும் இல்லை. கோமாரி நம்ம மனிதருக்கு பரவாது சார்.
1: சரிங்க சார், தொடர்ந்து பேசுவோம் சார்.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான், 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
7: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
8: July 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
7: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
9: தின்னு தச்சு தின்னு தச்சு தின்னு தச்சு தின்னு தச்சு தின்னு தச்சு தின்னு தச்சு தின்னு தச்சு தின்னு தச்சு தின்னு தச்சு தின்னு தச்சு தின்னு தச்சு தின்னு தச்சு தின்னு தச்சு தின்னு தச்சு தின்னு தச்சு தின்னு தச்சு தின்னு தச்சு தின்னு தச்சு தின்னு தச்சு தின்னு தச்சு தின்னு தச்சு தின்னு தச்சு தின்னு தச்சு தின்னு தச்சு தின்னு தச்சு தின்னு தச்சு தின்னு தச்சு தின்னு தச்சு தின்னு தச்சு தின்னு தச்சு தின்னு தச்சு தின்னு தச்சு தின்னு தச்சு தின்னு தச்சு தின்னு தச்சு தின்னு தச்சு தின்னு தச்சு தின்னு தச்

0: கோமாரி தடுப்பூசியை பற்றிய முக்கியமான தகவல்களை நம்ம கூட சொல்லிட்டு இருக்காங்க. காட்டுப்புத்தூர் கால்நடை மருத்துவமனையோட கால்நடை மருத்துவர் தனவேல் அவருங்க. குறிப்பாக இந்த தடுப்பூசி போடுறதோட அவசியம் என்ன, எந்த நேரத்தில் போடணும், குறிப்பாக இதில் வந்து நம்ம போடுறதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, ஏன்னா வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், பட் ஆனால் அதை வராமல் தடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். வந்ததுக்கப்புறம் நமக்கு எப்படியா இருந்தாலும் அதில் பொருளாதார இழப்பு இருக்கும், ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய சவால்களுக்கு நடுவில் தான் ஒரு ஆடு மாடு வச்சு வளர்த்துட்ருக்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயத்தில் யோசிக்காமல் முதல்ல இதை செய்யணும். அதுவும் இப்போ இந்த நடந்துகிட்ருக்க முகாமை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லோரும் ஒரு ஆதார் அட்டை எடுத்துகிட்டு போகணும், அதில் அந்த செல்ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை பயன்படுத்தி அவங்க வந்து இந்த ஊசியை வந்து போட்டுக்கணும். அவங்க ஊர்லேயே நடக்குது, அதை மறக்காமல் போட்டுக்கணுன்றதை சொன்னாங்க. சார், இதுக்கு நடுவில் இந்த கோமாரியை தாண்டி நடுவில் வந்து ஏன்னா ஒரு விவசாயி சொன்னது ரொம்ப முக்கியமாக மனசுக்கு பட்டுது, அதனால் நான் திருப்பி கேட்குறேன். இந்த செனை பிடிக்கிறதுல அவருக்கு பிரச்சனை நீங்கள், அதில் ரொம்ப முக்கியமான பிரச்சனை ஊட்டச்சத்து மேலாண்மை. ஒரு கண்ணை வந்து சரியான முறையில் வளர்க்கும்போது தான் அது சரியான ஒரு மாடாக நாளைக்கு மாறும். இன்றைய கன்று நாளைய பசு அப்படின்றப்போ அந்த கன்றுலேருந்து அதுக்கு நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கணும். அது என்னென்ன விஷயங்கள் செய்யணுன்றது மட்டும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுங்க சார். ஊட்டச்சத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கவனமாக நம்ம இருக்கணுன்றது மட்டும் சொல்லிடுங்க பண்ணையாளர்களுக்கு.
1: ஆமாங்க சார், அதாவது நீங்கள் சொன்னது கரெக்டான ஒரு பாயிண்ட்டு சார். இன்றைய கன்று தான் நாளைய பசு, அதை வந்து நம்ம வந்து நிறைய டைமில் மறந்துடுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு வந்து பாலுக்கு வந்து நமக்கு நல்ல விலை கிடைக்காதனால நம்ம வந்து அந்த பாலை பூராமே கறந்துடுறோம். கண்ணுக்குடிகளை வந்து பால் வந்து ஃபஸ்ட்டு குறைச்சி விடுறாங்க, அதுதான் வந்து முக்கியமான ஒரு ப்ராப்ளம் சார். இப்போ நார்மலாகவே பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுக்குட்டியோட இடையில பத்தில் ஒரு பங்கு வந்து பால் கொடுக்கணும் சார்.
0: பிறந்த
1: கன்றுகளுக்கு சார், பிறந்த கன்று வந்து ஒரு 30 கிலோ ஆவரேஜ் இருக்குன்னா 3 லிட்டர் பால் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் சார். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம அதை நம்ம வந்து மெஷர் பண்ண முடியாது சார், அளவு கரெக்டாக தெரியாது. அப்போ 4 காம்பில் 1 காம்பு பாலை வந்து முழுசாக வந்து கண்ணு

0: அப்படிக்கே விட்டுறணும் சார். ஒரு மாதத்துக்கு மேலான கன்றுகளுக்கு பார்த்தீங்கன்னா 20 கிலோ அதோட இடையில 20 கிலோவுக்கு 1 லிட்டர் அப்படிங்கிற விதத்தில் வந்து அதுக்கு பால் கொடுக்கணும் சார். ஒரு மாதம் ஆயிட்டாலே நம்ம வந்து அடர் தீவனம் கொடுக்க ஆரம்பிச்சிடணும் சார்.
1: சரிங்க.
0: அடர் தீவனம் குச்சி தீவனம் இதெல்லாம் இருக்குது, கலப்பு தீவனம், அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிக்கணும் சார். அதை வந்து பழக்கணும் சார். அதை வந்து அதை அதுவே சாப்பிடாதுங்க சார். நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் நாட்டு சக்கரை, அதை வந்து கொஞ்சம் அடர் தீவனத்தில் கலந்து வாயிலெல்லாம் பூச்சி விட்டோம்னா அது வந்து நல்லா சாப்பிட்டு பழகிக்கும் சார். ஸோ அது மூலமாக பார்த்தீங்கன்னா அதோடைய எடை வந்து நல்லா அதிகமாகும், நல்லா ஆரோக்கியமாக வளரும் சார். அதோட முக்கியமானது குடற்புழு நீக்கம் சார். அந்த டிவார்மிங் வந்து கண்டிப்பாக செய்யணும் சார். எறும்பு கன்றுகளுக்கு இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எறும்பு கன்றுகள் வந்து தாயோட வயிற்றில் இருக்கும்போதே அதோடைய வயிற்றில் வந்து புழுக்கள் வந்து உண்டாயிரும் சார்.
1: அதனால்
0: கண்ணு போட்ட உடனே அதுக்கு குடற்புழு நீக்கம் கொடுத்துடணும் சார். பசுங்கன்றுகளுக்கு 15 நாட்களில் நம்ம கொடுத்துடணும் சார்.
1: சரிங்க சார. இதை தாண்டி விவசாயிகளுக்கு எதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா உங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம் அது மட்டும் சொல்லிடுங்க சார். உங்களோட ஃபோன் நம்பர் சொல்லலாமா சார்?
0: கண்டிப்பாக சொல்லலாம் சார்.
1: சரிங்க சார். இந்த நம்பர் மூலமாக அவங்க வந்து தொடர்பு கொண்டு அவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா குறிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் மறக்காமல் இப்போ இந்த நடந்துகிட்ருக்க தடுப்பூசி முகாம்களை வந்து பயன்படுத்தி கோமாரி நோய்க்கு வரக்கூடிய இந்த பிரச்சனைகளை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கணுன்றது தான் நம்மளோட வேண்டுகோள். நீங்கள் வந்து மருத்துவ தொடர்பு கொள்ள 9443-67-8967 அப்படின்ற வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்கள் எல்லாத்தையும் கேட்கலாம்.
0: கண்டிப்பாக.
1: நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு மிக்க நன்றிங்க சார்.
0: மிக்க நன்றி சார்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதுவரைக்கும் வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில கால்நடைகளுக்கான தடுப்பூசி நோய் மேலாண்மை பத்தின பல தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் காட்டுப்புத்தூர் கால்நடை மருத்துவமனை கால்நடை மருத்துவர் பி தனவேல் அவர்கள் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார். எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜகார்த்தாவில் இன்று இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாண்டாவுடன் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். பரஸ்பர நலன் சார்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் இரு நாடுகளுக்கிடையே இன்று கையெழுத்தாகின்றன. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுடெல்லியில் இன்று 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை துவக்கி வைக்கிறார். பழங்குடியின ஆராய்ச்சிக் கழகத்தை மேம்படுத்தும் வகையில் தேசிய பயிற்சி பட்டறை ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் இன்று தொடங்குகிறது. பழங்குடியின அமைச்சகம் சார்பில் நடைபெறும் இந்த 2 நாள் மாநாட்டை மத்திய பழங்குடியினர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் தொடங்கி வைக்கிறார். தமிழகம் முழுவதும் அதிகபட்சமாக 800 அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக மாநில மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாளை மாலைக்குள் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் இறுதி செய்யப்படும் என்றார். அரசு வழக்கறிஞர்களின் நேர்மையான செயல்பாட்டை உறுதிப்படுத்தவே தற்காலிக நியமனம் நடைபெறுவதாக கூறிய அமைச்சர், செயல்பாடுகளை பொறுத்தே 6 மாதத்திற்கு பின்னர் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என்றார். நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் அங்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் பரவலான மழையின் காரணமாக கடும் குளிர் நிலவுகிறது. இதனால் சாலையோர வியாபாரிகள், பிற தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஆறுகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கூடலூர் மற்றும் பந்தலூர் வட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவியா தண்ணீர் உத்தரவிட்டுள்ளார். உதகையிலிருந்து சரவணன்.
3: கிருஷ்ணகிரி தருமபுரி தேசிய நெடுஞ்சாலை அருகே காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன தணிக்கையில் 2 கார்களில் கடத்தி வரப்பட்ட 2.25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெறுகிறது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்றிரவு 10 மணிக்கு நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து 1-0 என்ற கணக்கில் தற்போது முன்னிலையில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

0: நேயர்களை, விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 நிலவரங்களை தெரிந்து கொண்டோம். நேரம் காலை 10:09. திருச்சி வானொலி அலைவரிசைகள் எஃப்எம் ரெயின்போ 102.1 மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் டிஆர்எம் எண் ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் உற்சாகத்தை உங்கள் வசமாக்க வருகிறது. போடு ஆட்டம் போடு.
1: சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சர

10:14 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலி அலைவரிசை முதல் 936 கிலோஹெர்ட்ஸிலும் நேயர்களே, நாம் கேட்டுக்கொண்டிருப்பது போடு ஆட்டம் போடு.

திருச்சி வானொலி அலை வரிசைகளில் உற்சாகமாய் சிறகடித்துக் கொண்டிருக்கும் இது போடு ஆட்டம் போடு. நேர்களே, அடுத்ததா 11 மணிக்கு உங்களோடு நாங்க உங்களுக்காக தாங்க. நேரலையில உங்களுக்கு பிடிச்ச விருப்ப பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம் எஃப்எம் ரெயின்போ 102.1. தொடர்ந்து நண்பர்கள் 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நானே கற்றுக்கொண்டேன் அப்படின்ற தலைப்புல தோழிகளை உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். சுழி 4-3-1 அப்படிங்கிற திருச்சி நினைப்பு என்னோட 240-102-1 மற்றும் 246-102-1 இந்த எண்கள் வழியா இணைந்திருங்கள். திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது போடு ஆட்டம் போடு.

ஆகாஷ்வாணி அலைவரிசைகளில் துள்ளலிசை பாடல்களோடு தொடர்ந்து கொண்டிருக்கிறது போடு ஆட்டம் போடு. நேயர்களே, உங்களின் நினைவிற்கு நமது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் கை கொடுக்கும் கை, புதுக்கோட்டை மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் செயல்பாடுகள் குறித்த சித்திரம். தொடர்ந்து பிற்பகல் 2:30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் கோலாட்ட பாடல்கள் மனோன்மணி குழுவினர் வழங்குவதை கேட்டு ரசிக்கலாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில்.

0: நேயர்களை திருச்சி வானொலி அலை வரிசைகள்ல துள்ளலிசை பாடல்களோடு கேட்டு ரசிச்ச போட ஆட்டம் போடு நிகழ்ச்சியை மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு கேட்டு ரசிக்கலாம். பண்பலை உறவுகளை நமது நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய விமர்சனங்களை வரவேற்கிறோம். அனுப்ப வேண்டிய அஞ்சல் முகவரி இயக்குநர் ஆகாஷவாணி திருச்சி 1, மின்னஞ்சல் முகவரி aartrichy@gmail.com. நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

அங்கம் ஒரு தங்கக்குடம் அழகெனில் மங்கையொரு கங்கை நதி உலகினில் துள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சள் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: கோவில் மணி ஓசை தன்னை

நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நாம கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் இருபட பாடல்கள். இருபட பாடல்கள்ல தொடர்ந்து 1993 பாரதி ராஜா இயக்கத்தில் வெளிவந்த கிழக்கு சீமையிலே படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். இந்த படத்துல ஏ ஆர் ரஹ்மான் இசையமைச்சிருந்தாங்க, வைரமுத்து வரிகள் எல்லாம் கொடுத்திருந்தாரு. இந்த வரிசையில முதல் பாடலா நம்ம கேட்க போறது, கேட்டு ரசிக்கலாமா?

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
0: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு. வாங்க
4: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ்

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம இதுவரைக்கும் கேட்டு ரசிச்சோம் இருபட பாடல்கள். நேர்களே, அடுத்ததா உங்களோடு நாங்க, உங்களுக்காக தாங்க. உங்களுக்கு பிடிச்ச விருப்ப பாடல்களை நீங்க நேரலையில கேட்டு ரசிக்கலாம். கடிகாரம் காட்டும் நேரம் காலை 11 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜகார்த்தாவில் இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாண்டாவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை தற்போது மேற்கொண்டுள்ளார். முன்னதாக ஜகார்த்தா சென்றடைந்த பிரதமருக்கு இந்தோனேஷிய அதிபர் சிறப்பான பாரம்பரிய வரவேற்பளித்தார். அமர்நாத் யாத்திரையின் 6வது குழுவினர் பலத்த பாதுகாப்பிற்கிடையே ஜம்மு பகவதி நகர் அடிவார முகாமிலிருந்து இன்று அதிகாலை தங்களது பயணத்தை துவக்கினர். இதுவரை 8,815 பேர் யாத்திரை மேற்கொள்ள புறப்பட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் அதிகபட்சமாக 800 அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக மாநில மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாளை மாலைக்குள் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் இறுதி செய்யப்படும் என்றார்.
2: அரசு வழக்கறிஞர் நியமனம் 100% நேர்மையாக நியாயமாக நடைபெறும். ஒவ்வொரு இடத்துலயும் வந்து 100 அப்ளிகேஷன் மாவட்ட அளவில் கொடுக்கப்பட்டிருக்கு. அனைத்தையும் வேலிடேட் பண்ணி யார் யாரெல்லாம் தகுதி வாய்ந்திருந்தோ அவர் மாவட்ட ஆட்சியர் அவருக்கு உட்பட்ட அனைத்து ப்ராசஸும் ஃபாலோ பண்ணி தான் இங்க வந்துட்டு இருக்கு. 6 டெம்பரரியா தான் இப்ப இருக்க அப்பாயின்மெண்ட் இருக்க போகுது. அதுக்கப்புறம் தான் பெர்மனன்ட் அப்பாயின்மெண்ட் இருக்க போகுது. ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் அவங்களுடைய ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு பேக்ரவுண்ட் செக் முடிச்சு மாவட்டம் ரீதியாக இன்றைக்கு இல்ல நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள அனைத்து அப்பாயின்மெண்ட் முடிச்சு.
1: பெரம்பலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் நாள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதால் கோரிக்கைகளை மனுக்களாக அளித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யாரி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் மஞ்சள் பயிர் தோட்டத்தை சேதப்படுத்திய ஒற்றை காட்டியானையை 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் வனத்துறையினர் விரட்டினர். தமிழ்நாட்டில் அனைத்து அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் நேரடி மாணாக்கர் சேர்க்கை வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. நடப்பு கல்வியாண்டில் 1ஆம் ஆண்டு, நேரடி 2ஆம் ஆண்டு மற்றும் பகுதிநேர படிப்பிற்கான சேர்க்கை நடைபெறுவதாகவும் கூறியுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளின் காலிறுதிக்கு பெல்ஜியம் முன்னேறியுள்ளது. சியாட்டிலில் நடைபெற்ற ஆட்டத்தில் பெல்ஜியம் அமெரிக்காவை 4-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. காலிறுதியில் பெல்ஜியம் ஸ்பெயினை வரும் வெள்ளிக்கிழமை லாஸ் ஏஞ்சல்ஸில் எதிர்கொள்ளும். அட்லாண்டாவில் இன்றிரவு 9:30 அர்ஜென்டினா எகிப்துடன் மோதுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்க இருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம் வழங்கும் உங்களோடு நாங்க. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில் வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம்.

0: இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேர்களே, உங்களின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431 என்ற திருச்சியின் முன்னிணைப்பு எண்ணோடு 246-102-1 மற்றும் ஒரு எண் 240-102-1. திருச்சி FM ரெயின்போ 102.1 இல் இது உங்களோடு நாங்கள்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: ஆடி புதுசு, சேவிங்ஸ் பவுசு, திருச்சி எங்கும் இதுதான் நியூஸ்.
5: நவநீதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுசு, ஏராளமான காம்போ ஆஃபர்களோடு 50% அதிரடி தள்ளுபடி. நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், போர்ட் ஸ்டேஷன் ரோட், திருச்சி, காட்டூர் மற்றும் லால்குடி.
6: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
8: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
9: வந்தா

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது உங்களோடு நாங்க. நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி நிகழ்ச்சியில நம்ம கூட ஒரு நேயர் இருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம்மா.
1: வணக்கம் மேடம். திருச்சி மாவட்டம் நவலூர்ல இருந்து நதியா பேசுறேங்க மேடம்.
0: சரிங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணுங்கம்மா?
1: மீனாட்சி அந்த பாடல் கொடுங்க மேடம்.
0: சரிங்கம்மா, பாடல் கேட்கலாங்களா?

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் உங்களோடு நாங்க.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
0: பகுதி நேர பிஇ பட்டப்படிப்புகளுக்கு இம்மாதம் 12ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. விண்ணப்ப கட்டணம் உள்ளிட்ட முக்கிய தகவல்களை பெற www.ptbe-tnea.com என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 0422 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 259-0080 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். நேரம் 11:12. உங்களோட நாங்க நிகழ்ச்சியில இணைப்பில் சந்திக்கும் அடுத்த நேயர் வருக.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
3: நாங்க விரால்மலை புதுப்பட்டில இருந்து கவிதா பேசுறேன் மேடம்.
0: சரிங்கம்மா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து எந்த பாடல் வேணுங்கம்மா?
3: எனக்கு உயிரை படத்துல இருந்து பூங்காற்றில் அந்த பாட்டு வேணும் மேடம்.
0: இந்த பாடல் உங்களுக்கு ஏன் பிடிக்குங்கம்மா?
3: இல்ல மேடம், பிடிக்கும் எனக்கு தெரியாது மேடம், ஆனா பாட்டு கேட்டா ரம்யமா இருக்கும் குரல்.
0: சரிங்கம்மா, பாடல் கேட்கலாங்களாமா?
3: ஆ கேட்கலாம் மேடம்.
0: நன்றிங்கம்மா.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு 9வது சுற்று கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி முகாம் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்துள்ளார். கால்நடை வளர்ப்போர் தங்கள் கால்நடைகளுக்கு முகாமில் தடுப்பூசி போட்டு பயன்பெறலாம்.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: நேரம் 11:26. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது உங்களோடு நாங்க. நிகழ்ச்சியில நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசலாம். வருக, வணக்கம்
3: சார். கரூர் மாவட்டம் குளிச்சா தாலுகா சார், வேங்காமட்டு டி வளம்புல சார்.
2: வணக்கம் ஐயா, சொல்லுங்க, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து எந்த பாடல் வேணுங்க ஐயா?
3: சார், செந்தூர் போவே சார், 16 வயசுன்னு இல்ல, செந்தூர் போவே.
2: சரிங்க ஐயா, நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஐயா?
3: நான் விவசாயமா, விவசாயம் தான் பாத்துட்டு இருக்கிறேன்.
2: சரிங்க ஐயா, பாடல் கேட்டுலாங்களாங்க ஐயா?
3: இந்த பாட்டுக்கு வேங்காம்பட்டி பழனிசாமிக்கு செந்தில் கடை சைக்கிள் கடைக்கும் கேக்குறேன்.
2: சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா.
3: நன்றிங்க.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம் வழங்கிய உங்களோடு நாங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கி கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
6: நவநீதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுஸ், ஏராளமான காம்போ ஆஃபர்களோடு 50% அதிரடி தள்ளுபடி. நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், போர்ட் ஸ்டேஷன் ரோட், திருச்சி, காட்டூர் மற்றும் லால்குடி.
7: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
8: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
9: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
10: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இது உங்களோடு நாங்க. நிகழ்ச்சியில நம்ம கூட ஒரு நேயர் இருக்காங்க, வாங்க பேசலாம். வருக வணக்கம். எந்த படத்துல இருந்து எந்த பாடல் வேணுங்கம்மா?
1: நினைத்தேன்
0: சரிங்கம்மா, பாடல் கேக்கலாங்கம்மா.
1: சரிங்க மேம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது உங்களோடு நாங்க. நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி நேயர்களே, உங்களின் விருப்பமான பாடல்கள் ஒலிக்கும் நேரம். தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431 என்ற திருச்சியின் முன்னிணைப்பு எண்ணோடு 246-102-1 மற்றும் ஒரு எண் 240-102-1. நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம கூட ஒரு நேயர் இருக்காங்க, வாங்க பேசலாம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் மேடம். ஹலோ
2: ஐயா, சொல்லுங்க ஐயா, உங்களோட பேரு, எந்த ஊர்ல இருந்து
3: பேசுறீங்க? பேசுறேன் மேடம்.
2: சரிங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்
3: மேடம்? எனக்கு வந்து என் தங்கை கல்யாணி படத்துல இருந்து

0: என் தங்கர தனி தூங்கு அந்த பாட்டு வேணும் மேடம்.
1: உங்களுக்கு தங்கச்சி எல்லாம் இருக்காங்களாங்க?
0: இருக்காங்க மேடம்.
1: தங்கச்சினா ரொம்ப பிடிக்குங்களா?
0: ஆ, அக்கா தங்கச்சி ரொம்ப பிடிக்கும்.
1: சரிங்க, பாடல் கேட்கலாம்.
0: தேங்க்யூ மேடம்.
1: நன்றிங்க.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: வந்தாச்சு வந்தாச்சு திருச்சி சாரதா சாடி.
5: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
0: July 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
5: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
6: சுய உதவி குழு

0: உற்பத்தி பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை திருச்சி கண்டோன்மெண்ட் பூமாலை வணிக வளாகத்தில் இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் நடைபெற இருக்குங்க. காலை 10 மணி முதல் மாலை 8 மணி வரை அனுமதி முற்றிலும் இலவசம். நேரம் 11:45 ஆகுதுங்க. நிகழ்ச்சியில நம்ம கூட ஒரு நேயர் இருக்காங்க, வாங்க பேசலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யாரு, எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: கேஎஸ்ஏ நகர்ல இருந்து பேசுறேங்க மேடம்.
0: சரிங்கம்மா, உங்களோட பேரு?
1: பேரு ஜெயலட்சுமி.
0: சரிங்கம்மா, எந்த பாடல்ல இருந்து என்ன பாடல் வேணுங்கம்மா?
1: அது சின்ன கவுண்டர்ல இருந்து முத்துமணி மாலைன்னு கேட்டேங்க மேடம்.
0: சரிங்கம்மா, உங்களுக்கு இந்த பாடல் எதனால பிடிக்குங்கம்மா?
1: எனக்கு விஜயகாந்த் பாட்டுனா ரொம்ப பிடிக்கும் மேடம்.
0: சரிங்கம்மா, பாடல் கேட்கலாங்களாம்மா?
1: கேட்கலாங்க மேடம்.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: சேது ஈஎன்டி ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ஈஎன்டி அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ஈஎன்டி ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
3: வாங்க ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
0: July 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
4: நாம் கேட்டு இணைந்து இருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததா தோழிகளுக்காக காத்துச்சுக்கு மங்கையர் உலகம். இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில நானே கற்றுக்கொண்டேன் அப்படின்ற தலைப்புல தான் பேச இருக்கும். பிறரோட வழிகாட்டுதல் இல்லாம நீங்களா சுயமா கற்றுக்கொண்ட விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கலாம். நேர் தோழிகள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0434 3 1 என்ற திருச்சியின் முன்னிணைப்பு எண்ணோடு 246 102 1 மற்றும் ஒரு எண் 240 102 1. மின்தடை பற்றிய அறிவிப்பு. திருச்சி மாவட்டம் சிறுகனூர் உள்ளிட்ட பகுதிகளில் நாளை மின் விநியோகம் இருக்காது என செயற்பொலியாளர் அறிவித்திருக்காங்க. சிறுகனூர், ஆவாரவல்லி, திருப்பட்டூர், எம்ஆர் பாளையம், சிஆர் பாளையம், ஜனமங்கலம், மணியங்குறிச்சி, வாழையூர், ஸ்ரீதேவி மங்கலம், நெடுங்கூர், நெய்குளம், நம்புக்குறிச்சி, ஊட்டத்தூர், ஜிகே பார்க், ரெட்டிமாங்குடி, பிகே அகரம், கொலக்குடி, கண்ணாக்குடி, குமுளூர், தச்சங்குறிச்சி இந்த பகுதிகளில் நாளைக்கு காலை 9 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம் உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில. அடுத்ததா வரக்கூடிய நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
5: நாங்க தாயனூர்ல இருந்து தாம்பரம் பேசுறோங்க மேடம்.
4: சரிங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணுங்கம்மா?
5: எனக்கு கரவாட்ட காண்ட இருந்து மாரியம்மா பாட்டு போடுங்க மேடம்.
4: சரிங்கம்மா, பாடல் கேட்கலாங்களா?
5: பாடல் கேட்கலாங்க மேடம்.
4: நன்றிங்கம்மா.
5: நன்றிங்க மேடம்.

இன்னைக்கு உங்களோட நாங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த நேயர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தவர்களுக்கும் வாழ்த்துகளும் நன்றிகளும். அடுத்ததா மங்கையர் உலகம் காத்துட்ருக்கு. பன்மலை உறவுகளை நமது நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களின் விமர்சனங்களை வரவேற்கிறோம். எழுதி அனுப்ப வேண்டிய அஞ்சல் முகவரி இயக்குனர் ஆகாஷவாணி திருச்சி 1, மின்னஞ்சல் முகவரி @trichy@gmail.com.

0: நேரம் 12 மணி, இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம்.

வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். இந்தியா இந்தோனேஷியா இடையிலான விரிவான அரசியல் பங்களிப்பு முன்னேற்ற பாதையின் அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஜகார்த்தாவில் நடைபெற்ற பிரதிநிதிகள் நிலையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் அந்நாட்டு அதிபர் பிரபாவோ சுபியாண்டாவுடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர், ராணுவம், பாதுகாப்பு, கடல்சார் பிரிவுகளில் பரஸ்பர நம்பகத்தன்மையுடனான ஒத்துழைப்பு அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்தோனேஷியா குடியரசின் பின்டாங் அதிபூரணா எனப்படும் மிக உயரிய கௌரவ விருதை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கி அதிபர் பிரபாவோ சுபியாண்டோ அறிவிப்பு வெளியிட்டார். கேரள மாநிலம் கொச்சியில் பிரிக்ஸ் மகளிர் அமைச்சர்கள் கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் பிரிக்ஸ் நாடுகள் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன. விடுதலை போராட்ட வீரர் இரட்டைமலை சீனிவாசனின் 167வது பிறந்தநாளையொட்டி அரசு சார்பில் இன்று மரியாதை செலுத்தப்பட்டது. முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சமூக நீதியின் முன்னோடியாகவும் ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமை குரலாகவும் திகழ்ந்த அன்னாருக்கு மரியாதை செலுத்துவதாக கூறியுள்ளார். இந்நாளையொட்டி சென்னை கிண்டி காந்தி மண்டபத்தில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாநில அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுப்புற பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பாண்டியாற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. ஆற்றில் இறங்கவோ ரீல்ஸ் எடுக்கவோ வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் போடி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்றுடன் புழுதி புயல் வீசுவதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாயினர். தர்மத்துப்பட்டி, சிலமலை, சிலமரத்துப்பட்டி, ராசிங்காபுரம், பொட்டிபுரம் பகுதிகளில் வேளாண் பணிகள் பாதிக்கப்பட்டதோடு மண் துகள்களால் அப்பகுதி முழுவதும் பாலைவன தோற்றத்தில் காட்சியளிப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாழவேடு காலனியில் 600க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் கடந்த 4 நாட்களாக தொடர்ச்சியாக தண்ணீர் வராததால் அப்பகுதியில் உள்ள பெண்கள் காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி சட்ட ஒழுங்கு ஆய்வாளர் தலைமையில் காவல்துறையினர் நீண்ட நேரம் மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. செங்கல்பட்டு புறவழி சாலையில் டிப்பர் லாரியும் ஆம்னி பேருந்தும் மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த 5 பேர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து காரணமாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலைகளின் இரு மார்க்கங்களிலும் சுமார் 30 நிமிடங்களுக்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பள்ளி கல்லூரி அலுவலகங்களுக்கு செல்பவர்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாயினர். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளின் காலிறுதிக்கு பெல்ஜியம் முன்னேறியுள்ளது. சியாட்டிலில் நடைபெற்ற ஆட்டத்தில் பெல்ஜியம் அமெரிக்காவை 4-1 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
3: சமீப காலமா எல் நினோ அப்படிங்கிற வார்த்தை

நாம செய்திகள்ல அடிக்கடி கேட்கிறோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் விஞ்ஞானிகளும் இதை பத்தி நிறைய தகவல்களை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த எல்நினோனா என்ன தெரிஞ்சுக்கலாமா? பசிபிக் பெருங்கடலோட மத்திய பகுதி, கிழக்கு பகுதிகளில் கடலோட மேற்பரப்பில் இருக்கக்கூடிய நீரோட வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கிற ஒரு இயற்கை காலநிலை நிகழ்வு தான் இந்த எல்நினோ. இது உலகத்தோட பல பகுதிகளில் வானிலை மழை முறையை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விளைவை கொண்டது. இந்த நிகழ்வுல மேற்கு பசிபிக் கடல்ல இருக்கக்கூடிய வெப்பமான கடல் நீர் கிழக்கு பசிபிக் பகுதிக்கு நகருது. இதனால தென் அமெரிக்க கடற்கரையில குளிர்ந்த காற்று மேலே எழும் நிகழ்வு குறையுது. அந்த பக்கம் அதிகமான மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றொரு பக்கம் அதாவது ஆஸ்திரேலியா, இந்தோனேசியா, தெற்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகள் வறட்சி காட்டுத்தீ மாதிரியான மழை இல்லாததுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சந்திக்கும். இந்த எல்நினோவால நம்மளோட வாழ்விடங்களை இழக்க நேரிடும் அப்படின்னு பல்வேறு உயிரினங்களுக்கு இப்பவே தெரிஞ்சிருக்கு. இயல்பான வெப்பநிலை கூடும் போது எல்லாருக்கும் பிரச்சனை தான். கடல் எனும் மிகப்பெரிய பரப்ப நாம நம்மளோட வசதிக்காக இப்படி வெப்பமடைய செய்யறது நமக்கு நாமே வச்சுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆப்புன்னு தான் சொல்லணும். இதுல இருந்து நம்ம தப்பிக்க என்ன பண்ணலாம்னு அறிவியலாளர்கள் ஒரு பக்கம் சிந்திச்சு நமக்கு வழிமுறைகளை சொல்றாங்க. உடனடியா புவி வெப்பமயமாதலை குறைக்கணும். முதல்ல எல்நினோவோட பாதிப்புகள்ல இருந்து நம்மள தற்காத்து கொள்ள தயாராகணும். வறட்சி வெள்ளம் ரெண்டும் வந்தா நாம எப்படி தப்பிக்கிறது? நீண்ட கால தீர்வு புவி வெப்பமயமாதலை குறைக்கிறது, கழிவுகளை குறைக்கிறது, மறுசுழற்சி செய்யறதுக்கான ஆதாரங்களை அதிகப்படுத்துறது. பொறுப்பு நம்ம எல்லார் கையிலயும் இருக்கு. விளைவு நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு வந்து சேரும் அப்படின்னு பொதுவாக கட்டுரைகள் எழுதிட்டு இருந்த நாம இன்னைக்கு விளைவை நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கும்போது நமக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கு. இந்த எல்நினோ உடனடியாக கவனிக்க வேண்டிய ஒரு இயற்கை ஆபத்து.

0: நேயர்கள் இணைந்திருப்பது நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேயர்களே, நம்ம பண்பலையில அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றிய நினைவூட்டல் இது. 12:10 மங்கையர் உலகம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நானே கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற தலைப்புல தோழிகளை உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். 1 மணிக்கு காவிய கானங்களின் அணிவகுப்பா வர காத்திருக்குது மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் வேளாண் அரங்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில கை கொடுக்கும் கை, புதுக்கோட்டை மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் செயல்பாடுகள் குறித்த சித்திரம். பிற்பகல் 2:30 மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் மனோன்மணி குழுவினர் கோலாட்ட பாடல்கள் வழங்குகிறார்கள். 3 மணிக்கு இதமான பாடல்களோடு இடையிடையே தகவல்களோடு அரங்கேற காத்திருக்கின்றது இசைத்தூரல். மாலை 4 மணிக்கு வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்களின் வண்ண கோலங்கள். மாலை 6:15 உணவே மருந்து. புதுகை சித்த மருத்துவர் வி செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் உங்களுக்காக. 6:30 மாநில செய்திகள். இரவு 7 மணிக்கு இலக்கிய பேழை. சிலேட்டுக்குச்சி நூல் அறிமுகம் செய்கிறார் ஏ கௌசல்யா அவர்கள். அதனைத் தொடர்ந்து குழந்தைகள் நிறைந்த வீடு மழலை பேசுகிறார் பி அரவிந்தராஜ் அவர்கள். 7:25 உழவர் உலகம். நீர்நிலைகளை பாதுகாப்போம். திருச்சி நீர்வளத்துறை மேனாள் உதவி செயற்பொறியாளர் கே ராஜகோபால் அவர்கள் பங்கேற்கிறார். 8:00 இரவு இசை இனிமை. நேயர்களே, உங்களுக்கு பிடித்த 80-90களில் வெளிவந்த திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: வந்தாச்சு.

ஒன்றில் நாம் இனி கேட்டு ரசிக்கலாம் மங்கையர் உலகம். தோழிகளே, எங்களோடு சேர்ந்து உங்களையும் பயணிக்க நேரலையில வரவேற்கிறோம். சுழி 431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பு எண்ணோட 240-102-1 இந்த எண் வழியா அறிமுக தோழிகளே, நீங்களும் சுழி 431-246-102-1 இந்த எண் வழியா அறிமுகமான தோழிகளே நீங்களும் பங்கேற்கலாம். இன்னைக்கு நம்ம மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில நானே கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற தலைப்புல தான் உங்களுடைய கருத்துக்களை பகிர போறீங்க. எந்த ஒரு உதவியுமே யாரோட உதவியும் இல்லாம நம்மளே சில நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டு இருப்போம். அதுல அதுக்கப்புறம் நாமளே நல்ல எக்ஸ்பர்ட் ஆயிருப்போம். அந்த மாதிரி அந்த தருணம், நம்மளே கத்துக்கிட்ட தருணம் நமக்கு அவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்போ ஒரு அளப்பரிய தன்னம்பிக்கையும் கூட சேர்ந்து கிடைக்கும். அந்த மாதிரி நீங்க கத்துக்கிட்ட விஷயத்தை எங்களோட பகிர்ந்துக்கலாம். உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்களோடு வரவேற்று மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகின்றேன். அதிபதி

0: வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: 12:17 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மங்கையர் உலகம். மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நானே கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த தோழிகள்கிட்ட சொல்லியிருந்தோம். இந்த தலைப்புல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க அப்படின்ட்டு. இப்ப யார் இணைப்புல வராங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார். நிலையத்துல அனைவரும்
0: நல்லா இருக்கோமா? எல்லாம் நல்லா இருக்கும். நீங்க யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: அருமையான
0: எப்படிங்க நிறைய விஷயத்த நிறைய பேர்கிட்ட நிறைய விழிப்புணர்வு கொடுத்தாலும் மரவளங்க மரவளங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் சில பேர் கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்க எப்படி தானே கத்துக்கிட்டீங்க இதெல்லாம்?
1: நியூஸ் பேப்பர், இது மாதிரி செய்தித்தாள், இது மாதிரி வானொலியில கேக்குற விஷயங்கள்ல தான் கத்துக்கிட்டது.
0: பெரிய விஷயம், ரொம்ப பாராட்டுதலுக்குரிய விஷயத்தெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க கலையரசி. வாழ்த்துக்கள். உங்களை மாதிரி நிறைய தோழிகள் நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில நானே கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த எங்களோட பகிர்ந்துக்கோங்க. 4-3-1 அப்படிங்கிற திருச்சியின் இனிப்பு என்னோட 240-102-1 மற்றும் 246-102-1 இந்த எண்கள்ல.
2: எடுத்து நான் விட்டப்பா என் பாட்டை சூட்டிக்கத்தான் உடனே கொண்டானே சோ சோ சோ.
3: என்னடா சொல்ல வர?
2: எடுத்து நான் விட்டப்பா என் பாட்டை சோ சோ சோழா, சூட்டிக்கத்தான் உடனே கொண்டானே சோ சோ சோழா.

0: இந்தடா சோடா.
1: ஐயோ சபாஷ்.

0: ಗಿಡದೇನ್
1: ಶವ
0: ತತ್ತ ಗಿಡ ತಿತ್ತಿ ಸಿಮಿದ ಕಿಕ್ಕಿ ಗಿಡದ ರೊಂಬ ಸಿಕ್ಕುದಡ.

0: போடா குடிக்கத்தான் உடனே கொண்டானே சோடா எடுத்து நான் விடவா என் பாட்டை தோழா தோழா
1: ஆடிக்கு வாங்க ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் கடை வீதி துறையூர்.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம மங்கையர் உலகம் கேட்டு ரசிச்சு விட்டுருக்கோம். தோழிகள் இன்னைக்கு நானே கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த பத்தி கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம கூட யாரு வராங்க, பேச போறாங்க, என்ன கருத்தை சொல்ல போறாங்க தெரிஞ்சுக்கலாம். வாங்க, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம்.
4: வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் மேடம், உங்களை தான் நான் சொல்லணும். வருக, வணக்கம். மங்கையர் உலகம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். என்ன விஷயம் கத்துக்கிட்டீங்க நீங்களா?
4: திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் ஒண்டிப்பட்டி பஞ்சாயத்துல இருந்து நரியம்பட்டி வடக்காலத்துல இருந்து கேக்குற அகிலாண்டம்.
3: பாருங்க, அதை கேட்க நான் மறந்துட்டேன். அகிலாண்டம் அவர்களை வரவேற்கிறோம். சொல்லுங்க, நீங்களா என்ன விஷயம் எல்லாம் கத்துக்கிட்டீங்க?
4: நிறைய சமுதாயத்துல போய் பெண்களை அணுகி அவங்களுக்கு தான் என்னென்ன விழிப்புணர்வு எல்லாம் கொடுக்கறத நானா கத்துக்கிட்டேன்.
3: அடா அடா, பாராட்டக்கூடிய விஷயமா செய்து. நீங்களா இப்போ இவ்வளவு தூரம் எல்லாம் போயிட்டு இருக்கீங்க, இந்த சமுதாயத்துல நிறைய பேர் அணுகிறீங்க, இதுல என்ன ஒரு புதிய பாடம் நீங்க கத்துக்கிட்டீங்க?
4: மக்கள்கிட்ட வந்து அவங்க குணம் எப்படி, நம்ம அவங்கள அணுகிறதுக்கு நம்ம கிட்ட என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத நிறைய விஷயம் அவங்கள்கிட்ட இருந்து நான்
3: கத்துக்கிட்டேன்.
4: எங்களை நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்கள்ட்ட நிறைய விழிப்புணர்வு மீட்டிங் எல்லாம் போட்டு அவங்கள்ட்ட பேசிருக்காங்க. மனசு ரொம்ப ஆறுதலா
3: இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாலும் இந்த சமூகத்துல இருக்கிறவங்களை எப்படி அணுகிறது அப்படிங்கிற விஷயத்துல நிறைய தடுமாற்றம் இருக்கும். அதை நீங்க சிறப்பா நீங்களே கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அகிலாண்டமம்மா. உங்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இப்ப இவங்களை மாதிரி தோழிகளை உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு தெரியுமா? நீங்களும் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டுப்பீங்க. அதாவது யாரோட வழிகாட்டுதலுமே இல்லாம, யாரும் சொல்லி கொடுக்காம, அவங்களெல்லாம் பார்த்து காப்பி அடிக்காம, நம்மளா போய் இறங்கி பார்ப்போமே இந்த விஷயத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுப்போமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை நீங்கள் கண்டிப்பா அடைஞ்சிருப்பீங்க. அந்த அனுபவங்களை எங்களோட நீங்க பகிர்ந்துக்கோங்க. சுழி 4-3-1 அப்படிங்கிற திருச்சி நினைப்பினோட 200

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
3: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830, மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
7: ஆடி புதுசு, சேவிங்ஸ் பவுசு, திருச்சி எங்கும் இதுதான் நியூஸ்.
8: நவநீதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுசு, ஏராளமான காம்போ ஆஃபர்களோடு 50% அதிரடி தள்ளுபடி. நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், போர்ட் ஸ்டேஷன் ரோட், திருச்சி, காட்டூர் மற்றும் லால்குடி.
9: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
10: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.

0: 12:32 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மங்கையர் உலகம். மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில அடுத்ததா நானே என்ன விஷயம் எல்லாம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக இனிப்புல யார் இருக்காங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அதிபதி, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
1: கரூர் மாவட்டம் வடசேல இருந்து அனுஷியா பேசுறேன்.
0: எப்படி அனுஷியா, நீங்க என்னென்ன விஷயம் எல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னு கேக்குறதுக்கு நாங்க ஆர்வமா இருக்கிறோம்.
1: ஓகே ஓகே,
0: சொல்லுங்களேன்.
1: டெய்லரிங் வந்து நானாவே கத்துக்கிட்டேன்.
0: என்ன சொல்றீங்க?
1: ஆமா,
0: டெய்லரிங் நீங்களா கத்துக்கிட்டீங்களா? ஆச்சரியப்பட வச்சிருக்கீங்களே. முதல்ல அது அந்த அனுபவம் எப்படி தொடங்குச்சு உங்களுக்கு?
1: கொஞ்சம் பதட்டமா இருந்தது. கையில கைகள்லாம் வலிக்கும், மிஷின் அழுத்தும் போது கையிலாம் ஊசி எல்லாம் குத்தி இருக்கு, ஊசி எல்லாம் உடைஞ்சிருக்கு. நேரையும் கத்துக்கிட்டேன்.
0: பரவாயில்ல. இப்ப இப்ப இப்ப எந்த லெவல்ல இருக்கிறீங்க?
1: இப்ப வந்து நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டேன்.
0: இப்ப என்ன ஆடைகள்லாம்
1: வடிவமைக்கிறீங்க? ஒரு பீஸ் தைக்கிற அளவுக்கு நல்லா ட்ரைனிங் இருக்கு. மிஷின் போட்டு தைக்கிறதுக்கு இடம் வீட்டுல இல்ல, அதனால இப்ப மிஷின் ஒரு ஓரமா நானும் ஒரு ஓரமா இருந்துகிட்டு
0: இருக்கேன். கத்துக்கிட்டீங்க?
1: கத்துக்கிட்டேன்.
0: நிறைய பேர் செல்லுலதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நியூஸ் ஆனர் செயலியில அப்படியே மொபைல்ல எஃப்எம் டியூன் பண்ணி இப்ப நம்ம ரேடியோ அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்டேட் ஆயிட்டு
1: இருக்கீங்க, கண்டிப்பா
0: பாராட்டுறோம் உங்களை. இந்த விஷயமும் கூட யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? நீங்களா கத்துக்கிட்டீங்களா இல்ல வேற யாரும் சொல்லி கொடுத்தாங்களா?
1: நானாவே கத்துக்கிட்டேன்.
0: நான் நீங்களாவே பாராட்டக்கூடிய விஷயம் அனிசியா.
1: அப்புறம் சமையலும் நானாவே கத்துக்கிட்டேன்.
0: சமையலும் நீங்க
1: நமக்கு சின்ன பிள்ளைல அம்மா அண்ணன் எல்லாம் சமைக்கும் போது என்னென்ன பண்றாங்க, என்ன சமையல் பண்றாங்க, என்னென்ன போட்டு சமைக்கிறாங்க அப்படிங்கறத அண்ணன் என்கிட்ட சொல்லிக்கிட்டு சொல்லி சமைப்பாங்க. அம்மாவும் அதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாமா எடுக்கணும் இப்படி இருக்கு அது இந்த பொருள் அப்படின்னு ஒன்னா சொல்லுவாங்க. நானும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நோட்ல நோட் பண்ணிக்குவேன்.
0: ஆனா இப்ப சொல்ற விஷயம் வந்து அம்மா கிட்ட அண்ணன் கிட்ட பாத்து கத்துக்கிட்ட மாதிரி தெரியுது.
1: இருந்தாலும் அவங்க சொல்ல சொல்ல அவங்க இல்லாதப்ப நானா தானே சமைச்சேன்.
0: குறிப்புகளை எடுத்துக்கிட்டாலும் களத்துல நாங்க தானங்க இருந்தோம் அப்படி சொல்றீங்க?
1: கண்டிப்பா.
0: சரிங்க சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய கருத்துக்களை அழகா பகிர்ந்துகிட்டீங்க. நீங்க மட்டும் இல்ல, இன்னைக்கு தோழிகள் சிலருக்கு பங்கேற்றவங்க ரொம்ப அழகா நான் கத்துக்கிட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய தோழிகள் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனா நேரம் தான் கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி இருக்குது.

செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷியாவின் மிக உயரிய விருதான பின்டாங் அதிபூர்ணா விருது வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தாவில் அந்நாட்டு அதிபர் பிரபோவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து துறைகளிலும் இரு நாடுகளும் ஒத்துழைத்து முன்னேறுவதாக தெரிவித்தார். தொழில்நுட்பம், கலாச்சாரம், கல்வி, பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் இரு நாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பு மேம்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தோனேஷிய மருத்துவர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்படும் என்று பிரதமர் உறுதியளித்தார். இந்தோனேஷியாவின் உணவு பாதுகாப்பிற்காக இந்தியாவின் கோதுமை விதைகள் அந்நாட்டிற்கு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். நமது நாட்டின் யுபிஐ பணப்பரிமாற்ற முறையை இந்தோனேஷிய பணப்பரிமாற்ற முறையுடன் இணைக்கப் போவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இதன் மூலம் இருநாட்டு வணிகர்கள் மற்றும் வர்த்தகர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ, இந்தோனேஷிய நாட்டின் மிக உயரிய பின்தாங் அதிபூர்ணா விருது திரு நரேந்திர மோடிக்கு வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார். முன்னதாக ஜகார்த்தாவில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டதற்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். பிரதமர் நாளை உலக பிரசித்தி பெற்ற யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமான பிராம்பனான் கோவிலுக்கு செல்லவுள்ளார். 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்து கோவில் பாரம்பரிய கட்டிடக்கலையில் பிரசித்தி பெற்றது. மும்மூர்த்திகளான சிவா, விஷ்ணு, பிரம்மதேவர்களுக்கு கட்டப்பட்ட இந்த பழமையான கோவில் இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. கூட்டுறவுத்துறையில் 30 கோடி மக்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் கூட்டுறவுத்துறை அமைச்சகத்தின் நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த அமைச்சகத்தை கடந்த 2021 தொடங்கியதாக கூறினார். இதன் மூலம் கூட்டுறவுத்துறை நவீனமயமாக்கப்பட்டதுடன் வெளிப்படைத்தன்மையும் தொழில்நுட்ப அடிப்படையில் மேம்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள 858,000 கூட்டுறவு சங்கங்கள் குறித்த தகவல்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 55,000 வேளாண் கடன் சங்கங்கள் மூலம் ரயில் டிக்கெட் முன்பதிவு, பிறப்பு இறப்பு பதிவுகள், அரசு நலத்திட்டங்கள் குறித்த விண்ணப்பங்களை பெறுவது உள்ளிட்ட சேவைகள் சிறப்பாக செய்து வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். பிரிக்ஸ் மகளிர் அமைச்சர்கள் அளவிலான கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் நாளை தொடங்குகிறது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் மகளிர் மேம்பாடு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் மகேந்திரகிரி விசாகப்பட்டினத்தில் வரும் சனிக்கிழமை நடைபெறும் நிகழ்ச்சியில் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளது. பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மும்பையில் மசாகோன் கப்பல் கட்டும் தளத்தில் இந்த போர்க்கப்பல் கட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போர்க்கப்பலின் 75% பாகங்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டது. இந்திய பெருங்கடல் பகுதியிலும் இந்தோ பசிபிக் கடல்சார் பாதுகாப்பிலும் மகேந்திரகிரி போர்க்கப்பல் முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமர்நாத் புனித யாத்திரையின் 6வது குழு இன்று காலை ஜம்முவில் இருந்து புறப்பட்டுச் சென்றது. 8,815 யாத்ரீகர்கள் ஜம்முவின் பகவதி நகர் முகாமிலிருந்து புறப்பட்டுச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதில் 3,989 பேர் பால்டால் வழியாகவும், 4,826 பேர் பஹல்காம் வழியாகவும் புறப்பட்டுச் சென்றனர். யாத்ரீகர்களின் பாதுகாப்பிற்காக காவல்துறையினர், மத்திய ரிசர்வ் காவல்படை உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் அப்பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மகாராஷ்டிராவில் கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. புனே, நாசிக், பல்கார், ராய்கட் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதையடுத்து அப்பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையும் மாநில பேரிடர் மீட்புப் படையும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளன. லொனாவியா பகுதியில் அதிகபட்சமாக 60 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதையடுத்து அப்பகுதியில் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக மும்பை, தானே, நவி மும்பை, பல்கார், ராய்கட், ரத்னகிரி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் தனியார் நிறுவனத்தில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டது. 8 தீயணைப்பு

0: வாகனங்கள் மூலம் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தலைமை தீயணைப்பு அதிகாரி திரு பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் யாரும் காயமடையவில்லை என்றும் அவர் கூறினார். தனியார் நிறுவன காவலர் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து உடனடியாக விரைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். வெனிசுலாவில் கடந்த ஜூன் 24ஆம் தேதி நேரிட்ட நிலநடுக்கத்தில் 3,700 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய ஐநா செய்தித் தொடர்பாளர் ஸ்டீஃபன், வீடுகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் சேதமடைந்ததால் 2,400 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், கட்டமைப்பு வசதிகள் சீர்குலைந்துள்ளதால் 1,300 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதனிடையே இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3,535 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதில் 16,840 பேர் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் 17,854 பேர் வீடுகளை இழந்துள்ளனர். இந்நிலையில் இந்த நிலநடுக்கத்தால் 6.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 2,34,000 பேர் குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களுக்கு உடனடியாக உதவி அளிக்க வேண்டும் என்றும் ஐநா சர்வதேச குழந்தைகள் அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. பசிபிக் கடற்பகுதியில் சீனா நடத்திய ஏவுகணை சோதனைக்கு அமெரிக்கா கவலை தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அணு ஆயுதங்களை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்ட ஏவுகணை சோதனை நடத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினரான சீனா அணு ஆயுத ஏவுகணை சோதனை நடத்தக்கூடாது என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் கோரிக்கைகளை நிறைவேற்ற 48 மணி நேர கெடுவை ஜம்மு காஷ்மீர் அவாமி குழு கெடு விதித்துள்ளது. நேற்று முன்தினம் நடைபெற்ற போராட்டத்தில் காவல்துறையினர் 600 பேரை கைது செய்துள்ளனர். அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று அந்த குழு தெரிவித்துள்ளது. தாய்லாந்து பட்டாயாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா 4 தங்கம், 7 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கம் உட்பட 20 பதக்கங்களை வென்றுள்ளது. மகளிர் பிரிவில் 184 புள்ளிகளுடன் இந்தியா 2வது இடத்தையும், ஆடவர் பிரிவில் 152 புள்ளிகளுடன் இந்தியா 3வது இடத்தையும் பிடித்துள்ளன. மகளிர் பிரிவில் இந்தியாவின் பர்வீன் 50 கிலோ எடைப்பிரிவிலும், முஸ்கான் 53 கிலோ எடைப்பிரிவிலும், காஜல் 76 கிலோ எடைப்பிரிவிலும் தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளனர். ஆடவர் பிரிவில் சுமித்குமார் 70 கிலோ எடைப்பிரிவில் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி அட்லாண்டாவில் 9:30 தொடங்குகிறது. நள்ளிரவு 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை எதிர்கொள்கிறது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடரில் விளையாடவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணியில் சூரியவன்ஷி, அபிஷேக் சர்மா, சிவம் தூபே உள்ளிட்ட 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். இரு அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி வரும் 23ஆம் தேதியும், 2வது போட்டி வரும் 25ஆம் தேதியும், 3வது மற்றும் கடைசி போட்டி வரும் 26ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. 3 போட்டிகளும் ஹரரேயில் நடைபெறும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 12:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷியாவின் மிக உயரிய பிந்தாங் அதிபூர்ணா விருது வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 3,700 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 20 பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12:50. நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி வானொலி FM ரெயின்போ 102.1.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 50% தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
7: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1 இலினி
8: 1, 2, 3
7: பாக் கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: ஆகாஷ்வாணி 102.1 இல்

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம். இன்று மதியம் 2:15 வேளாண் அரங்கம், கை கொடுக்கும் கை, புதுக்கோட்டை மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் செயல்பாடுகள் குறித்த சித்திரம். 2:30 மண்ணின் மனம், கோலாட்ட பாடல்கள் வழங்குவோர் ஆர் மனோன்மணி குழுவினர். 3:00 இசை தூறல். 4:00 வண்ண கோலங்கள். இன்று தமிழோடு விளையாடு. நேயர்கள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 246-102-1, மற்றொரு எண் 240-102-1.

0: மணி, இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். இந்தியா இந்தோனேஷியா இடையிலான விரிவான நட்புறவு புதிய கட்டத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஜகார்த்தாவில் நடைபெற்ற பிரதிநிதி நிலையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் அதிபர் பிரபாவோ சுபியாண்டாவுடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில், ராணுவம், பாதுகாப்பு, கடல்சார் பிரிவுகளில் பரஸ்பர நம்பகத்தன்மையுடன் ஒத்துழைப்பு அதிகரித்துள்ளதாகவும் எடுத்துரைத்தார். தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறை வாரியான ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் செயல்பாடுகள், பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டிய திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே நேற்று முன்தினம் நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்த 4 பேரின் குடும்பத்திற்கு

முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோருக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் லேசான காயமடைந்தவருக்கு 50,000 ரூபாய் வழங்கவும் ஆணை பிறப்பித்துள்ளார். தமிழக திருக்கோவில்களின் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவானைக்காவல் பகுதிகளில் பொதுமக்கள் குறைதீர் நாள் முகாமில் மனுக்களை பெற்றுக் கொண்ட பின்னர் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் நாட்களில் மணிகண்டம் அந்தநல்லூர் பகுதிகளில் முகாம்கள் நடத்தப்படும் என்றார். தமிழக முதலமைச்சர் திரு விஜயின் தேர்தல் வெற்றி செல்லாது என அறிவிக்கோரிய 4 மனுக்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையமும் முதலமைச்சரும் 3 வாரங்களுக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் முதலமைச்சரின் வெற்றியை எதிர்த்து திமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை இன்று விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி லட்சுமி நாராயணன் இதற்கான உத்தரவை பிறப்பித்து இவ்வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளார். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கல்லூரிகளில் சேர விண்ணப்பித்த மாணாக்கருக்கான உயர்கல்வி சார்ந்த குறைதீர் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்றிரவு 10 மணிக்கு நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் 1:45

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களின் உள்ளம் கவர்ந்த கீதங்களின் அணிவகுப்பாய் மதுர கீதம்.

நிகழ்ச்சியில் முதலாவதாக 1966 வெளிவந்த செல்வம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்போர் வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், சந்திரபிரபா, திருமலிசை, மணிவண்ணன், ராணி.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: மதுரகீதம் நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் 1978 துறை இயக்கத்தில் வெளிவந்த சதுரங்கம் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்போர் தின்னியம், ரவி, லதா.

ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களின் விருப்ப கானங்களின் அணிவகுப்பாய் மதுர கீதம். மதுர கீதம் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் தீர்க்க சுமங்கலி திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், செங்கம் புனிதம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: மதுரகீதம் நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் மலைக்கோட்டை மாலதி, சாந்தி, வெங்கடேசன், ஆனந்தன், கவிதா, மதுசூதனன், ஹன்சிகா இவர்களின் விருப்ப கானமாய் மாலதி திரைப்படத்திலிருந்து.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது மதுரகீதம். மதுரகீதம் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் 1972 வெளிவந்த இதயவீணை திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் ராமேஸ்வரம், ஆசிக், தௌஃபிக்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: மதுரகீதம் நிகழ்ச்சியில் இனி வரும் பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர்கள் கம்மங்காடு வைத்தியநாதன், மணிமேகலை, மகாலட்சுமி, தவ புதல்வி. பாடல் ஒலிக்கிறது டாக்டர் சிவா திரைப்படத்திலிருந்து.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830, மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
5: நவநீதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுஸ், ஏராளமான காம்போ ஆஃபர்களோடு 50% அதிரடி தள்ளுபடி. நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், போர்ட் ஸ்டேஷன் ரோட், திருச்சி, காட்டூர் மற்றும் லால்குடி.
6: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
9: கேட்டுட்டு இருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுரை கீதம். மதுரை கீதம் நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடல் காவல்காரன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க பெட்டவாய்த்தலை நந்தகோபால்.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
1: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
0: July 1 to 5% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுரகீதம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் முசிறி செவந்திலிங்கபுரம் சிவகுமார், சரோஜா, தர்ஷன், சுபீசன், சேட்டு இவர்களின் விருப்பமாய் பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து.

இதுவரை கேட்டு ரசித்தது மதுரகீதம். மீண்டும் மதுரகீதம் நாளை பகல் 1 மணிக்கு. இனி தொடர்வது மாநில செய்திகள்.

சார் பிரிவுகளில் பரஸ்பர நம்பகத்தன்மையுடன் ஒத்துழைப்பு அதிகரித்துள்ளதாக எடுத்துரைத்தார். இரு நாடுகளுக்கிடையே ராணுவ பரிவர்த்தனை, பேரிடர் மேலாண்மை, தொழில் கூட்டமைப்பு பிரிவுகளில் ஒத்துழைப்பு விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் பரஸ்பர நலன் சார்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. இதனிடையே இந்தோனேஷியா குடியரசின் மிக உயரிய பின்டெக் அதிபூரணா கௌரவ விருதை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அதிபர் பிரபாவோ சுபியாண்டோ அறிவித்தார். இரு நாடுகளுக்கிடையிலான வரலாற்று சிறப்புமிக்க நட்புறவை வலுப்படுத்தி ஆழப்படுத்திய பிரதமரின் அர்ப்பணிப்பை போற்றும் வகையில் இந்த விருது அவருக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மாசு காரணமாகவும் கரியமில வாயு வெளியேற்றப்படுவதாலும் பாதிக்கப்படும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க அதிக அளவு மரக்கன்றுகள் நடப்பட வேண்டும் என்று மத்திய பெட்ரோலியம் இயற்கை எரிவாயுத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். கோவையில் தனியார் கல்லூரியில் இன்று நடைபெற்ற தூய்மை இயக்க நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர், சுற்றுச்சூழல் தூய்மையின் அவசியத்தை உணர்ந்து பிரதமர் தூய்மை பாரத இயக்கத்தை தொடங்கியதை எடுத்துரைத்தார். இதனால் தூய்மை குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்பட்டுள்ளதாகவும், இதன் தொடர்ச்சியான தூய்மை இயக்கத்தின் மூலம் மாணாக்கர் தூய்மை நடவடிக்கைகளில் முனைப்புடன் ஈடுபடுவதாகவும் குறிப்பிட்டார். இந்நிகழ்வில் தூய்மையான பாரதத்தை உருவாக்கி பசுமை பரப்பளவை அதிகரிக்க அமைச்சர் தலைமையில் மாணாக்கர் உறுதிமொழி ஏற்றனர். விடுதலை போராட்ட வீரர் இரட்டைமலை சீனிவாசனின் 167வது பிறந்த நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுடெல்லியில் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், சமூக நீதியின் முன்னோடியாகவும் ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமை குரலாகவும் திகழ்ந்த அன்னாருக்கு மரியாதை செலுத்துவதாக கூறினார். நலிவடைந்த மக்களின் அரசியல் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த இரட்டைமலை சீனிவாசனுக்கு வணக்கங்களை உரித்தாக்குவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி சென்னை கிண்டி காந்தி மண்டபத்தில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாநில அமைச்சர்களும் அஇஅதிமுக காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களும் மரியாதை செலுத்தினர். சென்னை போரூர் மற்றும் செங்கல்பட்டில் அமைந்துள்ள ஹிட்டாச்சி எரிசக்தி நிறுவனங்களின் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான விரிவாக்க திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக 1000 உயர்தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அளிக்கப்பட உள்ளது. மாநில தொழில்துறை அமைச்சர் எஸ் கீர்த்தனா மற்றும் உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர். தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறை வாரியான ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் செயல்பாடுகள், பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டிய திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே நேற்று முன்தினம் நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த 4 பேரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோருக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கவும் அவர் ஆணை பிறப்பித்தார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் முதலமைச்சர் தெரிவித்துக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் 100% நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெறும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாநிலம் முழுவதும் 800 அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட உள்ளதாகவும், நாளை மாலைக்குள் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் இறுதி செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார். தற்போதைய நியமனம் தற்காலிகமானது என்று கூறியுள்ள அமைச்சர், வழக்கறிஞர்களின் செயல்பாடுகளை பொறுத்து 6 மாதங்களுக்கு பின்னர் நியமனம் நிரந்தரம் செய்யப்படும் என்றார். தமிழக திருக்கோவில்களின் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவானைக்காவல் பகுதிகளில்
பொதுமக்கள் குறைதீர் நாள் முகாமில் மனுக்களை இன்று பெற்றுக்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், வரும் நாட்களில் மணிகண்டம் அந்தநல்லூர் பகுதிகளில் முகாம்கள் நடத்தப்படும் என்றார். ஸ்ரீரங்கம் கிழக்கு கோபுரவாசல் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளிடையே ராணுவ பரிவர்த்தனை, பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட பிரிவுகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்துள்ளார். போரூரிலும் செங்கல்பட்டிலும் அமைந்துள்ள ஹிட்டாச்சி நிறுவனங்களின் விரிவாக்க திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. தமிழ்நாட்டில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் 100% நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெறும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இந்து சமய அறநிலையத்துறையில் பல சீர்திருத்தங்கள் படிப்படியாக மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பாண்டியாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையிலான விரிவான நட்புறவு புதிய கட்டத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜகர்த்தாவில் நடைபெற்ற பிரதிநிதி நிலையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவுடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர், ராணுவம், பாதுகாப்பு, கடல்

0: திருச்செந்தூர் கோவில் உட்பட எந்த கோவிலிலும் தற்போது கட்டண உயர்வு அமல்படுத்தப்படவில்லை என்று குறிப்பிட்டார். திருக்கோவில்களில் விஐபி தரிசன முறையை ஒழுங்குபடுத்துவது குறித்து ஆலோசனைகள் நடைபெறுவதாக தெரிவித்தார். திருச்சி மாவட்டத்தில் போதைப் பொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்த மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆய்வு நடத்தப்பட்டு இரவு நேர ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஸ்ரீரங்கம் யாத்ரி நிவாஸ் முன்பதிவில் பாதுகாப்பான ஆன்லைன் வசதியை அறிமுகப்படுத்த ஆலோசனைகள் நடைபெறுவதாக அவர் கூறினார். இந்து சமய அறநிலையத்துறையில் பல சீர்திருத்தங்கள் படிப்படியாக அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.
1: இந்த அறநிலைய சமயத்துறையினுடைய பட்ஜெட் வெளியிடும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதாகவும் பக்தர்களுடைய வசதிகளை மேம்படுத்துவதற்காகவும் கோவில்களுடைய திருப்பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். நிறைய ஹிஸ்டாரிக்கலான டெம்பிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து வழிபாடு இல்லாம இருக்கு. நிறைய இடங்கள் அந்த கோவில்களுடைய மண்டபங்கள் சரியா இல்லாம, கோபுரங்கள் சரியா இல்லாம, இப்படிப்பட்ட சூழல்ல பராமரிப்பிற்கு இல்லாம இருக்கக்கூடிய கோவில்களை சரி பண்றது, அதே போல ஆன்மீக ரீதியாகவும் சுற்றுலா தலங்கள் ரீதியாகவும் இணைந்து கோவில்களை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது மிகப்பெரிய அளவுல வந்து மக்களுக்கான இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வரலான் இருக்கும்.
0: தமிழக முதலமைச்சர் திரு விஜயின் தேர்தல் வெற்றி செல்லாது என்று அறிவிக்க கோரிய 4 மனுக்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையமும் முதலமைச்சரும் 3 வாரங்களுக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதேபோல் அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவிற்கு எதிரான வழக்கிலும் தேர்தல் ஆணையமும் ஆதவ் அர்ஜுனாவும் 3 வாரங்களில் பதிலளிக்க நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் துறையின் பூம்புகார் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி விற்பனையை மாநில குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியக வளாகத்தில் இன்று தொடங்கி வைத்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுப்புற பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பாண்டியாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 1 வாரத்திற்கும் மேலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடந்த 2 நாட்களில் மழையின் தாக்கம் அதிகமாக காணப்படும் நிலையில் பாண்டியாற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் கரையோரம் இருக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் பொதுமக்கள் குளிக்க செல்ல வேண்டாம் எனவும் குறிப்பாக ரீல்ஸ் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: தேனி மாவட்டம் போடி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்றுடன் புழுதி புயல் வீசுவதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகி உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: போடி நாயக்கனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பலத்த சூறாவளி காற்று வீசி வருகிறது. இந்நிலையில் முந்தல் சோதனை சாவடி அருகே உள்ள 2 கடைகளின் தகர கூரைகள் பறந்ததோடு முந்தல் மற்றும் முந்தல் காலனி பகுதிகளில் 5 மேற்பட்ட வீடுகளின் கூரைகளும் சேதமடைந்தன. தென்மேற்கு பருவமழை இன்னும் தீவிரமடையாத நிலையில் தமிழக கேரள எல்லைப் பகுதியான போடிநாயக்கனூரில் வழக்கத்திற்கு மாறாக பலத்த காற்று வீசி வருவதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இன்று அதிகாலை நாட்டு படகில் இலங்கைக்கு கடத்துவதற்காக காரில் கொண்டு செல்லப்பட்ட 120 பந்தய புறாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் கைப்பற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இருவரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கடலுக்குள் தப்பிச் சென்ற நாட்டு படகு குறித்து கடலோர காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்றிரவு 10 நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளின் காலிறுதிக்கு பெல்ஜியம் முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் இன்றிரவு 9:30 அர்ஜென்டினா எகிப்துடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளிடையே ராணுவ பரிவர்த்தனை, பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட பிரிவுகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். போரூரிலும் செங்கல்பட்டிலும் அமைந்துள்ள ஹிட்டாச்சி நிறுவனங்களின் விரிவாக்க திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. தமிழ்நாட்டில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் 100% நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெறும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இந்து சமய அறநிலையத்துறையில் பல சீர்திருத்தங்கள் படிப்படியாக மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பாண்டியாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: ஒரு மணி 56 நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

0: சங்கம் பக்கம் போயிருந்தேன். அங்க நம்ம தெற்கு தாளப்பட்டி ஆர் கருப்பையாவும் அங்க வந்திருந்தாரு. அவர்கிட்ட பெரிய ஆபீஸ்ல இருந்து வந்து பேட்டி எடுத்தாங்க.
1: இப்ப நீங்க வந்து இந்த கூட்டுறவு சொசைட்டில எத்தனை வருடமா உறுப்பினரா இருக்கீங்க?
2: 20 ஆண்டு காலமா சேங்க உறுப்பினரா இருக்கேன் சார்.
1: உங்கள்ட்ட எவ்வளவு இடம் இருக்குங்க? என்னென்ன பயிர்லாம் போடுறீங்க?
2: 2 ஏக்கர் இருக்கு. கேணி மற்றும் பம்பு செட் இருக்கு சார். நெல், உளுந்து, எள்ளு இது போன்ற சாகுபடி செய்வோம்.
1: எப்படி வருஷத்து தேவையை பொறுத்து எள்ளோ இல்லைன்னா உளுந்து இது மாதிரி மாத்தி மாத்தி போட்டுக்கிறீங்களா? எப்படி போட்டுக்கிறீங்க?
2: உளுந்து கொஞ்சம் போட்டுக்குவோம், நெல் தான் அதிக பண்ணுவோம் சார்.
1: இந்த சொசைட்டில உறுப்பினர் ஆனதுக்கு அப்புறம் இந்த சொசைட்டி மூலமா என்னென்ன பலன்லாம் உங்களுக்கு கிடைச்சது?
2: கூட்டுறவு கடன் வச்சுக்கலாம், விவசாய கடன் தள்ளுபடி ஆகுது, நமக்கு தேவை விதை நெல் வாங்கிக்கலாம், உளுந்து அது மாதிரி உளுந்து என்ன விதை பொருளோ அனைத்தும் இங்கே வாங்கிக்கலாம், நமக்கு உணவுப் பொருள் தேவைங்கிறதையும் வாங்கிக்கலாம்.
1: நீங்க சொல்லி யாராவது இங்கே உறுப்பினராக சேர்ந்துருக்கிறாங்களா? இப்போ நீங்க சேர்ந்து இங்கே பலன் நமக்கு கிடைக்குது, நீங்களும் வந்து சேருங்கன்னு யார்கிட்ட சொல்லியிருக்கீங்களா?
2: சொல்லியிருக்கேன். எல்லாமே என்ன வெயிட்டு கரெக்டாக இருக்கும், எடை டு எடை கரெக்டாக இருக்கும். அதனால நம்ம பெரும்பாலும் குடோனில் தான் அதிகமாக எல்லா வியாபாரிகளும் இது பண்ணுவோம்.
1: முன்னாடி வெளியில தான் கொடுத்துட்டு இருந்தீங்களான்னு? இல்லை
2: இல்லை, குடோனில் தான் எப்போதும். குடோனில்
1: முன்னாடியிலேருந்து
2: எடை கரெக்டாக இருக்கும். நமக்கு 4 ரோட்டில் ஒரு குடோன் இருக்கு, அங்கே வெயிட்டை போட்டு இங்கே கொண்டாந்து இறக்க வேண்டியதான். இல்லை குடோனில் வேணாலும் ஸ்டாக் வச்சுக்கலாம். இன்றைய மார்க்கெட்டுக்கு நமக்கு சரியாகலன்னா அங்கே வெயிட்டை போட்டு அடிக்க வச்சுட்டு சீட்டு கொடுத்துருவாங்க. நம்ம எப்போ மார்க்கெட்டு வருதோ குடோனில் இருந்துட்டு அந்த விலைக்கு அப்போ நம்ம பேமெண்ட் வாங்கிக்கலாம்.
1: இப்போ நீங்கள் வந்து நெல் போடுறீங்க, எள்ளு போடுறீங்க, இது ரெண்டும் போடுறீங்க. இது வரைக்கும் என்னென்ன பொருள்லாம் இங்கே நீங்கள் கொடுத்துருக்கீங்க விற்கிறது?
2: உளுந்து கொடுத்துருக்கோம், நெல்,
1: எள்ளும் கொடுத்துருக்கீங்க?
2: ஆ, எள்ளும் கொடுப்போம்.
1: வேற என்ன வேற என்னென்ன பொருள் விற்கிறாங்க?
2: விவசாயிகள் மஞ்சள், புளி, கவுனி நெல். நான் இந்த முறை கவுனி நட்டேன்.
1: அது கருப்பு கவுனியா?
2: கவுனி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 12 மூட்டை அது கொஞ்சம் விளையறதுக்காக வச்சிருந்து இப்போ போட்டேன். இப்போ கொண்டாந்து போட்டேன்.
1: எவ்வளவு நாள் வச்சிருந்தீங்க?
2: தை மாசி பவனி ஒரு 6 மாசம் காலம் வச்சிருந்தேன்.
1: வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? அப்ப எவ்வளவு விலை இருந்தது? இப்ப எவ்வளவு?
2: மார்க்கெட் 28 ரூபாய்க்கு போச்சு, இப்ப மார்க்கெட் 40 ரூபா. நாங்க பிரைவேட்ல கட்டி 38, 37 இது மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இங்க மார்க்கெட் இன்னைக்கு 40 ரூபா, 40 ரூபா மார்க்கெட்டுக்கு போட்டிருக்கேன்.
1: நமக்கு ஒரு 3 ரூபா இப்ப இதுல கூட கிடைச்சிச்சு.
2: வெளியில
1: வியாபாரிகள்
2: 3 கிலோ 4 கிலோ சார்டேஜ் ஆகும். இங்கே நம்ம வண்டி 2 வண்டி வெயிட்டுங்கிறதுனால ஒரு பிரச்சனை.
1: விலை உங்களுக்கு இப்போ இது மொத்தமாக விற்பனை பண்ணதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு கொடுக்குறாங்க? ரொக்கமாக கொடுக்குறாங்களா இல்லை அக்கௌண்ட்டில் போடுறாங்களா? என்ன?
2: இல்லை, பேமெண்ட்டு காசு வாங்க.
1: இப்போ இது இல்லாமல் வேறு என்னென்ன இப்போ இந்த இடுபொருட்கள் இதெல்லாம் வாங்கணுன்னா
2: வாங்கிக்கலாம். உரம் என்ன நமக்கு தேவையோ, உரம் டிஏபி இருக்கட்டும், யூரியா இருக்கட்டும், பொட்டாசு உரங்கள் வாங்கிக்கலாம் சார்.
1: எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க? இப்போ நீங்கள் இது மாதிரி ஒரு ஆத்திர அவசரத்துக்கு தான் நம்ம வருவோம், நகையெல்லாம் வைக்க வருவோம். நீங்கள் உங்கள் அவசரத்துக்கு செஞ்சுக்க முடியுதா உங்கள் வேலை எல்லாத்தையுமே?
2: செஞ்சுக்கலாம் சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை.
1: உங்களுக்கு இன்னும் இதை தாண்டி நம்ம சொசைட்டில இந்தந்த வசதியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கா?
2: இந்த நடவு சீசனுக்கு மட்டும் யூரியா கொஞ்சம் தட்டுப்படாது சார். ஆமாம், வேற ஒன்றும் இல்லை, டிஏபி கூட இருக்கு, யூரியா கொஞ்சம் தட்டுப்படாது. நான் அச்சாந்துபட்டில் எடுப்பேன். ஆமாம், மட்டும் யூரியா மட்டும் எப்போ கட்டாலும் கொஞ்சம் தட்டுப்பாடுன்னு சொல்கிறாங்க. வேற ஒன்று.
1: நன்றி.

0: நவீன சேமிப்பு கிடங்கு வசதியை ஏற்படுத்தி கொடுத்து அதிக வேலை கிடைக்கவும் செய்யறது நம்ம கூட்டுறவு சங்கம் தானே.
1: சிறுக சிறுக சேர்த்து நம்மளோட பொருளாதாரத்தையும் வசதிக்க முடியுது.
0: நல்லது தானே
1: அண்ணே. நம்ம சங்கத்துல ரொம்ப வருஷமா உறுப்பினரா இருக்கிற குட்டையாப்பட்டி எம் வள்ளியும் சங்கத்துல பயனடைஞ்சத சொல்லும் போது,
2: இப்ப இந்த சொசைட்டிக்கு எவ்வளவு நாளா வந்துட்டு இருக்கீங்க, இதுல உறுப்பினரா இருக்கீங்களா? நீங்க
3: வந்து 30 வருஷமா வீட்டுக்காரர் இருந்து நான் வந்ததுல இருந்து விவசாயம் போடுவோம். இங்கேயும் கொண்டாந்து கொடுப்போம் சார். வெளியில வந்து வரிட்டு பெருமாள் கொடுத்துட மாட்டான். இங்கேயும் கொண்டாந்து போடுவோம். இடம் கரெக்டா இருக்கும். பெரிய திராசை கொண்டு வந்து நெருப்பாங்க, அது நமக்கு தெரியாது. இங்கே நம்பிக்கையா நெல் போடுவோம். புளியெல்லாம் இங்கே எல்லாமே கொண்டு வந்து போட்டு வாங்கிக்குவோம். எங்களுக்கு ரொம்ப நிலமெல்லாம் இல்லை சார், 1 ஏக்கர் தான். அப்படி வந்தா 20 முடம் 30 முடம் இவ்வளவுக்குள்ள தான் அடிப்பேன். அதுக்கு மேல கூட எல்லாம் அடிக்க மாட்டான். கருது பறக்கணும்னே கூட நட முடிஞ்சா அது நடுவோம். உளுந்து போடுவோம், எள்ளு போடுவோம், கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம். ஆனா உளுந்து ரொம்ப இருந்தா கொண்டாடுவோம். எங்களுக்கு வீட்டுக்கு வச்சுக்கிறோம் சார். இப்ப உளுந்து எடுத்துட்டோம், எள்ளு புறக்க போறோம். ஒரு நடிகதையும் போட்டிருக்கான், புறக்கிவோம். கடன் எதுவும் நான் வாங்கல. நெல்லு கொண்டாந்து போடுவோம், பண்ணுவோம். வீட்டுக்காரன் அது சாப்பாட்டுக்கு போவோம். மிச்ச நெல் இங்கதான் கொண்டாந்து போட்டுருக்கோம்.
2: அதாவது நம்பிக்கையா ஒரு இடத்துல கொண்டாந்து போட்டு நம்ம எந்த இதுக்கும் பயப்பட தேவையில்லை. இடம் முன்னா இருக்கும்.
3: ஆமா, அதனால நாங்க சொசைட்டில தேங்காய் எல்லாம் முன்னாடி கொண்டாந்து போடுவோம். புளி எல்லாமே இங்க என்ன தானியன் விலையுதான் இங்கதான் கொண்டாடுவேன். என்னைய பார்த்தாலும் இங்க எனக்கு பிடிக்கும். அடுத்த உடனே சொல்லுவாங்க, ஏன் அங்க இங்கே கொடுக்குறியே, இங்க இருந்து எதுக்கு கொண்டு போனேன் ஒரு நெல், அவங்களே ரேட்டு குறைச்சிக்கிட்டு அங்கே கொண்டு வந்து 10 ரூபா கூட வச்சதையும் கொடுத்தா சார்.
2: அதாவது எடையும் நமக்கு சரியா இருக்கு.

0: விலையும் நமக்கு நல்ல விலை கிடைக்குது, நம்பிக்கையோட நம்ம காசையும் வாங்கிக்கலாம், யாரையும் நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை.
1: தேவையில்லை, படிக்கிறோமோ படிக்கல கொண்டாந்து விட்டா நம்பிக்கையா இங்க கொடுப்பாங்கிற பொருள் இங்க கொண்டாந்து வாங்கிக்கிறோம்.
0: முதல்ல நம்மளை ஏமாத்திடுவாங்கன்ற அந்த பயம் இல்லாம நம்ம செய்யலாம்.
1: ஆமா சார், அது ஒரு பயம் இங்க இல்ல. இப்ப எடை போடுறவங்க வரவங்க எல்லாம் சொல்றா, அவங்க கூட வச்சிருவாங்க, இந்த வெளியில இருந்து வாங்க வர்றாங்க, அவங்க கூட எடுப்பா குறை எடுப்பா, அதனால பயந்து நாங்க இங்க எதையும் கொண்டாந்து போடுவோம். வீட்டுக்காரர் இருந்தே 10 வருஷம் ஆச்சு, அவர் இருக்க முன்னாடி 20 வருஷம் அவரோட வந்திருக்கேன், அப்பாவுல இருந்து இங்க எதையும் சார் நாங்க போட்டுக்கிட்டோம்.
0: நகைக்கடன் இதெல்லாமும் இங்க பயன்படுத்தி
1: கீரை பொருள்களை கொண்டாரு, நகை வகை நன்னு வச்சது இல்லைங்க சார், விதை நெல் பாவருக்கு அதெல்லாம் வந்து வாங்கிக்குவோம்.
0: சரிம்மா, நன்றிங்க
1: சார், நன்றிங்க சார்.
2: சங்கத்தின் அங்கமாய் நாம் என்றென்றும் உயர்ந்திருப்போம், இனி ஒரு துயர் இல்லை நம் வாழ்வினில் குறையும் இல்லை.
3: நம்ம பொருட்களுக்கான சரியான எடை சரியான விலை நம்பிக்கையா வித்துற முடியுது. பொருள் குடோன்ல இருந்தாலும் விவசாயிகளுக்கு கவலையே இல்லையா
4: பாத்துக்கீங்க,
3: நிம்மதியா இருக்கலாம்ல லட்சுமி.
4: ஆமாண்ணே ஆமாண்ணே, ஊருக்குள்ள கூட்டுறவு சங்கம் இருக்கிறதுனாலதான் ஒருவருக்காக அனைவரும் அனைவருக்காகவும் ஒருவர் அப்படிங்கிற தத்துவத்தினால சமத்துவம் சமமான பங்கு எல்லாருக்கும் எல்லாம் பாகுபாடு இல்லையனே இல்ல.
3: நீ சொல்றது 100க்கு 100 உண்மை லட்சுமி. அது மட்டுமா, விதை நெல்லு மானியத்துல உரம் நவீன இயந்திர பயன்பாடு பத்தின ஆலோசனை.
4: இருனே இருனே இருனே, இப்பதான் நினைவுக்கு வருது, இயந்திர பயன்பாடுன்னு சொன்ன உடனே நம்ம ஆலங்குடி வேளாண் உற்பத்தியாளர் விற்பனை சங்கத்துல உறுப்பினரா இருக்காரு அவரு கூட, இந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்.
3: ஆமா ஆமா, அவர் பேரு KUSA மோக, தவளப்பழத்தை சேர்ந்தவரு.
4: ஆமா ஆமா ஆமா, அவரும் சங்க செயல்பாடுகளை பத்தி சொன்னப்ப.
0: இப்போ நம்ம ஆலங்குடியில இருக்க இந்த கூட்டுறவு சொசைட்டி மொத்த விற்பனை சங்கம் இருக்கு இல்ல, எவ்வளவு நாளா இதுல உறுப்பினரா இருக்கீங்க?
5: 30 ஆண்டுகளுக்கு மேல நான் சங்கத்துல உறுப்பினரா இருக்கேன் சார். நெல் கரும்பு கடலை இதுதான் நிறைய பயிரிடுவோம். நெல்லை பொறுத்தளவுல நாங்க இது ஒண்ணு இடைத்தரகர் இன்றி கூட்டுறவுல கொடுத்த உடனே இடைத்தரகர் எந்த இதுவும் இல்லாம எடை போட்ட நிமிஷம் பணம் எங்களுக்கு கிடைக்குது, அது ஒண்ணு. அதப்புறம் கடலையும் சார், இப்ப கடலை வந்து இப்ப 1 இயருக்கு முன்னாடி நாங்க எங்களுக்கு வேண்டுகோளை வச்சோம், இது கொஞ்சம் சரி பண்ணி இந்த மிஷின் இது பண்ணி கொடுக்கணும். உடனடியாக நிர்வாகத்துல அதை சரி பண்ணி இந்த வருஷம் கடலை எல்லாம் அடிச்சோம். போன ஆண்டு நாங்க போட்ட கடலைக்கும் இந்த வருஷம் போட்ட கடலைக்கும் ஏறத்தால ஒரு 10,000 ரூபாய்க்கு மேல எனக்கு சங்கத்தை பொறுத்தவரை மிச்சங்க. 10 உறுப்பினர் தான் முதல்ல இருந்தோம், இப்ப கிட்டத்தட்ட நாங்க அந்த ஊரை சுத்தி எங்க பஞ்சாயத்துல 100க்கு மேற்பட்ட விவசாயிகள் உறுப்பினரா இருக்கோம் சார்.
0: விற்பனையை தாண்டி வேற என்னென்ன விஷயத்துக்கு உங்களுக்கு சங்கம் உறுதுணையா இருக்கு?
5: பயிர் காப்பீடு பொறுத்தளவுல பெரிய உறுதுணை சார் எங்களுக்கு.
0: பொதுவா விவசாயிகளுக்கு இருக்கிற இடர்பாடுகள்ல ரொம்ப முக்கியமானது சரியான தொழில்நுட்பம் கிடைக்கணும், பொருளாதார உதவி கிடைக்கணும், சரியான விலை கிடைக்கணும். இந்த 3 விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சங்கங்கள் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கு?
5: விவசாயி வந்து மெம்பரா இருக்கவங்க யார் வந்து விவசாய சம்பந்தமா இருந்தா கேட்டாலும் உடனடியாக கூட்டுறவுத்துறையில நிறைய செஞ்சு கொடுக்குறாங்க சார். நாங்க வந்து இந்த மருந்து அடிக்கிறதுக்கு எல்லாம் கூட சொன்னாங்க, அதெல்லாம் கூட பயன்படுத்திருக்கோம் சார். நாங்க ஒரு முறை கேட்டோம், உடனடியாக எங்களுக்கு மோ பண்ணி போன் நம்பரை கொடுத்தாங்க செயலர், உடனே நாங்க இதை பண்ணோம் சார்.
0: சங்கத்துல நகை கடன் இதை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதாவது பயன்படுத்துறீங்களா?
5: நகை கடன் வந்து தான் வட்டி இல்லாம பண்ணி கொடுத்துருக்காங்க.
0: இது இல்லாம உங்க ஊர்ல இருந்து வர்ற விவசாயிகள் சங்கத்துல இருக்கவங்க எப்படி உறுதுணையா இருக்கிறாங்க அந்த விஷயத்தை
5: பொறுத்தவரை எங்களோட கொஞ்சம் இதா உள்ள ஒரு சார். அதனால எந்த விவசாயி வந்து என்ன கேட்டாலும் நம்ம ரெக்கமெண்ட்ங்கிறதெல்லாம் வேண்டிய இல்லை. அதெல்லாம் இந்த சங்கத்துல உறுப்பினர் இருக்கவங்க உறுப்பினரா இல்லாதவர்களும் சரி கடலை எல்லாம் போட்டு இந்த ஒட்டி பயனடைஞ்சிருக்காங்க சார்.
6: பின்னாலே ஊர் இருக்கு, ஊருக்குள்ளே கூட்டுறவு சங்கம் இருக்கு.
3: சொசைட்டில உறுப்பினரா இல்லாதவங்களுக்கும் தேவையான வசதிகளை கொடுத்து சேவை செஞ்சுட்டு வர்றது நமக்கு பெருமை தானே.
4: அத மறந்துடக்கூடாதுனே, கொஞ்சம் நிலம் வச்சிருந்தாலும் நிறைய நிலம் வச்சிருந்தாலும் எல்லாருக்கும் எல்லாம் சாரி சமந்தான். அப்புறமே இந்த அரையப்பட்டி கிராமத்தை சேர்ந்த மின்னல் அம்மா அவங்களும் பயனடைஞ்சத சொல்லும் போது.
0: எவ்வளவு நாளா நீ உறுப்பினரா இருக்கீங்கம்மா?
7: நாங்க ஒரு 10 வருஷமா இருக்கோங்க சார்.
0: 10 வருஷமா இப்ப என்னென்ன தேவைக்காக நீங்க இங்க வருவீங்க?
7: நாங்க வந்து நெல் வைக்கிறதுக்காக வருவோம், இங்க ரொம்ப பயனுள்ளதா தான் இருக்கு எங்களுக்கு, வந்ததும் எங்களுக்கு பணம் கிடைக்கும். அப்படி இல்ல எங்களுக்கு நெல் இங்க வைக்க இடம் இல்லைன்னா நாங்க இங்க குடோன்ல யூஸ் பண்ணிக்குவோம், வந்ததும் எங்களுக்கு கடன் கொடுப்பாங்க, நல்ல பயனுள்ளதா இருக்கு சார் இந்த அமைப்பு எங்களுக்கு.
0: இப்ப வெளியில எல்லாம் விக்கிறத விட இப்ப இங்க விக்கிறதுல விலை நமக்கு நல்லா கிடைக்குதுங்களாமா?
7: கிடைக்குது சார், விலை ஏறும்போது நாங்க எடுத்துக்குவோம் சார் இங்க குடோன்ல வச்சிருந்துட்டு, அதனால எங்களுக்கு ஒன்னும் இது பயன் தான் நல்ல.
0: குடோன்ல எவ்வளவு நாளுக்கு வச்சுக்கலாம் நீங்க?
7: 1 வருஷம் 6 மாசம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் சார், விலை ஏற வரையுமே நம்ம வச்சுக்கலாம்.
0: இப்போ நீங்க இது மாதிரி வைக்கணும்னு வந்து சொல்லும் பொழுது சொசைட்டில என்ன சொல்லுவாங்க, என்னென்ன விஷயம் எல்லாம் கேட்பாங்க உங்கள்ட்ட?
7: ஆதார் கார்டு இதெல்லாம் கேட்பாங்க, கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு உடனே நம்மளுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க சார்.
0: இப்போ நீங்க இது மாதிரி வச்சுட்டு ஒரு சரியான விலை வரும்போது இதை வித்துப்பீங்க இல்லீங்களா? வித்ததுக்கு அப்புறம் அந்த பணம் எப்படி உங்களுக்கு வந்து சேருது? கேஷா கையில கொடுத்துறாங்களா இல்ல வேற மாதிரி வருதுங்களா?
7: செக்காவும் கிடைக்கும், கேஷாவும் கிடைக்கும், எது வேணாலும் எடுத்துக்கலாம் சார்.
0: நெல்

0: மட்டும்தான் வித்துட்டு இருக்கீங்களா, வேற பொருள் ஏதாவது
1: இப்ப
0: வைக்கிறீங்களா?
1: வந்து கடலை சீசன் ஆரம்பிச்சிருக்கு, கடலையும் நம்ம வச்சுக்கலாம். வெளை போகும்போது நாங்க எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம்.
0: மொத்தமா எவ்வளவு இடத்துல போடுறீங்க நீங்க நெல்லும் கடலையும்?
1: 1 ஏக்கர் இருக்கும் சார்.
0: வேற என்னென்ன விஷயம்லாம் நீங்க பயன்படுத்துறீங்க? இந்த நகைக்கடன் இது மாதிரிலாம் ஏதாவது பயன்படுத்துறீங்களா?
1: நகை கடன் வச்சிருக்கோம் சார், இங்க கம்மியான வட்டி தான்.
0: இப்ப நம்ம இந்த ஆத்திரவசத்துக்கு நம்ம தேவைக்கு செலவுக்கு இந்த மாதிரி பயிர் போடும் போது இதுக்கெல்லாம் நீங்க இங்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்களா?
1: ஆமா, எல்லாமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. இது வந்து
0: எவ்வளவு நாள் நீங்க கழிச்சு அதை திருப்பி எடுக்கிற மாதிரி இருக்குங்க நகை கடன்லாம்?
1: நகைக்கடன்லாம் 1 மாசம் அவ்வளவுதான், அதுக்குள்ள திருப்பிடுவோம் சார்.
0: திருப்பி எடுத்து உங்களுக்கு தேவைக்கு. வேற என்னென்னலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் வசதியா இருக்கும்னு நினைக்கிறீங்க சொசைட்டில?
1: லோன் எது இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் சார்.
0: கேட்டீங்களா நீங்க செக்ரட்டரிட்ட இதெல்லாம் கேட்டீங்களா அதை பத்தி?
1: இல்ல, இப்போதைக்கு அதை கேட்கல, இனிமேல் அதை கேட்போம் சார்.
0: சரிம்மா.
1: லோன் கிடைச்சா நல்லா இருக்கும்.
0: லோனை வச்சு என்ன பண்ணுவீங்க நீங்க?
1: பிசினஸ் தான் டெவலப் பண்ணிடுவோம் கொஞ்சம். அந்த கடலை இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு இந்த முதலீடு செய்யறதுக்கு நல்லா பயனுள்ளதா இருக்கும்.
0: எது எதுக்கெல்லாம் முதலீடு பண்ணலாம்னு இருக்கீங்க?
1: நெல்லு, கடலை, மற்ற நவதானியங்கள் வரும்போது நாங்க செய்யலான் இருக்கோம் சார்.
0: உங்க ஊரை பொறுத்தவரைக்கும் பொதுவா என்னென்ன பயிர்லாம் போடுறாங்க?
1: நெல்லு, கடலை தான் சார் அதிகம்.
0: அதிகமா போடுறது இது ரெண்டு தான்.
1: வாழைங்கிறப்ப இந்த காத்து அடிக்கிறப்ப கொஞ்சம் சாஞ்சிருது, அதனால நெல்லு, கடலை இதுதான்.
0: போற அளவுக்கு தண்ணி வசதி ஃபுல்லா இருக்கா உங்களுக்கு?
1: தண்ணி வசதி எல்லாம் நல்லா தான், வாய்க்கால் பசங்க சார், மோட்டர் மேக்சிமம் இருக்கு,
0: எல்லாரும் மோட்டர் வச்சிருக்காங்க. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா.
1: ரொம்ப நன்றி சார்.

0: மகாலட்சுமி
1: சொல்லுனே,
0: எல்லாரும் பயனடைஞ்சிருக்காங்க, நானும் பயனடைஞ்சிருக்கேன். ஆனாலும் இந்த மனசு ஓரத்துல கொஞ்சம் வருத்தம்.
1: என்னன்னே வருத்தம்?
0: என்னையும் பேட்டி எடுத்திருக்கலாம், நானும் நாலு நல்ல விஷயத்த சொல்லி இருக்கலாம்.
1: கந்தசாமி அண்ணன், நல்ல விஷயத்த சொல்றதுக்கு பேட்டி எடுத்தா தான் சொல்லணுமா என்ன? நமக்காக உருவாக்கப்பட்டதுதான் கூட்டுறவு சொசைட்டி, நமக்கு இல்லாத உரிமையானே சொல்லுனே சொல்லுனே நான் கேக்குறேன்.
0: கூட்டுறவே நாட்டுயர்வு, ஒற்றுமையே பலம், சமூக வளர்ச்சிக்கான நோக்கமா கொண்டு உறுப்பினர்களோட பொருளாதார நிலைய உயர்த்துறதுலயும் சமத்துவத்தை உருவாக்குறதுலயும் விவசாய கடை, நகைக்கடை, கள ஆய்வு, விதை விநியோகம், உர விநியோகம், உடனடி பணப்பட்டுவாடா, இடுபொருட்கள் வழங்குவது போன்ற பல சேவைகளை நியாயமான முறையில செஞ்சு உதவிக்கரம் நீட்டுறதுதான் நம்ம கூட்டுறவு சங்கம். சரிதானா லட்சுமி?
1: சரிதான். நீங்க சொன்ன சரியா இல்லாம இருக்குமா என்ன? நமக்கு எல்லாம் நேசக்கரமா என்னைக்கும் கை கொடுக்கும் கையா இருக்கிறது நம்ம கூட்டுறவு சொசைட்டி தானே.
2: கூட்டுறவு சங்கமே கோடி நன்மை செய்யுது நாட்டு உயர்வு.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது கை கொடுக்கும் கை, புதுக்கோட்டை மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் செயல்பாடுகள் சித்திரம்.
4: நியாய விலையின் நுகர்வோருள் கிராமந்தோறும் கொடுக்குது.
3: நிகழ்ச்சி அமைப்பு எஸ் கோபாலகிருஷ்ணன்.

0: இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நேரம் பிற்பகல் 2:30. நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி வானொலி அலைவரிசைகளில்.
2: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மண்ணின் மனம். மனோன்மணி குழுவினர் வழங்கும் கோலாட்ட பாடல்கள். சங்ககாலத்தில் சக்தி வழிபாடு கொற்றவை வழிபாடு என்றும் அனங்க வழிபாடு என்றும் நடத்தப்பட்டது. இதுவே பார்வதி, துர்கை, காளி, மாரியம்மன் ஆகிய வழிபாட்டின் தொடக்கமாக அமைந்தது என கூறப்படுகிறது. முல்லை பாலை நிலங்களின் தலைவியான கொற்றவை போர்க்களத்தின் அதிபதியாக போற்றப்படுகிறாள். சிவப்பு நிற ஆடை அணிந்து கைகளில் சூளமேந்தி காடுகளில் உறைபவளாக வர்ணிக்கப்படுகிறாள்.

கொற்றவைக்கு சங்க காலத்தில் வெறியாட்டம், குறவை கூத்து போன்ற வழிபாட்டு முறைகள் இருந்தன. போரில் வீரர்கள் வெற்றி பெற வேண்டி கொற்றவைக்கு பலியிட்டு வணங்கியதை சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன, இதிகாசங்களும் பரைகின்றன.

சங்க காலத்தில் இயற்கையின் பேராற்றல், பெண்களின் வீரம், இயற்கை சீற்றங்கள் அணங்கு எனப்பட்டன. பின்னாளில் இதுவே சக்தியின் ஆன்மீக ஆற்றலாக உருவெடுத்தன. புறநானூற்றில் கொற்றவையின் ஆற்றலும் போர் வடிவங்களும் பல பாடல்களில் கூறப்பட்டுள்ளன.

0: தொல்காப்பியத்தில் நிலங்களின் தெய்வங்களை குறிப்பிடும் போது சக்தி காடு கிழாள் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறாள். சிலப்பதிகாரம் கொற்றவையின் வழிபாட்டை வேட்டுவபரி எனவும் புறவை கூத்தெனவும் விளக்குகிறது. இயற்கையையே பெண் தெய்வமாக வழிபட்டு பாதுகாத்தனர் நம் முன்னோர். நம்மால் பாதுகாக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, அதற்கு தீங்கு செய்யாமல் இருக்க முயற்சி செய்வோம்.
1: மாரியாயி மாரியாயி வாசலுக்கு முன்னால என்ன அடையாளம்? பூத்த பனையோல கொலை சேர்ந்த வளையம்மா, ஆட வந்த பெண்கள்லாம் பாட வந்து நிக்கிது, பாட வந்த பெண்கள்லாம் ஆட வந்து நிக்கிது, தெருவா ஒதுக்குங்க, தென்னம்பிள்ளை சூடுங்க, மதுரைக்கு போறவளே, மாந்தோப்புங்களே, என்ஜோட்டு பொண்ணுங்களே, எளவாழ கண்ணுங்களே, வாழா குருத்துங்களே, வாத்துக்கமா குரல குடுகுடு மாம்பழத்தை மடியிலே கட்டி குண்டுமணி அம்மாளே மின்ன நடத்தி அம்மனை அம்மனே அணமே நடத்தி செல்லாய் அம்மனே தேருமே நடத்தி வாராங்க என்னும்பா, வழிபட்ட என்னும்பா, போறாங்க என்னும்பா, புறப்பட்ட என்னும்பா, என்ஜோட்டு பொண்ணுங்களே, எளவாழ கண்ணுங்களே, வாழா குருத்துங்களே, வாத்துக்கமா குரல.

பொண்ணவே குட்டி வந்தேறங்கவே பட்டி பெருகவே ஏஞ்சோட்டு பொண்ணுங்களே இளவாழ கண்ணுங்களே வாழ குருத்துங்களே வாத்துக்குமாங்க வரல மச்சில கிடக்கிற அரிசியே மலமல்னு தீட்டி புங்க மலர் போல சோத்தா வடிச்சு தவற பருப்ப நெய்யா உருக்கி சாப்பிட வரையிலே நம்ம மாதிரியே சாத்திரங்க கேக்குதா ஏன் சவுட்டு பொண்ணுங்களே இளவாழ கண்ணுங்களே வாழா குருத்துங்களே வாத்துக்குமாங்க வரல கொக்கு குந்தவே கோவாலு வாச திடுபுடுங்கவே மாறி வந்து மலைய மறிக்கவே மவரா சங்கப்ப வந்து மாந்தோப்புல நிக்கவே நட்ட நட்ட பெண்கள்லாம் பட்டினியா போகுதுன்னு பற்றைய திறந்து நம்ம மாதிரி படிகளந்து வருதா ஏஞ்சாட்டு பொண்ணுங்களே இளவாழ கண்ணுங்களே வாழ குருத்துங்களே வாத்துக்குமாங்க வரல பொண்ணுங்களே இளவாழ கண்ணுங்களே வாழ குருத்துங்களை வாத்துக்குமாங்க வருவேன்

0: சோட்டு பொண்ணுங்களே, இல வாழ கண்ணுங்களே, வாழ குருத்துங்களை பார்த்துக்க மாங்களே.
1: பண்பலை 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் மனோன்மணி குழுவினர் வழங்கிய கோலாட்ட பாடல்கள்.
2: சில்லென்ற சாரல்,
3: கார்முகில் கூட்டங்கள்,
2: இதமான தென்றல்,
3: இனிமையான பாடல்கள் கேட்டு மகிழ
2: இரவு இசை இனிமை.
3: திருச்சி வானொலியில் தினந்தோறும் 8 மணிக்கு
4: ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழு சந்திரன் காயிலே சிறு சிங்க
2: 80-90களில் வந்த பாடல்கள் நேரலையில்
3: பங்கேற்க
2: 240-102-1
3: 246-102-1
2: மாவட்ட இணைப்பு எண் 0-4-3-1
3: பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்

0: நேயர்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்த நிகழ்ச்சியாக நாம் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம் இசைத்தூர். நேரம் பிற்பகல் 3 மணி. கேட்கலாம் இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. இந்தியா இந்தோனேஷியா இடையிலான விரிவான நட்புறவு புதிய கட்டத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜகார்த்தாவில் நடைபெற்ற பிரதிநிதி நிலையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் அந்நாட்டு அதிபருடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில், ராணுவம், பாதுகாப்பு, கடல்சார் பிரிவுகளில் பரஸ்பர நம்பகத்தன்மையுடன் ஒத்துழைப்பு அதிகரித்துள்ளதாகவும் எடுத்துரைத்தார். இரு நாடுகளுக்கிடையே ராணுவ பரிவர்த்தனை, பேரிடர் மேலாண்மை, ஒத்துழைப்பு, தொழில் கூட்டமைப்பு பிரிவுகளில் ஒத்துழைப்பு விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் பரஸ்பர நலன் சார்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. சென்னை, போரூர் மற்றும் செங்கல்பட்டில் அமைந்துள்ள ஹிட்டாச்சி எரிசக்தி நிறுவனங்களின் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான விரிவாக்க திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தாயின. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக 1000 உயர்தர தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு வேலைவாய்ப்புகள் அளிக்கப்படவுள்ளது. மாநில தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா மற்றும் உயரதிகாரிகள் உடனிருந்தனர். தமிழ்நாட்டில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் 100% நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெறும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் 800 அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட உள்ளதாகவும், நாளை மாலைக்குள் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் இறுதி செய்யப்படும் என்றும் கூறினார். தற்போதைய நியமனம் தற்காலிகமானது என்று கூறிய அமைச்சர், வழக்கறிஞர்களின் செயல்பாடுகளை பொறுத்தே 6 மாதங்களுக்கு பின்னர் நியமனம் நிரந்தரம் செய்யப்படும் என்றும் கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாழவேலு காலனியில் 600க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் கடந்த 4 நாட்களாக தொடர்ச்சியாக தண்ணீர் வராததால் அப்பகுதியில் உள்ள பெண்கள் காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி சட்ட ஒழுங்கு ஆய்வாளர் தலைமையில் காவல்துறையினர் நீண்ட நேரம் மேற்கொண்ட பேச்சுவார்த்தை

வார்த்தைகளுக்கு பின்னர் மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்றிரவு 10 மணிக்கு நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னணியில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பிற்பகல் 3:33. திருச்சியில் பிறந்து தென்றலில் தவழ்ந்து வரும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதமான பாடல்கள், இடையிடையே தகவல்கள், உங்களின் எண்ண கருத்துக்களோடு இசைத்தூரல் இனி உங்களோடு.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்

மூன்று மணி பத்து நிமிடம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரல். எல்லாருமே மரம் வளர்க்கணும், மலைக்கு இப்போ மலை வேணும் அப்படின்னா மரம் வளர்க்கணும் மரம் வளர்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் செயலில் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் திரைப்படம்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. இவர் சாயாஜி சிண்டே, நல்ல குணச்சித்திர நடிகர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். அவர் வந்து இப்போது பசுமை புரட்சியாளராகவும் உருவெடுத்திருக்கிறாருங்க. 2016, அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மாவுக்கு 92 வயசு ஆயிருக்கு. அவங்க அம்மாவோட நினைவு எப்போதுமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த நினைவை போற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த துலாபாரம் அப்படின்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எடைக்கு எடை வந்து பொருட்களை தானமாக கொடுக்கறது, ஆனால் இவர் கொடுக்கல வாங்கியிருக்கிறாரு. என்னன்னு கேட்குறீங்களா? அவங்க அம்மாவோட எடைக்கு நிகரான விதைகளை வாங்கி மகாராஷ்டிரா முழுவதுமே நடுறதுக்கு முடிவு பண்ணி இப்போ அந்த மரங்கள்லாம் பூத்து காய்த்து குலுங்குதான். நிழல் தர்றப்போ அந்த நிழலில் நிற்கிறப்போ அதோட வாசம்லாம் எல்லாமே அவங்க அம்மாவோட நினைவை பறைசாற்றி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதே போல் ஒவ்வொருவரும் நினைச்சா மட்டும் இல்லை, நினைக்கிறத கொஞ்சம் ஓரளவு செயல்படுத்தணும்னாலும் கூட நம்ம இருக்கிற பகுதியும் கூட இப்படி மாறுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குல்ல. இணைந்திருங்கள். இதமான பாடல்கள், இடையிடையே தகவல்கள், உங்களின் என்ன கருத்துக்களோடு. இது இசைத்தூரல்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரல். இசைத்தூரல் நிகழ்ச்சிகளை நம்ம நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு விமர்சனங்கள் அனுப்பியிருக்கிறாங்க. மின்னஞ்சல் வழியா முதல்ல திருவானைக்காவல் கீழக்குண்டையம்பேட்டை தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரத்தினுடைய மின்னஞ்சல் இது. நேற்று காலை வயக்காடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய

ஆர்பிஐ அவர்களும் முருகானந்தம் தியாகராஜன் அவர்களும் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் காத்திருப்பு காலம் பற்றியும் அது ஒவ்வொரு பயிருக்கும் எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை பற்றியும் தகவல்களை அவர்களுக்கே உரிய நகைச்சுவை உணர்வுடன் வழங்கியது சிறப்பாக இருந்தது. சிரிக்க மட்டுமல்ல, இது சிந்திக்கவும் தூண்டியது. வழங்கிய பண்பலைக்கு நன்றி. தொடர்ந்து இன்றைய மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில நானே கற்றுக்கொண்டேன் என்ற தலைப்பில் தோழிகள் அழகாக பேசினார்கள். சிறப்பாக இருந்தது. அதிபதிக்கு பாராட்டுகள். நான் சிலவற்றை பார்த்து படித்து கேட்டும் கற்றுக்கொண்டேன். எனக்கு மிகவும் பிடித்தது கற்று பாராட்டு வாங்கியது வீட்டில் ஸ்வீட் செய்து லட்டு போலி அதிரசம் இது மாதிரியான பலகாரங்கள் சிறப்பாக செய்ய பலமுறை தவறுகள் செய்து கற்றுக்கொண்டேன். என் மகன் திருமணத்திற்கு நானே 51 லட்டுகள் செய்து சீர்வரிசையில் வைத்து எசத்தியது நம் நிகழ்ச்சியின் மூலமாக என் நினைவுக்கு வந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்னு திருவானைக்காவல் கீழக்கொண்டையம்பேட்டையிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. அதேபோல அன்பு வானொலிக்கு வணக்கம். தினம் தினம் நல்ல நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பான சயின்ஸ் பீடியா நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. வன மகோத்சவ் திருவிழா பற்றி கூறியது நிறைய தெரியாத விஷயங்களை தெரிந்து கொண்டோம். அதேபோல நேற்று காலை ஒளிபரப்பான வயக்காடு நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. மருந்து தெளித்து பிறகு எத்தனை நாட்கள் கழித்து காய்கறிகள் மற்றும் நெல் போன்றவற்றை அறுவடை செய்து விற்பனை செய்வது பற்றி தெரிந்து கொண்டோம். நிகழ்ச்சியை நகைச்சுவையாக மெருகேற்றிய வெங்கடேஸ்வரன் மற்றும் முருகானந்தம் தியாகராஜன் ஆகியோருக்கு நன்றி. இவங்க யாரு எங்க இருந்துன்னு தெரியல, ஆனா பேர் மட்டும் செல்வ சுகுமார் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த முறை நீங்க மின்னஞ்சல் அனுப்பும் போது உங்களுடைய ஊரையும் இதுல நீங்க குறிப்பிடலாம், தவறில்ல. இணைந்திருங்கள் நேயர்களே. இதமான பாடல்கள், இடையிடையே தகவல்கள், உங்களின் என்ன கருத்துக்களோடு இசைத்தூரல் FM Rainbow 102.1.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரல். அமெரிக்காவோட சான் பிரான்சிஸ்கோ நகரில் சமீபத்தில் ஒரு இலவச இந்திய மாம்பழ சுவை அறிமுக விழா அப்படிங்கிறது ஒன்று நடந்துச்சு. அது நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்குது அங்கிருந்த மக்கள்கிட்ட. அல்போன்சா, கேசர், சவுன்சா இப்படி இந்தியாவோட பிரபல மாம்பழ வகைகளை அங்கே நூற்றுக்கணக்கான மக்கள் திரண்டு சுவைச்சிருக்காங்க. இந்த மாம்பழ விழாவை இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சிலர் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவங்கலாம் அப்படின்னா, இது நான் சுவைச்ச பழங்கள்லேயே மிகச்சிறந்த சுவையை கொண்டிருக்குது அப்படிங்கிற ஹேஷ்டேக்லாம் போட்டு வைரல் ஆக்கியிருக்கிறாங்க. அற்புதமான சூழல், மகிழ்ச்சியான அனுபவம் அப்படிங்கிறத கூடுதலாக அவங்க ரசிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் சமூக ஊடகங்களில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப நல்லா வைரலாக போயிட்டு இருந்ததா. அமெரிக்காவில் இந்திய மாம்பழங்களுக்கான தேவை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்குதான். குறுகிய காலத்தில் மட்டுமே இறக்குமதி செய்யப்படுறதுனாலையும் தனித்துவமான இனிப்பு சுவையாலையும் அல்போன்சா அப்புறம் இந்த கேசர் மாம்பழங்கள்லாம் அங்கே உயர்தர பழங்களாக கருதப்படுதான். இணைந்திருங்கள் இதமான பாடல்களோடும் இடையிடையே தகவல்களோடும் உங்களின் என்ன கருத்துக்களோடும் இசைத்தூரல் எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: மூன்று மணி 3:29 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசை தூரல். திருச்சி பண்பலைக்கு வணக்கம். 6ஆம் தேதியன்று காலை 10:30 வந்த இருபட பாடல்கள் கேட்டு ரசித்தோம். உழவன் மகன் படத்திலிருந்து வந்த பாடல்கள்லாம் சிறப்பு. கேட்டு மகிழ்ச்சி அடைந்தோம். வழங்கிய பண்பலைக்கு வாழ்த்துக்கள். இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க கருமண்டபம் தெற்கு திரு வேலாயுதம், திரவியமலர், துர்காதேவி, தன்விக், சந்துரு, விஸ்வா. அவங்களை தொடர்ந்து 5ஆம் தேதி அன்றைக்கு வாமா மின்னல் பெருமுடா முக்கோண ரகசியங்கள் தகவல் விளக்கம் சிறப்பு. அன்று அர்ச்சனா அவர்கள் தொகுத்து வழங்கிய வசந்த அழைப்பில் விடுகதைகள் மற்றும் குழந்தைகளின் பங்கேற்பு சிறப்பாக இருந்தது அப்படின்ற இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க வடக்கு சாலைப்பட்டி நியூட்டன், மலர்விழி, தருண், சமிதா.

3:35 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசை தூரல். நேர்களை அடுத்ததாக மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி உங்களுக்காக. நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்கலாம். 4:31 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றும் 240-6-102-1 இந்த எண்கள் வழியாக. நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்கள்ல அடுத்ததா மின்னஞ்சல் வழியா தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தஞ்சாவூர்ல இருந்து லட்சுமி, ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை தின சிறப்பு நிகழ்ச்சியில் கும்பகோணம் லட்சுமி ரவி மேடம் அவர்கள் தம்பியேறு தம் பேரில் சிறந்தவன் இலக்குவனா கும்பகர்ணனா என்ற தலைப்பில் ஆற்றிய சொற்பொழிவில் தம்பியேரில் 2 பேருமே சிறந்தவர்கள் என்று முடிவு கூறியது சிறப்பாக இருந்தது. 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில் போதும் என்ற மனம் மற்றும் நல்ல மனசு 2 நாடகங்களும் அருமையாக இருந்தது. சனிக்கிழமையன்று காலை 8 மணிக்கு வனம் நமது வளம் வனமுகோத்சவ வார சிறப்பு தொடரில் தாவரவியல் விஞ்ஞானி முனிவர் கந்தவேல் ஐயா அவர்கள் பச்சை மலையில் நிறைய மூலிகைகள், அரிய வகை பறவை இனங்கள், வண்ணத்துப்பூச்சிகள், விலங்குகள் மற்றும் ஒரு சில குறிஞ்சி மலர்கள் இருக்கும் என்றும் பச்சைமலையின் சிறப்பை பற்றி கூறியது அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியை அமைத்த இயக்குநர் அவர்களுக்கும் அதிபதி ஒருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அன்று 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் கிராமிய கானத்தின் கதை அப்படின்ற தலைப்புல ஆலங்குடி அபிராமி மேடம் அவர்கள் கிராமிய பாடல்கள் பாடியது இனிமையாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை நேர்காணல் செய்த விஜயலட்சுமி ராம்குமார் மேடம் அவர்களுக்கு நன்றிகள். அன்று மாலை 5 மணிக்கு பொன்மாலை நிகழ்ச்சியில் கவிதையும் இடைக்கால பாடல்கள் அனைத்தும் தேன்போல் இனித்தது. இந்த நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளருக்கு நன்றிகள். இன்று காலை 8 மணிக்கு வனம் நமது வளம் வனமுகோத்சவ வார சிறப்பு தொடரின் நிறைவாக இன்று திருச்சிராப்பள்ளி மண்டல வன பாதுகாவலர் டாக்டர் ஆர் காஞ்சனா மேடம் அவர்கள் திருச்சியில் உள்ள வண்ணத்துப்பூச்சி பூங்காவின் அமைப்பை பற்றியும் அங்குள்ள வண்ணத்துப்பூச்சி

வகைகள் மற்றும் வண்ணத்துப்பூச்சியின் அழகான பெயர்களையும் கூறியது சிறப்பு. 10 மணிக்கு போட ஆட்டம் போடு நிகழ்ச்சியில் பாடல்கள் சூப்பர். கிழக்கே போகும் ரயில், கிழக்கு சீமையிலே 2 படங்களின் பாடல்களும் அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியை வழங்கிய அதிபதி அவர்களுக்கு பண்பலைக்கும் பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இந்த மின்னஞ்சல தஞ்சாவூர் லட்சுமி அனுப்பியிருக்காங்க. இணைந்திருங்கள் நேயர்களே, இது FM Rainbow 102.1 நேயர்களால் நேயர்களுக்காக.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி, துறையூர்.

3:42 எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்தூரலோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன அப்படின்னா, அமெரிக்கா

0: அடையாளமா பாக்குறாங்களா, சூரியனோட முட்டை அப்படின்னு கூட அதை சொல்றாங்க. 2,75,000 ரூபாய்க்கு விற்கக்கூடிய இந்த மாம்பழ வகைகளை நம்ம இந்தியாவில் வெறும் 1,000 ரூபாய்க்கு விற்று சாத்தியமாக்கி இருக்கிறாங்க ஆந்திராவில் இருக்க விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பினர். இது எப்படி இவ்வளோ குறைவான விலையில கொடுக்க முடியும் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சாங்க. அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒட்டுக்கன்றுகளை நாங்கள் இறக்குமதி செஞ்சு நம்ம தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி இங்கே நம்ம ஊருக்குள்ளேயே வெற்றிகரமாக சாகுபடி செய்கிறதுனால இது சாத்தியமாயிருக்குது. ஏன்னா அந்த இறக்குமதி வரி, போக்குவரத்து செலவு இதெல்லாம் இல்லாதனால தாங்க இது சாத்தியமாயிருக்கு அப்படின்னு அந்த நிறுவனம் சார்பில் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுல இருந்து என்ன ஒரு விஷயம் தெரியுது, நம்மளால முயன்றால் எல்லாமே முடியும் அப்படிங்கறத சாதிச்சு காட்டியிருக்கிறாங்க இந்தியர்கள். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசைத்தூரல்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இசைத்தூரலோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. மின்னஞ்சல் வழியா கருத்துக்கள் அனுப்பியிருக்க நேயர்கள் வரிசையில் அடுத்து தஞ்சாவூர் லட்சுமி இன்னொரு மின்னஞ்சலையும் அனுப்பியிருக்கிறாங்க. நேற்று அதாவது வனம் நமது வளம் அப்படின்ற தொடரில் சேர்வராயன் மலையை பற்றிய தகவல்களை சிறப்பாக எடுத்து சொன்னார் கந்தவேல் ஐயா அவர்கள். நிகழ்ச்சியை அமைத்த இயக்குநர் ஆர் வி ஐயா அவர்களுக்கும் அதிபதி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அன்று 3 மணிக்கு இசைத்தூரல் நிகழ்ச்சியில் தகவல்கள் சிறப்பு, பாடல்கள் அருமை, நேயர்களின் வண்ணமடல்களை அழகாக தெளிவாக வாசித்த கலையரசி மேடம் மற்றும் நித்யா ஆகியோருக்கு பாராட்டுகள், திருச்சி வானொலிக்கும் நன்றிகள் அப்படின்னு மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து குமரன் நகர்லிருந்து லட்சுமி அவர்களுடைய மின்னஞ்சல் இது. நேற்று இருபட பாடல்கள் கேட்டேன். உழவன் மகன் படத்திலிருந்து வந்த பாடல்கள் மிகவும் அருமை. அன்று இனிய உலகம் இனியும் தாங்குமா பகுதியில் கண்மணி சில வண்டுகள் பற்றி பல சுவையான செய்திகளை கூறியது சிறப்பு. சில்வண்டுகளின் ரீங்காரத்தில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கான்னு வியந்தேன். வாழ்த்துக்கள். மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில தோழிகளிடம் உங்களுடைய கைவண்ணத்துல உருவான உங்கள் இல்லத்தை அலங்கரிப்பது எது அப்படின்னு நித்யா மற்றும் கலையரசி கேட்டாங்க. தோழி விவேகா வந்து விதவிதமான பெயிண்ட் செஞ்சு வச்சிருக்கிறத பகிர்ந்து கொண்டார். நானும் கூட ஒரு லட்சுமி படம் சமிக்கி ஒர்க் செய்து வச்சிருக்கேன். வீட்டுக்கு யார் வந்தாலும் அதை காமிச்சிருவேன். அதுல எனக்கு ஒரு சந்தோஷம். மேலும் அன்று திரைக்களஞ்சியத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் லைவ்லியாக இருந்தது. இசைத்தூரல் நிகழ்ச்சியில கலையரசி மற்றும் நித்யா இருவருமே நேயர்களின் மடல்களை அழகாக வாசித்தார்கள். பாடல்களின் தெரிவு கலையரசி வந்தால் என் மனசுக்கு பிடிச்ச வகையில் அமைகிறது. வாழ்த்துக்கள் கலையரசி மற்றும் நித்யா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில நீங்களாவே கத்துக்கிட்ட விஷயம் எது அப்படின்னு தோழிகள்கிட்ட கேட்டு சிறப்பா இருந்தது அதிபதி சொன்னாரு. கலையரசி தோழி வந்து, அதாவது கலையரசி அப்படிங்கிற தோழி நிகழ்ச்சியில பங்கேற்று 200 மரங்கள் அவராவே வளர்ப்பதா கூறினது ரொம்ப சிறப்பா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எம் எஸ் சுப்புலட்சுமி, பாம்பே சகோதரிகள் இவங்க பாடின சான்ஸ்கிரிட் ஸ்லோகங்கள்லாம் கூட கேட்டு கேட்டு நானும் ஸ்லோகம் சொல்ல கத்துக்கிட்டேன். 2-வீலர் நானே தான் ஓட்டுறதுக்கு கத்துக்கிட்டேன். என் கணவர் சமைக்கிறத பார்த்து பார்த்து சமைக்க கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி நல்லா இருந்தது அப்படிங்கிறது கூட ஒரு பாடலையும் கூட அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல போன்ல பேசுற மாதிரியே ஒரு மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க பெரம்பலூர்ல இருந்து தேவியம்மா. ஹலோ ஹலோ வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பெரம்பலூர்ல இருந்து தேவி. நேற்று 3 மணிக்கு இசைத்தூரல் நிகழ்ச்சி சூப்பரா இருந்துச்சு. பாடல்கள்லாம் அருமையா கொடுத்தாங்க. அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். 4 மணிக்கு வந்த வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில மூவர் கூட்டணி சிறப்பா இருந்தது. 5 மணிக்கு பொன்மாளி பொழுது நல்ல பாடல்களை கொடுத்த அபிமாவுக்கு வாழ்த்துக்கள். 8 மணிக்கு நல்ல பாடல்களை கேட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பெரம்பலூர்ல இருந்து தேவி. இணைந்திருங்கள் நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசைத்தூரல்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்தூரலோடு பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். மெக்சிகோ அப்புறம் அந்த தெற்கு டெக்சாஸ் பகுதியில் இருக்கிற ஆறுகளில் உலகிலேயே அபூர்வமான மீன் இனங்கள் நீந்திக்கிட்டு இருக்காங்க. பரிணாம வளர்ச்சியோட ஒரு விசித்திரமான திருப்பமா அதோட சந்ததிகளை உருவாக்குறதுல ஆணோட மரபணுக்களுக்கு எந்த பங்குமே இருக்கிறது இல்லையா. இந்த முறைக்கு கைனோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மீன் ஈனும் குட்டிகள் எல்லாமே வந்து தாய மாதிரியே இருக்குமாங்க, அதாவது பெண்ணாக மட்டுமே இருக்குமா. இந்த வகை மீன்கள்ல ஆணின் மீன்களே கிடையாதான். அந்த அபூர்வ மீனின் பெயர் வந்து அமேசான் மோலி அப்படின்னு சொல்றாங்க. கிரேக்க புராணங்கள்ல வரக்கூடிய பெண்கள் மட்டுமே கொண்ட போர் வீரர் பழங்குடியினருடைய நினைவா இந்த மீனுக்கு அமேசான் மோலி அப்படிங்கிற பெயர் வச்சிருக்காங்க. என்ன நேயர்களே, இன்னைக்கு இசைத்தூரல் நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் தகவல்கள் உங்களுடைய கருத்துக்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும், கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வானொலி அலைவரிசைகளில் ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய விமர்சனங்களை தாராளமாக எங்களோட பகிர்ந்துக்கோங்க. அதற்கான அஞ்சல் முகவரி இயக்குநர் ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி 1, மின்னஞ்சல் முகவரி aartrichy@gmail.com. அடுத்ததா எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு ரசிக்க இருக்கும் வண்ண கோலங்கள். இன்று மாலை 6:15 உணவே மருந்து, புதுகை சித்த மருத்துவர் வி செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் உங்களுக்காக. இரவு 7 இலக்கிய பேழை, சிலேட்டு குச்சி நூல் அறிமுகம் செய்கிறார் ஏ கௌசல்யா அவர்கள். அதனைத் தொடர்ந்து குழந்தைகள் நிறைந்த வீடு, மழலை பேசுகிறார் பி அரவிந்தராஜ் அவர்கள்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: நேரம் மாலை 4 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. இந்தியா இந்தோனேஷியா இடையிலான விரிவான நட்புறவு புதிய கட்டத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜகார்த்தாவில் நடைபெற்ற பிரதிநிதி நிலையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ராணுவம், பாதுகாப்பு, கடல்சார் பிரிவுகளில் பரஸ்பர நண்பகத்தன்மையுடன் ஒத்துழைப்பு அதிகரித்துள்ளதாக பிரதமர் எடுத்துரைத்தார். இதனிடையே இந்தோனேஷியா குடியரசின் மிக உயரிய பிங்டாங் அதிபூரணா கௌரவ விருதை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு அதிபர் அறிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க நட்புறவை வலுப்படுத்தி ஆழப்படுத்திய பிரதமரின் அர்ப்பணிப்பை போற்றும் வகையில் இந்த விருது அளிக்கப்படுகிறது. விடுதலை போராட்ட வீரர் இரட்டைமலை சீனிவாசனின் 167வது பிறந்தநாளையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சமூக நீதியின் முன்னோடியாகவும் ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமை குரலாகவும் திகழ்ந்த அன்னாருக்கு மரியாதை செலுத்துவதாக கூறியுள்ளார். நலிவடைந்த மக்களின் அரசியல் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த இரட்டைமலை சீனிவாசனுக்கு வணக்கங்களை உரித்தாக்குவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழக திருக்கோவில்களின் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவானைக்காவல் பகுதிகளில் பொதுமக்கள் குறைதீர் நாள் முகாமில் மனுக்களை பெற்றுக் கொண்ட பின்னர் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் நாட்களில் மணிகண்டம், அந்தநல்லூர் பகுதிகளில் முகாம்கள் நடத்தப்படும் என்றார். மாசு காரணமாகவும் கரிய அமில வாயு வெளியேற்றப்படுவதாலும் பாதிக்கப்படும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க அதிக அளவு மரக்கன்றுகள் நடப்பட வேண்டும் என்று மத்திய பெட்ரோலியம் இயற்கை எரிவாயுத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். கோவையில் தனியார் கல்லூரியில் இன்று நடைபெற்ற தூய்மை இயக்க நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர், சுற்றுச்சூழல் தூய்மையின் அவசியத்தை உணர்ந்து பிரதமர் தூய்மை பாரத இயக்கத்தை தொடங்கியதை எடுத்துரைத்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் வட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பாண்டி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளின் காலிறுதிக்கு பெல்ஜியம் முன்னேறியுள்ளது. காலிறுதியில் பெல்ஜியம் ஸ்பெயினை வரும் வெள்ளிக்கிழமை லாஸ் ஏஞ்சல்ஸில் எதிர்கொள்ளும். அட்லாண்டாவில் இன்று 9:30 அர்ஜென்டினா எகிப்துடன் மோதுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி சரி. தட்ஸ் ரைட். வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
0: நான்கு மணி நான்கு நிமிடம். உற்சாகத்தோடும் உங்களோடும் தொடரும் எஃப் எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு வண்ண கோலங்கள்ல
5: தமிழோடு விளையாடு. இன்னைக்கு தமிழோடு விளையாடு செவ்வாய்க்கிழமைனாலே இதுதானப்பா அப்படின்னு நிறைய நேயர்களுக்கு தெரியும். ஆனா இப்பதான் கேக்குற நேயர்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா?
0: நிச்சயமா.
5: ஆமா, தமிழோடு விளையாடு அப்படின்னா வந்து இன்னைக்கு வந்து குறிப்பு கொடுத்துடலாம். என்னன்னா எதுவா இருக்கும், தமிழ்ல நிறைய விளையாட்டுகள் இருக்கு.
0: சஸ்பென்ஸ் வேண்டாம்.
5: ஆமா,
0: வெளிப்படையாவே சொல்லி
5: கொஞ்சம் அலசி ஆராயட்டும், கொஞ்சம் யோசிப்பாங்க, வீட்டுல இருக்கவங்களோட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சு உடனே இணைப்புல புடிச்சு வந்துருவாங்க. இது எனக்கு தெரிஞ்ச பழமொழியாச்சு அப்படின்னு பாருங்க, அப்படியே சொல்லியாச்சு பாத்தீங்களா? ஆமா, பழமொழிதான் இன்னைக்கு நம்ம வந்து விளையாட போறோம். என்ன அப்படின்னா, முற்பாதியை நாங்க சொல்லிடுவோம், பிற்பாதிய நீங்க நிறைவு செய்யணும்.
0: இதுதான்.
5: அதை நிறைவு செஞ்சா மட்டும் போதுமா? அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்றதே சொல்லிட்டு போங்க.
0: சொல்லும் போது நல்லதானமா சொன்னீங்க. அதுக்கு ஏமா, அதுக்கு அடுத்து சில என்ன சொல்ற ஆடன்ஸ் மாதிரி கூடுதல் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால முடியும். அந்த ஒரு நம்பிக்கையில தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க தயார் அப்படின்னா இன்னைக்கு வண்ண கோலங்கள்ல எங்களோட நீங்களும் நேரலையில பங்கேற்கலாம். அதுக்கு சுழி 431 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட
5: 246-102-1 இந்த எண்ல வழக்கமான பழக்கமான நேயர்கள் 3 நாள் இடைவெளி விட்டும் அறிமுக நேயர்கள் நான் இப்பதான்ப்பா நிகழ்ச்சியிலே கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேயர்கள் 240-102-1 இந்த எண்ணிலும் தொட்டு வரலாம்.
0: வேண்டுகோளை ஏற்று விரைவாக வர காத்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்று வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகின்றோம்.
5: நான் உங்கள் பிரியமுள்ள பிரியா வைரமணி.
0: அதிபதி

0: టైగర్ కాహో. అర్థమైందా రాజా?
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
7: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
6: எப்படி தெரியும்?
7: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: That's right.

0: 4:10 ஆக போது நேயர்கள் கேட்டிருந்திருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்கள். இன்னைக்கு வண்ணக்கோளங்கள்ல தமிழோடு விளையாடதான் விளையாட போறோம். நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய முதல் நேயர் யாருங்கன்னு பார்த்தலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரிங்கிருந்து?
1: சண்முகநகர்ல இருந்து கலைச்செல்வி பேசுறேன்.
0: கலைச்செல்வி, நிகழ்ச்சிக்கு இப்பதான் முதன்முறையா பேசுறீங்களா? ஒரு மகிழ்ச்சியா வராம ரொம்ப சோகமா இருக்கீங்க. என்னதான் இருப்பேன்
1: அப்படின்றீங்க.
0: சரி சரி, அப்போ கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க சரிங்களா. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க பழமொழி தான் சொல்ல போறோம். முதல் பாதையை நான் சொல்லுவேன், பிற்பாதையை நீங்க வந்து நிறைவு செய்யணும் சரிங்களா? நிறைய பழமொழி எல்லாம் தெரியுமா? ஏதாவது ஒரு பழமொழி சொல்லுங்களேன் பாப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச பழமொழி?
1: அஞ்சுல விளையாது ஐம்பதுல விளையுமான்னு
0: சொல்லுவாங்க. ஒண்ணு தெரியும், சரி, மிச்சம் இதெல்லாம் நீங்களே சொல்லிடாதீங்க. ஆமா, அது எல்லாருக்கும் தெரியும்.
1: சரிங்களா,
0: வந்துருச்சா?
2: இல்ல, இது ஃபேமஸ் ஆனது எப்படின்னு எதை வச்சுமா சொல்றீங்க? ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல?
0: எல்லார் வீட்லயும் சொல்லக்கூடாது, இதை சொல்லியே வளர்த்திருப்பாங்கல்ல.
1: ஆமா ஆமா, இல்ல அது உண்மைதான். அதாவது ஒரு 5 வயசு நமக்கு எதுவுமே ஈஸியா வந்து அது அப்படியே தொடர்ந்து இது பண்ணலாம். இல்ல ரொம்ப இதாவே ரெஸ்ட்ல அந்த ரொம்ப வேலை எதுவும் பண்ணாம ரொம்ப இதாவே இருந்துட்டோம்னா அது அப்படியே வளர்ந்தாலும் அதே இதுதான் பழக்கத்துக்கு வரும்.
0: சின்ன வயசுலயே பழகிக்கிட்டாதான் இல்ல ஆர்வத்துல பாத்தீங்கன்னா என்னடா ரொம்ப சுணக்கமா வந்திருக்காங்களே அப்படின்னு பார்த்தேன். பாத்தீங்களா? சரி, இது ரொம்ப இது எளிமையானதுதான் சரிங்களா. ஆட தெரியாதவன் பிற்பாதைய நீங்க தான் நிறைவு செய்யணும். இது வந்து அவங்க அப்படி மருவி மருவி சொல்றது இல்லையா? சரியானது உங்களுக்கு தெரியுமா?
1: என்னப்பா
0: இது வந்து நம்ம எல்லாருமே மருவி மருவி சொல்றோம். இப்ப சில சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஆட தெரியாதவங்க வீதி கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க வாசல் கோணல் அப்படின்னு. நீங்க அது கரெக்டான வார்த்தை என்னவா இருக்கும்?
1: கரெக்டான வார்த்தை வந்து
0: சரி, அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க.
1: நானும் இது ரெண்டு தான் கேட்டிருக்கேன்.
0: அப்படியா?
1: அதாவது இது தெரியாதவங்க வந்து ஒரு அடுத்தவங்க மேல தாக்கு சொல்லிடுறது. அதாவது நரிக்கத மாதிரி சீச்சி இந்த பழம் பிடிக்கும் சொல்லணும். அது மாதிரி
0: ஒரு விஷயத்த பத்தி தெளிவே இல்லாம குறை சொல்றது,
1: தெரியலன்னா அடுத்தவங்க மேல குறை சொல்லிட்டு தான் எஸ்கேப் ஆயிடுறது.
0: அத அப்ப முழுமையா நம்ம சொல்லிடலாமா? ஆட தெரியாதவன் அரங்கு கோணல் என்றான். இதுதான் அது சரியான படம் சரிங்களா?
1: தமிழ் வார்த்தை அரங்குங்கிறது தூய தமிழ் வார்த்தை.
0: எல்லாத்துக்கும் அர்த்தம் ஒண்ணு, நம்மளுக்கு அர்த்தம் புரிஞ்சிச்சு இல்ல, அவ்வளவுதான்
1: அர்த்தம். ஒண்ணுதான் அரங்கம்ங்கிறது.

0: நினைக்கிறேன்
1: நீங்கள் விளையாடலாம். சுழி 4-3-1 அப்படிங்கிற திருச்சி இணைப்பு என்னோட 240-102-1 இந்த அறிமுக நேயர்களும் 240-106-102-1 இந்த அறிமுகமான நேயர்களும் வரலாம். இணைந்திருங்கள் FM Rainbow 102.1 வண்ண கோலங்கள்.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
2: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
3: ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி
6: தட்ஸ் ரைட்
5: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ
6: தட்ஸ் ரைட்
8: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள்.
9: நான்கு மணி 20 நிமிடம் எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு தமிழோடு விளையாடு, அதுலயும் குறிப்பா பழமொழியோடு சேர்ந்தாடு அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. இந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில நேயர்களை நீங்களும் பங்கேற்கலாம். சொல்லி 431 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு எண்ணோட 240 102.1 மற்றும் 246 102.1 இந்த எண்கள் வழியா.
8: அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா அடுத்த பழமொழியை நிறைவு செய்யறதுக்கு யாரு வராங்க அப்படின்னு பாத்தலாம். வணக்கம்.
10: வணக்கம்மா, நல்லா இருக்கலா? சேப்பலாந்தோப்பு ஜெயராமன், புதுக்கோட்டை மாவட்டம்.
8: அனைவரும் நலமா இருக்கோங்க ஐயா.
10: நல்லா இருக்கும். பழமொழியெல்லாம்
9: சொல்லிட்டீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி வந்தவங்க ஒரு பழமொழிய சொன்னாங்க, அதையும் கருத்துல வச்சுக்கணும் நம்ம.
10: பழமொழி அவங்க சிரிச்சுட்டே போயிட்டாங்க.
9: இப்ப நீங்க சொல்றத பார்த்து நாங்கெல்லாம் ரசிக்கணும்.
8: சரி, உங்களுக்கானதை கேட்டலாமா?
10: நீங்க
8: பேசுற இந்த லாங்குவேஜ் ரொம்ப அற்புதமா இருக்கு.
10: ஆமா சார், நான் திருவள்ளிக்காரன்தான்.
8: அப்படிங்களா?
9: அப்படியே ஒன்று
8: நல்லா இருக்கு. இன்னொரு முறை சொல்லுங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு.
10: ஆமா சொல்லிடுவா,
8: சொல்லுங்க சொல்லுங்க.
10: ஆலையில உருக்கு இழுப்பு சக்கரை சொல்றான் பாரு, அளப்பருளே அப்படிம்பாங்க.
8: இனிப்பா
10: இருக்கும். பூவுனாலே முதல்ல ஒரு சின்ன ஒரு இனிப்பு இருக்கும். ஆனா அதுதான் வந்து இதுதான் சக்கரை அப்படின்னு சொல்ற மாதிரி கதையை சொல்லுவாங்க. இதுதான் சக்கரை இனிப்புங்கிறத சொல்லுவாங்க. ஆனா சரியா தப்பா அது எனக்கு தெரியாது, நீங்க தான் சொல்லணும்.
8: நம்ம சொல்லிடலாமா? அதாவது அர்ப்பணுக்கும் மதிப்பு அப்படின்றத இதுக்கு அர்த்தம்.
10: என்னங்க?
8: அர்ப்பணுக்கும் மதிப்பு.
10: ஓ, அர்ப்பணுக்கும் மதிப்பு. ஓ, இது ஒரு மதிப்பு.
8: ரைட். இப்ப சக்கரையே இல்லாத இடத்துல இழுப்பு பூவ சக்கரையா வச்சுக்கிறாங்கல்ல,
10: அந்த மாதிரி இழுப்பு இல்லாத அதிசயம் சக்கரை.
8: நல்லது ஐயா, வாழ்த்துக்கள்.
9: மகிழ்ச்சி பங்கு பெற்றதுக்கு வாழ்த்துக்கள். சிறப்பா சொன்னீங்க, உங்களுக்கு பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். இணைந்திருங்கள் நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வண்ண கோலங்கள்.
0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.

0: கோலங்கள் கேட்டிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 101.1 இன்னைக்கு தமிழோடு விளையாடு ரொம்ப சுவாரஸ்யமா விளையாட்டு இருக்கோம் பழமொழி அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே வந்து சின்ன வயசுக்கு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும்.
1: சின்ன வயசுக்கு நம்மள அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க,
0: அதுவும் நல்ல சுவாரஸ்யமா தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து வரக்கூடிய நேயர் அவருக்கு என்ன பழமொழி வரப்போகுது என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம்.
0: யார் எங்க இருந்துங்க ஐயா?
2: அருணாச்சலம்
0: ஐயா.
1: காத்து அடிக்குது பயங்கரமா,
2: காத்து ரொம்ப ஓவர்.
0: ஆமா ஆமா, சொல்லிட்டு அடிக்குது அப்படிதானே, நம்ம பறந்துடாம இருக்கணும் வேற. சரிங்க ஐயா, உங்களுக்கான பழமொழி சொல்லிடலாமா? நிறைவு செய்யுங்க. நீங்க தான் நிறைவு செய்யணும்.
2: இடாமல் கெட்டார்.
0: இட்டு கெட்டார், இடாமல் கெட்டாரா?
1: என்ன அப்படிங்கறது எதிர்ச்சொல் வந்து இடாமல் தானே,
0: அப்படியா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறீங்களா?
2: யோசிக்கிறேன்.

0: யோசிக்கிறீங்க. சரி, உங்களுக்கு இன்னொரு எளிமையானது சொல்லிடலாமா?
1: கொடுங்க மேடம்.
0: சரி, அளவுக்கு மிஞ்சினால்
1: அமிர்தமும் நஞ்சு.
0: இது எல்லாருக்குமே தெரியும்ல,
2: எப்படிங்க சொல்றீங்க?
0: அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க.
1: வாழ்த்துக்கள்.
0: இது இதோட பிற்பாதையை யாரு நிறைவு செய்யறாங்க அடுத்து எனக்கு தெரியும்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நேயர்கள் வரிசை கட்டி வரலாம். சுழி 431 என்ற திருச்சியின் முன்னிணைப்பு எண்ணோடு 246 102 1 240 102 1.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினது தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

0: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசிக்க இருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடன் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்று நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு வண்ண கோலங்கள்ல தமிழோடு விளையாடு. நேர்களை இந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்கலாம். 4-3-1 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240-102-1 மற்றும் 246-102-1 இந்த எண்கள் வழியா.
3: இன்னைக்கு பழமொழியில ரொம்ப சுவாரஸ்யமா வந்து பதில்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பழமொழி கேட்டிருந்தோம் இல்லையா, இட்டு கெட்டார் அதை நிறைவு செய்யுங்க அப்படின்னு. இட்டு கெட்டார்ன்னு என்னது, உதவி அப்படின்னு அர்த்தம். அப்படி இதை இதை வச்சுட்டாங்க, மையமா வச்சுட்டாங்கனாக்கா அதை நிறைவு.
2: இது வந்து ஒரு நேர்கள் வந்து குழுவா எடுத்துக்கலாம்.
3: ஆமா,
2: இதை ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு குறிப்பா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து இருக்கிற அந்த பிற்பகுதியை நீங்க சிறப்பா கட்டி முடிச்சிருவீங்க அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்ததான் இனிப்புல யார் இருக்காங்க கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். யாரங்க இருந்து?
4: வணக்கம், முருகேசன்.
3: ஐயா முருகேசன் ஐயா, இதற்கான பதில் தெரியுங்களா உங்களுக்கு?
4: ஒரு கோடின்றீங்க
3: நீங்க, அப்பனா என்ன அர்த்தம் சொல்லுங்க.
4: மற்றவங்களுக்கு உதவி செய்யாதவர்கள் எத்தனை கோடி,
3: மத்தவங்களுக்கு உதவி செய்யாதவங்க எத்தனையோ கோடி இருக்கலாம் அப்படின்றீங்களா? சரி, நம்ம அடுத்தடுத்து வர்றவங்க இதுக்கு பதில் சொல்றாங்களான்னு பாக்கலாம். உங்களுக்கு இன்னொரு பழமொழி கேக்குறேன் சரிங்களா? இளங்கன்று.
4: இளங்கன்று பயமறியாது.
3: சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, தைரியமா துணிஞ்சு எதுல விட இறங்கிருவாங்க அப்படிதானே? அதாவது சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு பயமே இருக்காது, பயப்படாம எதை வேணா செஞ்சிருவாங்க அப்படின்னு.
2: கவனமா இருக்கணும் புதைக்கு, அதுதான் முக்கியம். ரொம்ப பாராட்டுகள், நல்லா சிறப்பா சொல்லிட்டீங்க.

0: அந்த இன்னும் ஒரு பழமொழி மட்டும்.
1: ஆமா, இந்த இட்டு கெட்டார் அப்படின்றது அவரு வந்து அவருக்கு தெரிஞ்சது இவ்வளவா இருக்கும் அப்படின்னு ஒரு யூகத்துல சொல்லியிருக்காரு. ஆனா சரியான பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு அடுத்தடுத்து வரக்கூடிய நேயர்கள் சொல்லலாம்.
0: சொல்றாங்களா அப்படின்னு பாக்கலாம். இணைந்திருங்கள் FM Rainbow 102.1 வண்ண கோலங்கள்.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி, துறையூர்.
2: நேர்களுக்கு

0: நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம்

0: மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம் நெக்லஸ் வளையல் தோடு மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள்.
1: வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு தமிழோடு விளையாடதான் விளையாடிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு பழமொழி கேட்டிருந்தோம், அவருக்கு வந்து யூகமா ஒரு பதில் சொல்லிட்டு போயிருக்காரு. அடுத்து வரக்கூடிய நேயர் அதற்கான பதில சொல்றாங்களா, இல்ல நான் வேற பழமொழி தாமா சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யாரேங்க இருந்துங்கய்யா? அடடா, பழமொழி என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்க போயிருக்காங்களோ, யோசிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அடுத்து வரக்கூடிய நேயர் எதற்கான பதில் சொல்றாங்களா பாக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். இடாமல் வாழ்ந்தா வச்சுக்கலாங்களா?
1: இடாமல் வாழ்ந்தாலும் வச்சுக்கலாமா? காசாப்படமா நம்ம வச்சுக்கலாம்.
0: அதுக்கு முன்னாடி நீங்கள்
2: சிக்ஸுக்கு தகுந்த மாதிரி சொல்றேன்.
1: அப்படியா, இட்டு கெட்டார். நீங்க என்ன சொல்றீங்க? இடாமல்
2: இடாமல் வாழ்ந்தார். நானாதான் சொல்றேன் உண்மையிலேயே, இது நான் கேள்வி சொல்றது நானா சொல்றேன்.
0: இப்படி எல்லாரும் நம்மளா சொல்லி சொல்லிதான் பழமொழியை மாத்திட்டோம்.
1: அதாவது மறுவி மறுவி அப்படியே போயிருச்சு.
2: 26க்கு
1: ஏத்த மாதிரி பரவாயில்ல. அதாவது என்ன இதுக்கு அர்த்தம்னு சொன்னா நீங்க நிறைவு செஞ்சிருவீங்கன்னு நான் நம்புறேன், சரிங்களா?
2: இல்ல இல்ல, எனக்கு தெரிஞ்ச நான் சொல்றதா சொல்றேன். எப்படின்னா, இட்டு கொடுத்தவங்க எல்லாம் கெட்டு போனாங்க.
1: அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, இது வந்து நம்ம இப்ப காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம சொன்னாலுமே இன்னும் நிறைய இடங்கள்ல உதவி செய்யறவங்க இருந்துகிட்டே தானே இருக்காங்க, இல்லீங்களா? அதனாலதானே சொல்லுவாங்கல்ல, உதவி செஞ்சவங்க யாரும் கெட்டு போனதா சரித்திரம் இல்லை அப்படின்றதுதான் இதுக்கு பொருள். இப்ப சொல்லுங்க.
2: இல்ல இல்ல, அந்த பழமொழி கேள்வி கூட பட்டது இல்ல.
1: கேள்வி கூட பட்டது இல்ல. சரி, அப்ப நம்மளுக்கு வேற வேற பழமொழி கேட்டுருவோமா?
2: கேளுங்க.
1: சரி, இது கேள்விப்பட்டதே இல்லன்றீங்க. சரி, குப்பையில் கிடந்தாலும் பிற்பாதையை நீங்க நிறைவு செய்யுங்க. குப்பையிலே கிடந்தாலும்
2: மாணிக்கம்
1: மாணிக்கம் தான். எது பாட்சால வர மாணிக்கமா? அப்படியா?
0: சரி, இப்ப இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கீங்களே, உங்க பேர் ஊரை சொல்லவே இல்லையம்மா.
2: என் பேர் வந்து உமா மகேஸ்வரி, நான் வயலூர்ல இருந்து பேசுறேன்.
1: சிறப்பு உமா அவர்களே. அதாவது காலத்துக்கு எத்தால் போலதான் நான் பழமொழி சொல்லுவேன் அப்படி என்று.
2: நானாதான் சும்மா ஒரு தாலிக்கு பேசுறேன்
1: மேடம், வேற நல்லதுதான் நல்லதுதான், சரிங்களா?
0: குறையாத
1: பொருள் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அப்ப வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு அடுத்தடுத்து வரவங்க, எனக்கு தெரிஞ்ச மாணிக்கம் வைடூரியோ வைரோ எப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிதான்.
0: இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வண்ண கோலங்கள்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: வண்ண கோலங்கள் கேட்டு எழுந்திருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல. இன்னைக்கு பழமொழியோட தான் விளையாடிட்டு இருக்கோம், தமிழோடு விளையாடல. அடுத்தடுத்து வரக்கூடிய நேயர்கள் ரொம்ப சுவாரஸ்யமா வித்தியாச வித்தியாசமான பதில்களை சொல்லி அசத்துறாங்கன்னு தான் சொல்லணும். அடுத்து வரக்கூடிய நேயர் யார், எங்கிருந்து பாத்தலாம்? வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார், எங்கிருந்து?
3: ஜெகன்.
2: சொல்லுங்க ஜெகன், எந்த பழமொழிக்கு நீங்க பதில் சொல்றீங்க? எவரும் இல்லை, உதவி செஞ்ச கெட்டு போனவங்க யாருமே கிடையாது.
3: உதவி பண்ணவங்க யாருமே கிடையாது.
2: குப்பையிலே கிடந்தாலும் குன்றுமணி மங்காது.
3: அதோட குன்றுமணிதான்.
2: பண மதிப்பு எங்க இருந்தாலும் அது வந்து அதோட மதிப்பு எப்பொழுதுமே குறையாது.
4: வெற்றியாளரா மாறி இருக்கீங்க. அதனால நீங்க எங்களுக்கு நல்ல தோழன். பழமொழி சொல்றதெல்லாம் வந்து இது அடுத்ததுங்க, ஆனா நம்ம பண்பலையில எப்படியாவது பேசிடணுங்க. அதுக்காகவே எவ்வளவு முயற்சி எடுத்து எவ்வளவு ஒரு ஆர்வத்தோட அவங்களுடைய அந்த பேச்சுல தெரியற அந்த மகிழ்ச்சி சந்தோஷம்.
2: பாலிய பருவத்துக்கே போயிடுறாங்க அப்படின்னு தான்
4: சொல்றோம் இல்லையா. மறுபடியும் மறுபடியும் நீங்க இதெல்லாம் சொல்லும் போதெல்லாம் அவங்க ஃபர்ஸ்ட் சொன்ன பழமொழி தான் எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்குது. அடுத்து ஏதாவது பழமொழி வச்சிருக்கீங்களா?
2: இருக்கு இருக்கு. சரி நம்ம சொல்லிடலாம், அவங்க கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டு வரட்டும் சரிங்களா. அச்சாணி இல்லாத தேர். இது பிற்பாதி வந்து நிறைவு செய்யணும். அச்சாணி இல்லாத தேர், இதை வந்து பிற்பாதியை நிறைவு செய்யணும். இதற்கு பதில் தெரிஞ்சவங்க தொட்டுவாங்க 043-1 என்ற திருச்சி முன் இணைப்பை நோடு 2446.

0: நீங்க அச்சாணி இல்லாத தேர் வந்து பிற்பகுதியை நிறைவு செய்யுங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, நம்மளும் கூட கிட்டத்தட்ட அடுத்து ஒரு பாடலை கேட்டோம்னா நிகழ்ச்சியை நிறைவு செய்யற நேரம் வந்துடும்.
1: ஆமா, நிகழ்ச்சியை
0: எப்படியோ எப்படியோ அந்த பழமொழியை நான் தான் நிறைவு செஞ்சு வைப்பேன் அப்படின்னு.
1: இல்ல, நிறைய பேருக்கு என்னன்னா அச்சாணி அப்படின்னு சொல்லும் போது ஒரு திரைப்படம் ஞாபகம் வரும். என்ன படம் சொல்லுங்க, நிறைய படத்துல இந்த ஜோக் வந்திருக்கும்.
0: அது வேறையா
1: இருந்தாலும் முத்து திரைப்படத்துல வர்ற வடிவேல் காமெடி யாராலையும் மறக்க முடியாது அப்படிதான் சொல்லும். இதை வச்சுக்கிட்டே
0: வண்டி ஓடி அப்படி நடக்கும். இணைந்திருங்கள் நேர்களை FM ரெயின்போ 102.1 இது வண்ண கோலங்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.

0: அம்மா காருக்கு யார் அச்சாணி வச்சது
1: அப்படின்னு
0: வடிவேலு கேப்பாரு. அது மாதிரி அச்சாணி இல்லைன்னா வண்டி ஓடாது இல்லையா? அப்ப அந்த பழமொழியை அப்படியே நிறைவு செய்யுங்க பாப்போம்.
1: அதாவது அச்சாணி இல்லாத தேர் முச்சானும் ஓடாது.
0: சிறப்பு பாருங்க, முக்கியமானவங்க இல்லாங்க எந்த காரியமும் நடக்காது அப்படின்றது அதுக்கான பொருள். இன்னைக்கு வந்து நிறைய நேயர்கள் நம்ம நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே வித்தியாச வித்தியாசமான பதில்களும் சொன்னாங்க அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி.
1: நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த அனைத்து நேயர்களுக்குமே நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேர்களை அடுத்ததாக நாம் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம் பொன்மாலை. அதற்கு முன் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. இந்தியா இந்தோனேஷியா இடையே பல்வேறு துறைகளில் கையெழுத்தாகியுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் இருநாட்டு உறவும் மேலும் வலுப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோவுடன் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் IIM பெங்களூரு கிளை ஜகார்த்தாவில் அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் உணவு பாதுகாப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், உற்பத்தி ஆகிய துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயலாற்ற உள்ளதாக பிரதமர் கூறினார். நாட்டில் கிராமங்கள் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதன் மூலமே வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட முடியும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் விவசாயிகள் வேளாண் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் வகையில் பிரகதி திட்டத்தை இன்று அவர் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் 26,000 சிறு வேளாண் தொழில் முனைவோருக்கு மத்திய அரசு பயிற்சி அளிக்க உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழக அரசின் அனைத்து திட்டங்களும் பயனாளிகளுக்கு நேரடியாக சென்றடையும் வகையில் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், நிலுவையில் உள்ள அரசு நலத்திட்டங்களை உடனுக்குடன் நிறைவேற்ற வேண்டும் என்று அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் 5,90,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு அமைச்சர் வழங்கினார். தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் துறையின் பூம்புகார் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனையை மாநில சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியக வளாகத்தில் இன்று தொடங்கி வைத்தார். நாமக்கல்லில் திடக்கழிவு மேலாண்மை செழிப்பு திட்டத்தின் கீழ் பசுமை உர விற்பனையை மாநகராட்சி ஆணையர் இன்று தொடங்கி வைத்தார். இந்த செழிப்பு உரமானது 1 கிலோ 20 ரூபாய் வீதம் விற்பனை செய்யப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று 20:10 நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 6 மணிக்கு.

அந்தி மாலை வேளையில் தென்றலும் தேநீர் கோப்பையும் நம்மை ஆஸ்வாசப்படுத்த தீராத காதலோடு தெவிட்டாத தேனிசை ராகங்களை கேட்டு ரசிக்கலாம். இப்போது கவிதையும் கானமுமாய் பொன் மாலையில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இல்

0: எம்எஸ் விஸ்வநாதனின் செம்பில் குருவிக்கரம்பு இஷண்முகம் அவர்களின் வரிகளில் பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டீர்கள். அந்த 7 நாட்கள் திரைப்படத்திலிருந்து.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

இழைப்பாரும் இனிய மாலை வேளையில் உங்கள் மனம் மறுடி கொண்டிருப்பது பொன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. புள்ளி வைத்த வானப்பெண் கோலமிட மறந்தாளோ, வான் வீதியெங்கும் நட்சத்திரங்கள்.

0: ராஜேந்தர் இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடிய பாடல் கேட்டீர்கள். பூக்களை பறிக்காதீர்கள் திரைப்படத்திலிருந்து.
1: நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

5:15 நேரில் கேட்டிணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கவிதையும் கானமுமாய். இது பொன் மாலை. ஒப்பனை அதிகமென்று மேகத்தினுள் இளைப்பாறுகிறதோ அந்திவானம்,

நானே ராஜா நானே மந்திரி திரைப்படத்திலிருந்து பாடலொலித்தது. இளையராஜாவின் இசையமைப்பில் பி ஜெயச்சந்திரன், கே எஸ் சித்ரா குரல்களில். காற்றலைகளில் கவிதை தென்றலா இது பொன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நீ வீணையாய் என்னை மீட்ட என்னுள் நானுகிறேன்னடா.

இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கேட்டீர்கள். தம்பிக்கு எந்த ஒரு திரைப்படத்திலிருந்து? 5:25 நேர்கள் கேட்டு நின்றபோது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கவிதையும் கனமுமாய் இது பொன் மாலை. சொல்லாமலே நாம் வாழ்ந்த காதல் நிசப்தத்தின் அழகான மொழி, வெளி உலகம் அறியாது மனங்கள் மட்டும் ஒருங்கிணைந்தன.

0: காற்றலிகளில் கவிதை தென்றலாய் இது பொன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. தேன்பருக மலரை சுற்றி வரும் வண்ணத்தி பூச்சி போல உன் காதல் தேடி உன்னையே வட்டமிடும் காதல் பூச்சி நான்.
1: சிரித்தது அந்த நிலவு
2: அதுதான் எதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் ஒலித்தது வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையமைப்பில் டிசம்பர் பூக்கள் திரைப்படத்திலிருந்து. நேயர்களின் நினைவிற்கு நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்று மாலை 6:15 உணவே மருந்து புதுகை சித்த மருத்துவர் வி செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்களோடு. இன்றிரவு 7 இலக்கிய பேழை ஸ்லேட்டு குச்சி நூல் அறிமுகம் செய்கிறார் ஏ கௌசல்யா அவர்கள். தொடர்ந்து குழந்தைகள் நிறைந்த வீடு மழலை பேசுகிறார் பி அரவிந்த்ராஜ் அவர்கள். இன்றிரவு 7:25 வேளாண் தோழர்களுக்கான உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நீர்நிலைகளை பாதுகாப்போம் திருச்சி நீர்வளத்துறை மேனாள் உதவி செயற்பொறியாளர் கே ராஜகோபால் அவர்களுடன். காற்றலைகளில் கவிதை தென்றலாய் இது பொன் மாலை திருச்சேவம் ரெயின்போ 102.1 மனதின் வெறுமையையும் நிறைத்து விடுகிறாய் உன் நினைவில்.

கேட்டு பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சிவரஞ்சலி. பாடலுக்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார், பாடலை பாடியவர்கள் மனோ கே எஸ் சித்ரா, பாடலுக்கு வரிகள் வாலி. தோற்று மட்டும் போகவில்லை, தொலைந்தும் போய்விட்டேன் உன் ஒற்றை பார்வையில்.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பொன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்க்கெட் தீவனம் வழங்கும் உழவே தலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்க்கெட் தீவனம்.
3: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்க்கெட் தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.

காற்றலைகளில் கவிதை தென்றல இதுபோன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. கண்களோடு நீ கலந்ததிலிருந்து காத்திருப்பும் கடினம்தான்.

0: எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் இளையராஜாவின் இசையமைப்பில் வாலியின் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கேட்டீர்கள். செந்தமிழ் செல்வன் திரைப்படத்திலிருந்து.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: இழைப்பாரமீனிய மாலை வேளையில் உங்கள் மனம் மருடி கொண்டிருப்பது பொன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. விழிகளில் கலந்து இதயத்தில் நுழைந்து எழுதிடுவோம் ஒரு புது கவிதை.

0: நேரம் மாலை 6 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஜெய ஸ்ரீதுரைசாமி. இந்தியா இந்தோனேஷிய நாடுகள் தீவிரவாதத்திற்கு எதிராக பிராந்திய பாதுகாப்பு நடவடிக்கைகளில் இணைந்து செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஜகார்த்தா நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர், செயற்கை நுண்ணறிவு, கல்வி, புத்தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட மின்னணு பொது உள்கட்டமைப்பில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். முன்னதாக இந்தியா இந்தோனேஷியா இடையே பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாயின. தமிழகத்தில் பத்திரப்பதிவுத்துறையில் இணைய வழியில் வருகையில்லா ஆவணப்பதிவு அடுத்த மாதம் 17ஆம் தேதி முதல் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மாநில வணிக வரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இத்துறையில் லஞ்சம் ஊழலை முற்றிலும் ஒழிக்கவும் வெளிப்படையான நிர்வாகத்தினை உறுதி செய்யும் விதமாக அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினார். தமிழக அரசின் அனைத்து திட்டங்களும் பயனாளிகளுக்கு நேரடியாக சென்றடையும் வகையில் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், நிலுவையில் உள்ள அரசு நலத்திட்டங்களை உடனுக்குடன் நிறைவேற்ற வேண்டும் என்று அதிகாரிகளை அறிவுறுத்தினார். அரியலூர் மாவட்டத்தில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது தொடர்பாகவும் செவிலியர் கல்லூரி மற்றும் விடுதி கட்டடம் கட்டுவதற்கான இடம் தேர்வு செய்வது குறித்தும் ஆட்சித்தலைவர் திருமதி மிர்னாளினி இன்று ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் 5ஆம் கட்டளையில் செயல்பட்டு வரும் திறந்தவெளி நெல் சேமிப்பு மையத்தில் இன்று நேரிட்ட தீ விபத்தில் 5000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தீக்கிரையாயின. இச்சம்பவம் குறித்து கடையும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் குடிநீர் குழாய் இணைப்பு திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் கூட்டு குடிநீர் நீருந்து நிலையத்தை ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டத்தில் தமிழக அரசின் சமூக நல்லிணக்க விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் வரும் 31ஆம் தேதிக்குள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தகுந்த ஆவணங்களுடன் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று இரவு 10 மணிக்கு நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 7 மணிக்கு.

அறிவே அனைத்திலும் சிறந்தது. நம் மனம் அதற்கு அடங்கி நடந்தால் வாழ்வு சிறந்து விளங்கும். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆர்ப்பரிக்கவிருப்பது ஆரவாரம்.

பிரித்துக் கொண்டிருப்பது ஆறு வாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல. கால்நடை வளர்ப்போருக்கான அறிவிப்பு. அரியலூர் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு தடுப்பூசி முகாம் இம்மாதம் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. தடுப்பூசி குழு உங்க கிராமத்துக்கு வருகை தரும்போது தவறாம ஒத்துழைப்பு தருமாறும், 3 மாத கன்று முதல் சினை மற்றும் கறவை உள்ளிட்ட அனைத்து மாடுகளுக்கும் தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்றும், நோயை தடுக்கும் சிறந்த வழி வருடத்திற்கு 2 முறை தடுப்பூசி செலுத்துதல். எனவே கால்நடை வளர்ப்போர் இதனை கவனத்தில் கொண்டு பயன்பெறுமாறு அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்காங்க.

0: உணவு கலாச்சாரத்துல ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய மாற்றங்களால பல நோய் தாக்குதல்களுக்கு நம்ம ஆளாகிறோம்னு சொல்றாங்க. மாற்றங்கள் என்னைக்குமே மாறாதுதான், ஆனா எந்த மாற்றங்களும் நமக்கு நன்மை மட்டும்தாங்க செய்யணும். இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில ஆலோசனைகளுடன் இணையறாங்க புதுக்கோட்டை சித்த மருத்துவர் வி செந்தில்குமார் அவர்கள்.
1: அழல் அல்லது பித்தம், இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நெருப்பு, சூடு. நாம சாதாரணமா சொல்லக்கூடிய சூட்டு உடம்பினர், சூட்டு உடம்பு அப்படின்னாக்க உடல் சூடாக தெளிவா தெரியும். இந்த சூடு நெருப்பு அப்படின்னாலே அதோடைய தன்மை என்ன அப்படின்னா எல்லாவற்றையும் அழிப்பது. அப்ப இவருடைய உடல் எப்படி இருக்கும் அப்படின்னம்னாக்க பெரிய அளவுல வந்து சதைப்பிடிப்போட இருக்க மாட்டார்கள். ஏன்னா தசைகள்லாம் அழிந்து போன ஒரு சூழ்நிலையில அவருடைய உடல் வந்து இருக்கும். அதிகமாக கோவப்படக்கூடிய தன்மையும், அதாவது கரார்ான ஒரு பேச்சு தன்மையும் வந்து இருக்கும். நிறம் அப்படின்னு பார்த்தா நெருப்பு நிறம், சின்ன நிறம் அல்லது மஞ்சள் நிறம், கருப்பும் சிவப்பும் கலந்த நிறம், மா நிறம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த உடல்காரங்களும் சொல்லுவாங்க. உடம்புல வந்து சதைப்பிடிப்பு இருக்காது, மெலிந்த உடலாகத்தான் இருக்கும். இவர்கள் வந்து பசியை தாங்கக்கூடிய வன்மை குறைவாக இருக்கும். இவர்களுக்கு சீக்கிரம் பசிக்கும், எவ்வளவு சாப்பிட்டாலுமே உடம்புல வந்து சத்துக்கள் சேராது அப்படின்னு வந்து சொல்றோம்ல, அந்த மாதிரி எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்பு வந்து அதே இதாத்தான் வந்து இருக்கும். இவங்களுடைய உடம்புல வந்து முடி குறைவாகவே இருக்கும், தலைமுடி நல்ல வளர்ச்சியோட இருக்கும். இன்னும் பித்தம் அதிகமாச்சு அப்படின்னா எளிதில் வந்து நரை விழுகக்கூடிய ஒரு தன்மை உண்டு. இவர்களுக்கு ஆகக்கூடிய உணவு சூட்டினை உண்டு பண்ணக்கூடிய உணவுகளை தவிர்த்து மற்ற உணவுகளை சாப்பிடலாம். எந்தெந்த உணவுகள் சூட்டினை உண்டு பண்ணும் அப்படின்னா எதெல்லாம் வந்து கார்ப்பு சுவையுடன் கூடியதோ அவையெல்லாம் சூட்டினை வந்து உண்டு செய்யும். கார்ப்பு சுவை அப்படிங்கிறது உரைப்பு, உரைக்குது அப்படின்னு நம்ம சொல்றது அந்த உரைப்பு தன்மையோட மிளகு மிளகாய் இந்த மாதிரி. அப்ப இதெல்லாம் வந்து இவங்க நேர்த்திக்கிறணும். அப்ப நேர்த்திக்கிறணும் அப்படின்னம்னா முழுமையாக நிறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கார்ப்பு தன்மையை நீக்கக்கூடிய பொருள்களோட சேர்த்து தொடர்ந்து வந்து, அல்லது அந்த பித்தத்தை குறைக்கக்கூடிய பொருட்களோட சேர்த்து சாப்பிட்டு வரலாம். இன்னும் வந்து உரைப்பு இல்லாத ஒரு சில பொருட்களும் வந்து பித்தத்தினை அதிகப்படுத்தும். அவற்றின் நிறங்களின் அடிப்படையில வந்து கண்டுபிடிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செந்நிறம், நெருப்பின் நிறம் செந்நிறம். அதே மாதிரி இந்த காய்கறிகள்லாம் சிகப்பா இருக்கோ செந்நிறத்துல இருக்கோ அந்த நிறங்களுடைய காய்கறிகள் வந்து சூட்டினை வந்து உண்டு பண்ணும். இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா தொடர்ந்து அந்த காய்கறிகளை சாப்பிட்டு வந்தா நம்மளுக்கு ஒரு வாயில வந்து ஒரு விதமான கசப்பு சுவையை வந்து உண்டு பண்ணும். இந்த கசப்பு சுவை தோன்றுச்சுன்னா அந்த உணவுப் பொருள் வந்து பித்தத்தை அதிகப்படுத்துகிறது என்று பொருள். அப்ப அதை நம்ம வந்து நிறுத்திக்கின்றலாம். ஒரு உதாரணத்துக்கு அதை சொல்லணும் அப்படின்னா கேரட், நம்ம கேரட் வந்து செந்நிறமா இருக்கும் ஆனா இனிப்பாகத்தான் இருக்கும். ஒரு முறை சாப்பிட்றப்ப இனிப்பாக இருக்கும், தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னம்னாக்க நாக்கில் வந்து ஒரு கசப்பு சுவை வந்து அது உண்டு பண்ணும். அப்போ நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கின்றலாம். இன்னும் ஒரு சில உணவுகள் வந்து கண்கள் எரிச்சலை வந்து உண்ணு பண்ணும். இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து சூட்டை வந்து அதிகப்படுத்தக்கூடிய பொருட்கள். அப்படி இவங்களுக்கு ஆகாத பொருட்கள்னு பார்த்தோம் அப்படின்னம்னாக்கா மாங்காய், மாம்பழம், பப்பாளி, இப்போ வாழைப்பழம். வாழைப்பழத்தில் முக்கியமான பழம் வந்து பச்சை வாழைப்பழம். இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ஆகாது. காரமான உணவுப் பொருட்கள்னா எல்லாமே நம்ம சொல்லிக்கின்றோம், மிளகு, பெருங்காயம். பெருங்காயத்தோட வாடை பத்திரத்தாலே வந்து இவங்களுக்கு வந்து அந்த பித்தத்தை வந்து அதிகப்படுத்தும். பித்தம் அதிகமாகுது அப்படின்னாக்க உங்களுக்கு தும்மலை வந்து உண்டு பண்ணும், தும்மலை உண்டு பண்ணும். ஒரு சிலருக்கு வந்து ஒரு நீர் எரிச்சலை உண்டு பண்ணும், ஒரு சிலருக்கு வந்து ஆசன வாயில எரிச்சலை வந்து உண்டு பண்ணும். இந்த மாதிரி தன்மைகள்லாம் வந்து இந்த பொருட்கள் வந்து உண்டு பண்ணும். அப்போ இதை வந்து இவங்க தவிர்க்கிறது வந்து நல்லது, அல்லது இதை கூட எதிர்பொருட்களை வந்து சேர்த்துக்கணும். அப்போ இதை கூட எதிர்பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னாக்க கொத்தமல்லி, நம்ம தனியான சொல்லும்ல அந்த கொத்தமல்லி விதை, இது வந்து சரியான ஒரு எதிர்பொருள். பால், நெய் இதெல்லாம் வந்து பித்த உடம்புக்காரங்களுக்கு

0: உணவுப் பொருட்கள். அதே மாதிரி இவங்க கட்டாயம் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். எண்ணெய் தேய்த்து குளித்தால் மட்டும்தான் இந்த சூட்டை வந்து குறைக்க முடியும். இந்த உணவுப் பொருட்களை வரக்கூடிய அல்லது வேலை செய்யறதுல வரக்கூடிய இந்த சூட்டை வந்து இவங்க வந்து குறைக்க முடியும். உணவுப் பொருட்களை நல்ல உணவுப் பொருட்கள்னு பார்த்தோம் அப்படின்னாக்க இவங்களுக்கு குளிர்ந்த உணவுகள் தான். தயிர் இவங்க சேர்த்து கொள்ளலாம். நல்லா வந்து உடம்பு வந்து குளிர்ச்சியை வந்து உங்களுக்கு இந்த தயிர் வந்து கொடுக்கும். ஆனாலும் வாதம் இருந்தது அப்படின்னா இதை வந்து அவங்க வந்து சேர்க்க முடியாது. நெய் வந்து தாராளமாக சாப்பிட்லாம், வெண்ணெய் சாப்பிட்லாம். இதெல்லாம் சாப்பிட்றப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன எரிச்சல் அந்த உணர்வுகள்லாம் வந்து கட்டுக்குள்ளே வரும். இவங்க வந்து தினமும் வந்து தலைக்கு குளிக்கணும். அப்படி குளித்தா மட்டும்தான் அந்த சூடு வந்து கட்டுக்குள்ளே இருக்கும். இவர்கள் அதிகம் எடுத்துக்கொள்ளக்கூடியது சீரகம் ஊறிய நீர், இதை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி குடிக்கக்கூடிய நீரில் வந்து நன்னாரி வேர்ணை போட்டு எடுத்துக்கலாம். கோடை காலத்தில் இவங்களுக்கு அந்த தாகம் வந்து அதிகமாக இருக்கும், வேர்வை வந்து அதிகமாக இருக்கும், உடம்பு சூடு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா இந்த உடம்புக்காரங்களுக்கு வரக்கூடிய அந்த வெப்ப நோய்களை வந்து தவிர்க்கலாம்.
1: பித்த உடம்புக்காரவங்க தவிர்க்க வேண்டிய உணவுகளை பத்தி இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க புதுக்கோட்டை சித்த மருத்துவர் வி. செந்தில்குமார் அவர்கள்.

ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல. சுய உதவிக்குழு உற்பத்தி பொருள் கண்காட்சி மற்றும் விற்பனை நம்ம திருச்சி கண்டோன்மெண்ட் பூமாலை வணிக வளாகத்தில் இன்று தொடங்கி நாளை மறுநாள் 9ஆம் தேதி வரைக்கும் காலை 10 மணியிலிருந்து மாலை 8 மணி வரைக்கும் நடைபெறுது. பெண்களால் தயாரிக்கப்படக்கூடிய அனைத்து வகையான தரமான பொருட்களையும் வாங்கி செல்ல அழைப்பு விடுத்திருக்காங்க. மேலும் தொடர்புக்கு 9791154312

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு, வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னிலையில் 8 ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தில் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி வலியுறுத்தியுள்ளார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் 25% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படாததால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு, வேளாண்மை, அரிய வகை கனிமங்கள், எஃகு, கடல்சார் பொருளாதாரம், வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் 8 முக்கிய ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. ஜகார்த்தாவில் இன்று இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியாந்தோ, பிரதமர் திரு நரேந்திர மோடி இடையே ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பின் இரு தலைவர்கள் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்திய மேலாண்மை கல்விக் கழகத்தின் கிளையை ஜகார்த்தாவில் அமைப்பதற்கும் இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளன. உற்பத்தி, உணவு பாதுகாப்பு மற்றும் மின்னணு தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தவும் இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. ஒப்பந்தங்கள் கையெழுத்தான பின் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசிய அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோ, இந்தியா தங்களின் நம்பிக்கை மிகுந்த நட்பு நாடு என்றும், பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பசுமை பரப்பை அதிகரித்து தூய்மையான இந்தியாவை உருவாக்க மாணவர்கள் உறுதியேற்க வேண்டும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி வலியுறுத்தியுள்ளார். கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியில் தூய்மை இயக்க இந்தியா நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர், அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தில் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இலவச மரக்கன்றுகளையும் அவர் வழங்கினார். அதிக அளவு கார்பன் வெளியேற்றத்தால் சுற்றுச்சூழல் பாதிப்படைந்து வருவதாகவும், இதனை கட்டுப்படுத்த அதிக அளவில் மரங்களை வளர்க்க வேண்டியது அவசியம் என்றும் திரு சுரேஷ் கோபி கூறினார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் 25% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், MRP விலையிலேயே மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட வேண்டும் என்றும், கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கும் ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவதாகவும் கூறினார்.
1: டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 25% ஊதிய உயர்வு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதன்படி உதவி விற்பனையாளர்களுக்கு 14,000 ரூபாயிலிருந்து 17,925 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்கப்படும். விற்பனையாளர்களுக்கு 15,530 ரூபாயிலிருந்து 19,413 ரூபாயாக ஊதியத்தை உயர்த்தப்படுகிறது. சூப்பர்வைசர்களுக்கு 17,850 22,313 ரூபாயாக ஊதியங்கள் உயர்த்தி வழங்கப்படுகிறது. அந்த ESI-யும் இனிமேல் வந்து அப்ரூவ் பண்ணணும் அந்த ஊழியர்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. இதன் மூலம் 10.74 கோடி ரூபாய் கூடுதலாக அந்த ஊழியர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி மொத்தமாக 553.72 கோடி ரூபாய் ஊதியத்துக்காக ஒதுக்கப்படுகிறது. MRP-க்குள்ள இருக்கிற அரசு என்ன சொல்லியிருக்கோ அந்த விலையில மட்டும்தான் விற்கணுங்கிறதுக்கான முன்னெடுப்பு தான் இது. MRP-க்கு மேல அரசு நிர்ணயித்த தொகைக்கு மேல மதுபானங்கள் விற்றால் பணி நீக்கம் வரைக்கும் அதை செல்லும்.
0: மதுபான பார்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட மாட்டாது என்றும், மதுபானங்களின் விலை உயர்த்தப்படாது என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். இணைய வழியில் ஆவணங்களை சமர்ப்பித்து பத்திரப்பதிவு செய்யும் நடைமுறை

0: அடுத்த மாதம் 17ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று தமது துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இதை தெரிவித்த அவர், வீட்டு மனைகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் ஆகியவற்றின் முதல் விற்பனைக்கு எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த புதிய நடைமுறையை கொண்டு வருவதற்கான வழிமுறைகள் குறித்தும் தொழில்நுட்ப கட்டமைப்பை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் அதிகாரிகள் அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த புதிய நடைமுறை மூலம் பொதுமக்கள் தங்களுக்கு வசதியான நேரத்தில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சமர்ப்பித்து பதிவு செய்து கொள்ள முடியும் என்று அவர் கூறினார். இதனால் அலுவலகங்களில் கூட்ட நெரிசல் கணிசமாக குறையும் என்றும், அலுவலகங்களுக்கு இடையேயான பணிச்சுமை சமநிலைப்படுத்தப்பட்டு பத்திரப்பதிவுகள் விரைவாக நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். பத்திரப்பதிவுக்காக பொதுமக்கள் அலுவலகங்களில் காத்திருக்க வேண்டிய நிலை மாறும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் உள்ள கீழமை நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்கள் இல்லாததால் வழக்கு விசாரணை பாதிக்கப்படுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவதற்கு தாமதம் ஏற்படும் சூழ்நிலையில் இதற்கான மாற்று ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தாவிக அரசு பொறுப்பேற்று 2 மாதங்கள் கடந்த பிறகும் அரசு வழக்கறிஞர்கள் முழுமையாக நியமிக்கப்படாததால் கீழமை நீதிமன்றங்களில் 100க்கணக்கான வழக்குகள் தேக்கமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசு வழக்கறிஞர்களை மட்டுமே நம்பியிருக்கும் ஏழை எளிய மக்களின் சட்ட பாதுகாப்பிற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி பவ்யா தண்ணீரு தெரிவித்துள்ளார். இன்று உதகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்கள் 6 உள்ளிட்ட நீர்நிலைகளில் குளிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளார்.
2: டுடே மார்னிங் 7:00 வந்து நமக்கு ஒரு 775 mm டிஸ்ட்ரிக்ட் மொத்தமா டோட்டல் எம்எம் வந்து 775 mm ரெக்கார்ட் ஆயிருக்கு. தட் இஸ் ஆன் ஆவரேஜ் ஆஃப் 25 mm ஈச் இதுல. ஏரியாஸ்ல பார்த்தா நமக்கு கூடலூர் அண்ட் பந்தலூர் தாலுக்ஸ்ல வந்துட்டு தான் லாஸ்ட் 2 days ஹெவி ரெயின் இருக்கு. ஊட்டியில சில ஏரியாஸ்ல இருக்கு. எப்பவுமே இருக்கிற மாதிரி நமக்கு அவலாஞ்சி சைட் அப்பர் பவானி சைட் கொஞ்சம் ஹெவி ரெயின். சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ கூடலூர் பகுதியில இருக்கிற எல்லா ஆத்துல வந்துட்டு நம்ம ஸ்விம்மிங் அது போகக்கூடாதுன்னு எப்பவுமே நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுவோம் மக்களுக்கு. அதே மாதிரி இந்த வாட்டி கூட ரெய்னி சீசன் அப்போ தயவுசெய்து ஆத்துல வந்து இதர் ஸ்விம்மிங் பண்றதுக்கோ இல்லையா பாத் பண்றதுக்கோ வேற எந்த விளையாடுறதுக்கோ வந்து பசங்க இல்லைன்னா எனிபடி ஆஃப் எனி ஏஜ் ப்ளீஸ் தயவுசெய்து போக வேண்டாம். பிகாஸ் இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் டியூரிங் ரெய்னி சீசன். அதர்வைஸ் நாங்க ப்ரிகாஷனரி போர்ட்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் அது நாங்க பண்றோம்.
0: தமிழகத்தை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும், ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சியாளர்களுக்கான நேரடி சேர்க்கை வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி திவ்யஸ்ரீ தெரிவித்துள்ளார். மதுரையில் போக்குவரத்து துணை ஆணையாளர் வனிதா தலைமையில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் கெலவரப்பள்ளி அணைப்பகுதியில் தென்பெண்ணை ஆற்றில் ரசாயன கழிவுநீர் நுரைகள் செல்லும் இடங்களில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் டாக்டர் ராஜு இன்று ஆய்வு மேற்கொண்டாா். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் 559 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் கூட்டு குடிநீர் திட்டத்தின் ஒரு பகுதியாக நீர் உந்து நிலையத்தை

0: மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று பார்வையிட்டார். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கூட்டரங்கில் இன்று காலை மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் ஆட்சியர் சரண்யா அரி முன்னிலையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 10 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு, வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னிலையில் 8 ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தில் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி வலியுறுத்தியுள்ளார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் 25% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படாததால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தொடர்கிறது ஆரவாரம்.
2: Less premium, more bonus. Most suitable for your loved ones. RPLI, nothing better than this.
3: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
4: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதி.

ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம். நேர்லே இன்றிரவு 7 மணிக்கு இலக்கிய பேளையில் ஸ்லேட்டு குச்சி நூல் அறிமுகம் செய்கிறார் ஏ கௌசல்யா அவர்கள். தொடர்ந்து குழந்தைகள் நிறைந்த வீடு மழலை பேசுகிறார் பி அரவிந்த்ராஜ் அவர்கள்.

அர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவார் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. பிராந்திய இளைஞர் வானியல் மற்றும் விண்வெளி அறிவியல் மாநாடு ஒய்ஏஎஸ்எஸ்சி 2026 தமிழ்நாடு வானியல் மற்றும் அறிவியல் சங்கம் டாஸ் இணைந்து கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்து இளங்கலை மாணவர்களும் பங்கேற்க அழைப்பு விடுத்திருக்காங்க. இதில் கட்டுரை, சுவரொட்டி விளக்க காட்சிகள், வானியல் குறும்பட தயாரிப்பு, வானியல் புகைப்படக்கலை, புதுமையான விண்வெளி தொடர்பான விளையாட்டுகளோட உருவாக்கம் ஆகியவை ஒய்ஏஎஸ்எஸ்சி 2026 மண்டல மற்றும் மாநில அளவில் நடத்தப்பட இருக்கு. இதற்கு இணைய வழியா முன்பதிவு செய்வதற்கான இணையதள முகவரி tas.in/oasse-2026. இணையவழி பதிவிற்கான இறுதி நாள் இம்மாதம் 14ஆம் தேதி. பிராந்திய அளவில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய சிறந்த திட்டங்கள் மாநில அளவில் மாநாட்டிற்கு பரிந்துரை செய்யப்படும். இதில் மாணவர்கள் சிறந்த பங்களிப்பிற்காக அங்கீகாரமும் பெறுவாங்க.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேயர்களே, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில்
4: பிஎச்எல் டிஃபென்ஸ் ரயில்வே ஷிப்யார்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் தொழில் வாய்ப்புகளை தெரிந்து கொள்ளலாம்.
3: திருச்சிராப்பள்ளி எம்எஸ்எம்இ கிளையின் தலைவர் என் கனகசபாபதி அவர்கள் நேரலையில் உங்களோடு. உங்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற அழைக்கலாம் -431 என்ற திருச்சியின் இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றும் 240-6-102-1. வாட்ஸ்அப் எண் வழியாகவும் உங்களின் கேள்விகளுக்கு விடைபெறலாம். அதற்கான எண்கள் 938-546-102-1.

0: அர்ப்பணித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம். அடுத்ததா வானிலை முன்னறிவிப்பு தெரிஞ்சுக்கலாம். சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக நாளை மறுநாள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தமிழக கடலோர பகுதிகளில் இன்றும் நாளையும், தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் நாளை தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், அரபிக்கடல் பகுதிகளில் அநேக பகுதிகள் மற்றும் தெற்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
1: நிறைவு பெறுகிறது இன்றைய ஆரவாரம்.

0: நேரம் இரவு 7 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய வீரர்களுக்கான ஆடைகளை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இன்று அறிமுகம் செய்தார். புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்று பேசிய அவர், சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஜவுளி வகைகளை ஊக்குவிக்கும் விதமாகவும் இயற்கை இழைகள் சார்ந்த துறைகள் இந்தியாவின் திறனை வெளிப்படுத்துவதை நோக்கமாக கொண்டும் இந்த ஆடைகள் சணல் விஸ்கோஸ் மூலம் தயாரிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். தமிழக திருக்கோவில்களின் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவானைக்காவல் பகுதிகளில் பொதுமக்கள் குறைதீர் நாள் முகாமில் மனுக்களை பெற்றுக்கொண்ட பின்னர் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் நாட்களில் மணிகண்டம் அந்தநல்லூர் பகுதிகளில் முகாம்கள் நடத்தப்படும் என்றார். ஸ்ரீரங்கம் கிழக்கு கோபுரவாசல் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றார். சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 60 வார்டுகளில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி வரும் 17ஆம் தேதி தொடங்கி இம்மாத இறுதி வரை நடைபெற உள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு லலித் நீலம் தெரிவித்துள்ளார். வீட்டுப்பட்டியலில் கணக்கெடுக்கும் பணியானது அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். மதுரையில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு முகாம் போக்குவரத்து துணை ஆணையர் திருமதி வனிதா தலைமையில் இன்று நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான ஆட்டோ ஓட்டுநர்கள் பங்கேற்ற இம்முகாமில் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரை பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 400 கிலோ பீடி இலைகளை வடபாகம் காவல்துறையினர் இன்று பறிமுதல் செய்தனர். இக்கடத்தல் சம்பவத்தின் பின்னணியில் உள்ளவர்கள் யார் என்றும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று 10 மணிக்கு நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 8 மணிக்கு.
2: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
3: இலக்கிய பேழை. வணக்கம் நேயர்களே. பார்வைக்கு பொருள் சமைத்து, கற்பனைக்கு களம் அமைத்து, சிந்தனைக்கு சிறகு முளைத்தொரு கவிதையை அழகுடன் படைத்த கவிஞனின் நூல் குறித்து பி அரவிந்தராஜ் அவர்கள்.
4: குழந்தைகள் நிறைந்த வீடு, ஹைகு கவிதைகள் அடங்கிய தொகுப்பு நூல். இதன் ஆசிரியர் நா முத்துக்குமார். ஒரு மனிதன் இறந்த பிறகும் அவன் எழுதிய வார்த்தைகளின் வழியாகவும் அவன் விட்டுச் சென்ற நினைவுகளின் வழியாகவும் வாழ முடியும் என்பதை நிரூபித்தவர் கவிஞர் நா முத்துக்குமார். குழந்தைகளின் உலகத்தை குழந்தைகளின் பார்வையிலே ரசித்து பார்த்தவர். பெரியவர்கள் மறந்து போன சிறு சிறு மகிழ்ச்சிகளையும் வாழ்க்கையின் நுட்பமான உணர்வுகளையும் எளிமையான மொழியில் பதிவு செய்தவர். திரைப்பட பாடல்களில் கோடிக்கணக்கான மக்களின் இதயத்தை வென்ற அவர். தனது கட்டுரைகள் நூல்களின் மூலம் சிந்திக்கவும் வாழ்க்கையை நேசிக்கவும் கற்றுக் கொடுத்தார். சில கவிதைகள் மிக சில சொற்களிலே வாழ்க்கையின் பெரும் உண்மைகளை நம் மனதில் பதிய வைக்கின்றன. அவ்வகையில் அமைந்த வரிகள்தான் இவை. இன்று வேண்டாம், நாளை வா நிலா, ஊட்டுவதற்கு சோறில்லை என்று கூறுகிறாள். இது வெறும் உணவு இல்லாத நிலையை மட்டும் சுட்டிக்காட்டவில்லை. தன் குழந்தையின் பசியை போக்க முடியாத ஒரு தாயின் உள்ளார்ந்த வேதனையையும் வெளிப்படுத்துகிறது. அதே நேரத்தில் கவிஞர் இல்லை என்று மட்டும் கூறி முடிக்கவில்லை. இன்று வேண்டாம், நாளை வா நிலா என்று சொல்கிறார். இதில் ஒரு நம்பிக்கை ஒளி இருக்கிறது. இன்று இல்லாவிட்டாலும் நாளை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது என்ற சிந்தனை வெளிப்படுத்துகிறது. அடுத்த ஒரு கவிதை, காற்று பறித்து போட்டது, தரையெல்லாம் நட்சத்திரங்கள், வேப்பம்பூக்கள். இந்த கவிதை வரியில் ஒரு அழகிய இயற்கை காட்சி நம் கண்முன் விரிகிறது. வேப்ப மரத்தில் பூத்திருந்த சிறிய வெண்மையான பூக்களை காற்று உதிர்த்து விடுகிறது. அவை

0: தரையில் சிதறி கிடக்கின்றன. இந்த காட்சியை பார்த்த கவிஞர் அவற்றை வெறும் பூக்களாக பார்க்கவில்லை. வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்கள் பூமிக்கு வந்து விழுந்து கிடப்பதைப் போல கற்பனை செய்கிறார். மற்றவர்கள் பூக்களை கண்ட இடத்தில் கவிஞன் நட்சத்திரங்களை காண்கிறான் என்பதே இந்த கவிதையின் ஆழமான அழகும் பார்வையுமாகும். குழந்தையின் அழுகை நிறுத்துவது என்பது பெரும் போராட்டம்தான். தெனாலிராமன் திரைப்படத்தில் கூட வடிவேல் அவர்கள் குழந்தையின் அழுகையை நிறுத்துவதற்கு மிகவும் சிரமப்படுவார். அப்படியெல்லாம் சிரமப்பட வேண்டாம், நா முத்துக்குமார் நல்ல யோசனை சொல்கிறார். யாரும் கவனிக்காததை உணர்ந்த சிறுவன் அழுகையை நிறுத்துகிறான். பொதுவாக குழந்தை அழுவதற்கு என்ன காரணமாக இருக்கும்? வலி, பசி அல்லது ஏதாவது ஒரு தேவையா இருக்கலாம். ஆனால் பல நேரங்களில் குழந்தையின் அழுகை என்பது தன்னை சுற்றியுள்ளவர்களின் கவனத்தை ஈர்க்கும் ஒரு மொழியாகவும் அமைகிறது. அடுத்த ஒரு கவிதை, இடிந்த வீட்டில் புதிய வீடு கட்டியது சிலந்தி. நாம் பொதுவாக ஒரு வீடு இடிந்து விழுந்தால் அதை இழப்பு, அழிவு, சோகம் ஆகியவற்றின் அடையாளமாக நம்ம பார்க்குறோம். ஆனால் கவிஞர் அதே இடத்துல ஒரு சிலந்தி வலை பின்னுவதை பார்க்கிறார். அந்த வலை அவருக்கு ஒரு புதிய வீடாக தெரிகிறது. இங்கே இடிந்த வீடு என்பது வெறும் கட்டடத்தை மட்டும் குறிக்கவில்லை, அது வாழ்க்கையில் ஏற்படும் தோல்விகள், இழப்புகள், உடைந்த கனவுகள், சிதைந்த நம்பிக்கைகள் ஆகியவற்றின் குறியீடாகவும் கொள்ளலாம். சிலந்தி நமக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால், எது அழிந்தாலும் முயற்சி அழிந்துவிடக்கூடாது என்பது நமக்கு வலியுறுத்துகிறது. அடுத்த ஒரு கவிதையில் பார்த்தோம் என்றால், எந்த விருந்தாளிக்கும் கத்தாதை காக்கையே எங்களுக்கே உணவில்லை. இந்த கவிதை ஒரு குடும்பத்தின் வறுமையை மட்டும் பேசவில்லை, சமூகத்தில் பலர் வாழும் பொருளாதார நெருக்கடிகளையும் சுட்டிக்காட்டுகிறது. ஒரு காலத்தில் விருந்தினர் வருவது மகிழ்ச்சியாக கருதப்பட்டது. ஆனால் வறுமை காரணமாக விருந்தினரின் வருகையே ஒரு கவலையாக மாறிவிடுகிறது. இதுவே இந்த கவிதையின் சோகமான உண்மை. இந்த கவிதை வறுமையின் தாக்கத்தை மிகவும் எளிமையாகவும் ஆழமாகவும் வெளிப்படுத்துகிறது. விருந்தினரை வெறுப்பதால் அல்ல, விருந்தோம்ப முடியாமல் வறுமையால்தான் காக்கையிடம் கத்தாது என்று கூறுகிறான். உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் நாம் பார்த்தும் பார்க்காமலும் கடந்து போயிருப்போம். அந்த ஒரு சிறிய விஷயத்தை இலக்கியமாக மாற்ற முடியுமா என்று எனக்கு வியப்பாக இருக்கும். நான் முத்துக்குமாரின் புத்தகத்தை வாசிக்கும் போது அப்படி ஒரு கைக்கூதான் இது. பூட்டிய ரேஷன் கடையிலும் சர்க்கரைக்கு கியூ, எறும்புகள். அடுத்த ஒரு கவிதையில், நூறு நூறு தும்பிகள் தாள பறக்கின்றன, தூரத்தில் இருண்ட வானம். இந்த கைக்கூ கவிதை இயற்கையின் ஒரு சிறிய நிகழ்வை நுட்பமாக பதிவு செய்து கவிஞர் வெறும் காட்சியை மட்டும் கூறவில்லை, இயற்கையின் மொழியை வாசித்து காட்டுகிறார். மேலும் கவிதையில் மலை என்ற சொல் எங்கும் இல்லை, ஆனால் வாசகர் மனதில் மலையின் வருகையை தெளிவாக உணர்த்துகிறது. இதுவே கைக்கூவின் நுட்பம். பொருட்படுத்தாம் மனிதர்களை நாற்றத்தால் அரைந்தது குடல் சரிந்த நாய். இது வெறும் ஒரு நாயின் சடலத்தை பற்றிய வர்ணனை அல்ல, இது மனித சமூகத்தின் அலட்சியத்தையும் மனிதநேய இழப்பையும் சுட்டிக்காட்டும் கவிதையாகும். அடுத்த ஒரு ஹைக்கூவில், சன்னல் கம்பியை வளைத்தது திருடன் அல்ல நிழல். முதலில் இந்த கவிதை ஒரு காட்சியை நம் கண்முன் நிறுத்துகிறது. ஒரு வீட்டின் சன்னலில் கம்பிகள் உள்ளன. சூரிய ஒளி அல்லது மங்கலான வெளிச்சத்தில் அவற்றின் நிழல் சுவரில் விழுகிறது. அந்த நிழலின் தோற்றம் சன்னல் கம்பிகள் வளைந்துவிட்டது போல ஒரு மாயையை உருவாக்குகிறது. அந்த காட்சியை பார்த்த கவிஞர் சன்னல் கம்பியை வளைத்தது திருடன் அல்ல நிழல் என்று கூறுகிறார். சந்தேகம் பல நேரங்களில் நிழலைப் போல இருக்கும். உண்மையை விட கற்பனையே நம்மை அதிகம் பயன்படுத்தும். நாம் காண்பது அனைத்தும் உண்மையல்ல.
1: கவிஞர் நா முத்துக்குமார் அவர்களின் குழந்தைகள் நிறைந்த வீடு குறித்து பகிர்ந்து கொண்டார் வி அரவிந்தராஜ் அவர்கள். ஒரு கரும்பழகையில் ஸ்லேட்டுக்குச்சியின் கிறுக்கல்கள் போல் நம் வாழ்க்கையில் குழந்தையின் செயல்கள் ரசிக்கக்கூடியவை. இப்பொழுது ஸ்லேட்டுக்குச்சி நூல் குறித்து கூற இணைகிறார் ஏ கௌசல்யா அவர்கள்.
2: ஸ்லேட்டுக்குச்சி, ஆசிரியர் சக முத்துக்கண்ணன். சிலேட்டுக்குச்சின்னே நம்மளுக்கு ஞாபகம் வரும், நம்ம பள்ளியில படிக்கும் போது சிலேட்டு வச்சு எழுதுலாம் ஞாபகம் வரும். அந்த மாதிரி பள்ளி சார்ந்த அனுபவங்களை அவர் குழந்தையா இருந்ததையும் அவர் இப்ப ஆசிரியரா இருக்கிறத பத்தியும் அனுபவங்களை தொகுத்து கட்டுரையா எழுதியிருக்காரு. இவரோட முதல் நூல் இது. இவர் எந்த ஊரு சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரையில இருக்கக்கூடிய கூடலூரை சேர்ந்தவர். மாற்றுக்கல்வி செயல்பாடுகளில் ஆர்வம் உள்ளவர். ஆசிரியர் மாணவர் உறவில் சுவாரஸ்யமான பலவற்றை சமூக வலைதளங்களில் எழுதி வரும் அரசு பள்ளி ஆசிரியர்.

0: திருநூல் வந்து மொத்தம் 17 கட்டுரைகளை இருக்கு. ஆனா இதுல இருக்கிறது எல்லாத்தையும் படிக்கும்போது நம்மளுக்கு சிறுகதையை படிக்கிற மாதிரி இருக்கும். சின்ன சின்னதா இருக்கும், வார்த்தைகள்லாம் ரொம்ப எளிமையா இருக்கு. பள்ளி குழந்தைகளை பத்தி இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் ஆர்வமா படிக்கிற மாதிரி இருக்கு. உதாரணத்துக்கு பட்ட பெயர்கள்னு ஒரு தலைப்புல ஒரு கதை மாதிரி எழுதியிருக்காரு. அதாவது நம்ம ஸ்கூல் படிக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஆசிரியர்களுக்கெல்லாம் பட்ட பெயர் வச்சு பேசுவோம். அந்த மாதிரி ஒரு பையன் வந்து ஒரு ஆசிரியருக்கு பேர் வைக்கிறான். என்ன பேர்னு பாத்தீங்கன்னா தொக்குச்சியம்னு சொல்றாங்க. தொக்குச்சியம்னா நம்ம இந்த சுழியம் சொல்லுவோம்ல, ஒரு ஸ்வீட், அந்த ஸ்வீட்டோட பேரு தொக்குச்சியம்னு அவங்க ஊர்ல இருக்கு, அரியலூர் பக்கம். அந்த ஆசிரியர் வந்து ரொம்ப எல்லாத்தையும் பாசமாலாம் பேச மாட்டாரு, ஏதோ ஒரு சில மாணவர்கள்ட்ட மட்டும் தான் பாசமா பேசுவாரு. ரொம்ப அடிக்கக்கூடிய ஆசிரியரா இருக்காரு. ஆனா ஒரு நாள் வந்து அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதாவது கண்ணுல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, கண்ணு சுத்தமா திறக்கவே முடியல. அப்ப என்ன பண்றாருன்னா, அந்த பையனை பாசமா கூட்டிட்டு போய் ரேக்ல வச்சிருந்த சொட்டு மருந்து எடுத்து அவன் கண்ணுல விடுறாரு. அவருக்கு என்ன பேர் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி இந்த பசங்க எல்லாம் குழுவா உட்காந்து சீட்ல எழுதி தேர்ந்தெடுத்து அதை வந்து பேர் வைக்கிறாங்க. அப்படி அந்த பையன் எழுதின பேர் கடைசியா வருது, தொக்குச்சியம்னு. உடனே அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்டா இந்த பேர் வச்ச அப்படின்னு கேட்கும் போது, அப்ப வந்து அந்த பையன் சொல்றான், தொக்குச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, அதனால நான் அந்த பேர் வச்சேன்னு சொல்றான். இந்த மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் படிக்கிறதுக்கு. மொத்தம் 17 இருக்கு, ஆனா 17 படிக்கிற மாதிரி ரொம்ப நீட்சியானா இல்ல, ரொம்ப கம்மியான பக்கங்கள் தான். அதுக்கப்புறம் இன்னொன்று ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் என்னன்னா, நம்ம வந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் வீட்டுல வந்த உடனே டிவி பாக்குறாங்க, போன் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப வந்து அதிகமா டியூஷன் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அப்படி வந்து ரெண்டு பசங்க, ஒரு பொண்ணு இருக்காங்க சாந்தின்னு சொல்லி, அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்து விடுறாங்க கணக்கு படிக்க. அன்னைக்கு வந்து அந்த பசங்களை வாய்ப்பாடு கேட்கறாங்க, அவன் தப்பா சொல்லிடுறான், அதனால ஒரு பையனை வந்து அடிச்சிடறாங்க. அடிச்ச உடனே இந்த பசங்க சாந்தியக்கா ரொம்ப கெட்டவங்கடா, என்னடா இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டுறாங்க. அன்னைக்கு வந்து என்னன்னா, அந்த அக்கா வீட்டுல மீன் குழம்பு. இந்த பசங்க வந்து போயிட்டு வராங்கக்கா அப்படின்னு சொல்றதுக்கு உள்ள போகும்போது அந்த அக்கா, ஏய் இன்னைக்கு மீன் குழம்புடா சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த பசங்க, இல்லக்கா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, சாந்தியக்கா ரொம்ப நல்லவங்கடா அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தைங்களோட மனசுல வந்து வெறுப்புன்றது ரொம்ப கொஞ்ச நேரம் தான். ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா அவங்க ஒரு பாசமா ரெண்டு வார்த்தை பேசிட்டா இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிடுற மனநிலை இருக்கு. இப்படிலாம் நம்மளாம் வாழ்ந்துருக்கோமா, நம்ம பள்ளி அனுபவங்களை வந்து மீட்டு கொண்டுற மாதிரி இருக்கு. வாசிக்க வாசிக்க சிரிப்பும் அழுக அந்த மாதிரிலாம் வரும். இன்னொரு கதை இருக்கு, அதாவது மனோஞ்சின்னு ஒரு பையன் இருப்பான் அந்த வகுப்புல. அன்னைக்கு வந்து அந்த ஆசிரியர் வந்து மாணவர்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடிப்பாங்க. அந்த பையன் ரொம்ப அழுவான், ஏன்டா அழுகிற அப்படின்னா, எனக்கு சூத்தா மட்டையில புண்ணு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டுல அந்த ஆசிரியர் ரொம்ப வருத்தப்படுவார், ஐயோ அவனுக்கு ஏதோ புண்ணுனா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, எனக்கு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க சார், நீங்க அடிச்சிட்டீங்க எனக்கு ரொம்ப வலிக்குது. அந்த ஆசிரியர், ஐயோ இந்த பையன் வந்து நம்ம அடிச்சிருந்தனால இவனுக்கு ரொம்ப வலிக்குதா, இல்ல ஆபரேஷன்னால ரொம்ப வலிக்குதான்னு தெரியலையே, இவனுக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுவாரு. அடுத்த நாள் அந்த ஆசிரியருக்கு வந்து வேற ஒரு ஊர்ல டியூட்டி போட்டுருவாங்க. அப்ப வந்து அவருக்கு அதே ஞாபகமா இருக்கும், அந்த பையனுக்கு என்ன இருக்குமோ அப்படின்னு சொல்லி. உடனே அவங்களோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி, இது மாதிரி நடந்துருச்சு, பயமா இருக்கு எனக்கு, ஊர் ஜனங்கள்லாம் கூடி வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்களோன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க விடுங்க பேசிக்கலாம், அவன் ரெண்டு நாள் தொடர்ச்சியா வரலன்னா அது உண்மையா இருக்கும், நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி அடுத்த நாள் அந்த பையன் வரமாட்டான், அதுக்கு அடுத்த நாள் வந்துருவான். என்னன்னு கேட்கும்போது, எங்க வீட்டுல விசேஷம் அப்படின்னு சொல்லிடுவான். பட்டெக்ஸ்ல புண்ணு ஆபரேஷன் பண்ணிருக்காங்கன்னு சொன்னது வந்து பொய், இது எப்படி அந்த ஆசிரியர் தெரியுது அப்படின்றத வச்சுதான் அந்த கதை இருக்கும். ரொம்ப ரொம்ப சிரிப்பா இருக்கும். கல்வின்றது வெறும் பக்கங்களை படிக்கிறது இல்ல, குழந்தைங்களோட வாழ்க்கையும் சேர்ந்து படிக்கிறதுதான் ஒரு ஆசிரியர் பணியை நம்ம வந்து விரும்பி செய்யறதுக்கு அது வந்து நல்லதா இருக்கும். இப்ப ஒரு ஆசிரியர் மாணவர் அப்படின்ற உறவை தாண்டி அவங்க கூட எப்படி பழகணும், சந்தோஷமா எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே கடந்து போனாதான் இந்த சமூகத்துல நம்ம வந்து பயணிக்க முடியும் அப்படின்றத இந்த சிலோட்டி குச்சி நூல் மூலயமா சக முத்துக்கணன் வந்து சொல்லியிருக்காரு. பாரதி புத்தகாலயம் ரொம்ப நேர்த்தியா வடிவமைச்சு சூப்பரா கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க நம்மளுக்கு.
1: குழந்தைகளை கொண்டாடாத மக்கள் இல்லை. ஆசிரியர் சக முத்துக்கண்ணன் அவர்களின் அனுபவங்களை சுட்டிக்காட்டி நம்மை பள்ளி பருவத்திற்கு அழைத்து சென்றார் ஏ கௌசல்யா அவர்கள். மீண்டும் மற்றொரு இலக்கிய பேழையில் சந்திக்கலாம் நேயர்களே.
2: நேர்களே, இன்றிரவு 7:25 வேளாண் தொழில்களுக்கான உலர் உலகம் நிகழ்ச்சியில் நீர்நிலைகளை பாதுகாப்போம் திருச்சி நீர்வளத்துறை மேனால் உதவி செயற்பொறியாளர் கே ராஜகோபால் அவர்கள் நேரலையில் உடன் உரையாடுகிறார் மித்ரா அவர்கள். நேர்கள் சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற 0431 2046 102 1 2 40 102 1 என்ற எண்களை தொட்டு வரலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.

0: ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பருத்தி சாகுபடியின் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். எஃகு தொழில்துறைக்கு உத்வேகம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கேரளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தாவில் அந்நாட்டு நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இருதரப்பு உறவுகள் நீண்டகால நம்பிக்கை மற்றும் ஜனநாயக மாண்புகளின் மீது கட்டி எழுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தாராள வெளிப்படையான மற்றும் உள்ளார்ந்த பொருளாதார வளர்ச்சியை கொண்டுவர வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த மண்டலத்தில் கடல்சார் மற்றும் விமான போக்குவரத்து தடையின்றி செயல்பட வேண்டும் என இந்தியா விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் பொருளாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஐநா கொண்டு வந்துள்ள சீர்திருத்தங்களை கால தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். இந்தியா இந்தோனேஷிய நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாகவும் பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் 140 கோடி மக்களும் இந்தோனேஷியாவின் 29 கோடி மக்களும் கைகோர்த்து வளர்ச்சியின் பயன்களை பகிர்ந்து கொள்வதாகவும் பிரதமர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான நடவடிக்கைகளில் கூட்டு செயற்குழு அமைப்புடன் இணைந்து இரு நாடுகளும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தும் தொழில்நுட்பத்தை ஜகார்த்தா கொண்டு வருவதற்கு உதவிக்கரம் நீட்ட இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான இயக்கம் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து எடுத்துரைத்தனர். குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் பருத்தி உற்பத்திக்கான வேளாண் கட்டமைப்பை நாடு முழுவதும் விரிவுபடுத்துவதற்கான இந்த இயக்கத்தை தாம் வரவேற்பதாக குடியரசு துணைத் தலைவர் கூறினார். புதுமையான செயல் திட்டங்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பருத்தி சாகுபடியின் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். பருத்தி உற்பத்திக்கான இலக்குகளை தீர்மானித்து அதற்கான செயல் திட்டங்களை வகுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உலக தரத்திலான பருத்தியை உற்பத்தி செய்து வர்த்தக போட்டிகளை எதிர்கொள்ள இந்தியா தயாராக இருக்க வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் கீழ் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், தில்லி மாநகரில் சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்கு தில்லி அரசு மேற்கொண்டு வரும் புதிய முயற்சிகளுக்கு தமது பாராட்டுகளை தெரிவிப்பதாக கூறினார். தில்லி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் 5000 ஹெக்டேர் நிலத்தை வனப்பகுதியாக தில்லி அரசு அறிவித்துள்ளது மிக முக்கியமான முடிவு என அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசும் தில்லி அரசும் இணைந்து அடுத்த 4 ஆண்டுகளில் 6300 ஹெக்டேர் நிலத்தை பசுமை வளையத்திற்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எஃகு தொழில்துறைக்கு உத்வேகம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலக அளவிலான போட்டிகளை எதிர்கொள்ளும் வகையில் எஃகு தொழில்துறை மேம்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என கூறியுள்ளார். கனரக தொழில்கள் மற்றும் எஃகுத்துறை அமைச்சர் திரு குமாரசாமியுடன் இதுகுறித்து தாம் ஆலோசனை நடத்தியதாகவும் அவர் கூறியிருக்கிறார். எஃகு, குறிப்பாக துருப்பிடிக்காத எஃகு உற்பத்தியை மேம்படுத்துவது குறித்து ஆக்கப்பூர்வமாக தாங்கள் விவாதித்ததாகவும் திரு கோயல் தெரிவித்துள்ளார். இந்த துறையில் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகள் குறித்து ஆராயப்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்திருக்கிறார். சுயசார்புமிக்க இந்தியாவை கட்டமைப்பதில் எஃகு துறை முக்கிய பங்காற்றுவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவின்

0: ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: விளையாட்டுகள் ஒழுக்கத்தையும் குழுவாக இணைந்து செயல்பட்டு வெற்றி பெறும் ஆற்றலையும் அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று துரந்த் கோப்பை கால்பந்து போட்டிகளுக்கான சுழற் கோப்பைகளை வெளியிட்டு பேசிய அவர், கால்பந்து போட்டிகள் தனித்துவம் மிக்க ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை விளையாட்டு வீரர்களுக்கு அளிப்பதாக கூறினார். இந்தியாவில் கால்பந்து போட்டிகளை மேலும் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கால்பந்தாட்ட வீரர்களுக்கான வாய்ப்புகளையும் அங்கீகாரத்தையும் அளிப்பதன் மூலம் இந்த விளையாட்டை தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் விரிவாக்கம் செய்ய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இப்போட்டிகளில் சிறப்பாக விளையாடி பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் விளையாட்டு வீரர்களை அவர் கேட்டுக் கொண்டார். இவ்வாண்டு துரந்த் கோப்பை விளையாட்டுகளில் இலங்கை அணியும் பங்கேற்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். துரந்த் கோப்பை போட்டிகளில் இவ்வாண்டு புதிதாக இணைந்திருக்கும் அணிகள் சிறப்பாக விளையாட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கேரளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். வயநாடு மாவட்டம் கல்லாடி என்ற இடத்தில் சுரங்கப் பணியில் இந்த தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த போது நிலச்சரிவு ஏற்பட்டதால் சுரங்கத்திற்குள் தொழிலாளர்கள் சிக்கியுள்ளனர். 3 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 9 பேர் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இடிபாடுகளுக்கிடையே சிக்கியுள்ள 6 தொழிலாளர்களை மீட்கும் பணியில் தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்புப் படையினர் மேற்கொண்டுள்ளனர். இப்பகுதியில் சென்ற வாகனங்களும் நிலச்சரிவில் சிக்கியுள்ளன. இதனிடையே வயநாடு, கோழிக்கோடு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளுக்கு மக்கள் செல்ல வேண்டாம் என கேரள அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. வயநாட்டில் சுரங்கப் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கல்வி நிறுவனங்களுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் சுகாதார அமைப்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு தேவையான உதவிகளை செய்யும் என சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.B. நட்டா தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சுகாதார திட்டங்கள் குறித்து அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு முரளிதரனுடன் ஆய்வு மேற்கொண்ட திரு J.B. நட்டா திட்டங்களை திறம்பட செயல்படுத்தி வரும் மாநில அரசுக்கு தமது பாராட்டுகளையும் தெரிவித்தார். மத்திய அரசுடன் இணைந்து தேசிய சுகாதார திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் மாநில அரசுகள் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர் கூறினார். காசநோய் ஒழிப்பு திட்டம், இலவச மருந்துகள் மற்றும் மருத்துவ பரிசோதனை திட்டங்கள், தேசிய சுகாதார இயக்கம், உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட திட்டங்களை மாநில அரசுகள் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு J.B. நட்டா கேட்டுக் கொண்டார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு முரளிதரன், கேரளத்தில் மத்திய அரசின் ஆதரவுடன் பல்வேறு முன்னோடி மருத்துவ திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களுக்கான மருத்துவ சேவையை வலுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு முன்னெடுத்துச் செல்லும் என்றும் திரு முரளிதரன் கூறினார். இயற்கை இழைகளால் தயாரிக்கப்படும் ஆடைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் சணல் மற்றும் மரக்கூழ் கலந்து தயாரிக்கப்பட்ட ஆடைகள் காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய தடகள வீரர்களுக்கு வழங்கப்படும் என ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சணல் வாரியம் இந்த வகை நாரிழையில் தயாரிக்கப்படும் துணி வகைகளை தயாரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய தடகள வீரர்களுக்கு தயாரிக்கப்பட்ட ஆடைகள் இன்று புதுதில்லியிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி அட்லாண்டாவில் 9:30 தொடங்குகிறது. நள்ளிரவு 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை எதிர்கொள்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 10:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பருத்தி சாகுபடியின் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என குடியரசு துணைத்தலைவர் திரு C.P. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். எஃகு தொழில்துறைக்கு உத்வேகம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கேரளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை

0: கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: உழவர் உலகம் இன்றைய நிகழ்ச்சியில் நீர்நிலைகளை பாதுகாப்போம் குறித்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி நீர்வளத்துறை மேனாள் உதவி செயற்பொறியாளர் கே ராஜகோபால் அவர்கள். உடன் உரையாடுகிறார் மித்ரா அவர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் /4331 என்ற திருச்சியின் முன்னிணைப்பினோடு 246-102-1 240-102-1. நிகழ்ச்சி தொடர்கிறது.
1: வேளாண் உறவுகளுக்கும் பொதுமக்களுக்கும் வானொலி நேயர்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு உங்கள் நான் மித்ரா. உழவர்களும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். நீர் இன்று அமையாத உலகம் என்று சொன்னது வள்ளுவம். ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நீர் மேலாண்மை உத்திகளை சொன்னதும் இந்த மண்தான். இன்னைக்கு கல்லணையில் இருக்கக்கூடிய இந்த இன்றமும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உலகத்திலேயே இன்னமும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அணை என்பது நீர் மேலாண்மையை உறக்க சொல்வது என்று சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் நீர்நிலைகளுடைய தன்மை அதோடைய பயன்பாடுக்கு ஏற்றவாறு 47 வகையான பெயர்களை சூட்டியதும் இந்த மண்தான். அகழி, அருவி, ஆழிக்கிணறு, ஆறு என்று ஆரம்பித்து ஜலதாரை வரைக்கும் 47 வகையான பெயர்களை சூட்டி அந்த நீருடைய முக்கியத்துவம் குறித்தும் நீர் மேலாண்மையுடைய முக்கியத்துவம் குறித்தும் இன்னும் சொல்லப்போனால் நீர்நிலைகளை பாதுகாப்பது குறித்தும் வரலாற்று தொன்மை வாய்ந்த ஒரு பகுதி என்று சொன்னால் அது நம்முடைய மாநிலம்தான். ஆனால் இன்றைக்கி அந்த நீர்நிலையுடைய பாதுகாப்பு, நீர்நிலையுடைய தற்போதைய நிலை என்ன என்பதை குறித்து சிந்திக்க வேண்டிய ஒரு நிலையில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ஏறக்குறைய இந்த நீர் மேலாண்மையில் ஒரு 35 வருடங்களுக்கு மேலாக கள அனுபவம் பெற்ற தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறையுடைய மேனாள் உதவி செயற்பொறியாளர் கே ராஜகோபால் அவர்களை தான் இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தராக சந்திக்க இருக்கிறோம். சார் வணக்கம், நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம்.
2: வணக்கம் அனைவருக்கும், எனது இனிய பசுமை வணக்கங்கள்.
1: எஸ் சார், இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் நீர்நிலைகள், அதுவும் குறிப்பாக நம்ம பகுதி முழுக்க முழுக்க ஒரு காவிரி நீர்ப்படுகையை சார்ந்த பகுதி, அப்போ இந்த நீர்நிலைகளுடைய தற்போதைய நிலவரம் என்ன சார்?
2: இப்போ வந்துட்டு நம்ம காவேரி படுகை எடுத்துக்கிட்டிங்கன்னா, காவேரி ஆறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் சரி, காவேரியை சார்ந்த ஒரு 6 உபநதிகள் எல்லாமே வந்து கொஞ்சம் பொல்யூட் ஆயிருக்குன்னு சொல்லுவோம். அதாவது கழிவுகள் வந்து இருக்குது. அதில் முக்கியமாக மத்திய அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலேருந்து எச்சரிக்கை கொடுக்குற அளவுக்கு இருக்குது. ஒரு பொல்யூட்டட் ரிவர்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்லி தனியாகவே அவங்க வந்து மானிட்டர் பண்ணுறாங்க. அந்த விதத்தில் நம்ம வந்து காவேரியில் ஒரு பகுதி, அமராவதியில் ஒரு பகுதி, சரபங்கால் ஒரு பகுதி, திருமணிமுத்தாரில் ஒரு பகுதி, பவானியில் ஒரு பகுதின்னு சொல்லிட்டு பிரித்து அவங்க வந்து பொல்யூஷன்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம திருச்சி மாவட்டத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா கூட, திருச்சி மாவட்டம் ஆரம்பிக்கிறட்டிலேருந்து இங்கே அதாவது குளித்தலையிலேருந்து கல்லணை வரையிலுமே ஒரு சில இடங்களில் கொஞ்சம் மாசுபட்டு தான் இருக்குது. அதே மாதிரி ஏரிகள் அந்த மாதிரி தான். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 500 ஏரி சாம்பிள் எடுத்ததில் ஒரு 140 ஏரி வந்து மாசுபட்டுருக்குன்ட்டு ஒரு கள ஆய்வு எங்களுக்கு சொல்லுது. அந்த மாதிரி தான் இருக்குது.
1: சரி, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 40 ஆண்டுகளில் ஏறக்குறைய 40 லட்சம் ஏக்கர் பாசன பரப்பு குறைஞ்சிருக்கிறதாக ஆய்வுகளில் தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி ஏறக்குறைய 42,000 ஏரிகள் இருந்த நிலையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஏரிகள்னு பார்க்கும்போது ஏறக்குறைய 27,000 நீர், அதாவது ஏரிகள் மட்டும்தான் இப்போ பயன்பாட்டில், அது குடித நீருக்காகவோ அல்லது விவசாயத்துக்கோ இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு நீர்நிலைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. நீர்நிலைகள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பாசன பரப்பும் குறைஞ்சிட்டே வருது. நம்ம அதை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயர் மணிகிறார். வணக்கம்.
3: வணக்கம் சார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் புலவன்காடு மாரியப்பன்.
1: சொல்லுங்க ஐயா.
3: சார், ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்ன பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து இப்ப தஞ்சாவூர் மாவட்டத்துல ஏரிகள், குளங்கள், குட்டைகள் அப்படின்னு இருந்துச்சு. அதுல நீர் ஆதாரத்தை பிரிச்சுக்கிட்டு இருந்தா, அதனால நீர் ஆதாரம் இருக்கும்போது எங்களுக்கு விவசாயத்துக்கு மட்டும் குடியிருப்புக்கு ஆதாரமா இருந்துச்சு.
1: சரி,
3: ஆனா இப்ப

0: காலப்போக்குல பாத்தீங்க அப்படின்னா இந்த போர்வெல் வந்தோட பாத்தீங்கன்னா அந்த ஏரி குளங்களுக்கு தண்ணீர் வருவதில்லை. அது வந்து ஆக்கிரமிப்புள்ளி வந்துருச்சு. அதனால பெரிய பிரச்சனை ஆகுது. பாருங்க இப்ப தண்ணீர் மேட்டூர்ல இருந்து வரல. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இப்ப ஏரி குளங்கள் தண்ணி இருந்தா நீராதாரத்தை பெருக்கள் நம்மளுக்கு வந்து குடிநீருக்கு பயன்படும். ஒட்டுமொத்தமா இந்த ஆக்கிரப்பு வந்ததுனால நானும் பல முறையும் வந்து கோரிக்கை வச்சிருக்கேன் நீர்வளத்துறை அதிகாரிகள்ட்ட. ஆனா அதை வந்து யாருமே செய்யறது இல்ல. அதற்கான ஒரு முன்னெடுப்பா இனிமே அது நடக்குமா அப்படின்றத சார் சொன்னா நல்லா இருக்கும்.
1: நிச்சயமாக இப்போ உங்களுக்கு கேள்வியிலேயே அதுக்கு பதிலும் இருக்குது. அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நீர்நிலைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய தலைப்பு. கேட்கலாம்.
2: இல்லை, நம்மளுக்கு ஏரிகள் பாதுகாப்பு சட்டம் ஒரு சட்டம் வந்ததுக்கப்புறம் அதற்கான முன்னெடுப்புகளை அரசு எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. நீதிமன்றங்களும் தொடர்ந்து அதை வந்து வலியுறுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அங்கங்கே இருக்க உள்ளூர் மக்கள் வந்து இதை வந்து ஆதரிக்கணுன்றது தான் மெயின். அதாவது எடுக்கிறதுக்கு அவங்களும் ஆதரவு தரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பொதுவாக சொல்கிறப்ப ஒரு ஏரி எடுக்கணும் ஆக்கிரமிப்பு எடுக்கணும்னு சொல்லி போனோடனையும் போயிட்டு உடனே ஒரு ஸ்டே வாங்கிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் தாமதப்படுது. ஆனால் ஏரிகள் பாதுகாப்பு சட்டங்கிறது நம்ம அரசு வந்து ஏரிகளை வந்து பாதுகாப்புறதுக்கான முழு மூச்சாக நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ உங்கள் பகுதியில் இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த அதிகாரிக்கு திருப்பி ஒரு தடவை நீங்கள் வந்து மனு கொடுக்கலாம், எடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம்.
1: நிச்சயமாக இந்த ஆக்கிரமிப்பு மட்டும் இல்லாமல் நீர்நிலைகளை மாசுபடுத்துவதும் அந்த பாசன பரப்பை குறைப்பதற்கு ஒரு பிரச்சனைக்காக ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்குது.
2: ஆமாம்.
1: அப்போ அது மாசுபடுத்த மூலமாக நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது?
2: அதாவது ரெண்டு விதத்தில் மாசுபடுது. ஒன்று வந்து ஏரி கரையில் வீடு கட்டியிருக்கவங்க அவங்க வீட்டோட மொத்த சாக்கடையும் அதில் விட்டுறாங்க, அது ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து குப்பையை கொட்டுறதுக்கு ஒரு முக்கியமான இடமா போச்சு. இப்போ ஏரி குளங்கள், ஆறு, வாய்க்கால் எல்லாமே வந்து குப்பையை கொட்டுற இடமா போச்சு. அதை மக்கள் தவிர்த்தாவே போதுன்றதான் என்னோடய எண்ணம். இப்போ அதே மாதிரி நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க ஒரு ஏரிகளோட அளவு குறைஞ்சிருச்சு, நம்ம எண்ணிக்கையும் குறைஞ்சிருச்சு. நீங்கள் எண்ணிக்கை வந்து பெருசாக குறையல, ஆயக்கட்டானா குறைஞ்சிருச்சு. ஏன்னா நகரமயமாக்கலில் வந்து நிறைய வந்து நகரமயமாயிடுச்சு. இப்போ நம்ம திருச்சியிலே எடுத்துக்கிட்டால் ஒரு ஆறு ஏரி வந்து இன்றைக்கி வந்து நகரமயமாக்கலாம். அந்த ஏரி வந்து பாசனத்துக்கு உபயோகப்படலை, அந்த மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் கழிவுகளும் உள்ளே போயிட்டு கழிவு நீரும் உள்ளே போயிருக்கு.
1: சரி, நம்ம நிகழ்ச்சி இன்னொரு நேயர் மணிகிறார். வணக்கம்.
3: வணக்கம் சார். லால்குடி பக்கம் ஆலங்குடி மாவட்டம் வெங்கட்ராமன் பேசுகிறேன்
1: சார். வணக்கங்கய்யா, சொல்லுங்கள்.
3: சார், நான் ரெண்டு சங்கத்துக்கு, பாசன சங்கத்துக்கு, ரெண்டு பங்கத்து சங்கத்துக்கும் தலைவர்
1: நானே.
3: என் கண்ட்ரோல்ல கிட்டத்தட்ட 154 ஏக்கர் பரப்பளவு உள்ள ஒரு ஏரியே இருக்கு. அதுவும் பாசன சங்க தலைவராகவும் இருந்துட்டு
1: இருக்கேன்.
3: ஏரியை வெட்டுறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக முயற்சி பண்ணி இந்த வருஷம் ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சம் வெட்டி தர்றேன்ட்டு அதுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு, வெட்டிக்கிட்டு இருக்காங்க.
1: சரி,
3: அது பூராவும் வெட்ட முடியாது போல இருக்கு. 2-3 வருஷத்துக்கு வெட்டியாகணும் போல இருக்கு.
1: சரி,
3: இந்த கிளைமேட் வந்து இதே மாதிரி தொடருமா இல்ல ஏதாவது ரிலீவ் கிடைக்குமா? நமக்கு விவசாயிகளுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இதே நிலைமை தொடர்ந்துச்சுன்னா ரொம்ப வருத்தமாவும் இருக்கு. அதுக்கு ஏதாவது ஐயா ஒரு யோஜனை சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்.
1: சரி, இயற்கை எண்ணெய் என்றைக்குமே நம்மளை கைவிட மாட்டாங்க. நம்ம கேட்கலாம் சிறப்பு இருந்துட்டு அந்த ஏரியை தூர் வருவதற்கான அந்த முதல் கேள்வியா?
2: ஆமாம்,
1: ஏதாவது வாய்ப்பு இருக்குங்க.
2: தூர் வர்றதுக்கு இப்போ வந்து அரசு கொஞ்சம் தூர் வாரிட்டு தான் இருக்கிறாங்க. தூர் வராமல் இல்லை, இருந்தாலும் முழு அளவில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதை நம்ம வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து எடுத்து அதை செய்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் விவசாயிகளும் ஒத்துழைப்பு தந்தாங்கன்னா நம்ம வந்து அதை வந்து செய்கிறதுக்கான நிறைய அமைப்புகள் இருக்காங்க.
1: தன்னார்வ அமைப்புகளோட
2: நிறைய செய்கிறாங்க. அது மாதிரி சேர்ந்து நம்ம வந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
1: அதாவது தன்னார்வ அமைப்போட விவசாயிகள் அல்லது பாசனதார சங்கம்
2: சேர்ந்து வாய்ப்புகள் இருக்கு,
1: தூர் வரலாம். சரி சரி, இப்போ ஐயா கேட்டதில் இரண்டாவது கேள்வி வந்து நம்ம இந்த இப்போ பருவநிலை மாற்றம் நிறையா பேசு பொருளாக இருக்கு. இன்னும் சொல்ல போனால் எல்நினோ அப்படின்னு இன்னைக்கு எல்லா தலைப்புச் செய்தியாக எல்நினோ பற்றி பேசுகிறாங்க. எல்நினோனா என்ன? அந்த எல்நினோவை வந்து விவசாயத்தில் என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்?
2: இல்லை, எல்நினோங்கிறது பசிபிக் கடல்லிருந்து வர்ற காற்று நம்மளுக்கு வந்து வெப்பமயமாயிடுது, நம்ம பக்கம் வரல. அதில் ஒரு வெப்பமயமாகி நம்மளுக்கு வர்றப்ப இங்கே வந்து காற்றில் வெப்ப ஈரப்பதம் வந்து கம்மியாயிடுது. ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிற காற்று வந்து ஹீட் ஆகிடுது. வெப்பம் அடைகிறப்ப இந்த மழைக்கான அளவு குறையுது. எல்நினோவில் பொறுத்தவரை மழையோட பாதிப்பு தான், மழையை தான் பாதிக்கும், மொத்தமாக பாதிக்குது. இப்போ இந்த வருஷம், அதாவது இப்போ இந்த வருஷம் இல்லை, ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எல்நினோ பாதிப்பு இருக்க தான் செய்யுது. ஒரு சில டைம் கடுமையாக இருக்கும், ஒரு சில டைம் அப்படியே விட்டுரும். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த வருஷம் வந்து எல்லாருமே எச்சரிக்கை கொடுக்கறது வந்து கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குன்றாங்க. ஸோ அதனால் அந்த விவசாயத்தை, அதாவது வெப்பம் பாதிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்ற எஃபெக்டை எல்லாத்துக்கும் விவசாயிகளுக்கும் தெரியும். அந்த பாதிப்பு இந்த வருஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில்

0: இன்னொரு இதுவும் இருக்குது. அக்டோபர் நவம்பரில் மழை அதிகமாக இருக்குன்றாங்க. அதாவது கடந்த 3 ஆண்டுகளில் நம்மளுக்கு வந்து மழை ஜாஸ்தி இருந்தது, லானினோனால் இப்போ ஜாஸ்தி இருந்துச்சு. லானினோவும் அதே மாதிரி தான், 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு வர வேண்டிய லானினோ வந்து ஒரு 3 வருஷம் தொடர்ந்து வந்திருக்குது. ஸோ அதோட பாதிப்பு இந்த வருஷம் வந்து நம்மளுக்கு எல்நினோ பாதிப்பு இருக்குன்றாங்க. ஸோ எல்நினோ பாதிப்பில் வெப்ப காற்று அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த கடல் காற்றில் வந்து நம்மளுக்கு அதிகமான விஷயங்களை சரி பண்ணுறதே வந்து கடல் காற்று தான். அந்த கடல் காற்றே வெப்பமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கஷ்டம். அதனால தான் இன்னொன்று நம்மளுக்கு பருவநிலை மாற்றம், இந்த ரெண்டும் ஒன்றா சேரும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு நம்மளுக்கு வந்து 930 மில்லிமீட்ரு மழை பெய்யணும்னா 57 நாளைக்கு பெய்யணும். 930 மில்லிமீட்ரு வந்து 57 நாளில் பெய்யணும், ஆனால் இன்றைக்கி 5 நாளில் பெஞ்சிருது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பாம்பேயில் பெஞ்ச மழையில் வந்துட்டு 1 நாளில் பெஞ்சிருச்சு, 726 மில்லிமீட்டருன்றாங்க. ஸோ இது வந்து பருவநிலை மாற்றமும் சேர்ந்துருது, அந்த எல்நினோ பாதிப்பு ஆரம்பிச்சிருந்துச்சுன்றாங்க. இது ரெண்டு எஃபெக்ட் ரெண்டும் சேர்ந்து வரும்போது நம்மளுக்கு வந்து இந்த பாதிப்புகள் வருது. ஸோ அதை எதிர்கொள்கிறதுக்கும் தயாராக இருக்கணும் விவசாயிகள். விவசாயிகள் மட்டும் இல்லை, எல்லாருமே தயாராக இருக்கணும்.
1: நிச்சயமாக இந்த எல்நினோ அப்படிங்கும்பொழுது தென்மேற்கு பருவமழையில் பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. நமக்கு அதிகமான மழைப்பொழிவு நமக்கு அடுத்து அக்டோபர் மாதத்துக்கு மேலே வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கும் போது ஓரளவுக்கு சீராகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயரும் இணைகிறார். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: சொல்லுங்க.
2: நான் கரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையம் நல்லசாமி.
1: சொல்லுங்க
2: ஐயா. நீர்நிலைகளை வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு வந்து அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா ஒரு முதுமொழி வந்து தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ப தண்ணீருக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அந்த காலத்திலே நமக்கு முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா இன்றைக்கு வந்து சூழ்நிலையில தண்ணீர் வந்து இன்னைக்கு ஆற்றுல வந்து வாய்க்கால்ல வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்ச்சி இல்லாம எதையுமே கொண்டாந்து ஆடி அவங்களுடைய வேலை முடியுதுன்னு சொல்லி கொண்டாந்து மூட்டையை கொண்டாந்து கூட பையில கொண்டாந்து தூக்கி கொட்டிட்டு போறாங்க. நாங்க கண் எதாவது பார்த்துட்டு கலெக்டர்ட்ட மனு கொடுத்து பேசி எல்லாம் பண்ணா சரி நீங்க அந்த ஆத்து பாலத்துல எல்லாம் வந்து காவல்துறை விட்டு கண்காணிப்பு பண்ணணும்னு சொல்லி கூட கலெக்டர் சொல்லியிருந்தாரு போன மாசம்.
1: சரி.
2: ஆனா இப்ப வந்து நாங்க இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்க கரூர் போய்கிட்டு இருக்கும்போது பாக்குறேங்க, நல்லா படிச்சவங்க நல்லா கார்ல வர்றாங்க, பைக்ல வர்றாங்க, வண்டி ஓரமா நிறுத்துறாங்க, எடுத்து அப்படியே பையில புக்கால் வாசி பை சாக்குல இருந்து எடுத்து உள்ள கொட்டிட்டு போறாங்க ஆத்துக்குள்ள. அப்ப அந்த அளவுக்கு விவசாயம் மக்களுக்கு வந்து விழிப்புணர்ச்சி இல்ல. அந்த விழிப்புணர்ச்சி ஏற்படுறதுக்கு நம்ம அரசுதான் அதுக்கு வந்து முக்கியத்துவம் எடுத்து இது மாதிரி எல்லாம் கொட்டக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லி அங்கங்க ஊர்ல வந்து ஒரு மக்களுக்கு வந்து விழிப்புணர்ச்சி அதிகமா கொடுத்ததுதான் நம்ம தண்ணி இதான் முக்கியம் நம்ம அப்படின்னு சொல்லி நல்லா ஒரு விழிப்புணர்ச்சி கொடுக்கணும். அப்பதான் வந்து நம்ம தண்ணி வந்து நம்ம சுத்தமான தண்ணிய நம்ம வந்து பயன்படுத்த முடியும். அதுக்கு வந்து அரசுதான் முதல்ல இதுக்கு வந்து
1: நிச்சயமாக ஒரு கூட்டு முயற்சியாக பொதுமக்களும் அதோடைய ஒரு தன்னார்வத்தோடு இருக்கணும். குறிப்பாக இளைஞர்கள், அப்புறம் வந்து உள்ளூர்ல இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள், இதெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக செஞ்சாதான் அரசு கொடுக்கக்கூடிய விழிப்புணர்வு மக்களுக்கு போய் சேரும். நம்முடைய ஊரும் நம்முடைய தண்ணீர் இருக்கக்கூடிய ஏரி குளம் எல்லாமே தூய்மையாக இருக்கும். ஐயா, இப்போ நீங்கள் உங்கள் களப்பணியில் ஏதாவது ஒரு நல்ல முறையில் நீரை பராமரித்து வெற்றி கண்ட ஏதாவது வெற்றி கதைகள் இருக்கா?
0: இல்லை, இப்போ இன்றைக்கி வந்துட்டு விவசாயிகள் வந்து உண்மையாக விவசாயம் செஞ்சு லாபம் வரணுமோ நஷ்டம் வருமானு எதிர்பார்த்து இல்லாமல் அதான் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதில் வந்துட்டு இந்த கூட்டு முயற்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அது நிறைய இடத்துல சக்ஸஸ் ஆகிருக்கு. கூட்டு முயற்சினா எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வாய்க்கால் இருக்குது அப்படின்னா அந்த வாய்க்காலில் வர்ற மினி குறைஞ்சபட்ச தண்ணியை வச்சு எல்லாருமே விவசாயம் பண்ணுறதுக்கான ஒரு ஒத்துழைப்போடு செய்கிறாங்க. அதை நான் திருநெல்வேலியில் பார்த்துருக்கேன். ஒரு வாய்க்காலில் அந்த விவசாயிகளே, நான் சொல்கிறது வந்து 98 98 99 அந்த விவசாயிகளே அந்த வாய்க்காலில் வந்து நீர் பராமரிப்பு இது மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக அவங்களே பார்த்துக்குவாங்க. திறக்கிறது வாய்க்கால் திறக்கிறது எல்லாமே நீர்வளத்துறையை திறக்காமல் அவங்களே திறந்துக்குவாங்க, அவங்களே மூடிக்குவாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து அந்த மொத்த ஆயக்கட்டம் பாசனம் அடைஞ்சது. அதுதான் முக்கியமானது.
1: நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இணைகிறார். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, சொல்லுங்க.
3: புதுக்கோட்டை மாவட்டம் மாத்திருக்காது பேசுறேன் சார்.
1: சொல்லுங்கம்மா.
3: சிறப்பு ஐயாவுக்கு வணக்கம் ஐயா.
0: வணக்கங்க.
3: இப்ப மேட்டூர் அணை வந்து பாத்தீங்கன்னா குளம் போறதுக்கு இல்ல குட்டையா போயிருச்சு, அவ்வளவு வறட்சி ஆயிடுச்சு. எழுந்துனால இப்ப அந்த அந்த அப்ப அதிகப்படியா தண்ணி வரும்போது உபரி பாத்தீங்களா, அப்ப அந்த நீரை தேக்கி வச்சு இப்ப அந்த விவசாயத்துக்கு இப்ப

0: இந்த காலத்துல பயன்படுத்துறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுங்களா சார்? மக்கள் செய்ய முடியும், மக்கள் அரசாங்கம் சேர்ந்து செய்ய முடியுங்களா? அதான் இந்த கேள்வி எனக்கு.
1: அதாவது மழை காலத்துல அதிகமாக தண்ணீர் நம்ம காவிரி ஆத்துல வெள்ளமாக வரும்பொழுது அந்த தண்ணீரை தேக்கி வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஒரு திட்டங்கள் இருக்குமா?
2: இல்லை, தேக்கி வைக்கிறதுக்குன்னா இப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே தேக்கி வைக்கிறதுக்கான அணைகள் வரிசை இருக்குது, தொடர்ந்து இருக்குது. இன்னொரு மூணு திட்டம் வந்து பரிசீலனையில் இருக்குது. இப்போ மேட்டூர் ரோடு தாண்டிடுச்சுனாவே நம்மளுக்கு வந்து தண்ணி தேக்கி வைக்கிறதுக்கான பெரிய அளவில் தண்ணி தேக்கி வைக்கிறது இடம் இல்லை. இப்போ நம்மளுக்கு வந்து மின்சாரத்துறையிலேருந்து அவங்க மின்சாரம் எடுக்கிறதுக்காக ஒரு பேரேஜஸ்னு நிறைய கட்டியிருக்காங்க. ஸோ அதிலெல்லாம் ஒரு குறைஞ்ச அளவு தண்ணி தேய்க்கிறாங்க. அதே மாதிரி மாயனூரில் வந்து ஒரு பெட் டேம் போட்டு அதில் வந்து ஒரு ரெகுலேட்டர் போட்டு அதில் வந்து ஒரு டிஎம்சி தேய்க்கிற அளவுக்கு தேய்க்கிறாங்க. பட் நம்மளுக்கு இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா நீர்வளத்துறையில் வந்து நிறைய ஆய்வு செஞ்சு பார்த்துட்டாங்க, ஆய்வு செஞ்சுட்டாங்க, ஆய்வு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு ப்ரப்போசல் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ தண்ணி தேக்கிறதுக்கு இனிமேல் ஒரே ஒரு வாய்ப்பு வந்து நிலத்தடி நீரை நம்ம வந்து இந்த தண்ணியெல்லாம் நிலத்தடி நீரை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை செய்யணும். அதற்காக இந்த குளமெல்லாம் வந்து அதோட ஒரிஜினல் கெப்பாசிட்டி அதோட கொள்ளளவை வந்து சரி பண்ணுறதான் நம்மளோட முக்கியமான வேலையாக இருக்கணும்.
1: நிச்சயமாக இனிமேல் வந்து தண்ணீர் தேவைன்னா நம்ம மழைநீரை சேகரிக்கணும். பெய்யக்கூடிய மழைநீரையும் அதிகப்படியாக ஓடக்கூடிய தண்ணீரையும் நம்ம நிலத்தடிக்கு கொண்டு நீர்மட்டத்தை செறிவூட்டம் பணிகளை செய்யணும். நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இணைகிறார். வணக்கம்.
3: வணக்கம்
1: ஐயா, சொல்லுங்க.
3: இருந்து வேலுசாமி பேசுறேன்.
1: சொல்லுங்க.
3: அதாவதுங்க, காவேரி ஆற்றுல தடுப்பணை கட்டுறதாக ஒரு திட்டம் போட்டிருந்தாங்க. அது இப்போ முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் போட்டிருந்த, இப்ப ஒன்றும் தெரியலைங்களே.
1: அதாவது காவேரி ஆற்றுல தடுப்பணை வருமானு கேக்குறீங்க?
3: ஆமா, கொஞ்சம் தடுப்பணை இருந்தா நீர் தேக்கி கொடுக்கற மாதிரி இருக்குங்கள.
1: கேக்கலாம், சிறப்பு வந்து கேக்கலாம்.
3: மாயனூருக்கு எங்கிட்டு?
1: கேக்கலாம், கேக்கலாம். இப்போ தடுப்பணை அப்படிங்கிறது காவிரியாக இருக்கட்டும் அல்லது மற்ற ஊர்களில் இருக்கக்கூடிய சிறு வாய்க்கால் அல்லது சிறு நதிகள், இந்த ஆறுகள் எல்லாத்துக்குமே அந்த தடுப்பணைங்கிற அந்த அமைப்பு வந்து உதவிகரமாக இருக்குமா?
2: தடுப்பணைகள் வந்து உதவிகரமாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து அதான் சொல்கிறோம், முன்னாடி சொன்ன மாதிரி தான் போட்ட அளவுக்கு நம்ம வந்து ஓரளவுக்கு போட்டுட்டோம். இன்னும் ரெண்டு மூணு திட்டங்கள் மட்டும்தான் நம்ம செய்ய முடியாது காவிரியை பொறுத்தவரைக்கும், அதுக்கு மேலே செய்ய முடியாது. ஆனால் சிறு ஆறுகள், அந்த இப்போ காவேரியில் கலக்கக்கூடிய சிறு சிறு நதிகள் இருக்குது, ஓடைகள் இருக்குது, இதுலேயும் வந்து இவங்க வந்து தடுப்பணைகள் நிறைய போட்டிருக்காங்க. அதில் இன்னும் எங்கெங்கே போட முடியுன்னு பார்த்துட்டு இப்போ வந்து ஒரு இது கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க, தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க, தொடர்ந்து தடுப்பணைகள் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் அதில் வந்து நம்மளுக்கு வந்து அரசு வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு.
1: சரி, இப்போ இந்த தடுப்பணைங்கிற அமைப்பு, அந்த அந்த அமைப்பு வந்து எந்த எப்படி வந்து நமக்கு உதவிகரமாக இருக்கும்?
2: தடுப்பணை போடுறதுனால ஓ ரெண்டு வந்து நம்ம நார்மலாக மழைநீர் சேகரிப்புக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவோம், ஓடும் நீரையும் நடக்க விடுவோம், நடக்கும் நீரையும் நிற்க விடுவோம். இதுதான் இதுதான் அந்த தடுப்பணையோட முக்கியமான செயல்பாடே வந்துட்டு தண்ணியை தடுத்துடும், தேங்க வைக்கும், அப்புறமேல உள் செலுத்தும், பூமிக்குள்ளே செலுத்தும், அந்த ஒரு விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி ஒரு தடுப்பணையில் தண்ணி ஒரு ஒரு பத்து நாளைக்கு நிற்கிதுன்னா பக்கத்தில் இருக்க கிணறுகளுக்கு தண்ணி அந்த தண்ணி வந்து போகும். அப்போ வந்து அந்த கிணறுகள்லையும் தண்ணி வந்து மட்டம் ஏறும், நிலநீர் மட்டமும் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: சரி,
2: இதுக்காக தான் அந்த தடுப்பணைகள்.
1: சரி, இந்த தடுப்பணைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு, இந்த அளவு உயரம் இருக்கணும், இந்த அளவுக்கு அகலம் இருக்கணும் அப்படிங்கிறத விதிமுறை இருக்கா?
2: ஆமாம், அந்த ஓடையோட அளவை வச்சு தான் நம்மளை கணக்கு. ஓடையோட அகலம் இருக்கு இல்லையா, அந்த அகலத்தை வச்சு தான் நம்மளை கணக்கு பண்ணணும். அதோட அதிகமாக கட்டினாலும் தப்பு, குறுகலாக கட்டினாலும் தப்பு.
1: சரி, இப்போ இப்போ தற்போது இந்த பருவமழை நமக்கு இந்த எல்நினோவாக குறைவாக இருந்தால் கூட அடுத்து பருவமழை வந்து ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே திருப்பி நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கும். அப்போ இந்த பருவமழை பெய்யும் காலத்தில் அதிகமான மழையை வந்து அது நம்ம நேரடியாக சேமிக்கக்கூடிய அமைப்புகள் விவசாயிகள் மத்தியில் குறைவாக இருக்குது. அப்போ நம்ம நிலத்தடி நீர்மட்டத்தை அல்லது ஆழ்துளை கிணறுகளை எப்படி செறிவூட்டம் செய்யறது?
2: அதாவது ஆழ்துளை கிணறுகளை செறிவூட்டுறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஏற்கனவே இருக்க கிணறுகள், திறந்தவெளி கிணறுகளில் மழைநீர் சேகரிக்கிறதுக்கு ஒரு திட்டம் இருந்துச்சு, ஏற்கனவே இருந்துச்சு. அதை வந்து விவசாயிகள் செயல்படுத்தினா, ஏன்னா ஒரு திறந்தவெளி கிணறில் ஒரு மேட்டூரோட தண்ணியை கூட உள்ள விட்டிங்கனாலும் தண்ணி வந்து மேலே ஏறாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அது மாதிரி ஆழ்குளை கிணறை பொறுத்தவரை பக்கத்தில் ஒரு நம்ம தொட்டி மாதிரி கட்டிட்டு அதில் வந்து மழை தண்ணீர் விட்டால் அது பாட்டுக்கு கிரவுண்டு இதுக்குள்ளார போகும். இல்லை, ஆழ்துளை கிணறுக்குள்ளரே விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த பண்ணைக்குட்டைகள்பாங்க, அது நிறைய பண்ணாங்கனாலும் ஒரு விவசாயி ஒரு ஏக்கர் நிலம் வச்சுருக்காருன்னா ஒரு அஞ்சு சென்ட்டு, அஞ்சு சென்ட் ஒரு பண்ணைக்குட்டை, அது அரசு வந்து அதுக்கும் செஞ்சே தர்றாங்க. அதனால் அதை நம்ம பண்ணலாம்.
1: இப்போ இந்த ஆழ்துளை கிணறு, திறந்தவெளி கிணறு, இது வந்து அதிகமாக தண்ணி வரும்பொழுது அதை நம்ம அதில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வழிமுறைகள் இருக்குது. தூர்ந்து போன ஆழ்துளை

0: கிணறு அல்லது தூர்ந்து போன கிணறு, இதை வந்து நம்ம மீண்டும் பயன்பாட்டு கொண்டு வர வாய்ப்பு இருக்கா?
1: கண்டிப்பாக இருக்குது. அதாவது தூர்ந்து போன ஆழ்துளை கிணறுங்கிறது ஒரு அளவுக்கு தூர்ந்து போயிருக்கும், தண்ணி எடுக்கிறதுக்காக இருக்காது, ஆனால் தண்ணியை உள் செலுத்தினீங்க தாராளமாக தண்ணி உள்ளே போகும். அதை சரி செஞ்சுட்டு இந்த ஆழ்துளை கிணறுகளை நம்ம வந்து மழைநீர் சேகரிப்பு அமைப்பாக மாற்றிட்டோம்னா அது வழியாக நம்ம வந்து தண்ணியை வந்து ஃபுல்லாக உள்ளே செலுத்தலாம். அதே மாதிரி திறந்தவெளி கிணறுகள், திறந்தவெளி கிணறுகள் அதே மாதிரி தான். நம்ம தண்ணியை நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் அது பாட்டு போயிட்டே தான் இருக்கும். தண்ணி வந்து எந்த காலத்துலேயும் வந்து ஏறாது. கிணறு வந்து ரொம்ப இடிச்சுன்னு சொல்லவே முடியாது. எந்த கிணறு ரொம்ப நாளாக வரலாறே கிடையாது. எவ்வளோ தண்ணி கொடுத்தீங்கன்னா நீ உள்ளே தான் போயிட்டுருக்கும். ஸோ அது வந்து நிலத்தடி நீராக உயர்த்தும்.
0: நிச்சயமாக நம்ம நிகழ்ச்சியில் ஒரு இணையர் மீனுகிறார். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
0: ஐயா சொல்லுங்கள், என்ன பேர் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: திருச்சி மாவட்டம் மணிசூர் மாவட்டம் சத்தமங்கலம் ராஜகோபால் பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள் ஐயா.

0: கிணறுகள், திறந்தவெளி கிணறுல அதே மாதிரி தான். நம்ம தண்ணியை நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் அது பாட்டு போயிட்டே தான் இருக்கும். தண்ணி வந்து எந்த காலத்துலேயும் வந்து ஏறாது. கிணறு வந்து ரொம்ப இடிச்சுன்னு சொல்லவே முடியாது. எந்த கிணறு ரொம்ப நாளாக வரலாறே கிடையாது. எவ்வளோ தண்ணி கொடுத்தீங்கன்னா உள்ளே தான் போயிட்டுருக்கும். ஸோ அது வந்து நிலத்தடி நீராக உயர்த்தும்.
1: நிச்சயமாக நம்ம நிகழ்ச்சியில் ஒரு இணையர் மீனுகிறார். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
1: ஐயா சொல்லுங்கள், என்ன பேர் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: திருச்சி மாவட்டம் மணிசூர் மாவட்டம் சத்தமங்கலம் ராஜகோபால் பேசுகிறேங்க.
1: சொல்லுங்க ஐயா.
2: இங்கே திருப்பத்தூர் பக்கத்தில் உப்பார் நீர்த்தேக்கம்னு ஒரு நீர்த்தேக்கம் இருக்குங்க.
1: சரி.
2: அது எம்ஜிஆர் காலத்தில் கட்டளை கால்வாய் திட்டத்தில் அந்த வது திட்டம் வந்தது.
1: சரி.
2: ஆனால் அடுத்த பிறகு என்ன வர்றவங்க எல்லாமே ஒன்றுமே கண்டுக்கல. கொல்லிமலைலேருந்து வர வர ஐயாத்துலேருந்து தண்ணி வாய்க்கால் கொண்டு வந்து தண்ணி உள்ள ஏற்பாடு பண்ணிருந்தாங்க, அதுவும் பண்ணலை. இந்த காவேரி தண்ணி வந்து அதிகமாக பெஞ்சு கடலுக்கு போகிறப்போ எங்களுக்கு ஒரு வாய்க்கால் வெட்டி அந்த தண்ணி நிலத்தடி ஏரிக்கு தண்ணி வந்ததுன்னா எங்கள் பக்கத்து விவசாயம் பண்ணலாங்க. ஒரு 100 ஏக்கர் உங்களுக்கு சும்மாவே கிடக்குது.
1: சரி சரி.
2: ஐயா பண்ணாங்கன்னா செஞ்சா நல்லா இருக்குங்க.
1: சரி சரி. அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு இணைப்பு நீர் இணைப்பு கோரிக்கையாக சொல்கிறாங்க. இப்போ பொதுவாக இந்த மாதிரி பெரிய ஆறுகள்லேருந்து வரக்கூடிய தண்ணீரை கால்வாய்கள் வெட்டி அதை வந்து உப ஆறுகளுக்கு அல்லது வாய்க்கால்களுக்கு எந்த அளவுக்கு அது நம்ம செலுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது?
0: அது நேரடியாக வாய்க்கால் வெட்டி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போ இணைப்பு திட்டம் அப்படின்றது ஒரு பக்கம், இப்போ காவேரி குண்டாறு இணைப்பு திட்டம்னா அது வந்து வாய்க்கால் பெரிய வாய்க்கால் வெட்டி அது கொண்டு போகிறாங்க. ஆனால் மற்றபடி நம்மளுக்கு அதாவது பூமியோட மட்டங்கள் வந்து நம்மளுக்கு வந்து திருப்பி தண்ணியை கொண்டு போகிற மாதிரி, ஏன்னா எல்லா நதிகளும் உள்ளே வந்த காவேரியில் தான் உழுவிழும். ஸோ காவேரியில் தண்ணி போகணும்னா கஷ்டம். அதுக்கு தான் இப்போ நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்க, பம்பிங் ஸ்கீம் சொல்லிட்டு பண்ணுறாங்க. அந்த பம்பிங் ஸ்கீமில் போச்சுனாலும் நம்ம வந்து இப்போ 2-3 பம்பிங் ஸ்கீம் சேங்ஷன் ஆகி ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி போச்சுனாலும் உபயோகப்படுத்திக்கலாம். மற்றபடி வந்து நம்ம கால்வாய் வெட்டி கொண்டு போகிறதுங்கிறது நம்ம பிசி ரேஷியோன்னு சொல்லுவாங்க ஒன்று, அது ஒர்க் அவுட் ஆகணும் எல்லா இடத்துலையும். அது ஆகாது, அதிகபட்சம் ஆகாது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்ன்றது என்னால் சொல்ல முடியல.
1: நிச்சயமாக. இன்னொன்று, இப்போ நீங்கள் சொல்வது போல் ஒரு ஆறு இருக்கக்கூடிய உயரம், அந்த பூகோள பரப்புடைய உயரம் மாறுதல் இருக்கலாம். அப்போ இதெல்லாம் வந்து தீர ஒரு ஆய்வு செய்து ஒரு விஞ்ஞானபூர்வமாக ஒரு ஆய்வு செய்து தான் அதை நம்ம கொண்டு போக முடியும். சரி. இப்போ இந்த நீர்நிலைகளை பாதுகாப்பதன் மூலமாக இப்போ விவசாயத்தில் நமக்கு தண்ணீர் கிடைக்குது, விவசாயம் செய்ய முடியுது, கால்நடைகளுக்கு தண்ணி கிடைக்குது, இல்லை கிராமங்களுக்கு குடிநீர் கிடைக்குது. இதை தாண்டி ஒரு பொதுவான நன்மை அப்படின்னு சொன்னால் நீர்நிலைகளை பாதுகாப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன இருக்கும்?
0: ஒன்று வந்து நிலத்தடி நீர் உயருது. அருகாமையில் இப்போ நிறைய வீட்டுங்களில் போர் போட்டு தான் தண்ணி எடுக்கிறோம். அந்த போர்வெல்லுக்கு தண்ணியோட தரம் இப்போ கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த நீர்நிலைகளில் தண்ணி முழுசாக நின்றுச்சுன்னா அந்த தரம் உயரும்,
1: உப்புத்தன்மை குறையும்.
0: உப்புத்தன்மை குறையும் ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு கால்நடைகளுக்கு அந்த தண்ணீர் வந்து எந்த காலத்துக்கும் உபயோகப்படும், மீன் வளம் அதிகரிக்கும். பல்லுயிர் பாதுகாப்புங்கிறது இந்த தண்ணி நின்றுச்சுன்னா பல்லுயிர் பாதுகாப்புக்கிற அந்த இடத்துல உருவாகிடும். சின்ன சின்ன செடியிலேருந்து பெரிய மரங்கள் வரையும் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அது காயாமல் வளரும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளுக்காக நம்ம வந்து இந்த நீர்நிலையை சரி பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி வேலைகளை நம்ம செஞ்சோம்னா அதுவே போதும்.
1: சரி.
0: கொள்ளளவு வந்து இப்போ இருக்கிற கொள்ளளவு ஒரு ஏதாவது அதோட இந்த ஏரியோட கொள்ளளவை கரெக்ட் பண்ணி கொண்டு வரணும். ஏன்னா இப்போ என்னோடய இதுபடி என்னோடய தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன், ஒரு 15-20% ஏரிகள் வந்து கொள்ளளவை இழந்திருக்கு. அதை நம்ம சரி பண்ணோம்னாவே நம்மளுக்கு வந்து இந்த வெள்ள நீரை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க தான் என்னோடய.
1: சரி. நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேரம் நினைக்கிறார். வணக்கம்
3: சார். வணக்கம் சார். சார் வணக்கம். மாத்தூர் பிரேம்குமார் சார்.
1: சொல்லுங்கள்
3: சார். வணக்கம் சார். சார் ஐயா கிட்ட இப்போ இன்னும் இந்த காவிரி குண்டாறு இணைப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு ஒன்று வெட்டுறதா பிளான் பண்ணியிருந்தாங்களா சார்? அந்த ஆறு ஏதாவது விவசாயத்துக்கு ஏதாவது வாய்ப்பு, அது அந்த வேலை நடக்குதா சார்? அது எதுவும் பண்ணிட்டு இருக்காங்களா சார்?
1: கேட்கலாம் கேட்கலாம். இப்போ அந்த இணைப்பு திட்டம் அது வந்து ரொம்ப நீண்ட நாட்களாக பேசப்படக்கூடிய திட்டம். அது இப்போ அது இந்த திட்டத்துக்கான வழிமுறைகள்
0: திட்டத்து ஆய்வுகள் முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் ஒரு வேலை செஞ்சுருக்காங்க. தொடர்ந்து அந்த நிலமெடுப்பும் அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு.
1: இப்போ பொதுவாக இந்த நீர்நிலைகள் பாதுகாப்பு அப்படிங்கும்போது நீங்கள் சொல்வது போல் அந்த நீர்நிலைகளுடைய கொள்ளளவு அதிகரிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று. இப்போ நிறைய இடங்கள் நம்ம பார்க்குறோம், அந்த நீர்நிலையுடைய கரையெல்லாம் உடஞ்சி கரையெல்லாம் சேதமடைஞ்சு அல்லது அந்த மண் அரிமானம் ஏற்பட்டு இருக்கு. அப்போ அந்த நீர்நிலைகளுடைய கரைகளை எப்படி பாதுகாக்கிறது?
0: இல்லை, கரைகளை பாதுகாக்கிறது வந்து இப்போ அரசு வந்து நீர்வளத்துறையில் வந்து கரைகளை வந்து தொடர்ந்து பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களோட திட்டத்தில் இப்போ உலக வங்கி திட்டமாக இருக்கட்டும், நிறைய திட்டங்கள் வந்து தொடர்ந்து செயல்படுத்திட்டு தான் வராங்க. அதில் கரையை வந்து பாதுகாத்துதான் இருக்காங்க. என்ன தான் கரையை பாதுகாத்தலாம், ஒரு மழை வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அந்த கரை வந்து கரையை தான் செய்யும். ஏன்னா மண்ணில்

0: தான் கரை, அதை கரைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். அதை வந்து அவங்க வந்து சரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதில் அந்தந்த பகுதி விவசாயிகளும் கொஞ்சம் பொறுப்பு எடுத்துக்கணும். அதாவது பழைய குடிமராமத்து பணிகள் வந்து வாய்க்கால் வெட்டுறதுக்கெல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி இதையும் அவங்க வந்து கரையும் பாதுகாத்துக்கணும். ஏன்னா அவங்களோட ஏரி, அவங்களோட பாசனம் வரப்போகிற ஏரி, அதை கரையை பாதுகாக்கலாம். அவங்களும் கொஞ்சம் பொறுப்படுத்திக்கிட்டாலும் நல்லாயிருக்கும்.
1: சரி, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயர் மணிக்கிறார். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
1: சொல்லுங்க.
2: ஈஸ்வர் மூர்த்தி பேசுகிறேன். பெரம்பூர் மாவட்டம் குடிமீட்டு இருந்தேன்.
1: சொல்லுங்க.
2: அது ஏரி முதல்ல 12 ஏக்கர் இருந்ததுங்க, இப்போ 2 ஏக்கர் தான் இருக்குது.
1: சரி.
2: அது புறம்போக்கு நிலம், கவர்மெண்ட் நிலம் இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த வேலி முள்ளு, இந்த கருவேல மரம், அந்த ஏரியே போனால் அந்த 2 ஏக்கருக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்கு பூரா. இதை பூரா அந்த கவர்மெண்ட் நிலம்னு சொன்ன காட்ட பூரா பட்ட நிலம்னு சொல்லி எல்லாம் முள்ளெல்லாம் பிடுங்கிட்டு உல ஓட்டி முட்டுக்கல் போடுறாங்க. அது என்னன்னு தெரில. நானும் பல வாட்டி கலெக்டர் ஆஃபீஸில் கேட்டு பார்த்தேன்னா அவங்களும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க என்னன்னு தெரில. அது நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா பரவாயில்ல.
1: ஐயா, இப்போ இந்த முள் மரங்கள் அந்த நீர்நிலைகளில் நிறைய முளைச்சிருது, அதற்கு என்ன தீர்வு?
0: இல்லை, அது வந்து நம்ம விட்டுட்டோம், ரொம்ப காலம் விட்டுட்டோம். அதனால் அது வந்து கருவேல முள் தான் இருக்குது. கருவேல முள் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது இதில் கருவேல்னு நம்ம வந்து அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தவே கூடாது. இல்லை, வேலிக்கருவைம்பாங்க, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம். ஏன்னா கருவேல் வெல்வேல் வந்து என்றைக்குமே ஒரு இயற்கையோட சார்ந்த மரங்கள். இந்த வேலிக்கருவை அப்படின்ற மரம், இதை வந்து தொடர்ந்து விழுந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதை வந்து எடுக்கிறதுக்கான முயற்சிகளை இப்போ வந்து நீதிமன்றத்தின் மூலமாக அவங்க வந்து இதை போட்டு ஆர்டர் போட்டு இப்போ எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் உத்தரவே போட்டாங்க. இப்போ திருச்சி மாவட்டத்தில் கூட இந்த மாதத்துக்குள்ளார வந்து இருக்கிற, அதாவது சொந்தமான
1: இடங்கள்
0: பட்டாயத்தில் இருக்கணும் எடுக்கணும். அதே மாதிரி அந்த நீர்நிலை புறம்போக்கில் இருக்கிறது, பஞ்சாயத்து இடத்துல இருக்க எல்லாமே இந்த மாதத்துக்குள்ளார எடுக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவே போட்டிருக்காங்க. அதுபடி இப்போ எல்லாருமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்தந்த பகுதி மக்களும் கொஞ்சம் வந்து ஒத்துழைச்சி அதை வந்து செய்கிறதுக்கான உதவிகளை செய்யணும்.
1: சரி, இப்போ நீங்கள் ஒரு உங்கள் பணி அனுபவத்தில் இந்த நீர்நிலைகளை வந்து பாதுகாத்ததன் மூலமாக அந்த ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு, விவசாயத்திலேயோ அல்லது குடிதண்ணீர் பிரச்சனை தீர்ந்தது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பகுதி இருக்கா?
0: இல்லை, இப்போ எனக்கு வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த நம்ம கிணறுகளில் மழைநீர் சேகரிப்புன்னு சொல்லிட்டு ஒரு 2008 ஒரு திட்டம் வந்துச்சு. அந்த திட்டத்தில் 2 கிராமம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அந்த 2 கிராமத்தில் இருக்கிற மொத்த கிணறுகள்லையும் அந்த மழைநீர் சேகரிப்பு செஞ்சோம். நாங்கள் 2008, 2009 ஒரு பெரிய வறட்சி வந்துச்சு நினைக்கிறேன். அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த பஞ்சாயத்தில் என்கிட்ட பேசி எல்லா ஊரும் காஞ்சி போச்சு, எங்கள் ஊர் மட்டும் தண்ணி இருக்குன்னு சொன்னாங்க. அவள் எந்த ஒரு அரசோட திட்டத்தையும் முழுமையாக செயல்படுத்தினா அந்த செயல்படுத்தின விஷயம் வந்து பலன் கிடைக்கும்ன்றது இதில் இருந்து எனக்கு தெரியுது.
1: சரி, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயர் மீனுகிறார். வணக்கம்.
3: வணக்கம் சார், ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. தஞ்சாவூர் இந்த பக்கம் துறையூரை விட வெயில் அதிகமா இருக்கு. காரணம் வந்து முதல்ல சொன்னாங்க மலைக்கோட்டையுடைய இது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ காவேரியிலயும் கொள்ளத்திலயும் தண்ணி இல்ல, வறண்டு இருக்கு, ஒரே மணலா இருக்கிறதுனாலதான் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தடுப்பணை கட்டி தண்ணி தேக்கினா நம்ம வெயிலுடைய தாக்கம் கம்மியா இருக்குமா, அது மாதிரி ஏதாவது செய்யலாமா ஐயா சொல்லணும், விளக்கம்
1: கேட்கலாம்.
0: இல்ல, நீங்க வந்து வெயிலோட தாக்கம்ங்கிறது இதெல்லாம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டுதான் இருக்குது. இன்னைக்கு சூழ்நிலைக்கு எல்லாத்தையும் அப்பாற்பட்டிருக்கு. நம்ம வந்து மரங்கள், அதாவது மரங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்து சலுகை. இல்லை, இப்போ இன்னைக்கு காலையில் பேசிக்கிட்டு இருக்கும் கூட சொன்னாங்க. சரி, அப்படி சொல்லிங்கன்னா கேரளாவில் இவ்வளோ மரம் வச்சுட்டாங்க, அதனால தான் ஜாஸ்தி மழை பெஞ்சு அழிஞ்சிக்கிட்டு இருக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியில. ஏன்னா நம்மளுக்கு இன்றைக்கி வெயிலோட தாக்கத்துன்னு குறைக்கணும்னா மரங்கள் ஃபுல்லாக நடணும். நம்ம காங்கிரீட் வீடு போட்டிருக்கோம், மேலே வந்து பசுமை கூரை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பசுமை போர்வை போத்துற மாதிரி வீடுங்கள்லேயும் மேலே வந்து செடி வச்சிட்டோம்னா, மொட்டை மாடியில் செடி வச்சிட்டோம்னா இந்த தாக்கங்கள் குறையும். காவேரி யாரு இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே மணலோட இருந்தது தான். அதனால் அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி நம்மளுக்கு மலைக்கோட்டையினால் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுங்கிறது சரியாக இல்லை.
1: ஆமாம், நிச்சயமாக அந்த பசுமை பரப்பை வந்து அதிகரிக்கணுங்கிறது தான் நம்முடைய மாநில மத்திய அரசுகளுடைய நோக்கமாக. நிறைய மரம் நடும் பகுதிகளை தேர்ந்தெடுத்து அங்கே மரங்கள்லாம் நட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பசுமை பரப்பு மூலமாக மரங்களை நடுவதன் மூலமாக மழை வரும், ஆனால் இந்த எந்த அளவுக்கு இந்த வெயிலுடைய தாக்கம் குறையும்?
0: அதாவது 1 டிகிரி, இன்றைக்கி 1 டிகிரி வெப்பம் ஏறிச்சுனாவே அதோடய தாக்கம் வந்து அதிகமாக இருக்குன்றாங்க. நம்ம அந்த 1 டிகிரி

0: குறைக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம், எடுக்கணும். நம்ம வெறும் மரங்கள் நட்டு நட்டுருக்கிறதுனாலயே இன்னைக்கு வந்து கோடிக்கணக்கில் நம்ம மரம் நடுறோம். நட்டாலும் ஏன் இந்த வெயில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதை பராமரிக்கிறது ஒரு பக்கம், அது ஒரு பலன் தருதான்னா இல்லை. வீட்டுக்கு ஏற்றாலும் மரம் வச்சு வளர்க்குறோம்னா அடுத்தாலும் வேறு ஏதாவது ஒரு இல்லை, அதை வெட்டிடுறோம், நம்மளே வெட்டிடுறோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு ஏற்றாலும் மூணு மரம் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அந்த வீடு நல்லா குளுமையாக தான் இருக்கும். அதே மாதிரி மொட்டை மாடிகளில் முழுசாக வந்து வைக்கணும். அதே மாதிரி இந்த ஆக்சிஜன் கொடுக்குற, அதிகமாக கொடுக்குற மரங்கள், செடிகள், மரங்கள் இதை வைக்கணுங்கிறது தான் என்னோட ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்குது.
1: சரி, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இணைகிறார். வணக்கம்.
2: மாலை வணக்கம் சார். மிஸ்டர் சாருக்கும் வணக்கம், சாருக்கும் வணக்கம். சார், நான் எசனப்பட்டி ரமேஷ். எனக்கு வந்து புதிய மேட்டுக்கட்டளை வாய்க்கால்லேருந்து நான் எனக்கு தண்ணி வருது, விவசாயம் பண்ணுறோம் சார்.
1: சரிங்க.
2: எனக்கு வந்து இப்போ நீர் மேலாண்மை பற்றி சார் சொல்கிறாங்க. ஏற்கனவே இருக்க இந்த பாசன வாய்க்கால்களில் நீர் சிக்கனம் வந்து ஒரு அத்தியாவசியமாக இருக்குது நம்மளுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சற்று என்ன நாலா நம்பர்லேருந்து வருது, அதுலேருந்து ஒரு 100 மீட்டர் மட்டும் இந்த சைடு கட்டை கட்டியிருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த தொட்டி சிஸ்டம்னு சொல்லி டோட்டலுமே வந்து அப்படியே நம்ம தொட்டி மாதிரி கட்டி கொண்டு போகிறாங்க. அப்படிங்கையில் வந்து நம்மளுக்கு சும்மா ஒரு 2-4 சுற்று வச்சாவே போதும், தேவையான நீர் வந்து அந்த அந்த வாய்க்காலுக்கு ஒரு 500 ஏக்கருக்கான தேவையான இது போதும். இப்போ வந்து அது பூரா நிறையா இப்போ அந்த தொட்டி சிஸ்டம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தண்ணி ஒரு 10 சுற்று 15 சுற்று வைக்க வேண்டியதாக இருக்குது. அது அப்போதான் கடை மடைக்கு போய் சேருது. அதை வந்து அரசுக்கு சார் வந்து இது பண்ணி இந்த ஏற்கனவே இருக்க பாசன வாய்க்கால்களை அந்த தொட்டி சிஸ்டத்தில் கொண்டு வந்தோம்னா நிறையா நீர் சிக்கனாகவும். அதை பற்றி சார் என்ன சொல்கிறாங்க இன்னைக்கு
1: கேட்கலாம்.
0: இல்லை, நீங்கள் சொல்கிறது முக்கியமான விஷயந்தான், முக்கியமான ஒரு இது தான். வாய்க்காலில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து அநேகமாக வந்து உலக வங்கி திட்டத்தில் தான் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு தேவைப்படும் அந்தளவுக்கு செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற இடத்த வந்து நீங்கள் விவசாயிகள் கொஞ்சம் வந்து தண்ணீரை சிக்கனப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா, நம்ம நீங்கள் கொஞ்சம் வருஷம் அதை வந்து சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த தண்ணீரை சிக்கனப்படுத்தலாம். காங்கிரீட் போட்டதுனால மட்டுமே சிக்கனப்படுத்த முடியுன்றது இது இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தண்ணி வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. சிக்கனமாக உபயோகப்படுத்துறது ஒரு பக்கம், நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பயிர்களை செய்கிறது ஒரு பக்கம்.
1: இப்போ குறிப்பாக இந்த எல்நினோ இந்த தொடர்பாக கூட நம்ம வேளாண் விஞ்ஞானிகள் சொல்வது, தண்ணீர் குறைவாக தேவைப்படக்கூடிய மாற்று பயிர்களையும் யோசிங்க. ஒரு பட்டம் நம்ம நெல்னா கூட அடுத்த பட்டத்துக்கு குறைவான தண்ணீர் தேவைப்படக்கூடிய உளுந்து, மற்ற சிறுதானியங்கள், சோளம், இந்த மாதிரி பயிர் மாற்று பயிர்களையும் தேர்ந்தெடுக்கணும். முக்கியமாக நெற்பயிர் சாகுபடி செய்யக்கூடியவங்களை நீர்மறை நீர்கட்டு, நம்ம நீர் மறைஞ்சதுக்கப்புறம் நீர் குறைஞ்சதுக்கப்புறம் கட்டுங்க, தண்ணி கட்டுங்க, ஃபுல்லாக ஒரு தெப்பமாக தண்ணீரை நிறுத்தி வைக்காதீங்கன்னு சொல்லி இந்த நீர் மேலாண்மை உத்திகளையும் கடைப்பிடிக்க சொல்கிறாங்க. முக்கியமாக இன்றைக்கி வந்து பருவநிலை மாற்றம், நீங்கள் சொன்னது போல் பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்ற பயிர்களை தேர்வு செய்வதும் ஒரு சரியான தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இப்போ நகர்ப்புற பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாப்பதில் இப்போ ஏதாவது தற்போதைய உங்கள் பணிகள் ஏதாவது நடந்துகிட்ருக்கா?
0: ஆமாம், இப்போ வந்து நாங்கள் வந்துட்டு திருச்சி மாவட்டத்தை பொறுத்தாலும் புது பிராட்டியூர்னு ஒரு ஏரி, அந்த ஏரி வந்து இப்போ பாசனம் இல்லை, நகர்ப்புற ஏரி ஆகிடுச்சு, அது பாசனம் இல்லை. இருந்தாலும் அந்த ஏரியில் கொள்ளளவு அதிகப்படுத்துறதுக்கான வேலைகளை தன்னார்வ இயக்கங்களோடு சேர்ந்து நாங்கள் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கோம்.
1: சரி,
0: இது மாதிரி கொஞ்சம் வேலைகள்லாம் நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம். அதனால் உங்கள் பகுதியில் இருக்கிற ஏரிகளை தூர் வர்றதுக்கு இந்த தன்னார்வ அமைப்புகளை உபயோகப்படுத்திக்கிட்டு நீங்கள் வந்து இருக்கிற வேலைக்கருவி முள்ளை எடுத்துகிட்டு ஆழப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் விவசாயிகள் வந்து பயன்படுத்திக்கணும்.
1: இப்போ இந்த நீர்நிலைகளை பாதுகாப்பதன் மூலமாக நம்ம தண்ணீரை மட்டும் சேமிக்கலை, அடுத்து வருகின்ற தலைமுறைக்கான ஒரு வாழ்வாதாரத்தை நம்ம வந்து பாதுகாக்கிறோம். முக்கியமாக விவசாயியுடைய உயிர் நாடி இந்த தண்ணீர். அந்த தண்ணீரை நம்ம பாதுகாப்பதன் மூலமாக விவசாயத்தையும் பாதுகாக்கலாம், கிராமங்களை பாதுகாக்கலாம். நிறைய இந்த நீர் மேலாண்மை குறித்த தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்து எங்களுக்காக கொடுத்தீங்க. மனமார்ந்த நன்றி சார்.
0: நன்றி.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இதுவரை நீர்நிலைகளை பாதுகாப்போம் குறித்த இன்றைய நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கமளித்தார் திருச்சிராப்பள்ளி நீர்வளத்துறை மேனாள் உதவி செயற்பொறியாளர் கே ராஜகோபால் அவர்கள். உடன் உரையாடினார் மித்ரா அவர்கள். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. இந்தியா இந்தோனேஷியா நாடுகள் தீவிரவாதத்திற்கு எதிராக பிராந்திய பாதுகாப்பு நடவடிக்கைகளில் இணைந்து செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஜகார்த்தா நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய பிரதமர், செயற்கை நுண்ணறிவு, கல்வி, புத்தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட மின்னணு பொது உள்கட்டமைப்பில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். நாட்டில் கிராமங்கள் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதன் மூலமே வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட முடியும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் விவசாயிகள் வேளாண் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் வகையில் பிரகதி திட்டத்தை இன்று அவர் தொடங்கி வைத்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய வீரர்களுக்கான ஆடைகளை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இன்று அறிமுகம் செய்தார். புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்று பேசிய அவர், சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஜவுளி வகைகளை ஊக்குவிக்கும் விதமாகவும் இயற்கை இழைகள் சார்ந்த துறைகளில் இந்தியாவின் திறனை உலக அளவில் வெளிப்படுத்துவதை நோக்கமாக கொண்டும் இந்த ஆடைகள் சனல் விஸ்கோஸ் மூலம் தயாரிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். நாட்டின் எஃகுத்துறை வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு அரசு உயர் முன்னுரிமை வழங்கி வருவதாக மத்திய தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கனரக தொழில்கள் மற்றும் எஃகுத்துறை அமைச்சர் திரு ஹெச் டி குமாரசாமியுடன் இணைந்து நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில், வலுவான தன்னிறைவை பெற்று இந்தியாவை கட்டியெழுப்ப தொழில்துறையின் ஒத்துழைப்பை முன்னெடுத்துச் செல்ல வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். புதிய வளர்ச்சி வாய்ப்புகளை ஏற்படுத்துவது, துருப்பிடிக்காத எஃகு பொருட்களை உருவாக்குவது குறித்து ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற்றதாக தமது சமூக வலைதள பதிவில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறை வாரியான ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் செயல்பாடுகள், பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டிய திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 25% ஊதிய உயர்வு வழங்கப்பட உள்ளதாக மாநில மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் டாஸ்மாக் ஊழியர்களின் 20 ஆண்டுகால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறிய அவர், 21 வயதிற்குட்பட்டோருக்கு மது வழங்கினாலோ அவர்களை அனுமதித்தாலோ கடையின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று கூறினார். பொறியியல் கல்வி பயிலும் மாணாக்கர் பல்துறை கற்றல், கையாளும் திறன் உள்ளிட்டவற்றை வளர்த்துக் கொள்வதன் மூலம் எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள முடியும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் நடத்திய கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர், உயர்கல்வியின் தரம், வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். தமிழக அரசின் அனைத்து திட்டங்களும் பயனாளிகளுக்கு நேரடியாக சென்றடையும் வகையில் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், நிலுவையில் உள்ள அரசு நலத்திட்டங்களை உடனுக்குடன் நிறைவேற்ற வேண்டும் என்று அதிகாரிகளை அறிவுறுத்தினார். தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், இத்துறை அதிக கடனில் இருப்பதாகவும் இதனை முழுமையாக சீரமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் கூறினார். மேலும் 6 மாத காலம் பணிபுரிய 15,000 தற்காலிக பணியாளர்கள் நியமிக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். பதிவுத்துறையில் இணைய வழியில் வருகையில்லா ஆவணப்பதிவு அடுத்த மாதம் 17ஆம் தேதி முதல் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மாநில வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இத்துறையில் லஞ்சம் ஊழலை முற்றிலும் ஒழிக்கவும் வெளிப்படையான நிர்வாகத்தினை உறுதி செய்யும் விதமாக அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினார். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 20 மில்லியன் கன அடி தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி ஆலம்பாளையம் கிராமத்தில் உள்ள பூசாரி நாயக்கன் ஏரிக்கு 9, 10, 11 ஆகிய தேதிகளில் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. வேலூர் மாவட்டத்தில் தமிழக அரசின் சமூக நல்லிணக்க விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் வரும் 31ஆம் தேதிக்குள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தகுந்த ஆவணங்களுடன் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு லீலா அலெக்ஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நாமக்கல்லில் திடக்கழிவு மேலாண்மை செழிப்பு திட்டத்தின் கீழ் பசுமை உர விற்பனையை மாநகராட்சி ஆணையர் இன்று தொடங்கி வைத்தார். இந்த செழிப்பு உரமானது 1 கிலோ 20 ரூபாய் வீதம் விற்பனை செய்யப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி ஊராட்சி ஒன்றியத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று 10:00

0: தூங்காத நிலவோடு தொலைந்து போன நினைவுகளோடு ஒரு இசை பயணம். இதயத்தை வருடும் இசையோடு உங்களை கைப்பிடித்து அழைத்துச் செல்ல வருகிறது இரவு இசை இனிமை. 80-90களின் விருப்ப பாடல்களை நேயர் விருப்ப பாடலா கேட்டு ரசிக்கலாம். இன்றைய இரவு இசை இனிமையில் நேயர்கள் பங்கேற்க
1: தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 0431 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 240-102-1 மற்றும் 246-102-1.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இரவு இசை இனிமை. நேரம் 8:15 நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் திருச்சி கரமண்டலத்துல சார, முத்து.
0: முத்து, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார்.
0: என்ன பாடல்
1: உங்க நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுருக்கேன் சார்.
0: சரி,
1: எல்லாம் நான் கேட்டிருக்கேன். நல்லா பில்லாவில் பாட்டுக்கிட்டேன் சார், வெத்தலையே போட்டேன்.
0: சரி, எந்த எந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
1: என்ன சார்,
0: எந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும்?
1: எல்லாமே நான் கேட்டுக்கிறோம் சார், டெய்லர் தான் சார் நாங்கள்.
0: சரி, பாட்டு ஓடிட்டே இருக்கீங்க.
1: எல்லாம் கேட்போம், எல்லா நிகழ்ச்சியும் கேட்போம், எல்லாம் பேசுறது வர்றது எல்லாம் ஊருக்கு போய் எல்லாத்தையும் கேட்போம் சார்.
0: சரி சரி சரி.
1: சரிங்க சார,
0: பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாங்க சார்.
0: ரொம்ப நன்றி.

என் மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம், பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம். என் மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம். My name is Dilla. வாழ்க்கை

எல்லாமே சுகமான போதை. நான் கொண்டு வந்தேனா நீ கொண்டு வந்தாய செல்வம். நாளென்ன பொழுதென்ன நாள் தோறும் விளையாடி வாழ்வோம். நான் கொண்டு வந்தேனா நீ கொண்டு வந்தாய செல்வம். நாளென்ன பொழுதென்ன நாள் தோறும் விளையாடி வாழ்வோம். My name is Billa.

0: இரவு இசையினுமே கேட்டிருக்கும் நேரம் 8:20. எஃப்எம் ரெயின்போ 102.1 இணையும் அடுத்த நேயர்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: யார் இங்கிருந்துமா?
2: கருமண்டம் விமலா பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்கம்மா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
2: பூக்களை பறிக்காதீர்கள் படத்துல இருந்து அடி அம்மாடி சின்ன பொண்ணு.
1: நன்றி
2: சரிங்க மேடம். நன்றிமா.

0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். கடிதங்கள்லாம் எழுதுங்க,
1: எழுதிட்டு இருக்கேன். நீ
0: மெயில் எல்லாம் அனுப்புங்க,
1: ஓகே
0: நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து கேளுங்க.
1: கேட்டு இருக்கேன்.
0: சரிம்மா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து சாமி போட்ட முடிச்சு படத்துல இருந்து நீலவேணி அம்மா நீலவேணின்னு ஒரு பாட்டு இருக்கு.
0: பாடல் கேட்கலாமா?
1: ஆ கேட்கலாம். நன்றி.
0: நன்றி, நன்றி.

0: இசை இனிமேல் நிகழ்ச்சியில் நம்முடைய நேயமடுத்த நேயர்.
1: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: நான் லக்ஷ்மி பேசுறேன், குமரன் நகர்ல இருந்து.
1: குமரநகர் லக்ஷ்மி அம்மா.

0: நேரம் 8:30 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டிணைந்திருக்கிறோம். இது இரவு இசை இனிமை
1: நிகழ்ச்சியில் நம்முடைய இணைமடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யார் எங்கிருந்துங்க?
2: வான்மாலப்படையம் மேடம், திருச்சி மாவட்டம் வான்மாலப்படையம்.
1: பேருங்கய்யா?
2: பெருமாள்.
1: ஐயாவுக்கு என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
2: சின்ன தம்பியில போகாம ஒரு பாட்டு வேணும் மேடம்.
1: பாடல் வழங்கிடலாம். வினைப்பில் வந்ததுக்கு நன்றிங்க ஐயா.
2: நன்றியா, நன்றியா, நன்றியா.

0: இதயங்களை இசையால் இலகுவாக்கும் 80-90களின் பாடல்களை நேர்விருப்ப பாடலாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இரவு இசை இனிமையில் அப்படியே போவோமா ஊர்வலம் அப்படின்னோடனே உங்களுக்கு அப்படியே ஒரு ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதா? ஒரே பரவசமாக இருக்கீங்க.
1: நிகழ்ச்சியில் மூடனி மருத்தனையர் வணக்கம்.
2: வணக்கம் சார். தென்னியன் தனபால் மல்லிகா.
1: தனபால் மல்லிகா, நேற்று தானே பேசுனீங்க?
2: இல்லை சார், நேற்று பேசுனேன் சார், ரெண்டு நாள் ஆச்சு சார்.
1: இல்லையே, நேற்று என்கிட்ட தான் பேசுனீங்க.
2: இல்லை சார், உங்கள்கிட்ட பேச நாகம் இல்லை சார்.
1: நேற்று இதே இரவு இசை இனிமேல
2: சரிங்க சார், சரிங்க சார்,
1: பேசுனீங்களா இல்லையா?
2: இல்லை சார், ஞாபகம் இல்லை சார்.
1: ஞாபகம் இல்லைன்னு சொல்லாதீங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கே. ஏன்னா இப்போ 10 நாள் ஆயிருந்தா இங்கே பரவாயில்ல, ஞாபகம் இல்லைன்னு சொல்லலாம். நீங்க நேற்று தானே பேசுனீங்க, அதுவும் இரவு இசை இனிமேல தான் பேசுனீங்க, என்கிட்ட தான் பேசுனீங்க.
2: ஆ சரிங்க சார், 4 நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தேன், ஞாபகம் இருக்கு.
1: சரி, என்ன பாடல் வேணும் சொல்லுங்க, பாடல் கேட்போம். என்ன பாடல் வேணும்?
2: மலையோரம் அம்பையில் வந்து காட்டு வழி போகிற காலை போடாதீங்க, அந்த பாட்டு பண்ணு சார்.
1: அப்படியா, பாடல் கேட்கலாமா?
2: ஆ கேட்கலாம் சார், ரொம்ப நன்றிங்க சார்.
1: நன்றி நன்றி, நிகழ்ச்சியில் பங்கேற்க.
2: எத்தனை நாள் கழிச்சு சார் ஃபோன் பண்ணோம்?
1: ஒரு 3 நாள் கழித்து பேசுனீங்கன்னா புது புது நேயர்களுக்கும் கொஞ்சம் வழி கிடைக்கும், அவங்களும் டயல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் டக்கு டக்குன்னு லைனை பிடிச்சி வந்துட்டீங்கன்னா புது நேர்களுக்கு எங்க நாங்கள் லைனே கிடைக்கல, அவங்க வந்து கடிதங்கள் எழுதிட்டே இருக்கிறாங்க இல்லையா.
2: ஆமாம் சார், ஆமாம் சார்.
1: நீங்கள் இந்த சும்மா நம்ம பேசுகிறோம், நம்ம குரல் வருது, நம்மளுடைய பேர் வருது அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க, உங்களுக்கு உண்டான பாடலும் தொடர்ச்சியாக வருது. இப்போ நான் பாருங்க, உங்களுக்கு வந்து கட் பண்ணாமல் லைனும் கொடுத்து பாட்டையும் நம்ம வந்து ஒரு நேற்றும் போட்டோம் இன்றைக்கும் போட்டுறோம். ஆனால் புது நேர்கள் என்ன நினைப்பாங்க, அதுதான், வேறு எதுவும் கிடையாது.
2: சரிங்க சார், ரொம்ப நன்றி சார்.
1: அவங்களுக்கும் வருத்தமாக இருக்கும்ல, நமக்கு லைன் கிடைக்க மாட்டேங்குது.
2: ஆமாம் சார், ஆமாம் சார்,
1: அப்படின்னு அதுக்காக தான், வேற எதுவும் இல்லை.
2: ஆ சார், ரொம்ப நன்றி சார்.
1: ரொம்ப நன்றி. பாடல் கேட்கலாமா?
2: ஆ கேட்கலாம் சார்.
1: நன்றி.

0: இரவு சினிமை கேட்டு நெஞ்சிருக்கும் நேரம் 8:42 நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்யா தம்பி, வணக்கம்யா. கரூர் மாவட்டம் காவல்காரம்பட்டியில இருந்து தங்கராஜ் பெரியக்கா பேசுறியா?
0: தங்கராஜ் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்குயா சிறில் சின்னமலைல இருந்துயா, பாச கருவி பிள்ளையே எம்மே வச்ச மல்லிகை, அந்த பாட்டு போட்டுமே.
2: அப்படியே வணக்குது பாட்டு.
1: நன்றி நன்றியா நன்றியா நன்றி.

0: 8:48 நேர்கள் கேட்டிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் என்றும் பசுமையான நினைவுகளை சுமந்து வரும் 80s பாடல்களை நேர்விருப்ப பாடலாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் நம்முடைய நேயர் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வட்டம் மங்கப்பட்டியில இருந்து செல்லதிர பேசுறேங்க மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: படம் 2:1 மேடம். பாடல் சங்கீத பூமலைங்கிற பாடல் மேடம்.
0: புளிய விட்டுலாமா?
1: நன்றி மேடம்.
0: நன்றி.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் கேட்டு இணைந்திருக்கிறோம். இது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் நிறைவு நேயறிவர், வணக்கம்.
1: குட் மார்னிங் சார்.
0: குட் மார்னிங்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்கே இருந்து?
1: கும்பகோணத்துலேருந்து சார்.
0: கும்பகோணத்துலேருந்து
1: கோபால்.
0: கோபால் ஐயா, எப்படி இருக்கீங்க? என்ன பாடல் வேணும்?
1: நல்லா இருக்கு சார். இது எனக்கு வந்து மாநகரங்கள்லேருந்து வண்டி யாரும் சொந்த ஒரு மாதிரி.
0: அப்படியா?
1: அப்பாஸ் கான்.
0: ரைட்டு. அதாவது பாடல்கள் வந்து மாறி மாறி தான் வரும், ஒரே பாடல்கள் திரும்ப வராது இல்லையா? பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார்.
0: வண்டிக்காரர் வராரு.
1: சரிங்க சார். சரிங்க சார். சரிங்க சார்.

0: நிறைவேறுகிறது இன்றைய இரவு இசை இனிமை. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் எனக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க முடியலன்னு வருத்தமே படாதீங்க. நாளை இரவு 8 மணிக்கு உங்களுக்கு விருப்பமான 80 துணர்களின் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, உங்களுக்கு விருப்பமான காவிய பாடல்களை வாட்ஸ்அப் வழியாக கேட்டு ரசிக்கலாம். இன்றிரவு 10 மணிக்கு ஞாபகம் வரதே நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு விருப்பமான பாடலை தெரிவிக்க 938-546-102-1.
1: இதுவரை உங்களோடு ஐ.எம். அப்பாஸ் கானுடன்
0: நான் உங்கள் பிரியமுள்ள பிரியா வைரமணி. நன்றி நேர்களே,
1: வணக்கம்.
0: இன்னும் சில நொடிகளில் நியூஸ் அட் 9.
2: Good evening. This is Akashwani and I am Anuja Kumar with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi addresses Indonesian Parliament, says India stands for freedom of navigation in the Indo-Pacific and follows the path of development, not expansionism. Road Transport and Highways Minister Nitin Gadkari asserts ethanol blending program is scientifically proven and delivered significant economic and environmental benefits. Home Minister Amit Shah launches mission to plant 70 lakh saplings in Delhi, over 6,000 hectares of Green Ridge area to be developed into forest land. 3 persons killed and 6 go missing after landslide hits Wayanad tunnel construction site in Kerala. IMD forecasts heavy rain in several parts of North and South India over next 4 days. And in men's cricket, India to take on hosts England in the third T20.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட். இரவின் நிழலில் இளைப்பாறும் நேரம் இது. இனிய ராகம்.

0: நேயர்களே, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில்
1: பிஎச்எல் டிஃபென்ஸ் ரயில்வே ஷிப்யார்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் தொழில் வாய்ப்புகளை தெரிந்து கொள்ளலாம்.
0: திருச்சிராப்பள்ளி எம்எஸ்எம்இ கிளையின் தலைவர் என் கனகசபாபதி அவர்கள் நேரலையில் உங்களோடு. உங்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற அழைக்கலாம் -431 என்ற திருச்சியின் இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றும் 240-6-102-1. வாட்ஸ்அப் எண் வழியாகவும் உங்களின் கேள்விகளுக்கு விடைபெறலாம். அதற்கான எண்கள் 938-546-102-1.
2: தென்றலில் மிதந்து வரும் தேனிசை கானங்கள், இது இனிய ராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.

இரவின் மடியில் இனியதோர் இசைப்பயணம். அன்றும் இன்றும் என்றும் உங்கள் நினைவுகளோடு நிழலாடும் தேனமுத கானங்களை கேட்டு ரசிக்கலாம். இப்போது நேயர் விருப்ப பாடலாக திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபக விருதி நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை தெரிவிக்க வாட்ஸ்அப் வழியாக 938 546 102.1

0: மன்னிப்பு அப்படின்ற ஒற்றை வாக்கியத்துக்கு இருக்கக்கூடிய வலிமை ரொம்பவே அலாதியானதுங்க. தமிழ்ல மட்டுமில்லைங்க, எந்த மொழியிலையுமே மனிதனா பிறந்த அனைவருமே அள்ளி அணைக்க வேண்டிய குணாதிசயம்தான் இந்த மன்னிப்பு. இசை மட்டுமல்ல, இது ஒரு காலப்பெட்டி, திறந்தால் வெளியே வரும் நம்ம அழகான நினைவுகள். அப்படிப்பட்ட காவிய பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் ஞாபகவர்தி நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததா யார் விருப்ப பாடல் தெரிவிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம். இன்றைய ஞாபகமர்தே நிகழ்ச்சியில் பாதகணிக்கை என்னும் திரைப்படத்தில் அத்தை மகனே போய் வரவா என்னும் பாடலை ஒளிபரப்ப கேட்டுக்கொள்கிறேன். பி. வீரமணி, காமராஜ் நகர், மணப்பாறை. நன்றி.

0: இருக்கும் வேளையில் உறங்கா நினைவுகளோடு பயணிக்கும் நேரம் இது. ஞாபகவர்தி நிகழ்ச்சி கேட்டிருந்திருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததா விருப்பப்பாளர் தெரிவிச்சிருக்கும் நேயர்.
1: வணக்கம். திருச்சி கே நகரில் இருந்து பாலசுப்ரமணி. 1958 வெளிவந்த சபாஷ்மினா திரைப்படத்தில் சித்திரம் பேசுதடி பாடல் டிஜி லிங்கப்பா அவர்களின் இசையில், கு மா பாலசுப்ரமணியம் அவர்களின் வரிகளில், டி எம் சௌந்தரராஜனையா குரலில் வெளிவந்த பாடல் ஒளிபரப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.

கேட்டவுடன் இதயங்களை சிரிக்க வைக்கும் அந்த பழைய பொன்னான பாடல்களை நேர்வரப்பு பாடலாக கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இந்த மன்னிப்பு அப்படின்ற

0: மணலே மட்டும் இருந்துச்சு அப்படின்னாக்க உலகத்துல நிலவக்கூடிய சிக்கல்கள்ல பெரும்பாலானது அனல்ல இட்ட பஞ்சு மாதிரி சட்டுன்னு காணா போயிடுங்க. ஞாபகம் நிகழ்ச்சியில அடுத்ததா வெப்ப படத்தை வைத்திருக்கும் நேயர்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி பண்பலை 102.1 நான் திருக்கோள் மாவட்டம் தாடிக்கொம்புலேருந்து ஐயப்பராஜ் பேசுகிறேன். எனக்கு இன்று பிடித்த பாடல் மாமியார் மெச்சிய மருமகள் திரையிலிருந்து மழையும் பெய்யுது மஞ்சள் வெயிலும் அடிக்குது அந்த திரைப்பாடல். அந்த பாடல் ஒரு பழைய பாடல், ஆனாலும் அது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வும் இருக்கிறது. அதை நீண்ட நேரம் எடுப்பதால் அதனை கூற விரும்பவில்லை. நன்றி திருச்சி பண்பலைக்கு.
0: திண்டுக்கல் ஐயப்பராஜ் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்.

0: சில பாடல்களை கேட்க மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையை மீண்டும் உணர வைக்கும் அப்படிப்பட்ட பாடல்களோட தொகுப்பு தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் ஞாபகத்தை நிகழ்ச்சியில் நேயர் விருப்ப பாடலாக. அடுத்ததாக விருப்ப பாடல் தெரிவிக்க வரும் நேயர்.
1: வணக்கம், நான் ராமகிருஷ்ணன், வெங்கடேஸ்வர நகர் குமாரமங்கலத்திலிருந்து பேசுகிறேன். என் நிலையத்தார் அனைவருக்கும் எனது இரவு வணக்கங்கள். எனக்கு பிடித்த பாடல் தீர்க்க சுமங்கலி என்ற படத்தில் பி. சுசிலா பாடிய தீர்க்க சுமங்கலி வாழ்கவே என்ற பாடல்.

பாடலை எனக்காகவும் என் குடும்பத்தினருக்காகவும் நிலையத்தினருக்காகவும் ஒளிபரப்பும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: நேயர்களே, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில்
1: டிஎச்எல் டிஃபென்ஸ் ரயில்வே ஷிப்யார்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் தொழில் வாய்ப்புகளை தெரிந்து கொள்ளலாம்.
0: திருச்சிராப்பள்ளி எம்எஸ்எம்இ கிளையின் தலைவர் என் கனகசபாபதி அவர்கள் நேரலையில் உங்களோடு. உங்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற அழைக்கலாம் 4431 என்ற திருச்சியின் இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றும் 240-6-102-1. வாட்ஸ்அப் எண் வழியாகவும் உங்களின் கேள்விகளுக்கு விடைபெறலாம். அதற்கான எண்கள் 938-546-102-1.

0: 10:26 நிமிஷம் நேயர்கள் கேட்டிருந்திருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலத்தை வென்ற காவிய கானங்களின் அணிவகுப்பாய் இது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்பப்பாடல் தெரிவித்திருக்கும் நேயர்.
1: இனிய இரவு வணக்கம். திருச்சி முதலியார் சத்திரம் ரஹமத்துல்லா. ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல் படம் தேனிலவு பாடல் பாட்டு பாடவா பாட்டு கேட்கவா இந்த எளிய பாடலை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: பாட்டு பாடவா பாட்டு கேட்கவா.

மன்னிப்பு அப்படின்றது மனதில் இருக்கக்கூடிய சுமைகளை இறக்கக்கூடிய முயற்சி தான். ஒரு வகையில மன்னிக்கும் போது நாம அடுத்த நபருக்கு மட்டும் இல்லாம நமக்கு நாமே நல்லது செஞ்சுக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். நேற்றின் நிழல்களை இன்றும் நெஞ்சில் வரையும் இசை, பழைய பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கும் நேயர் விருப்பப்பாடலாக ஞாபகத்தை நிகழ்ச்சியில். அடுத்ததாக விருப்பப்பாடல் தெரிவித்திருக்கும் நேயர் மலைக்கோட்டை மாலதி அவர்கள். விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் நிழல் நிஜமாகிறது திரைப்படத்திலிருந்து.

ஒரு பாடல் போதுங்க ஆயிரம் நினைவுகள் உயிர் பெற, ஒரு மெட்டு போதும் உறங்கிய உணர்வுகள் விழித்தள. ஞாபகூர்தி நிகழ்ச்சி கேட்டிருந்திருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. துறையூர் மாராடி எம் ஏ ரமேஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல், மங்கையர் திலகம் திரைப்படத்திலிருந்து.

0: ஞாபகத்தை நிகழ்ச்சியை கேட்டிருந்திருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அதாவது ஒருத்தரை நாம மன்னிக்கும் போது அவரை பற்றிய எரிச்சல், கோபம், பழி வாங்கக்கூடிய எண்ணம், இது எல்லாமே சட்டுன்னு மறைஞ்சு காணா போயிடும். அப்போ அது வரைக்கும் ஒரு பாறை மாதிரி இருந்த நம்மளோட மனசு சட்டுன்னு ஒரு இறகு மாதிரி பறக்க அப்படி துவங்கிறோம். ஞாபகத்தை நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் தெரிவித்திருக்கும் நேயர்.
1: நிலவின் குளிரில் நட்சத்திரங்களின் ஜொலி ஜொலிப்பில் திருச்சி வானொலி பண்பலைக்கு இரவு வணக்கம் கூறுவது பெரம்பலூர் மாவட்டம் புதுக்குறிச்சி கிராமம் தா பழனிசாமி. எம்ஜிஆர் நடிப்பில் உருவான எங்கள் தங்கம் திரைப்படத்திலிருந்து தங்கப்பதக்கத்தின் மேலே என்ற திரைப்பட பாடலை ஒளிபரப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்ள நன்றி, வணக்கம்.

பட்டாடை தொட்டாட தென்றல் தூணிந்து பக்கம் நடந்தது என்ன? பட்டாடை தொட்டாட தென்றல் தூணிந்து பக்கம் நடந்தது என்ன? உயிர் கா

காற்றோடு கலந்து வந்த கருப்பு வெள்ளை காலங்களின் கீதங்கள், கேட்கும் ஒவ்வொரு நொடியும் இதயத்தில் பூக்கும் நினைவுகள். 10:44 நேர்கள் கேட்டிருக்கும் திருச்சி எஃப்எம் 102.1 இது ஞாபகம் வருதே. அடுத்த தவிர்ப்பு பாடல் தெரிவித்திருக்கும் நேயர் சொக்கம்பட்டி மூர்த்தி அவர்கள். விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இருவள்ளுவர்கள் திரைப்படத்திலிருந்து.

0: நினைவுகளை மீட்டெடுக்கும் காவிய பாடல்களை கேட்டு ரசித்திருக்கும் நேயர் விருப்ப பாடலாக ஞாபக வருதிய நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடல் தெரிவித்திருக்கும் நேயர்.
1: பிரியா வணக்கம்டா, நல்லா இருக்கீங்களா? பி தாமஸ், ஏர்போர்ட்டு லூபரா பாட்டு சேமையம். நல்லா இருக்கீங்களாம்மா? அம்மா, எனக்கு ஒரு நல்ல அழகான ஒரு பாட, பழைய பாடம்டா. படம் வந்து தங்கைக்காக. நீங்கள்லாம் எங்களுக்கு ஒரு தங்கை தானே, அதனால் இந்த பாட்டு வந்து பிரியா தங்கைக்கும் எங்கள் இல்லத்தில் வாழ்கிற தாத்தா பாட்டிக்கு, அன்பரசு மற்றும் ராஜம் செந்தினா எல்லாத்துக்காக இந்த பாடல் போடுங்க. பாட்டு வந்து தாய் முகம் இங்கு நிழல் ஆடுது, அழகான பாட்டு, சுசிலம்மா பண்ணுது. ஒளிவருப்புங்கடா, ரொம்ப நன்றிடா, தேங்க்யூடா.

0: கிட்டத்தட்ட ஞாபகத்தை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னே சொல்லலாம். நிறைவு நேயராக.
1: வணக்கம் சார், நான் கீழாண்டார் வீதியிலேருந்து சாய்னிவின் பேசுகிறேன். எனக்கு காதோடு தான் நான் பாடுவேன் அந்த பாடல் வேணும். நன்றி, வணக்கம்.
0: மறக்க முடியாத மெட்டுகளும் மனநிறைந்த நினைவுகளும் இன்னைக்கு இந்த இரவை உங்களுக்கு இனிமையாக்கியிருக்கோம் அப்படின்ற நம்பிக்கையோடு நிறைவு பெறுகிறது இன்றைய ஞாபகவர்தினிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

திசையெட்டும் இசையை அசை போட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன்.

கவிதை வரிகள் காற்றை நனைக்கும் ஜில்லென்ற சாரலில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜொலிக்கும் வெள்ளி மலர் தவிக்கும் இரவு வேளையில்

11:25 கடிகாரமுள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள். நிஜத்தில் திளைத்து கொண்டிருக்கும் போது கண்ணாமூச்சி தேவையில்லைதானே?

காதலர் தினம் படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். இணைந்திருக்கிறோம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 மனசு கிறங்கும். சிநேகிதத்தில் ரகசியம் இருந்தால் அது உலக அதிசயம்தானே.

11:45 இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும். புதிய முகம் படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். அன்பு அதிகமாகும் போது, அன்பு அதிகமாகும் போது இயற்கையின் இதயங்களும் இடம் மாறுகின்றன.

0: மனசு மயங்கும்
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய பாடல் என்ன அப்படின்றத கேட்டிருப்பீங்க. சங்கமம் படத்திலிருந்து நாம கேட்கலாம். இதுவரைக்கும் கேட்ட பாடல்கள் உங்களை கிரங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மனசு மயங்கும் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4. இசையோடு இணைந்திருங்கள். காற்றோடு நீங்கள் உங்களோடு ராம் சரோசன்.

0: கேட்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புத்தம் புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழகம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: மொழி

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

அக்க போடு போடு ராஜா. டேய் என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சிட்ட நீ? சக்க போடு போடு ராஜா, உன் காட்டுல மழை பெய்யுது. ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடை பிடி. ஏண்டா சக்க போடு போடு ராஜா.

இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. மல்லியப்பு மேனியடா நான் இதுவாக தொடு வேண்டாம், நாங்க பஞ்சடையில் கொஞ்சுறது நீ போக போக பாருண்ட. கிழிச்ச கூட ஏறி கோழி பிடிக்காதவன் பாறை ஏறி வைகுண்டம் போவான்.

என்ன என்ன என்னடா நல்ல சமயம், வெள்ளி நிலா காயுது வாடை காத்து வீசுது, புள்ளி மயில் உள்ளிருக்க அள்ளி அள்ளி கையிரண்டில் ஏந்தி கொள்ளடா. சக்க போடு போடு ராஜா உன் காட்டில மழை பெய்யுது, சட்டப்படி தொட்டு பேசு நீ பயந்த

ஆமாண்டா, இப்படி பழமொழிய பேசியே பொழுத கழிச்சுக்கிட்டு. போடா போ பழம் பஞ்சாங்கம் நீ, வாடாதோ உன் செம்மாங்க நீ, கல்யாணம் ஆயாச்சு பொண்டாட்டி வந்தாச்சு இன்னும் வேறென்னடா. தானா கனியிற கனிய ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும். டேய் என்ன நீ ரேக்காதே.

Love it, as you know, marriages are made in street corners.

நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின்.

ஒரு துளி மஞ்சம் இல்லை அவனது எனக்கு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தார்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் துறவூர் ஆர் நாராயண பணிக்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். தேவதேவ ஜெகதீஸ்வர பூர்வி கல்யாணி ராகம் ஆதிதாளம் சுவாதி திருநாள் சாகித்யம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் துறவூர் ஆர் நாராயண பணிக்கர் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து சாருகேசி ராகத்தில் அமைந்த கிருப்பயா பாலய ஸ்வாதி திருநாள் சாகித்யம் மிஸ்ரச்சாப்பு தாளம்

நிறைவாக கருணை தெய்வமே. எம் டி ஸ்ரீனிவாசன் பாடல். சிந்து பைரவி ராகம், ஆதிதாளம்.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் துறவூர் ஆர் நாராயண பணிக்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4
2: அருள்மணி மாலை.

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக மணிகிருஷ்ண சுவாமி பாடிய நாராயண கவச்சம்.

சச்சயத் சத்யே நானே நனஹ சர்வே யாந்து நாஷம் உபத்.